எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நினைச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்னேன், யாருமே மரவெட்ட கூடாது நினைச்சி.
3: பொதுவா ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க, நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
4: சுப்பிரபாதம், chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: Suprabhadam, chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வீட்ல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேப்போமா.
1: தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமாம், வில்லினில் பாட ஆமாம்.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகள்லாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா, ஆஹா பறக்குறாங்க.
5: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
5: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
6: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
6: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
5: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு
6: போயிட்டாரு. என்னமாச்சு சொல்லுமா? அம்மா என்னமாச்சு?
4: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.
0: மீன்

0: போட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குதே. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளோ லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதிலிருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ், உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லாரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள்.
1: Welcome back listeners, you're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அதை பஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனால தான் திருக்குறளை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னே உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்போ இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பாக இருக்கும், ஆனால் ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்கள் லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்லை, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அளவில் சின்னது மட்டும் இல்லை, அதனால தான் அது அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதாக இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதாக இருக்குது. ஒரு குறளுக்கு நீங்கள் பக்கம் பக்கமாக ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், காலத்துக்கு ஏற்றதாக இருக்குது. இந்த காலத்தில் மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்லை இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்லை இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஃபேஷன் மாதிரி இல்லை. திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமாக தமிழில் இருக்குது. ஏனென்று சொன்னால் இப்போ சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்கிறார், இல்லை நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்போ அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னால் என்ன, இதெல்லாம் கூட திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்கள் பலருக்கும் இது வியப்பாக இருக்கும். ஆனால் திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ஒரு கோவிலில் பார்த்தோன்னா கோவிலுக்குள்ளே பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில் புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்லை வேறு பல இடங்களில் புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்கிறாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்கிறோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்லாம் குழப்பம். ஆனால் இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பற்றி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலையுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்லை, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பானில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில், ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால தான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னால் உலக பொதுமறை என்று சொல்கிறாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையலை நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக, நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியிற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நிகழ்த்தி.
0: வணக்கம். இன்றைக்கு திருக்குறளுடைய இறை வணக்கத்துல எட்டாவது குறள் பற்றி பார்ப்போம். இந்த குறளும் மீண்டும் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதை பற்றிய சொல்கின்றார். அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இங்க அறவாழி என்று சொல்லும் போது அறத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய, தர்மத்தின் காவலனாக இருக்கக்கூடிய, நன்மையினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன். இங்க அந்தணன் என்று சொல்லுவது இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அந்த பொருள்ல சொல்லப்படவில்லை. நாம் இப்போ அந்தணர் என்று சொன்னா இங்கே பிராமணர் என்று நம்ம சாதாரணமா பொருள் சொல்கின்றோம். இந்த குறள்ல அந்த பொருள்ல வள்ளுவர் சொல்லவில்லை. இங்க அந்தணன் என்று சொல்லக்கூடிய, இல்லை திருக்குறளில் கூட பிற குறள்களில் பார்க்கும்போது அந்தணர் என்று சொல்வது வந்து ஒழுக்கமானவன், நன்மைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன், நல்லதை பற்றி மட்டுமே நினைக்கக்கூடியவன், நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவன் என்கிற அந்த பொருள்ல ஒழுக்கமானவன் என்கிற பொருள்ல தான், இங்கே முழுமையானவன் என்கிற பொருள்ல தான் வள்ளுவர் சொல்கின்றார். அப்ப அந்த பொருள்ல நம்ம பார்க்கும் போது அறவாழி அந்தணன், அறம் என்று சொன்னா நமக்கு தெரியும் சரியான வழி, முறையான வழி, தர்மத்தினுடைய வழி என்று பார்க்கின்றோம். அந்த தர்மத்திற்கு, நன்மைக்கு, ஒழுக்கத்திற்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இறைவன், அவனுடைய தால், தால் நம்ம மீண்டும் பார்க்கின்றோம், பாதங்கள், அடிகள், அவனுடைய பாதங்களை அடிகளை பற்றியவர்களுக்கு அல்லாது, சேர்ந்தவர்களுக்கு அல்லாது, அவனுடைய பின்தொடர்கின்றவர்களாக அல்லாது இருக்கின்றவர்களுக்கு பிறவாழி நீத்தல் அரிது. அப்ப இங்க ஆழி என்று சொன்னா நமக்கு தெரியும் கடல் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த பிறவி கடலை நீக்க முடியாது, நீந்தி கடக்க முடியாது என்று சொல்கின்றார். ஏனென்று சொன்னா நம்முடைய இந்து மதத்துல நம்ம பார்க்கின்றோம், இல்ல இந்து மதம் என்பதில்லை, சமண மதம் பார்த்தால் கூட, பௌத்த மதம் பார்த்தால் கூட, இந்த மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பல பிறவிகள் நமக்கு இருக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம். அப்ப அதனால்தான் பல நேரங்கள்ல இந்த பிறவியில பல தீமைகள் செய்யக்கூடியவன் ரொம்ப நன்மையாக சுகமாக இருப்பதை பார்க்கும் போது நம்ம சொல்றோம், இவ்வளவு கெட்டது பண்றான் அவன் சுகமா இருக்கான், நான் எல்லாருக்கும் நல்லது பண்றேன், நான் கஷ்டப்படுறேனே, நான் துன்பப்படுறேனே என்று நம்ம சொல்கின்றோம். அப்ப என்ன சொல்றாங்க என்று சொன்னா, நம்முடைய அந்த அக்கௌண்ட்ல நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பிறவி அக்கௌண்ட், அந்த பிறவி அக்கௌண்ட்ல பார்த்தோம் என்று சொன்னா நன்மையெல்லாம் டெபாசிட் ஆகுது, நம்ம பண்ற நன்மையெல்லாம் டெபாசிட் ஆகுது, தீமையும் அங்க வருகின்றது. தீமையெல்லாம் என்ன ஆகிறது, டெபிட் ஆயிடுறது, அதுல இருந்து கழிச்சுட்டு போயிடுறாங்க. மிச்சம் நன்மை இருந்தது என்று சொன்னா நம்ம அடுத்த பிறவி வரும்போது அதுல அந்த போன ஜென்மத்துல செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்துல நம்மளை பாதுகாக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய நாட்டிலே இருக்கின்றது. அப்ப அதை பற்றி தான் இங்க சொல்லுகின்றார். அந்த பிறவாழி, இங்க பிறவி என்று சொல்லக்கூடிய கடலை, இப்ப மீண்டும் மீண்டும் பிறக்கின்றோம், அதாவது நமக்கு இப்ப பிறக்கின்றோம், இறந்து போகின்றோம், மீண்டும் பிறக்கின்றோம். இது ஒருவேளை மனிதனாக பிறக்க இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிறவியில வந்து பிறக்கலாம், வேற ஏதாவது விலங்காக பிறக்கலாம், இப்படி பல எண்ணங்கள் அதை பற்றி சொல்லப்படுகின்றன. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போடுவதற்கு, இந்த பிறவி அறுப்பதற்கு என்ன வழி என்று கேட்டால், இந்த அறத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய, அறத்தின் ஆழியாக அந்த சக்கரத்தை கையில பிடித்திருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்பினீர்கள் என்று சொன்னா, அந்த இறைவனுடைய பாதங்களை பிடித்து கொண்டீர்கள் என்று சொன்னா, இறைவனுடைய வழியை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னா, இந்த பிறவி கடல் என்று சொல்லக்கூடிய பிறவி அறுத்தல் என்பதை நீங்க ரொம்ப எளிதாக அடைந்து விடலாம் என்று இதிலே சொல்கின்றார். அறவாழி அந்தணன், அதாவது அறத்தினுடைய நாயகனாக, தலைவனாக, தன் கையிலே சக்கரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய. அப்ப ஆழிக்கு இரண்டு பொருள் இருப்பதை பார்க்கின்றோம், சக்கரம் என்றும் ஒரு பொருள் வருகின்றது, கடல் என்றும் ஒரு பொருள் வருகின்றது. அப்ப சக்கரத்தை கையில் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவனை, அவனுடைய பாதங்களை சேர்ந்து விட்டோம் என்று சொன்னால், நீயே கதி என்று சரணாகதி அடைந்து விட்டோம் என்று சொன்னால், பிறவியை அறுத்து விட முடியும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் பிறவி கடலை நீந்தி கடக்க முடியாது, மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டேதான் இருக்க வேண்டும், இந்த உலகத்திலே துன்பப்பட்டு கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று ரொம்ப அழகாக இங்க பிறவியை ஒரு கடலுக்கு ஒப்புமையாக சொல்லி இங்கே வள்ளுவர் நமக்கு விளக்கம் சொல்கின்றார். நன்றி, மீண்டும் நாளை பார்ப்போம்.

வணக்கம். நீத்தார் பெருமையில் ஐந்தாவது குறளை பார்ப்போம். இந்த நீத்தார் பெருமையில வள்ளுவர் துறவிகளுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டு வருவதனால, துறவிகள் வந்து எதை துறக்கிறார்கள் என்று சொன்னா, சிறப்பாக ஐம்புலன்களுடைய அந்த சுகத்தை துறக்கின்றார்கள். அதனால அந்த கருத்தை தான் மீண்டும் மீண்டும் இங்க வள்ளுவர் வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்கின்றார். அப்ப போன குறள் மாதிரியே இந்த குறளையும் சொல்கின்றார். ஐந்து அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்து அவித்தான், அவித்தல் என்று சொன்னா இங்க அடக்குதல். ஐந்து அவித்தான் என்று சொன்னா ஐம்புலன்களையும் தவறான பாதையிலே செல்லாமல் அடக்கக்கூடியவன், அதை தனக்கு கீழ் கொண்டு வரக்கூடியவன். ஏனென்று சொன்னால், பல நேரங்களில் நான் உங்ககிட்ட முன்னால கூட சொன்னேன், நமக்கு வந்து ஆபத்து வாயினால வருகின்றது. வாய்க்குள்ளே போவதையும் கவனமாக போட்டுக்கொள்ள வேண்டும், வாய்க்கு வெளியே வரக்கூடிய சொல்லையும் கவனமாக சொல்ல வேண்டும். ஏன்னா வெளியில வரக்கூடிய சொற்கள் தவறான சொற்களாக, அடுத்தவர்களை புண்படுத்தக்கூடிய சொற்களாக, யோசிக்காம நம்ம எதையாவது பேசிவிட்டு அப்புறமா நம்ம ஆயிரம் சாரி சொன்னாலும் சொன்னது சொன்னதுதான். அதைத்தான் வள்ளுவர் கூட சொன்னார், தீயினால் சுட்ட வடுவும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. எப்படி தீப்புண் பட்டா கூட நம்ம ஏதாவது ஆயின்மெண்ட்லாம் போட்டு, இல்லை ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் கூட அந்த வடுவை நம்ம மாற்றி விட முடியும். ஆனால் வார்த்தையால் ஒருவர் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டா, அது நம்ம சாகிற வரைக்கும் நம்முடைய மனதில் இருந்து மறைவதில்லை, மறப்பதில்லை. அப்போ அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையாக பேசும்போது யோசித்து பேச வேண்டும். ஆனால் யோசிப்பதை எல்லாம் பேசிவிடக்கூடாது என்று சொல்வார்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது வந்து நீத்தாருக்கு மட்டும் இல்லை, வள்ளுவர் வந்து எதை சொன்னாலும் எல்லா மக்களுக்கும் தான் சொல்கின்றார். இது சிறப்பாக நீத்தார்கள் பின்பற்ற வேண்டிய ஒன்று. சாதாரண மக்களாகிய நாமளும் இதை பின்பற்றினோம் என்று சொன்னா, நமக்கு அதனால எந்தவித துன்பமும் வரப்போவதில்லை, நன்மைதான் வரப்போகிறது. அப்போ அதை இங்க சொல்லுகின்றார். ஐம்புலன்களால வரக்கூடிய அந்த சுகத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிந்தவன், அடக்க தெரிந்தவன், அதை சரியான பாதையிலே செலுத்த தெரிந்தவன், அந்த ஆற்றல் படைத்தவன், அந்த திறமை கொண்டவன் யாருக்கு சமமானவன் என்று சொன்னால்,

விசும்பு, விசும்பு என்று சொன்னா ஆகாயம், அகல் விசும்பு, மிக தூரத்திலே இருக்கக்கூடிய, சென்று தொட முடியாமல் இருக்கக்கூடிய அந்த ஆகாயத்திலே இருப்பதாக நம்ம நம்பிக்கொண்டிருக்கின்ற, மேகங்களுக்கெல்லாம் தலைவனாக, மழை பெய்வதற்கு காவலனாக இருக்கக்கூடிய இந்திரனே சாலும் கரி, அந்த தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு நிகரானவர்கள், ஒப்பானவர்கள் என்று சொல்கின்றார். ஐந்து அவித்தான் ஐம்புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்து அதனுடைய சுகத்திற்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடிய அந்த நீத்தார், என இது நீத்தார் பெருமையை சொல்லக்கூடிய அதிகாரம். அப்படி இருக்கக்கூடிய அந்த நீத்தார் அதுபோல வாழ தெரிந்த சாதாரண மனிதன் அவனாக இருந்தால் கூட அவன் வந்து இந்திரனுக்கு ஒப்பானவன். இதை நாம கூட வாழ்க்கையில பார்க்கின்றோம். யாராவது ஒருவர் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கின்றார், தீய பழக்கம் இல்லாதவராக இருக்கின்றார் என்று சொன்னா நாம நினைக்கிறோம், நீங்க பரவாயில்ல இப்படிலாம் இருக்கீங்க என்று அவர் மீது நமக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை வருகின்றது. அதைத்தான் இங்க வள்ளுவரும் சொல்கின்றார். ஒரு உறுப்பை அடக்க தெரிந்தாலே நமக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்று சொன்னா, அந்த ஐந்து உறுப்புகளையும் அடக்க தெரிந்தவன் என்று சொல்லும் போது அவன் நிச்சயமாக உயர்ந்தவனாக இருக்கின்றான். அப்ப அவன் வந்து தேவர்களுக்கு ஒப்பானவனாக இருப்பான் என்று இங்க சொல்லுகின்றான். அப்ப புலன்களை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த குரல் வழியாக வள்ளுவர் நமக்கு உணர்த்துகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்ப்போம்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலம நிகழ்ச்சியை கேளுங்க.
1: வணக்கம் நேயர்களே, இது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது அருணா. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஜூன் இருபத்தி ஒன்னுல என்ன விசேஷம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சமீப அதாவது ஒரு மாச காலத்திலேருந்தே நிறைய இதுக்காக விழிப்புணர்வுகள் இந்த நாளை பத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. தொலைக்காட்சியிலும் சரி, ரேடியோலையும் சரி, ஏன் நியூஸ் பேப்பர்லயும் சரி, ஏன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரதம மந்திரி கூட இந்த நாளில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாளை அறிவிச்சு அவர் கூட சில விஷயங்கள் செய்ய போறாரு. ஆமாங்க, உங்க கெஸ் ரொம்ப கரெக்டு. இன்னைக்கு உலக யோகா தினம். இப்பப்போ திடீர்னு எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிப்பாங்க, ரொம்ப ஃபேஷன் ஆயிடும். அந்த மாதிரி இப்போ கொஞ்ச காலமாகவே, அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாகவே எல்லாரும் வந்து நான் யோகா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களோட ஹெல்த் மந்த்ரா என்ன அப்படின்னு கேட்டால் யோகா அப்படிங்கிறாங்க. அப்போது யோகா அப்படிங்கிறது வந்து இப்போ சமீப காலத்தில் வந்த ஒரு விஷயமா? இல்லை, நம்ம பாரம்பரியத்தில் வந்து எவ்வளவோ பொக்கிஷங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற பொக்கிஷங்கள் பாரம்பரியங்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கணிதமாக இருக்கட்டும், வான் சாஸ்திரமாக இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள். ஏன் அணை கட்டுறதுலேருந்து புதுசு புதுசாக விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து உலகத்துக்கு வந்து பாதை வகுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, உடம்பு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய மனசையும் சேர்த்து பார்த்துக்கிறதுக்கு, உடம்பையும் மனதையும் இணைக்கும் ஒரு அற்புதமான கலை தான் யோக கலை, அதாவது யோகா. இன்னைக்கு இந்த உலக யோகா தினத்தில் நம்ம நேயர்கள் அனைவரையும் கொஞ்ச நேரம் யோகா பற்றி பேசுறதுக்கும், யோகா பற்றி சிந்திக்கிறதுக்கும், இதுவரைக்கும் யோகா பற்றி தெரியல, நாங்கள் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இனிமேலாவது நீங்கள் யோகா பண்ணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோவுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறாங்க, கேட்கலாமா?
2: வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன். என் பேர் எஸ் விஜயா. ஐ எம் ஒர்க்கிங் இன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஆக்சுவலாக எனக்கு வந்து யோகான்றது வந்து ஒரு மிடில் ஏஜில் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து, அதில் நான் வந்து எம்ஏ யோகா முடிச்சிருக்கேன், எம்ஃபில் யோகா முடிச்சிருக்கேன். இந்த யோகான்றது வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, ஏன்னா ஒரு ஏஜில் வந்து 40 அப்புறமா எல்லாருமே வந்துட்டு நோய் வாய்ப்பட்டு எல்லாருக்குமே நமக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த ஹெல்த்துன்றது வந்து 40 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாதுங்கிற ஒரு எனக்கு ஒரு அந்த ஒரு ஐடியா இருந்தது. நாம் வந்து அதில் தப்பிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து 37 வந்துட்டு முயற்சி எடுத்து இப்போ 48 ஐ ஹவ் ஃபினிஷ் மை எம்ஏ யோகா அண்ட் எம்ஃபில் யோகா. ஐ எம் ப்ராக்டிசிங் அண்ட் ஐ எம் ஆல்சோ எ ப்ரொஃபஸர் இன் WCSC வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்.
1: என்ன இன்றைக்கி இந்த வேர்ல்டு யோகா டேயில் MOP சமுதாய வானொலி நேயர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு விஜயா மேடம் வந்திருக்காங்க. இவங்க வேர்ல்டு கம்யூனிட்டி சென்டரில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, யோகா சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேதாந்த மகரிஷி அந்த ஆர்கனைசேஷனில் அவங்க யோகா கற்றுட்டு அங்கேயும் அவங்க அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக யோகாவும் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வேதாந்த மகரிஷினா யார், அவருக்கும் யோகாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. சரி, வேதாந்த மகரிஷி, பதஞ்சலி இவங்கெல்லாம் தான் யோகாவை வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யோகாவை வடிவமைச்சாங்களா, யோகாங்கிறது வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸா, இது வந்து ஒரு கலையா, இப்படின்னு நிறைய குவஸ்டின்ஸ் உங்கள் மைண்டில் ஓடும். ஸோ ஃபஸ்ட்டு யோகானா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம மேடம் விஜயா அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: யோகாங்கிறது வந்து ஆக்சுவலாக தமிழ் வார்த்தை கிடையாது, அது ஒரு வடமொழி சொல். யோகான்றதுக்கு தமிழ் என்ன அர்த்தம்னா இணைதல், ஒன்றுபடுதல், லயமாதல், அதுதான் யோ. ஆனால் வந்து இந்த இணைதல், ஒன்றுபடுதல், லயமாதல்ங்கிறது வந்து எப்படி அந்த அறிஞர்கள் நம்ம பெரியவங்களாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, உடலோடு
3: உயிர் ஒன்றுபடணும், உயிரோடு மனம் ஒன்றுபடணும், கடைசியாக உயிரும் மனமும் சேர்ந்து இறைநிலையோடு ஒன்றுபடணும். இதுக்காக வடிவமைச்சது அந்த யோகம், அந்த யோகக்கலை. இதில் வந்துட்டு என்னென்னா, நம்ம பதஞ்சலி முனிவர் தான் நமக்கு யோகத்தின் தந்தை என்று கூறலாம். 5000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த பதஞ்சலி முனிவர். இவரை ஏன் யோகத்தின் தந்தைன்னு சொல்கிறோன்னா, நம்ம இந்தியாவில் இல்லாத கலையே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம யோகம் எப்படி உருவாச்சுன்னா, நம்முடைய சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக விலங்கினங்களையெல்லாம் பார்த்து அதோடைய செயல்களை யோகக்கலையாக அவங்களே ப்ராக்டிஸ் பண்ணி அதை உலகத்துக்கு கொடுத்தாங்க. பல லட்சக்கணக்கான யோகாசனங்களை உருவாக்கினாங்க. இதில் வந்து யாருக்கும் அந்த காலத்தில் பேட்டன் ரைட் வாங்க மாட்டாங்க, யாருடைய பேரும் தெரியாது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்மளுடைய பதஞ்சலி முனிவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த யோகத்தை வந்து ஒரு 8 வகையாக பிரித்து அதுக்கு ஒரு அஷ்டாங்க யோகம் என்று ஒரு சூத்திரத்தை வடிவமைச்சு கொடுத்தாரு. இது என்ன அஷ்டாங்க யோகம்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகரா, தாரணா, தியானம், சமாதின்னு 8 வகையாக அதை பிரித்தாரு. இதில் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் செய்கிற இந்த யோகான்றது வந்துட்டு 3வது வருது தான் அந்த ஆசனாஸ். ஆசனாஸ் தான் நம்ம வந்து இப்போ யோகான்னு சொல்லிட்டு இப்பொழுதுக்கு மாடர்ன் வேர்ல்டில் எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு இந்த யோகான்றது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னா, எல்லோருமே ஆரோக்கியமாக வாழணுங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லோருக்கும் வந்திருக்கு. இந்த யோகா, இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து இயம நியமங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்துட்டு இப்போ வீட்டில் பூஜை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், வீடை தொடச்சி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய உடலையே கோயிலாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ உடம்பு மூலமாக நம்ம செய்கிற ஒரு ஆசனம் செய்யணும்னா, அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் பாடி அண்ட் மைண்ட். அதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேட்டிவாக தான் வந்து இயம நியமம். நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து மனசை சுத்தமாக வச்சுக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், வந்து இடத்தை தூய்மையாக வச்சுக்கணும். இந்த மாதிரி சில அந்த ஒழுக்க பழக்கத்தை குறிக்கிறது தான் இயமம் நியமம். அடுத்தது ஆசனம். ஆசனங்கிறது வந்து நம்ம தியானம் செய்யணும்னா மனதின் மூலமாக தான் தியானம் செய்யணும் இல்லையா. இந்த மனதின் மூலமாக தியானம் செய்யணும்னா அதுக்கு உடல் ஒத்துழைத்தால் ஒழிய நம்ம மனதின் மூலமாக தியானம் செய்யவே முடியாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ உனக்கு பிடிச்ச ஒரு சினிமாவுக்கு வான்னு கூப்பிட்ட யாராவது போக மாட்டோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம மனதின் மூலமாக தான் தியானம் செய்யணும். அப்போ தியானம் செய்யணும்னா அது உடல் ஒத்துழைக்கணும். அதுக்காக தான் வந்து பதஞ்சலி முனிவர் 3வதா இயமம் நியமம், இந்த ஒழுக்க பழக்கத்துக்கு அப்புறமா ஆசனத்தை கொடுத்தார். அந்த ஆசனத்தின் மூலமா நம்மளுடைய உடலை மட்டும் இல்லைங்க, மனதையும் வந்துட்டு அமைதிப்படுத்தலாம். இப்போ வந்து ஆசனத்தில் வந்து நம்ம இந்த சர்வாங்காசனம், சவாசனம் அதெல்லாம் பண்ணும்போது நம்ம அந்த தியான நிலைக்கு நம்மளை நாமளே தயாரித்த நிலை செஞ்சுக்கிறோம். அடுத்தது தியானம். தியானம்ங்கிறது வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்து மனதின் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துவது. மனதை ஒருநிலைப்படுத்தி இவ்வளோ நாள் நம்ம வெளிப்புறமாக பார்த்துட்டு இருந்தோம், இப்போ உட்புறமாக நம்ம மனதை செலுத்தி பார்க்குறது தான் தியானம்ங்கிறது. ஆசனம் பண்ணி நியமம், நியமம், ஆசனம். அடுத்து பிராணாயமம். பிராணாயமம் பண்ணும்போது என்னென்னா, நம்ம வந்து இவ்வளவு நாள் வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து உள்முகமா நம்மளுடைய மூச்சை கவனித்தல் தான் பிராணாயம். வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய மூச்சை நாமளே கவனிக்கிறோம். அப்படி கவனிக்கும் போது புற உலகிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயம், பிரத்யாகாரா, தாரணா, தியானம், சமாதி. பிரத்யாகாரா தாரணான்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பிரத்யாகாரான்றது நம்மளுடைய மனசுக்குள்ள நம்ம தியானம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு அந்த வெளி உலகத்திலிருந்து நம்ம உட்புறமாக நம்ம உள்நோக்கி பார்த்தல். அதுக்கு தான் வந்து எத்தனையோ டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து இந்த கருப்பு புள்ளியே பாருன்னுவாங்க, சில பேர் விளக்கையே பார்க்கணும், சிலர் வந்து ரோஸ் மெடிடேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஒரு பொருளையே உற்று பார்க்குறதா பிரத்யேகர தாரணான்ற. அடுத்து கடைசியாக தியானம்ங்கிறது முழுமையாக நம்ம உள்நோக்கி போகிறது. உள்நோக்கி போய் நம்முடைய அந்த சமாதிங்கிற நிலை வரும்பொழுது இறைநிலையோட ஒன்றி ஆதிக்கு சமம்ங்கிற அந்த நிலைக்கு வரதான் வந்துட்டு நம்ம சமாதின்னு சொல்லுவோம். இப்போ புரிஞ்சுதுங்களா, நம்ம பதஞ்சலி முனிவரை ஏன் வந்து நம்ம நம்மளுடைய யோகத்தின் தந்தைன்ற அழைக்கிறோம். அவர் வகுத்து கொடுத்த அந்த பாதையில தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இதை சரியான பாதையில் போனோம்னா நாம எல்லாருமே நமக்குள்ள இருக்கிற அந்த இறைநிலையை உணர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
1: ரொம்ப நல்லா கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேடம். பதஞ்சலி முனிவர் வந்து நமக்கு வந்து அந்த யோக கலையை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு, உருவகப்படுத்தியிருக்காரு. அந்த யோகா அப்படின்னா நான் நினச்சிட்டு இருக்கிறது வந்து வெறும் ஆசனங்கள் பண்ணுறது தான் அப்படின்னு, ஆனால் அதில் வந்து 6 நிலைகள் இருக்குது, 8 நிலைகள் இருக்குது, பிராணாயணம், சமாதி நிலை இப்படின்னு நிறையா நீங்கள் சொன்னீங்க. நேர்களை நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது இந்த உலக யோகா தினத்துக்காக விஜயா அவங்க வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து யோகா பற்றியும் யோகாவுடைய நன்மைகள் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட தொடர்ந்து ஷேர் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைச்சு உங்க கூட பேசிட்டு இருக்கிறது அருணா.

0: நேர்களை நீங்கள் கேட்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு உலக யோகா தினம். இந்த உலக யோகா தினத்துக்காக எம்ஓபி சமுதாய வானொலியிலே உங்களுக்காக யோகாவோட நன்மைகள் பற்றியும் அதோடைய முக்கியத்துவம் பற்றியும், அது யார் தொடங்கினா அதில் இருக்கிற வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு வகையான யோகா, இது பற்றியெல்லாம் நம்ம பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் ஜியா மேடம் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு வேர்ல்டு சர்வீஸ் சென்டர்ல உதவி பேராசிரியரா அவங்க வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல போய் இவங்க யோகாவும் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த யோகா பதஞ்சலி முனிவரால தொடங்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேடம், இன்னைக்கு வந்து பதஞ்சலி முனிவரால் தொடங்கப்பட்ட யோகா, பட் இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேப்பர்ல வந்து ப்ரானிக் யோகா, தெரப்பட்டிக் யோகா, அப்புறம் வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு யோகா அப்படின்னு நிறைய இருக்கு. இன்னும் கூட நான் வந்து வேதாந்திரி மகரிஷி அவர் வந்து அவருடைய ஸ்டைல் ஆஃப் யோகா அப்படின்னுலாம் பேப்பர்ல பாக்குறேன், நிறைய பேர் சொல்லவும் சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இது என்ன, இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு, இது கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால?
1: கண்டிப்பா மேடம், இது வந்து எல்லா யோகாவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதஞ்சலி முனிவரோட யோகாவை பேஸா வச்சுதான் எல்லாருமே பண்றாங்க. ஒன்லி திங், அவங்க எதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்களோ அதுல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. இப்போ வந்து இப்போ நம்ம வேதாத்ரி மகரிஷி அவரு என்ன பண்ணினார்னா, இப்போ எந்த ஒரு ஆசனம் பண்ணினாலும் அதுக்கு ஒரு மாற்று ஆசனம் கண்டிப்பாக பண்ணியாகணும். இப்போ வந்து சர்வாங்காசனம் பண்ணனா அதுக்கு ஒரு மாற்று ஆசனம், மாற்று ஆசனம் பண்ணலைன்னா நமக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அந்த வகையில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேதாத்ரி மகரிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த இந்த யோகாசனத்தில் வந்துட்டு சிலதெல்லாம் வயதான பிறகு பண்ண முடியாத ஆசனாசெல்லாம் இருக்குது. சர்வாங்காசனெல்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு மேலெல்லாம் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இந்த இதுவெல்லாம் இருக்குது, ஹால் ஆசனம், நிறைய ஆசனாசெல்லாம் வந்து நிறைய ஏஜ்டு பீப்புளால் பண்ண முடியாது. இவர் என்ன பண்ணியிருக்காங்க, வேதாத்ரி மகரிஷி என்ன பண்ணியிருக்காருன்னா, சிம்பிளிஃபைடு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அதாவது எளிய முறை உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு அதே யோகாசனத்தையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அதோட மாற்று ஆசனத்தையும் அதோட புகுத்தி, அது கூட இந்த அக்குப்ரெஷர், பாடி மசாஜ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக கொடுத்து ஒரு ஒரு அங்கத்துக்கும், நம்ம உடல் உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் இருக்கிற ஒரு ஒரு அங்கத்துக்கும் அவர் வந்துட்டு பயிற்சி கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதில் வந்து 8 வயதுலேருந்து 80 வயது வரைக்கும் யார் வேணால், 80 வயசானவங்க கூட அன்னைக்கு கற்றுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களால அதை ஒழுங்காக செஞ்சாங்கன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ வருஷம் வேணால் வாழலாம் ஆரோக்கியமாக. அந்த மாதிரி அவ்வளோ எளிய முறையோட பேச்சு. இவரில் வந்துட்டு இவர் என்ன கொடுத்துருக்காருன்னா, இதில் நம்மளுடைய பாடியில் வந்துட்டு பண்ணும்பொழுது வியர்வை வந்து நார்மலாக சில இதெல்லாம் பண்ணும்போது எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது வியர்வை வரும்ல, இவரோட எக்ஸசைஸில் பண்ணும்போது வியர்வை வராது. ஏன்னா நம்ம வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி கண்ணை மூடி எந்த இடத்துல நம்ம அசைவு கொடுக்குறோமோ அந்த இடத்துல மனதை வச்சு பண்ணும்போது அந்த இடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆற்றல் தான் கொடுக்கணும். ஆற்றல் கொடுக்கும்போது அதை முடிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி மேடம் கேட்டாங்க நிறைய ஆசனாஸ் இருக்குன்னு, அது எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் எல்லாத்துலேயுமே பலன்கள் உண்டு. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதஞ்சலி யோகாவை பேஸ் பண்ணி தான்,
0: அந்த பேசிக் வந்து அதே தான், பட் அந்தந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் யோகா மெத்தட்ல வந்து சில இதை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, ஆனா இதுல வந்து யோகா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சொல்ற முதல் விஷயம் வந்து சூரிய நமஸ்கார் இல்லைங்களா. ஈவன் வந்து இப்போ ஸ்கூல்ல எல்லாம் கூட வந்து தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, தினமும் காலையில பிள்ளைங்களை வந்து செய்ய சொல்றாங்க. ஓகே, இந்த சூரிய நமஸ்காரத்துடைய நன்மைகள், அது எதனால செய்யணும், அது எந்த வயசுல செய்யணும் அப்படிங்கறத நீங்க சொல்லலாமா கொஞ்சம்? ஏன்னா வந்து 1000 கைகள் கொண்டு அணைக்கின்ற தாயை போற்றி அப்படின்னு நம்ம வந்து சூரியனை நம்ம வந்து சொல்லுவோம். கடவுள் வழிபாடு தோன்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து சூரிய வழிபாடு தான். இன்னைக்கு இந்த உலகம் வந்து உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா சூரியனுடைய கருணை நாளையும் தான் பயிர்கள் செழிச்சு நம்ம வந்து நல்ல வெளிச்சத்தை கொடுத்து நம்மளை வந்து சிறப்பிக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூரிய வழிபாடுக்கும் சூரிய நமஸ்காரம் யோகால இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம், இந்த சூரிய நமஸ்காரம் பண்றதுனால உடல் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
1: மேடம், சூரிய நமஸ்காரங்கிறது வந்து நம்மளுடைய பாரம்பரிய ஒரு பக்தி மார்க்கத்திலேயே அது இருக்கு. நம்முடைய கடவுள் பேரெல்லாம் பார்த்தா சூரிய நாராயணன், இந்த மாதிரி எல்லாருமே நம்ம பக்தி மார்க்கத்தில் இந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணுறதுன்றது இருக்குது. எப்படின்னா நம்மளுடைய மதங்கள் வந்து சமயங்களை ஆறாக பிரித்தாங்க. ஆதிசங்கரை ஆறாக பிரிக்கும் பொழுது சைவ சமயம், சாக்த சமயம், வைஷ்ணவ சமயம் மூணு முடிச்சுட்டு நான்காவதாக சௌர சமயம்னு ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த சௌர சமயங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சூரியனை வழிபடுற சமயம் தான். சௌர சமயங்கிறதுல வந்து அவங்களுடைய கடவுள் வந்து சூரியன் தான். இந்த வகையில் அவங்க சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கடவுள் வழிபாடு மாதிரி தான் நம்மளுடைய இந்தியர்கள் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த சூரிய நமஸ்காரம் வந்து 12 ஆசனங்களையும் மொத்தமாக கொண்டது தான். இந்த சூரிய நமஸ்காரம் வந்து 12 ஆசனங்களையும் சேர்த்து செய்வது தான். இதை வந்துட்டு நம்ம யோகாசனம் பண்ணுறவங்க வந்து முதல்ல ஒரு ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸசைஸ், தயார் நிலை, உடலை தயார்படுத்துதல்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம வந்து உடலை வந்து எந்த ஒரு கடுமையான வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை லூசன் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸாக வச்சுருக்காங்க. இந்த பதஞ்சலி யோகா பண்ணுறவங்க இதை வந்து அந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. நார்மலாகவே நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதுவும் கூடவே அந்த இந்த இதுவெல்லாம் சொல்ல ஸ்லோகன், ஒரு 12 சூரியனோட ஒரு ஸ்லோகன் இருக்கு, அந்த மித்ராய நமஹ ரவயே நமஹ சூர்யாய.

0: ஓமாய நமஹ, சவித்ரேய நமஹ, ஓமாதித்தாய நமஹ, பாஸ்கராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு 12 பாய்ச்சிருக்கும். 12 இந்த ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே நீங்கள் சூரியனை காலங்காத்தால் நீங்கள் நேரில் பார்த்து பண்ணினீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகும். ஏன்னா சூரியன் வந்து வெற்றிக்கு அதிபதி. இப்படி வாழ்க்கையில் வெற்றி அடையணுனாலும் நமக்கு சூரிய நமஸ்காரம் நல்லா உதவி செய்யும். இந்த 12 ஆசனங்களும் சேர்ந்த ஒரு தொகுப்புன்றனால இதை செய்கிறதுனால எல்லா ஆசனமும் நமக்கு செய்ய முடியாது இல்லையா. எல்லாருக்கும் டைம் கான்ஷியஸ், நமக்கு டைம் இல்லை, டைம் எது கேட்டாலும் நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஒரு சூரிய நமஸ்காரத்தை வந்து மினிமம் ஒரு 3 to 12 times பண்ணலாம். நீங்கள் மினிமம் 3 times பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. 12 times பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுடைய பாடி வெயிட் ரிடக்ஷனும் ஆகும். இந்த கோல்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, சளி பிடிக்கவே பிடிக்காது இந்த சூரிய நமஸ்காரம் ரெகுலராக பண்ணினாக்கா. இது மாதிரி பல பலன்கள் கொண்டது இந்த சூரிய நமஸ்காரம்.
1: யோகாவில் வந்து எந்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலில் பண்ணுவீங்க, அதே வந்து இன்னொரு தடவை இன்னொரு காலையும் பண்ணணும் இல்லைங்களா. அது சூரிய நமஸ்காரம்னா கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் காலில் பண்ணுவாங்க, திருப்பி அதே வந்து ரைட் காலையும் பண்ணுவாங்க. ஏன் இந்த காம்பினேஷன், அதாவது வந்து 2 times வந்து உல்டாவாக பண்ணுறதுனால அது என்ன சிறப்பு, அது ஏன் அது யோகாவில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு இல்லையா
0: கேட்டாங்க. அது ஏன்னா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகாசனத்தில் ஒரு யோகாசனம் பண்ணும்போது மாட்ராசனம் பண்ணிடும். மாட்ராசனம் பண்ணால் தான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் சூரிய நமஸ்காரம் முதல்ல வலது காலை எடுத்து வச்சு ஆரம்பிப்போம், அடுத்தது இடது காலை வச்சு பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்கள் இப்போ 3 times சொன்னால் நீங்கள் அந்த 3 times நீங்கள் வந்து வேணா 4 times வச்சுக்கலாம். இப்போ வலது காலை வச்சு 2 times, இடது காலை வச்சு 2 times இந்த மாதிரி. அதே மாதிரி 12 times பண்ணும்போது வலது காலை வச்சு 6 times, இடது காலை வச்சு 6 times இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா
1: வயசானவங்களால பண்ண முடியாது, ஸ்கிப்பிங் வந்து ஸ்டேஜ்ல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிளிங் வந்து சில நோயாளிகள் வந்து இந்த சைக்கிளிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசனங்களில் ஏதாவது இந்த யோகா ஆசனங்களில் ஏதாவது கட்டுப்பாடுகள் உண்டா, எல்லா வயதுக்கும் ஏற்றதா இது?
0: கண்டிப்பாக ஆசனங்களும் கட்டுப்பாடு உண்டுங்க. இதில் வந்து எல்லா ஆசனமும் எல்லா வயதிலும் பண்ணிடவே முடியாது. இதில் முக்கியமாக பார்த்தோன்னா இந்த சர்வாங்காசனம், சர்வாங்காசனம் மிக சிறந்த ஆசனம். இதை ராஜ ஆசனம் கூட சொல்லுவாங்க. எப்படி எல்லா குடிமக்களுக்கும் ஒரு ராஜாவும் அந்த மாதிரி ஆசனங்கள் அனைத்துக்கும் ஒரு ராஜா யாருன்னா சர்வாங்காசனம். அதை வந்து பண்ணினாக்கா நமக்கு எல்லா பலன்கள், சர்வ நோய் நிவாரணி, நமக்கு நல்ல ஒரு மூளை என்ன சொல்லுவோம் ஞாபக சக்தி வரும், ரத்த ஓட்டம் எல்லா இடத்துலையும் பசீராக இருக்கும், எல்லா பலன்களும் கிடைக்கும். ஆனால் இதை வந்து நீண்ட நேரமும் பண்ணக்கூடாது. அந்த இந்த லிமிட் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு 2 minutes 3 minutes இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டட் டைமில் தான் பண்ணணும். ரொம்ப நேரம் பண்ணினாக்கா அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது, அதுக்கு நிறைய ப்ரூஃபும் இருக்குது. ஏன்னா அந்த பிளட் ஃப்ளோ ஃபுல்லாக தலைக்கு போய் அந்த பிளட் வெசல்ஸ் வந்து விரிஞ்சு பின்னாடி அந்த பிளட் வெசல் ஒரு ஏஜுக்கு மேலே சுருங்க முடியாமல் அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு ஏஜுக்கு மேலே அந்த நிறைய நேரம் சர்வாங்காசனம் பண்ணதுனால அவங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்காங்க. அதனால் இந்த சர்வாங்காசனத்தை வந்துட்டு நல்ல யங்ஸ்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு லிமிட்டட் டைமில் பண்ணிக்கலாம், நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் வயதானவர்கள் ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம், அது பண்ணவே வேண்டாம். ஏன்னா எவ்வளோ ஆசனம் நம்ம பொண்ணுவர்கள் லட்சக்கணக்கான ஆசனம் உருவாக்கியிருக்காங்க. அதில் நமக்கு இப்போ கையில் இப்போ யூசேஜில் இருக்கிறது லிமிட்டடாக இருக்கும், அதில் நம்ம செலக்டிவாக ஆனால் ரெகுலராக பண்ணணும். எந்த ஒரு ஆசனத்தையுமே தினந்தோறும் பண்ணணும், தினந்தோறும் பண்ணால் தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ரொம்ப வந்து திடீர்னு ஒரு நாள் எல்லா ஆசனமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விடுறதுனால ஒரு பலனும் கிடையாது. அதனால் ஒரு லிமிட்டடாக உங்கள் உடல்நிலைக்கு எது உங்களுக்கு செய்ய முடியுதோ, அதுவும் வலி இருக்கக்கூடாது. யோகாசனம் பண்ணும் வலி இருந்தால் அந்த ஆசனத்தை விட்டுருங்க. வலி இல்லாமல் நம்மளால் எது ரொம்ப எளிமையாக பண்ண முடியுதோ அது முதல்ல முயற்சி பண்ணுங்கள். இதில் நமக்கு முதல்லேருந்து நம்ம சுகாசனத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம இப்போ முன்னோர்கள் சுகாசனம்னு என்னென்னா நம்ம நார்மலாக தரையில் உட்காந்து சமணம் போட்டு உட்காருவோம் இல்லையா, அது வந்து சுகாசனம். அது வந்து முதல்ல நிறைய பேர் இப்பெல்லாம் தரையில் உட்காரவே பயப்படுறாங்க. யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்து வீட்டில் இலை போட்டு சாப்பிடணும்னா என்னால் கீழே உட்கார முடியாதுன்னு அந்த அளவுக்கு உடலை வந்துட்டு அந்த இறுக்கம் வந்துருச்சு எல்லாருக்குமே. முதல்ல நம்ம வந்து நம்மளோட உடல் இறுக்கத்தை வந்து நீக்கணும். அதுக்கு வந்து ரொம்ப எளிமையான தாடாசனம் இந்த மாதிரியெல்லாம், தாடாசனம் ஒன்றும் இல்லை கையை தூக்கி சும்மா நிற்கிறது தான். இந்த மாதிரி பிராணவாசனம், அதாவது பிராண நம்ம கையை சாமி கும்பிடுவோம் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசனங்களை பழகி பழகி பழகி உடம்புல ஒரு தளர்வு நிலையை உருவாக்கி அதுக்கப்புறமா வந்து நம்ம நம்ம வந்து நம்ம உடல் வந்து ஒரு எலாஸ்டிசிட்டி மாதிரி தான், ரப்பர் மாதிரி தான். நம்ம உடம்பு வந்து நம்ம பிறக்கும் போது குழந்தை வந்து எப்படி ரப்பர் அந்த எலாஸ்டிசி, அதே மாதிரி நம்ம இப்போ உருவாக்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை நீங்கள் எடுத்த உடனே நம்ம சர்வாங்கசனம் வந்து அரை மணி நேரம் பண்ணிவிடுவேன் அந்த மாதிரியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டோன்னா அதுக்கு நம்ம வந்து அது நல்லது கிடையாது. அதனால் நம்ம எப்போவுமே இந்த யோகாசனத்தை பொறுத்த வரைக்கும் ரெகுலாரிட்டி முக்கியம். நீங்கள் ஒரு செலக்டிவாக ஒரு முதல்ல ஒரு அஞ்சு ஆசனத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து யோகாசனம் வந்து எப்படின்னா நின்ற நிலையில் செய்கிறதுக்கு, உட்கார்ந்த நிலையில் செய்கிறதுக்கு, படுத்த நிலையில் செய்கிறதுக்கு, இந்த மூன்றுத்துலேயும் நீங்கள் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆறு ஆசனத்தை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேட்டிவ் எக்ஸசைஸ்க்கு தான் வந்து யோகாசனத்துக்கு தான் வந்து முன்னோர்கள் சூரிய நமஸ்காரத்தை வடிவமைச்சிருக்காங்க. அந்த சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி அதை நல்லா பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் எல்லா ஆசனத்தையும் செஞ்சு நிறைய பலன்களை பெற்று நல்ல ஆரோக்கியமாக வாழலாம்.
1: சர்வாங்க ஆசனம் வந்து வயசானவங்க வந்து அது ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, பட் இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறப்ப வந்து ஆசனங்கள் செய்யலாமா?
0: பிரெக்னெண்டா இருக்கும்போது வந்து ஆசனங்கள் செய்யலாம்னா அது எப்படின்னா செய்யலாம். எப்படின்னா இந்த உட்கார்ந்த நிலையில வந்து ஆசனம் இந்த பிராணாயம் தான் நல்லா செய்யலாம். பிராணாயமும் அவங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, இந்த காலத்துல வந்து டாக்டர்ஸ் வந்து பெட்ரிலே ரெஸ்ட் எடுக்கணும் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால இந்த நின்ற நிலையில செய்யறது இல்லையா, சும்மா கையை தூக்குறது அந்த மாதிரி, இந்த விழிச்ச ஆசனம் அந்த மாதிரி அவங்களால எது முடியும் அந்த 3 months வரைக்கும் ஓரளவு செய்யலாம். ஆஃப்டர் 3 months வந்து அவங்க கொஞ்சம் எது ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணாலும் குப்பரப்படுத்து செய்யற எக்ஸசைஸ் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம்.
1: மேடம் வந்து ரொம்ப கரெக்டா சொன்னாங்க, இன்னைக்கு வந்து தரையில உட்காந்து உட்காரவே முடியாம உடம்பு வந்து இறுகிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இருக்கிறத குறைச்சி உடம்பு வந்து நம்ம சொல்றபடி நம்ம உடம்பு கேட்கற மாதிரி வைக்கிறதுக்குன்னா கண்டிப்பா எல்லாரும் ஆசனம் செய்யணும். அப்படின்னா ஆசனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, போஸ்டர்ஸ், அதாவது வந்து நம்மளுடைய உடல் நம்ம வந்து நிக்கிற நிலை, நம்ம உட்கார்ந்துருக்கிற நிலை, நம்ம படுத்திருக்கிற நிலை, இந்த மாதிரி போஸ்டர்ஸ் தான் ஆசனங்கள். ஆசனம் ஆசனம்னா என்ன, அமர்ந்து அமர்ந்து ஒரு ஆசனம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நாற்காலி கொடுங்க. இப்போ நம்ம உடலை நம்ம வந்து வைக்கிற ஒரு விஷயம் தான் ஆசனம்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னாங்க. இன்னைக்கு உலக யோகா தினம், இன்னைக்கு அதனால நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இந்த யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி இதன் மூலமா நீங்களும் இந்த யோகாவை வந்து பயிற்சி செஞ்சு உங்க நீண்ட நாள் ஆயுளோடு நல்ல சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி இந்த சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தயாரிச்சு வடிவமைச்சு உங்களோட பேசிட்டு இருக்கிறது அருணா. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து கேளுங்க, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: You're listening to 107.8 MOPFM. It's enriching.

0: எவ்வளோ நல்லா இருந்தது, இன்னொரு ஒன்று வாங்கிக்கலாமான்னு தோன்றது. இப்போ
1: நிறுத்து நிறுத்து, என்ன பண்ற?
0: எது கத்துற? சிப்ஸ் பாக்கெட் தானே தூக்கி போடுற. சிப்ஸ் இல்ல அதுக்குள்ள, டோன்ட் வரி.
1: காமெடி நினைப்பு, தயவு செஞ்சு இப்படி தூக்கி போடாத. டஸ்ட்பின் என்ன, ஒரு 50 மீட்டர் தள்ளி தானே இருக்குது, ஏன் டஸ்ட்பின் குள்ள தூக்கி போட முடியாதா? உனக்கு கையில தூக்க கஷ்டமா இருந்தா என்கிட்ட கூட, நான் தூக்கிட்டு வரேன்.
0: கே சாரி.
1: நம்ம ரூமை நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா இல்லையா, அதே மாதிரி நம்ம சுற்றுச்சூழலையும் சுத்தமா வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அது அப்படி ஒரு அநாகரிகமான செயல். பி எ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், நம் சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

என் கண்ணை கட்டி கட்டுல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.

0: தொடர்புடைய யோகா பயிற்சி பயிலரங்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல தன்னை ஈடுபட்டு யோகாக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யோகா வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும், இது இந்த அற்புத கலை வந்து மக்கள் செஞ்சு நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கூட தான் நம்ம ஸ்டுடியோல பேசிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம வந்து சர்வாங்கசனம், கர்ப்பிணி பெண்கள், யோகா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கறது வந்து எல்லாரையும் ஆட்டி பறக்குது. வாழ்க்கையில வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்குள்ள நமக்கு ஏற்படுற எரிச்சல் ஐயோ அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி வந்து ஒரு எரிச்சலோடையும் கஷ்டத்தோடையும் ஒரு பிடிக்காம தான் வந்து மக்கள் வந்து இந்த ஜாகிங்கா இருக்கட்டும் ரொம்ப பண்றாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா பண்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மள வந்து உடம்பு வந்து நம்மளை நல்லா ஆக்கும். அந்த மாதிரி வந்து யோகா செய்ய செய்ய செய்ய நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும் அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். உண்மையா?
1: உண்மைதாங்க. அதாவது மனிதன் வந்து பழக்கத்துக்கு விளக்கத்திற்கும் இடையில் போராடும் ஒரு விலங்கினம் தான் மனிதன். அதாவது நம்ம வந்து பழக்கம், நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டைல் ஆஃப் இதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப புதுசா விளக்கம் கிடைச்சிருக்கு, என்னன்னு யோகா செஞ்சா உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமா இருக்கலாம், உடல்ல எடையை குறைக்கலாம், மன வந்து மன அழுத்தம் இல்லாம மன அமைதியோட இருக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இது வந்து விளக்கம். இந்த விளக்கத்தை வந்து தெரியும், ஆனாலும் நான் வந்து பழக்கத்தை நம்மளால விட முடியாது. ஆனா அந்த பழக்கத்தை வந்து வெளியில வரணும்னா ஒரு டெக்னிக் இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நாம அந்த பழக்கத்துக்கு நாம அடிமையாயிடுவோம். இப்போ அந்த டெக்னிக்ல தான் நீங்க என்ன பண்ணணும்னா, யோ இதுக்கு வந்துட்டு ஒரு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து பெரிய கஷ்டத்துல இருந்து விடுபடணும்னா சின்ன கஷ்டத்தை பட்டுதான் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஆரோக்கியமா அந்த ஒரு பெரிய ஒரு நோயில நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா ஒரு சின்ன கஷ்டம், இந்த யோகாசனம், இந்த உடற்பயிற்சி, தியானம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களா, அதுல இருந்து நம்ம அதுல மாட்டிக்கலாம், அது அந்த அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா. அதுக்கான ஒரு முயற்சி தான் இப்போ இந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு, யோகாசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம எப்படி அதை வந்து மேடம் கேட்டாங்க, எல்லாருக்கும் வெயிட் ரிடக்ஷன் பண்றது, யோகா பண்ணணும், ஜாகிங் போகணும் எல்லாருக்கும் தெரியுது, ஆனாலும் விருப்பத்தோட பண்ணல, வெறுப்போட தான் பண்றோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து இந்த விருப்பத்தோட பண்ணணும்னா நீங்க அது வந்து விருப்பு வெறுப்பு வந்து மன சம்மந்தப்பட்டது தான். இப்போ நீங்க மனதை உங்களுடைய கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க எதை சொல்றீங்களோ அது உங்க மனசு கேட்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு உண்டான ஒரு வழி தான் வந்து தியானம் சொல்றது. இப்போ நாங்க வந்து வேதாத்ரி மகரிஷியோடைய இந்த வேர்ல்டு கபடி சர்வீஸ் சென்டர்ல வந்து என்ன சொல்றோம்னா, தியானம் தீட்சை கொடுப்போம். தீட்சை கொடுக்கறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே தியானம் பண்றதுனால தினமும் காலை ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் தினமும் நீங்க தியானம் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து மனசு வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். நீங்க என்ன சொல்றீங்களோ மனசு வந்து உங்களுடைய வேலைக்காக மாறிடும். அப்போ வந்து நீங்க வந்து எதை சொல்றீங்களோ அது கேட்க ஆரம்பிக்கும். இந்த வகையில வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நாம செய்ய ஆரம்பிச்சு வாழ்க்கையில நல்லமோடு வாழும்.
0: மனசை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வந்து யோகா வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் வந்து கொஞ்ச நேரத்தில் சும்மாவே இருக்க முடியாது, அலைப்பாயும் மனசை வந்து கட்டுப்படுத்தி நம்ம வந்து நம்ம வேலையாக இருக்கட்டும், நம்மளோட முயற்சிகளாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவுது யோகா அப்படின்னு மேடம் சொன்னாங்க. ஸோ செஞ்சு பாருங்களே, எவ்வளவோ கஷ்டப்படுறோம் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இந்த ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கு, நம்மளுடைய மைண்ட் வந்து நம்மளை வந்து தேவையில்லாமல் ஏதோ சில விஷயங்களை கவலைப்பட்டுட்டு இருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து மீள்றதுக்கு வந்து யோகா ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு சினிமாவில் கூட வசூல் ராஜா MBBS படத்துல கூட ஒரு ஆசனம் வரும், சிரிப்பாசனம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னுடைய கரெக்டான அந்த டெக்னிக்கல் டேர்ம் எனக்கு தெரியல, பட் அது வந்து எல்லாரும் சேர்ந்து சிரிப்பாங்க. அது வந்து அப்போ வந்து அப்படி சிரிக்கும் போது வந்து வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சிரிக்கும் போது அது நம்மளுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து கூட ஒரு வந்து ஒரு ஆசனம் அப்படிங்கறத வந்து நான் கேள்விப்பட்டேன், இது உண்மைங்களா?
1: அது வந்து ஆசனம் கிடையாது, லாஃபிங் தெரபின்னு சொல்லுவாங்க. லாஃபிங் தெரபின்றது வந்து என்னன்னா, வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு

0: யோகா வந்து 6 to 60 வரை, ஏன் 60 இல்ல 100 வயது வரைக்கும், நம்மளுடைய முனிவர்கள்லாம் வந்து பல வருஷங்கள் வந்து இந்த யோகானால வந்து சாப்பாடை குறைச்சி எவ்வளவோ உயிர் விஷயங்கள் எல்லாம் வந்து தியாகம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய இறப்பை கூட அவங்க தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம படிக்கும் போது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதுதான் உண்மை அப்படின்னு. இன்னைக்கு வந்து இந்த உலக யோகா தினத்துல குழந்தைகளுக்கு படிப்புக்கு வந்து நிறையவே போராடுறாங்க, நிறையவே ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ இந்த படிப்புல வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆசனங்கள் நம்ம அவங்க செய்யலாம்?
1: குழந்தைகள்லாம் என்ன

0: குழந்தைகளுக்கு யோகாசனம்னா குழந்தைகள் வந்து குழந்தைகள் மாதிரி இருந்தாலே போதும், அவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே சாதிக்கலாம். ஆனா இப்ப பெரியவங்க தான் வந்து அவங்கள வந்துட்டு என்ன சொல்றது, அளவுக்கு அதிகமான பாரத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து உண்மையிலே கஷ்டமானதாக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்துட்டு என்ன தப்பு, அபரிமிதமான ஆற்றல் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு 10-8 வயசு வரைக்கும் அவங்களுக்கு ஆசனங்கள் கூட எதுவும் தேவையில்லை. அவங்க அழகா வந்து அவங்களுடைய ஆற்றலை வச்சுட்டு எதை வேணாலும் செய்யலாம், எப்படி எதை வேணாலும் சாதிக்கலாம். ஆனா 8 வயதுக்கு மேல வந்து நாங்க சிம்பிளிஃபைட் பிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, டபிள்யூசிசிஎஸ்சி வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ல நாங்க அதை சொல்லி கொடுக்கோம். 8 வயதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்கணும். இது கொடுக்கறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த உடற்பயிற்சி கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு என்ன விளையாட நேரமே இருக்கிறதுல இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு. அதனால இந்த காலையில இந்த பயிற்சி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களோட உடல் வந்து தளர்வா இருக்கும், உடல் சுறுசுறுப்பா இருக்கும், அவங்களுடைய மூளையும் சுறுசுறுப்பா இருக்கும், கண்களுக்கும் அந்த பயிற்சி. இவரோட எங்களோட அந்த விராட்சி மகரிஷியோட அந்த எளிய முறை உடற்பயிற்சியில கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபால பாத்தி, அக்குப்ரெஷர், பாடி மசாஜ், மகராசனம், ரிலாக்சேஷன் சொல்லிட்டு ஒரு 9 வகையான பயிற்சி கொடுக்குறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா கண்களுக்கும் பயிற்சி தரும். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிறாங்க. அதனால் அவங்க 8 வயதுலேருந்தே அந்த கண் பயிற்சி பண்ணும்போது அவங்க கண்கள் வந்துட்டு அந்த பவர் இருந்தாலும் குறைஞ்சிரும், ஒரு ஸ்டேஜில் கண்ணாடியும் எடுத்துடலாம், அந்த கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் வந்து அக்குப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் கொடுக்கும்போது அக்குப்ரெஷர் ஒரு 14 பாயிண்ட் சொல்லி தரும். அது பண்ணும்பொழுது அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை அந்த அந்த வர்மா பாயிண்ட்ஸ் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த கைப்பயிற்சி, கால் பயிற்சி இதெல்லாம் பண்ணும்பொழுதே வந்து இந்த கூடவே வந்து இந்த லங்ஸுக்கும் இந்த கைப்பயிற்சி பண்ணும்போது கைகளுக்கும் ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும், லங்ஸுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கிது. அப்புறம் வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது நுரையீரல் ஆற்றல் பெறுது. அந்த கபால பற்றின்னு ஒன்று செய்வோம். கபால பற்றி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மூளை சுறுசுறுப்படையும், உள்ளே இருக்கிற அந்த கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு வெளியேறும், அந்த நச்சுக்காற்று வெளியேறும், அதே நேரத்தில் நம்முடைய மூளை சுறுசுறுப்படையும். கடைசியாக வந்து இந்த மகராசனம் ஒன்று சொல்லி தருவோம். மகராசனம் பண்ணும்பொழுது மகரம்னா முதலைன்னு சொல்லுவோம். மகராசனம் பண்ணும்பொழுது என்னென்னா உடலையே இப்போ எப்படி அந்த காலத்துலலாம் கையில் துணி துவச்சி துணியை பிழிவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம உடலையே பிழியக்கூடிய வகையில் அந்த பயிற்சிருக்கும். அந்த முதலை மாதிரி அந்த உடலை வச்சுட்டு நல்லா உடலே பிழிகிற மாதிரி இருக்கும். இதனால் நம்ம ஸ்பைனல் கார்டு வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸ்பைனல் கார்டு ஆக்டிவேட் ஆனாலே போதும், நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பைனல் கார்டை ஒட்டி தான் அந்த நாளமில்லா சுரப்பிகள்லாம் அமைஞ்சிருக்கு. இந்த நாளமில்லா சுரப்பிகள் தான் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, நம்மளுடைய எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அதனால் அந்த மகராசனம் சொல்லிக்கலாம். கடைசியாக வந்து பாடி மசாஜ், அக்குப்ரெஷர், ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன் பண்ணும்பொழுது நம்மளுடைய உடலில் இருக்க ஒரு ஒரு அங்கமாக மனசால் நினச்சி அதில் இருக்கிற ஆற்றல் ஆற்றல் கூட்டுவிப்பு பயிற்சி அது பண்ணி முடித்த உடனே நம்ம உடல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிடும், மூளையும் சுறுசுறுப்பாகிடும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இந்த பயிற்சி செஞ்சிட்டோம்னா இரவு வரைக்கும் அவங்க வந்து அந்த மூளை சோர்வுன்னுவாங்கள இந்த சோர்வு அடையாமல் அவங்க ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்யலாம், படிக்கலாம், எல்லாம் வாழலாம்.
1: ஸோ குழந்தைகளுக்கு வந்து ஒரு 9 விதமான ஆசனங்களை வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு இளைஞர்கள் அதாவது வந்து இந்த டீனேஜ் ட்ராமாங்கிறது வந்து ரொம்ப இன்னைக்கு டீனேஜில் தள்ளாட்டம்ங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப இருக்குது. மீதி வந்து ஒரு காலேஜ் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அடாலசன்ட்டில் இருந்து இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7வது 8வது, ஏன்னா வந்து பெண்களும் இருக்கட்டும், பெண் குழந்தைங்கள் கூட சீக்கிரமாகவே பியூபர்ட்டி அட்டன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 7-8 வயதுலேருந்தே அவங்களுக்கு அந்த அடாலசன்ட் ஏஜில் வந்து பல பிரச்சனைகள், அவங்க வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்க தாக்கப்படுறாங்க. என்ன செய்கிறோன்னே தெரியாமல் சில தவறுகளையும் செய்துடுறாங்க. ஸோ இந்த அடாலசன்ட் ஏஜில் வந்து அவங்கள வந்து வாழ்க்கை போக்கு வந்து மாற்றாமல் அவங்க வந்து நல்ல நெறிகளோட அவங்களுடைய படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு லட்சியத்தை அடையிறதுக்கு யோகா எந்த விதத்தில் உதவுது?
0: அடாலசன்ட் ஏஜ் உண்மையிலேயே இந்த ஏஜில் வந்துட்டு அவங்களுக்கே அவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாது. இந்த 14 இயர்ஸ்க்கு மேலே 14-20 இயர்ஸ் தான் அடலசன் ஏஜ். இந்த பருவத்தில் வந்து அவங்க குழந்தையாகவும் இருக்க மாட்டாங்க, வாலிபராகவும் இருக்க மாட்டாங்க, இடைப்பட்ட காலம். இந்த காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வழிகாட்டியே இருக்கணும் கண்டிப்பாக. பேரண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கூட ஒரு கைட் பண்ணணும். ஏன்னா நம்மளே அவங்க மேலே வந்து வெறுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவங்க யார்கிட்ட போவாங்க? அப்படிப்பட்ட நிலையில் இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரில் இதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த எஸ்பெஷலி அடலசன்ட் இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு பயிற்சி என்னென்னா, சிம்பிளிஃபைடு காயக்கல்பம், அதாவது எளிய முறை காயக்கல்ப பயிற்சி. இது என்ன காயக்கல்பம், காயக்கல்பம்னா ஏதோ மருந்து அப்படின்னு நினைச்சுப்பாங்க, ஆனா இது மருந்து கிடையாதுங்க, இது ஒரு வகையான மூச்சு பயிற்சி தான். இது வந்து அந்த காலத்து சித்தர்கள் இந்த காயக்கல்பம் இந்த கலையை பயன்படுத்தி அதை பயிற்சி செய்து உச்சகட்டமா பயிற்சி செய்து பல்லாயிரம் வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. இது எப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற உயிரையே வந்து பதங்கமாக்கக்கூடிய உச்சகட்ட பயிற்சி எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் வேதாத்ரி மகரிஷி வந்து நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்பவர்களுக்கும் இந்த மாதிரி அடலசன் ஏஜ் 14 இயர்ஸ்க்கு 14 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிய முறை பயிற்சியை கொடுத்துருக்காரு. இதை செய்யறதுனால என்ன பலன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த வித்து சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், இது வந்து ரீசைக்ளிங் ஆகுது. இது ரீசைக்ளிங் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த ஏஜில் அந்த 14 இயர்ஸ்க்கு மேலே அது உற்பத்தி ஆகும் இல்லையா, அது வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய பாடி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, பிரெயின் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இதனால் அவங்களுடைய அந்த எனர்ஜி வந்துட்டு அதுக்கு முன்னாடி என்ன அந்த அடல்சன் ஸ்டேஜில் அவங்களுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த திணறது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு மாதிரி விரக்தியாக ஒரு மாதிரி என்ன பண்ணுறது புரியாமல் இருப்பாங்க. இப்போ அந்த காயக்கல்பம் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி இஸ் கன்வெர்டட் ஆஸ் ஏ பிரெயின் எனர்ஜி அண்ட் அவங்களுக்கு வந்து மூளை திறன் அதிகரிக்கும். அவங்க எந்த கோல் அச்சீவ் பண்ணணும் நினைப்பாங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். நல்ல நினைவு திறன் இருக்கும், படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க, எந்த செயல் செஞ்சாலும் ஆர்வமாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க, எல்லாரோடையும் நல்லா பழகுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அந்த செட்டில் ஆகிற வரைக்கும் அந்த எனர்ஜி அவங்களுக்கு நல்லாவே அவங்களுக்கு உதவி செய்யும். இது வந்து அடலசன்ட் மட்டும்தான் கிடையாது, இந்த காயக்கல்பம் வயதானவங்களுக்கும் ரொம்பவே துணையாக இருக்கும். வயதானவங்களுக்கும் இது வந்துட்டு ஒரு முதுமையை தள்ளி போடக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும், அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த முதுமையை அவங்களை தாக்காது. இன்னும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது ஒரு நல்லவே பயன்படும். இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணுறதுனால நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும், இம்யூனிட்டி லெவல் வில் பி இன்க்ரீஸ்டு. அதனால் இளமையை தக்க வைத்துக் கொள்ளலாம், முதுமையை தள்ளி போடலாம், நோய் எதிர்ப்பு சக்தியை பெறலாம், நல்ல நினைவு திறன் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அந்த இறைநிலை உணர்வு வேணுங்கிறவங்க இதை செஞ்சு அந்த இறைநிலையோடு இணையக்கூடிய அந்த ஒரு நிலையையும் அடையலாம். இந்த மாதிரி இந்த காயக்கல்பத்தினால பலவித நன்மைகள் ஏற்படும். இது எளிய முறை. இதை செய்யறதுக்கு உண்டான நேரம்னு பார்த்தீங்கன்னா நேரமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா 3 நிமிஷம் கூட இல்லாமல் யாராவது இருக்க முடியுமா? காலையில் 1-3 நிமிடம், மாலையில் 1-3 நிமிடம், இரவில் வந்து 1 நிமிடம் பண்ணினா கூட போதும். இது அந்த மாதிரி பண்ணலாம். 1 நாளைக்கு 10 நிமிஷத்தை ஒதுக்குனா போதும். இந்த காயக்கல்ப பயிற்சி செய்து இந்த 14 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இதை செய்து அபரிமிதமான பலன்களை பெறலாம்.
1: காலையில் 3 நிமிஷம், இரவு 1 நிமிஷம், சாயந்தரம் 3 நிமிஷம், 7 நிமிஷம், ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ காஃபி சாப்பிட்ற டைம் கூட இல்லை, ஒரு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற டைம் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு குறைந்த டயத்தில் நீங்கள் ஒரு யோகாவை பண்ணி இந்த காயக்கல்ப பயிற்சி பண்ணி அது யோகாவில் இருக்கிற ஒரு பயிற்சி, அதை நீங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கோலை அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம், நம்ம முன்னோர்கள் நமக்காக வகுத்து கொடுத்த ஒரு விஷயம், சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்களில் வகுத்து கொடுத்ததுனால தான் இந்தியா வந்து இன்னைக்கு உலக நாடுகள்லாம் இந்தியா செல்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த விஷயங்களை பார்த்து பிரமிக்கிறாங்க. நம்மளுடைய ஆன்மீகமா இருக்கட்டும், நம்மளோட கட்டடக்கலையா இருக்கட்டும், நம்மளுடைய வான் சாஸ்திரமா இருக்கட்டும், நம்மளுடைய ஜோதிட கலையா இருக்கட்டும், எல்லா கலைகளுமே வந்து ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து சொல்ற இந்த போஸ்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோக கலையில நம்ம முன்னோர்கள் நம்ம ரொம்ப ஈஸியா வகுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். நம்மளுடைய சில மறதியோ இல்லை நம்ம வந்து நம்மளுடைய வழி வழியாக நம்ம வந்த பழக்கங்களை கொஞ்ச காலம் நம்ம மறந்துட்டோமா மறுத்துட்டோமோ, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த பாதையில் திருப்பி நம்ம பயணிச்சா நிச்சயமாக உலக அரங்கில் நம்ம ஒரு பெரிய வெற்றியாளராக வரலாங்கிறதுல சந்தேகமே இல்லை. மேடம், இப்போ குழந்தைங்களுக்கு சொன்னீங்க, பெரியவங்களுக்கு சொன்னீங்க, இளைஞர்களுக்கு சொன்னீங்க, பெண்கள் வந்து நாட்டின் சக்தி, அவங்க தான் இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருந்தது போக இன்னைக்கு வெளியில வந்து சாதிக்காத விஷயமே கிடையாது. ஆனா பெண்கள் மனதளவுல ரொம்பவே ஸ்ட்ராங். ஆனா உடல் அளவில் நீங்க பாத்தீங்கன்னாக்க பெண்களுடைய இயற்கையான உடல் அமைப்புனால அவங்களுக்கு வந்து சில நோய்கள் ஈஸியா தாக்கிடுது. அது கர்ப்பப்பை பிரச்சனையா இருக்கட்டும், பிரசவத்துக்கு அப்புறம் ஏற்படுற சில பிரச்சனைகள், மெனோபாஸ்ட் ஆயத்தப்போ இந்த அவங்களுடைய அந்த இது நிக்கிற மாதவிடாய் நிக்கிற அந்த அந்த மெனோபாஸ்அப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெண்களை வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதுக்கு யோகா எப்படி பெண்களுக்கு கை கொடுக்குது?
0: மேடம், பெண்கள் பிரச்சனைக்கு தீர்வு கேட்கறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த காயக்கல்ப பயிற்சி தான் இந்த பெண்கள் பிரச்சனை அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தீர்வாக அமைகிறது. இந்த காயக்கல்ப பயிற்சியை வந்து சரியான முறையில கத்துக்கிட்டு காலை மாலை இரவு கூட வேண்டாம். ஏன்னா அது ஏன்னா காயக்கல்ப பயிற்சி செய்யும் போது எம்டி ஸ்டமக்கா செய்யணும். ஏன்னா அது சாப்பிட்டுட்டு 3 மணி நேரம் ஆன பிறகுதான் செய்யணும். ஆனா இரவு உணவு லேட்டா சாப்பிட்டு உடனே பண்ணக்கூடாது. ஆனா காலை மாலை இருவேளை சரியான முறையில அவங்க செய்தானா கர்ப்பப்பை பிரச்சனையா இருக்கட்டும், மெனோபாஸ் பிரச்சனையா இருக்கட்டும், ஈவன் இந்த குழந்தை நார்மல் டெலிவரி வர்றதுக்கு காயக்கல்பத்தை தவிர வேற வழியே இல்லை. காயக்கல்பத்தை வந்து சரியான முறையில பண்ணாங்கன்னா அவனுக்கு சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மெனோபாஸ்க்கும் ஆஃப்டர் அந்த பீரியட்ஸ் நிற்கிற நேரம் நிறைய பெண்கள் நிறையவே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த காயக்கல்ப பயிற்சி சரியான முறையில் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அந்த மெனோபாஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கிறத அவங்க ஃபீலே பண்ண மாட்டாங்க. அதுவும் சர்வசாதாரணமாக நின்றுடும். கொஞ்ச நாள் கழிச்சு ஓ அது போயிடுச்சு போல இருக்குன்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வாக மாறிடும். ஈவன் மரணமே அப்படி தான் சித்தர்கள் அனுபவிச்சிருக்காங்க. நம்மளாம் மரணத்தை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? நம்ம முன்னோர்கள் சித்தர்களெல்லாம் மரணத்தை வந்து அனுபவித்து இருக்கிறார். மரணம் வந்து ஒரு அற்புதமான நிகழ்வுன்னு எத்தனையோ பேர் வந்து ரொம்பவே சாதாரணமான விஷயம். நீங்க இந்த காயகல்பத்தை சரியான முறையில பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த மெனோபாஸ்ன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நின்றுடும், நின்னதனுடைய அறிகுறியும் தெரியாது. அதனால் உங்களுக்கு உடல் பாதிப்பு மன பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. அதுக்கப்புறமும் நீங்கள் இளமையில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை ஆஃப்டர் 50 கூட நீங்கள் லீட் பண்ணலாம். இந்த காய்கள் பற்றி சரியான முறையில் பண்ணிட்டு வந்தோன்னா ஆஃப்டர் 50 கூட நீங்கள் 30s 40s எப்படி ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருந்தீங்களோ அதே மாதிரி யூ கேன் கண்டினியூ யுவர் லைஃப் அன்டில் யூ வாண்ட். இதில் வந்து இந்த மனவளக்கலைன்னு சொல்லுவோம், வேதாத்ரி மகர்ஷி அமைச்சு கொடுத்த அந்த யோகாவுக்கு மனவளக்கலை யோகா, இங்கிலீஷில் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, ஸ்கை யோகான்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு இதில் வந்து இன்னொரு சில முக்கிய இந்த அமைப்புக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா சில முக்கியமான பயிற்சிகளாக சொல்லி தருவாங்க. அதன் மூலமாக வந்துட்டு இந்த பிரெஸ்ட் கேன்சர்ன்றதும் பெண்களுக்கு ரொம்பவே பயமுறுத்தக்கூடிய ஒரு இது. இந்த பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து எளிதில் தப்பிக்கக்கூடிய நிறைய பயிற்சிகள்லாம் கூட பெண்களுக்கு இருக்குது. இந்த பெண்களுக்கு வந்து வேதாத்ரி மகரிஷி மிகவும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. எல்லாரும் பெண்கள் மகரிஷிகிட்ட கேட்பாங்களா, வேதாத்ரி மகரிஷி கிட்ட ஆண்களுக்கு பெண்கள் சமமானவர்களா அப்படின்னு கேட்பாங்களா. அப்போ வந்து மகரிஷி சொல்வாரு, ஆண்களுக்கு பெண்கள் சமமானவர்கள் அல்ல, பெண்கள் சிறப்பு வாய்ந்தவர்கள். அப்போ வந்து உலகத்தில் அவர் கேட்பாரா, எல்லாரும் கேட்டாங்க, உலகத்தில் ஆண்கள் மக்கள் தொகையில் ஆண்கள் பாதி பெண்கள் பாதி அப்படி தானங்க சுவாமிஜினா? இல்லை இல்லை, உலகத்தில் பாதி பெண்கள் மீதி பாதி பேர் பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அந்த அளவுக்கு பெண்களை வந்து உலக அரங்களை உயர்த்தி பேசினவர்களால் அவர் பெண்களுக்கு கொடுக்காத விஷயமே இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் பெண்களுக்கு தியானம் செய்யக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சிருந்த காலமும் உண்டு. தியானம்னாலே ஆண்கள் மட்டும்தான் பண்ணணும், பெண்கள் கிடையாது. ஏன்னா அவங்க பீரியட்ஸ் வருது. இந்த தியானம் பண்ணும்போது இந்த சக்தி ஏறும்போது பீரியட்ஸ் வரும்போது இறங்கிடும், அந்த மாதவிடாய் காலத்தில் இறங்கிடும். அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த 3 நாட்கள் அந்த மாதிரி. ஆனால் வந்து மகரிஷி வேதாத்ரி மகரிஷி அதையும் மீறி பெண்களுக்கு தீட்சை கொடுத்து அந்த மிக உயர்ந்த சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா தீட்சை கொடுத்து அதையும் செய்ய வச்சு அதில் வெற்றி அடைஞ்ச பெண்கள் பல பேர். இந்த வகையில் பெண்கள் தங்களுடைய அனைத்துக்கும் தீர்வாக வேதாத்ரி மகரிஷி அளித்த அந்த காயக்கல்பம், தியானம், உடற்பயிற்சி. உடற்பயிற்சியிலேயே கூட வந்து உடற்பயிற்சியை ஒழுங்கான முறையில் செய்தால் கூட போதும், அவங்க இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைஞ்சிடும். ஆனால் எதை செஞ்சாலும் ஒரே ஒரு தினமும் நாள்தோறும் செய்யணும். ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு நாள் விட்டால் அதனால் பலன் கிடையாது. நாள்தோறும் டெடிக்கேட்டடாக செய்யணும். டெடிக்கேட்டடாக அதுக்கான நேரத்தை ஒதுக்கி செஞ்சோன்னா கண்டிப்பாக அதில் பலன் உண்டு.
1: சித்திரமும் கைப்பழக்கமும் அப்படிங்கிற மாதிரி யோகா செய்ய செய்ய அதுலேயே உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க, உங்களுக்கே பிடிச்சி போயிடும், நீங்களே ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் யோகா செய்யலைன்னா கூட எதையோ ஒன்று இழந்துட்ட மாதிரி நமக்கே தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இந்த யோகாவில். அதனால் ஃபஸ்ட்டு ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேடிஸ் பற்றி வந்து ரொம்ப நல்ல உயர்வான விஷயங்கள் வந்து பேசும்போது கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக வந்து இந்த உலகத்தில் பாதி பேர் பெண்கள், மிச்ச பாதி அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் நாங்கள். உண்மையிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்க வேண்டிய எழுத்துக்கள். தொடர்ந்து பேசலாம். இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது உலக யோகா தினத்துக்காக. இன்னைக்கு விஜயா அவங்க வந்து நம்ம கூட வந்து யோகா பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தயாரித்து வடிவமைச்சு இப்போ உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறது அருடா. இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நம்ம பேசலாம். தொடர்ந்து கேளுங்க இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை.

வேணுமஞ்சலே. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: பொதுநலம் கருத்து வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: பிரேக்குக்கு அப்புறம் நேயர்கள் எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்கன்னு கூப்பிடுறேன். நான் இப்போ உலக யோகா தினத்துக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் கூட வந்து வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்லேருந்து அங்கே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிற விஜயா அவங்க நம்ம ஸ்டுடியோவில் நம்ம கூட பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இவ்வளோ நேரம் நம்ம யோகா பற்றியும் யோகாவில் இருக்கிற நன்மைகள் பற்றியும் ரொம்ப அழகாகவே ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்லிட்டு வராங்க. இப்போ எனக்கு யோகாவில் இருக்கிற சில கேள்விகள் உங்களுடைய சார்பாக நான் கேட்குறேன். முதல் கேள்வி, யோகா வந்து இது வரைக்கும் யோகா பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் எங்களுக்கு வயது 50 மேலே, அப்போ நான் வந்து ஆரம்பித்து வந்து நான் யோகா பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி.
2: நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யோகாவுக்கு வயது வரம்புன்னு கிடையாது. வேதாத்ரி மகர்ஷின்லாம் சொல்லியிருக்காங்கன்னா 8 வயதுலேருந்து 80 வயது வரைக்கும் யார் வேணால் அன்னைக்கே கற்றுட்டு அதுக்கப்புறம் செய்து கூட உடல் நலம் மனவளம் பெறலாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் 50 வயசுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 50 வயசுக்கு மேலே தான் நம்ம உடம்பை வந்து நாம் அப்போ தான் நம்ம கவனிப்போம். ஏன்னா அது வரைக்கும் நம்ம குழந்தைகளோட படிப்பு, அவங்கள வளர்ப்பு, அவங்கள கவனிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். நம்மளை கவனிச்சிக்கவே மாட்டோம், ஏன் நம்ம சாப்பிடக்கூட மாட்டோம். எல்லாம் சமைப்போம், எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம், கட்டி கொடுப்போம், ஆனால் நம்ம சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி உடலை வருத்தி வருத்தி 50 வயசுக்கு மேலே அந்த நோயோட தாக்கம் ஏற்படும் பொழுது தான் வந்து டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பிபி இருக்கா நீங்கள் கொஞ்சம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லும் பொழுதுதான் நம்ம உடம்பே நம்ம கவனிப்போம். அந்த மாதிரி 50 வயசுங்கிறது வந்து எல்லாரும் அப்போதான் நம்ம உடல் மேல ஒரு அக்கறை வரும், அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து 50 வயசுக்கு மேல கூட நீங்க ஈஸியா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, வேதாத்ரி மகர்ஷி மனவளக்கலை யோகால ரொம்ப எளிய முறையில கத்துத்தரான். அதுவும் பெண்களுக்காகவே வடிவமைச்ச மாதிரி இருக்கும். அது அவ்வளவு அற்புதமான தியானங்கள், அற்புதமான உடற்பயிற்சி, எளிய முறையில சொல்லித் தருவாங்க. அந்த காயகல்பம் இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க செய்ய 50 வயசுல நீங்க நோயாளியா இருந்தா கூட ஒரு 1 இயர்ல 51 வயசுல நீங்க ஒரு 40 வயசு கூட இளமையை நீங்க பெறலாம். இது நிச்சயமா நடக்கும்.
1: கேள்வி நம்பர் 2, யோகா வந்து யோகா மேட் அப்படின்னு இப்ப கடைகள் எல்லாம் விக்குது, இப்ப யோகா வந்து வெறும் தரையில செய்யக்கூடாதா?
2: யோகாவை வெறும் தரையில செய்யக்கூடாது. மேட்டு தான் போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விரிப்பு, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பாய் இருக்குதா, பாய் போட்டுக்கலாம், இல்லை பெட்ஷீட் போட்டுக்கலாம், இல்லை துணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த உடன் ஃபினிஷிங் பண்ணுவாங்க தெரியுமா தரையில், அந்த உடன் ஃபினிஷிங் இருந்ததுன்னா அதை டைரெக்டாக பண்ணலாம். ஆனால் டைரெக்டாக தரையில் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து எர்த்தாயிடும். நம்ம செய்கிறதே நம்ம உடம்புக்கு வந்து ஒரு ஆற்றல் கிடைக்கணும் தானே, நம்ம அது பண்ணுற அந்த ஆற்றல் வந்து வீணாயிடக்கூடாது தான். அதுக்காக தான் வந்து ஏதாவது ஒரு விரிப்பு மேலே பண்ணணும்.
1: கேள்வி நம்பர் 3, யோகாவை வந்து காலையில் பண்ணணுமா, மதியம் பண்ணலாமா, சாயந்தரம் பண்ணலாமா, என்ன நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும்? இப்போ எக்ஸசைஸ் எல்லாம் வந்து அப்படியே எந்திரிச்ச உடனே ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க, வந்து குளிப்பாங்க, எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி யோகா பண்ணுறதுக்கான நேரம் எப்படி பண்ணணும், யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ சாப்பிடலாம், என்ன சாப்பிட்ருக்கணும், இந்த மாதிரி.
2: யோகா பண்ணும்போது கண்டிப்பாக எம்டி ஸ்டமக்கில் தான் இருக்கணும், ஏன்னா வெறும் வயிற்றில் தான் செய்யணும், அப்போ தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது காஃபி டீ சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பண்ணலாம். டிஃபன் சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 3 to 4 hours ஆகணும். மினிமம் மினி டிஃபன்னா 3 hours, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா 4 hours. மற்றபடி நேரம்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அந்த ஏர்லி மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்தம் 4 to 6 இஸ் ஏ வெரி ப்ரிஷியஸ் டைம். அப்போ வந்து நீங்கள் அந்த பியூரிஃபைடு ஆக்சிஜன் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மலாக ஆஃப்டர் இந்த சன்ரைஸ்க்கு அப்புறம் பண்ணுறதுக்கும் பிஃபோர் சன்ரைஸ்க்கும் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் 4 to 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நீங்களே ஃபீல் பண்ணலாம். ஆஃப்டர் அதுக்காக 4 to 6 என்னால் பண்ண முடியல, நான் யோகா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஆஃப்டர் 6 பண்ணலாம். ஒன்லி திங், நம்ம எம்டி ஸ்டமக்காக இருக்கணும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபும் எனக்கு காலையில் எழுந்து எல்லாருக்கும் சாப்பாடு கட்டணும், எல்லாருக்கும் கவனிக்கணும், அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு ஸ்கூல் போன பிறகு தான் எனக்கு நேரம் இருக்கும்னா பரவாயில்ல. நீங்கள் அப்படிப்பட்டா அப்படி அந்த மாதிரி நேரத்தில் காலையில் ஒரு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 3 hours 9:10 ஒரு 11 o'clock எம்டி ஆகிடும்ல. நீங்கள் என்ன காலையில் ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்னா அது மூணு மணி நேரத்தில் ஜீரணம் ஆகிடும். ஒரு 11 o'clock கூட பண்ணலாம். 11 o'clock அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு காலையிலேயே நேரம் கிடையாது அப்படின்னா மத்தியானம் நீங்கள் லஞ்சு ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 4:00 மேலே நீங்கள் பண்ணலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 7 பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அவங்க வந்துட்டு சர்வெண்ட் மாதிரி தான், எல்லார் வீட்டிலும் வேலை செய்வோமா, எனக்கு பகல்லாம் நேரம் கிடையாதுமா, ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த பண்ணணும்னு ஆசை. நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடுவோமா, ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கமான்னு அவள் சொல்வாள். இது அவளோட எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் இதுக்கு வந்து கால நேரம்ன்றது நம்ம வச்சுக்க வேண்டாம். முதல்ல செய்ய ஆரம்பிப்போம், முதல்ல செய்யணும்னு நினைக்கலாம் முதல்ல. ஏன்னா எதுக்குமே வந்து ஒரு முதல் அடி எடுத்து வைக்கும்போது தயக்கம் வேண்டாம் நம்ம வந்து முதல்ல. ஆனால் முக்கியமாக அந்த எம்டி ஸ்டமக்கை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், வயிறு காலியாக இருக்கணும் முதல்ல நம்ம செய்ய தொடங்குவோம். ஆனால் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அதேமாதிரி 6 to 7 7:30 வரைக்கும் பண்ணலாம், அதுவும் சிறப்பு வாய்ந்தது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்த்து அதுக்காக 7:30 ஆகிடுச்சு நான் இன்றைக்கி பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். நீங்கள் நான்லாம் வந்து சில நேரத்தில் டைம் இல்லைன்னா எல்லோரும் வந்து 8 மணிலேருந்து 8:30 வரைக்கும் கூட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு கூட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். அந்த வகையில் நீங்கள் முதல்ல நம்ம எல்லோரும் பண்ண ஆரம்பிப்போம்.
1: யோகா பண்ணும்போது வெறும் சைவ சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படித்தேன். அப்போ அசைவம் சாப்பிடும்போது யோகா பண்ணக்கூடாதா?
2: இதுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒரு காரணமே கிடையாதுங்க. ஆனால் சைவம்ன்றது உடலுக்கு நல்லது, அது யூனிவர்சல் ட்ரூத். சைவ உணவுன்றது நம்முடைய உடலுக்கு நல்லது, உடலுக்கு ஏற்றது, அது சாத்விக உணவு. நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் இப்போ நம்ம யோகாசனம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யேகர தாரணை தியானம் அந்த தியான நிலையை தியானம் பண்ணி அடுத்து சமாதி நிலைன்ற அந்த ஆதிக்கு சமமான இறைநிலையை உணர்வதற்கான பாதை தான் இந்த தியானமும் வருது, இந்த ஆசனங்கள் வருது இல்லையா. இப்போ இந்த ஆசனன்றது வந்து அந்த ஹையஸ்ட் லெவலுக்கு வரைக்கும் போகணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக செய்ய உணவு தான் சாப்பிடணும். நான் வந்து இந்த யோகாசனம்லாம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தியானமெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு கெட் என்லைட்மெண்ட், நான் வந்து கடவுள் நிலையை அடையணும் அப்படிங்குன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக செய்ய உணவு தான் சாப்பிடணும். அப்படி இல்லை, இப்போதைக்கு எனக்கு உடல் ஆக்டிவாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அது போதும் எனக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு அசைவ உணவு சாப்பிட்றவங்களாம் யோகா பண்ணக்கூடாதுன்னெல்லாம் ஒன்றும் சட்டம் கிடையாது, கண்டிப்பாக பண்ணலாம், அதுக்கு உணவு ஒரு தடை இல்லை.
1: இந்த யோகா எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு குருட்ட போய் கற்றுக்குறோம் இல்லை ஒரு டீச்சர்கிட்ட போய் கற்றுக்குறோம், அப்போ வந்து கொஞ்ச நாள் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது சிலது வந்து வீட்டில் வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படி இன்கேஸ் நான் செய்கிறது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியுமா, நான் தப்பாக செய்துட்டா அதுக்கு ஏதாவது பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ இருக்கா?
2: இப்போ வந்து பதஞ்சலி யோகாவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆசனம்னாலும் அந்த நீங்கள் அதுக்கு மாற்று ஆசனம் சொல்லி தருவாங்க, அதுக்கு உண்டான புக்ஸும் இருக்குது, அந்த மாற்று ஆசனம்னு போட்டிருப்பாங்க. அந்த மாற்று ஆசனம் பண்ணிடுறது சேஃபுங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் அசைவுகள் அப்படி இப்படி இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக செஞ்சோம்னா அதுக்குண்டான பலன், கொஞ்சம் அறகுறையாக செஞ்சோம்னா அதுக்குண்டான பலன் தான் கிடைக்கும் வழியே, அதனால் எந்த ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டும் கிடையாது.
1: இன்றைக்கி வந்து யோகா வந்து தெரபெட்டிக் யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா வந்து ஜென்ரலுக்கு போக குறிப்பிட்ட அதாவது வந்து உடல் எடை குறையிறதுக்கு, வயிற்றில் இருக்கிற கொழுப்புகள் கரையிறதுக்கு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக போடுறாங்களே, அது வந்து பணம் சம்பாதிக்கும் வழியா இல்லை அது உண்மையா?
2: எனக்கு தெரிஞ்சு பதஞ்சலி யோகாலந்தான் எல்லா யோகாவும் எடுத்திருக்காங்க நான் சொல்லியிருக்கேன், அதுதான் வந்து சட்டி, அதுலேருந்து எடுத்த அகப்பைகள் தான் இதெல்லாம். இது வந்து இப்போ ஃபிசியோதெரபின்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கள் வேதாத்ரி மகரிஷியோட மனவளக்கலை யோகாவில் சொல்லித்தர சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸை பண்ணினாலே இட் இஸ் ஈக்குவல் டு ஃபிசியோதெரபின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது உடலோட ஒரு ஒரு அங்கத்துக்கும் அசைவை கொடுக்குது. இது வந்து செய்கிறதுனால நமக்கு வாழ்நாள் முழுக்க அந்த பக்கவாதமோ இல்லை எதுவுமே அந்த முட்டி வலியோ கைப்பிடிப்புக்கோ எதுவும் வரது வாய்ப்பில்லை. அந்த அளவு ஃபிசி இட் இஸ் ஆக்டிங் அஸ் ஃபிசியோதெரபி. அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. இப்போ மேடம் சொன்ன மாதிரி இந்த தெரபிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்தந்த நோயை குணப்படுத்துறதுக்கு உண்டான ஆசனங்கள், அதை வந்துட்டு ரெகுலராக பண்ணுறதுக்கு. இது வந்து என்னுடைய நாலேஜுக்கு இது வந்து யோகாசனன்றது எல்லாமே ஒன்று தான், தெரபின்னு எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இது இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை அந்த அளவுக்கு.
1: சரி, இப்போ யோகாவை வந்து முறையாக கற்றுக்கிட்டு இது வந்து நான் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஏதாவது வந்து சர்டிஃபிகேட்டா இல்லை அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் கோர்சஸ் ஏதாவது இருக்கா யோகா முறைப்படி கற்றுட்டு பயிற்சி கொடுக்கறதுக்கு, யோகாவை பற்றி படிக்கிறதுக்கு?
2: கண்டிப்பாக இருக்குங்க, படிப்பு இருக்குது. யூனிவர்சிட்டியோட இந்த எல் லிங்க் வச்சு இப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, ஸ்கை யோகா. ஸ்கை யோகா இஸ் லிங்க்டு வித் மெனி யூனிவர்சிட்டிஸ் லைக் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதியாசன் யூனிவர்சிட்டி, ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி, இது மாதிரி எல்லா யூனிவர்சிட்டியோடும் டைஅப் வச்சுட்டு வி ஆர் டூயிங் தி ஆல் இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி வரைக்கும் கோர்சஸ் இருக்குங்க. இதை படிச்சுட்டு யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கிட்டு நீங்கள் வந்து காலேஜஸில் ப்ரொஃபஸர் ஆகலாம், ஏன் நீங்கள் வீட்லேயே மெடிடேஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம், ஸ்கூல்ஸில் காலேஜில் போய் சொல்லித்தரலாம். அந்தளவுக்கு இப்போ அட்வான்ஸ்டாக எல்லா கோர்சஸும் இருக்குது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போது நான் வந்து இந்த ஸ்கை யோகாவில் தான் வந்துட்டு எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் சொல்லிட்டு பாரதியார் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். எம்ஃபில் யோகா வந்து தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருக்கேன். நிறைய கோர்சஸ் இருக்குங்க, விருப்பப்படுறவங்க இதை படிக்கலாம். இதை வந்து பார்ட் டைமாகவும் இருக்குது, ரெகுலராகவும் இருக்குது, ரெண்டுமே பண்ணலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
1: யோகாவில் இருக்கிற சின்ன சின்ன சந்தேகங்களை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போது யோகா வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் வந்து விழிப்புணர்வு நடந்துகிட்ருக்கு. ஸ்கூலில் வந்து யோகா காம்படிஷன்ஸ் எல்லாம் நடக்குது, ஏன் தேசிய அளவில் வந்து யோகா காம்படிஷன்ஸ் நடக்குது, யோகா போட்டி நடக்குது. இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸில் வந்து யோகா ஷோஸ் நடக்குது, யோகா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யோகாவுக்கு நிறைய விழிப்புணர்வு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி உங்கள் சென்டர்லேருந்து இந்த யோகாவை மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சிகள்லாம் என்னென்ன?
2: இப்போ நாங்கள் செய்கிற முயற்சின்னா வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரோட ஹெட் ஆஃபீஸ் திருவான்மையில் இருக்குது. அது கீழே நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாடு நிறைய என்ன சொல்கிறது ட்ரஸ்ட்ஸுக்கு, ட்ரஸ்ட்டுக்கு கீழே நிறைய மெடிடேஷன் சென்டர் இருக்குது, தௌசண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் சென்டர் இருக்குது. எல்லாத்துக்கும் ஹெட்டாக ஆழியாரில் வந்து ஆசிரமம், ஆழியார் அறிவு திருக்கோயில், அங்கே தான் வேதாத்ரி மகிழ்ச்சி வாழ்ந்த இடம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌஷர்ஸ் போட்டு எல்லாருக்கும் கொடுப்போம். ப்ளஸ் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த இது இருக்கு இல்லையா வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜ் விஎஸ்பின்னு சொல்லிட்டு வில்லேஜ் ப்ராஜெக்ட் ஸ்கீம், வில்லேஜில் போயிட்டு ஃப்ரீயாக கேம்ப் போட்டு அங்கே இருக்கிற வில்லேஜில் இருக்க மக்களுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கோர்ஸ் கொடுத்து அங்கேயே தங்கி ப்ரொஃபஸர்ஸ்லாம் அங்கேயே வீடு எடுத்து தங்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அந்த இதை பற்றி சொல்லி யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுத்து அங்கேயே கேம்ப் மாதிரி போட்டு அது பண்ணுறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கிடைக்குது. இன்னொன்று ஸ்கூல்ஸில் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க ரீசெண்டாக, கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பீரியட் வந்துட்டு இந்த ஸ்கை யோகா சொல்லித்தரணுன்ட்டு கவர்மெண்ட் ஜிஓவை போட்டு அதை பேஸ் பண்ணி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் போய் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரீச் ஆகிருக்குது. ப்ளஸ்ஸு அதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் நாட் ஓன்லி, ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பசங்களுக்கு தான் இது போகணுமா, ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஆர்டர் வாங்கி அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்லேயும் போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணுவோம், அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சொல்லி கொடுப்போம், காயக்கல்பம் கோர்ஸ் நடத்துவாங்க, சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் இருக்குங்க. இது இல்லாமல் வந்து பெரிய பெரிய ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பான்சர்ஷிப் பண்ணி ஃப்ரீயாக கூட காயக்கல்பம் கோர்சஸ் எல்லாம் ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி பெரிய கல்யாண மண்டபம் எடுத்து அதில் வந்து ஒரு தௌசண்ட்ஸ் நிறைய அட் ஏ டைம் ஒரு 1000 பேருக்கு சொல்லிக் கொடுக்காம காயக்கல்பம் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னா யாராக இருந்தாலும் ஒரு ஒரு 100 ரூபா கொடுக்கணும்னா கூட யோசிப்பாங்க, நம்ம எதுக்கு அது என்னன்னு தெரியாமல் எதுக்கு 100 ரூபா கொடுக்கணும்னு கூட யோசிப்பாங்க, ஏன்னா காயக்கல்பத்துக்கு 100 ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க. ஆனால் இது ஃப்ரீயாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்குது, ஃப்ரீயாக தானே கிடைக்குது என்ன பார்ப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து கற்றுக்கிட்டு அதோட பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் சொன்னோம். இந்த மாதிரி நிறைய நாங்கள் இதை பற்றி பரவலாக அளவு தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே சென்டர் இருக்குது, வேர்ல்டுலேயும் இருக்குது. இந்த அப் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்கா, ஜப்பனீஸ், எல்லா இடத்துலையும், சிங்கப்பூர், மலேசியா, எல்லா இடத்துலையும் இதோடைய இது.
1: நம்ம யோகா வந்து நம்ம நாட்டில் வந்து தோன்றி இன்றைக்கி வந்து நம்ம நாட்டோட இன்னைக்கு வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வந்து யோகாவுடைய சிறப்பை பார்த்துட்டு அவங்க வந்து நிறையா கற்றுக்கிறாங்க. அதுதான் உண்மை இல்லைங்களா?
2: கண்டிப்பாக இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தையே அப்படி போற்றி மதித்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ரீசண்டாக நான் வந்து விபாசன யோகாங்கிற ஒரு இதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ போனப்போ அங்கே பார்த்தா ஃபாரினர்ஸ் ஆல் ஓவர் கண்ட்ரி, ஆல் ஓவர் வேர்ல்டுலேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான் எப்போவுமே சூரியன் உதயமான உடனே சூரியனை பார்த்து வணங்குவேன், அதெல்லாம் பண்ணுவேன். என்னை பார்த்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தேன்னா எல்லா அந்த ஃபாரினர்ஸும் வேரியஸ் கண்ட்ரிஸ் வந்தவங்க அவங்களே நான் என்ன செஞ்சனோ அதையே ஃபாலோ பண்ணி அதையே பண்ணினாங்க. அப்போதான் தெரிஞ்சது பிரமிப்பா, ஓ இவங்க எல்லாரும் நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி மூவ்ஸையும் கவனித்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணினேன், செருப்பு போடாமல் நடந்தேன். எதுக்குன்னா இது புண்ணிய பூமி, இந்த இடத்துல எதுக்கு செருப்பு போடணும், நம்ம அப்படியே நடந்தால் அந்த தட் வைப்ரேஷன் வி கேன் ரிசீவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திஸ் இஸ் இது வந்து ஒரு அக்குப்ரெஷர் மாதிரி, டைரெக்டாக செப்பல் இல்லாமல் நடந்த ஒரு அக்குப்ரெஷர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அப்படி சொல்லிட்டு நான் நடந்தேன். அதை பார்த்துட்டு அன்னையிலேருந்து அந்த ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்துட்டு செப்பலே போடாமல் நடந்தாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே தான் உண்மையிலே நானே நேரடியாக அவங்களுடைய அந்த இந்திய கலாச்சாரத்துக்கு ஃபாரினர்ஸ் கொடுக்குற அந்த வெளிநாட்டு அன்பர்கள் கொடுக்குற மதிப்பு மரியாதையும் பிரமிக்க வச்சுருந்தேன். இது மாதிரி இப்போ நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 21 யோகா தினம் சர்வதேச யோகா தினம் என்று அறிவித்தது.

0: காரணமே அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த உலகம் முழுவதும் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தை பற்றி, நம்ம இந்திய யோக கலையை போற்றி புகழ்ந்து இந்த அளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளும் அதுக்கு உண்டான மரியாதை கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் அதனுடைய விழிப்பு நிலையை கொண்டு வராரு. இந்த வகையில் வந்து நாம் எல்லாரும் நம்மளுடைய மகத்துவம், நம்ம இந்திய கலாச்சாரத்தினுடைய அந்த புரிஞ்சுக்கிட்டு நாமளும் அதை ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து உண்மையிலேயே போனால் நம்ம வந்து இந்த உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு நாடாக மாறலாம்.
1: இந்த பக்கமாக போங்க, அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது, அங்கே ஒரு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு பாதையை நம்ம காமிப்போம். ஆனால் அந்த பாதையை பார்த்துட்டு அந்த அந்த வழியாக போய் அதில் பயனடைஞ்சு வெற்றி பெறுறது நம்ம கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி யோகா அப்படிங்கிற ஒரு அற்புத கலையை நம்ம நாட்டில் தொடங்கி உலகம் முழுவதும் பரவி எண்ணற்ற அப்படியே வந்து நம்ம உடலையும் சரி மனசையும் சரி அப்படியே நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிற ஒரு அற்புத பொக்கிஷமான இந்த கலையை நம்ம எல்லாரும் செய்யணும். அது ஒரு நாள் இன்னைக்கு இந்த உலக யோகா தினத்துக்காக மட்டும் யோகாவை பற்றி பேசிட்டு அப்புறம் அவ்வளோதான், திருப்பி அடுத்த யோகா டேயில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தொடர்ந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக, எப்படி தினமும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், அந்த மாதிரி யோகா தினமும் செய்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் நம்ம இந்த உலக யோகா தினத்தில் கொடுக்குற ஒரு சின்ன மெசேஜாக இருக்கும். ஸோ எல்லாருமே வாழ்க வளமுடன். இப்படி வேதாந்த மகரிஷியுடைய மந்திர சொல் ஒருத்தரை பார்த்த உடனே வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லா நேர்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு இந்த உலக யோகா தினத்தில் நம்ம கூட வந்து நமக்கு யோகா பற்றி நிறைய விஷயங்கள் பேசின விஜயா அவங்களுக்கும் நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த ஷோலேருந்து நான் விடைபெறுறேன். வேறு ஒரு நாள் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வடிவமைச்சு கொடுத்தது அருணா. இது MOP சமுதாய வானொலி 107.8. நன்றி, வணக்கம்.

0: ஹலோ, வெல்கம். எம்ஓபிசிஆர்எஸ் வெல்கம்ஸ் யூ போத். அண்ட் நான் வந்து உங்களுக்காக சில கேள்விகள்லாம் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் அப் வித் கனகலக்ஷ்மி. அண்ட் நீங்கள் வந்து டபிள்யூசிசியில் சைக்காலஜி படிச்சிங்க.
1: ஆமாம்.
0: ஸோ டிட் யூ ஹாவ் திஸ் இன்ஸ்பிரேஷன் வித் இன் யூ?
1: ஓகே. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் வித் சைக்காலஜி, ஈவன் ஐ வாஸ் ஷை, லைக் யூனோ எனி அதர் கேர்ள் ஆர் கை, எனக்கும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்லாம் இருந்தது. பட் டபிள்யூசிசி அண்ட் ரோட்ராக் கேவ் மீ அ பிளாட்ஃபார்ம் டு ஓவர் கம் தட் ஃபியர். அண்ட் ஐ ஃபைனலி ரியலைஸ் ஓகே, நம்மளுக்கு என்ன நல்லா வரும் அப்படின்னா ஐ கேன் டாக் அண்ட் ஐ லவ் டு பி வித் பீப்புள். ஸோ தட்ஸ் வென் ஐ டிட் மை ஹெச்ஆர் ஸோ தட் ஐ கேன் கெட் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். ஸோ ஐ டிட் மை ஹெச்ஆர் இன் MSSW, Madras School of Social Work. So, anga mudichittu then I went to Cognizant for a year, worked in their recruitment team. So, there I felt, you know, enada vandu you have that intellect or whatever, be it you are technically good, but in terms of the way the corporate is going, there is a high need of soft skill. Be it communication, be it stress management, or be it body language, be it etiquette, the way you present yourself. All of a sudden, your manager will ask you to put a PPT the day before, or morning la vandittu you have another 10 minutes, and they'll say, come and put a PPT. So, I saw my own colleagues being scared, so I've done their PPTs. So, that's when I realized that, you know, I should do something better and bigger than sitting in one place and doing a 9-to-5 job. So that's when myself and Vijay Raghavan, we thought, you know, we should start something that's helpful for people. So we started this Impractical Trainers. So people might ask what Impractical Trainers are. So we say, I am Practical Trainers. Yeah.
0: Okay, end or field எடுத்துக்கிட்டாலும் இல்லை, கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டர். எல்லா இடத்துலையும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை வந்து பிளாக் பண்ணிகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பற்றி அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் ஸோ மெனி தாட்ஸ் அபவுட் இட். ஸோ டெல் அபவுட் தட்.
1: ஓகே. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது சம்திங் தட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் அப்படின்னா வந்து இட்ஸ் அ மித். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் நீடட் ஃபார் அவர் டே டு டே லைஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 8 o'clock ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 7:30 எழுந்துச்சுன்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். ஸோ யுவர் பாடி அல்டிமேட்லி ரியாக்ட் அண்ட் யூ மேக் ஷூர் தட் யூ சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் அட் 8 o'clock. ஸோ தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் குட்னஸ் தட் ஸ்ட்ரெஸ் டஸ்ட் யூ. ஸோ தட்ஸ் கால்ட் இஸ் யூ ஸ்ட்ரெஸ். So it prepares your body biologically, physically and psychologically to manage that stress. And so to beyond that level, when you take in that stress, that's when it chokes you. So that's when you have the symptoms of tiredness, lonely feeling, that emptiness within you. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது தான் யூ ஃபீல் தட் ஓகே ஸ்ட்ரெஸ் இப்படி இருக்கு. ஸோ தட்ஸ் வென் ஐ தாட் தீஸ் வெரி ஸ்மால் டெக்னிக்ஸ் லைக் அ ஹுக்அப் டெக்னிக் ஆர் அ ரேக்கி மியூசிக் டெக்னிக் விச் வில் கிவ் யூ இன்ஸ்டன்ட் ரிலீஃப் டு ஸ்ட்ரெஸ் விதின் அ மினிட் ஆர் டூ. எங்கே உட்காந்துருக்கீங்களோ அதே இடத்துலருந்து இட் கிவ்ஸ் யூ அ ரிலீஃப். ஸோ தட்ஸ் வாட் யூ ஸ்போக்கன் டு பீப்புள். அண்ட் ஸ்ட்ரெஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் ஏஜ் டு அனதர். இப்போ சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து ஒரு டாய் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு டீனேஜில் வந்து டீச்சர் வந்து எல்லோரும் முன்னாடியும் திட்டாங்கன்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். அண்ட் 10th 12th யூ டோன்ட் பர்ஃபார்ம் வெல், யூ ஆர் கம்பேர்ட் வித் யர் பியர்ஸ், தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். காலேஜில் வந்து யூ ஆர் நாட் ட்ரெஸ்ட் ப்ராப்பர்லி, யூ வாண்ட் பி தட் ஈக்குவலி ஃபேஷனபிள் கேர்ள் அப்படின்னா தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். கார்பரேட்டில் போய் யூ ஆர் நாட் பர்ஃபார்மிங் வெல், தட்ஸ் அ ஸ்ட்ரெஸ். ஆஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் யூ ஹேவ் ஸ்ட்ரெஸ். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் ஸ்ட்ரெஸ். பட் to what level we take stress in a positive way is what it all matters. So there's nothing as stress free, but we have to manage our own stress.
2: Like you have worked in corporate and you have another side, like you work with dyslexic kids.
1: Yes.
2: So how did that start and how is it working with them?
1: So I didn't, when I was doing my BSc psychology in WCC, right? So I got an opportunity to work with Dr. Virdagirinathan. So he's a neuroclinical psychologist who runs an organization called Care Foundation and Help Child Foundation. So there I started interacting with teachers and students and parents. So dyslexic kids, it's a very huge term that people think, oh, yo, it's only a coronary disease. It is a cure. It is not a disease. It is a disorder which can be corrected because neurons on the seriya connect agadadunala mattum na. Okay. It might be because, you know, you are a forceps baby or unga amma stress la irundanga. Adunala kuda vandu it comes. So what happens anga vandu I learned how to teach a dyslexic kid. So we are with, I am in collaboration with Vikas Foundation in training teachers and counselors and professionals on how to train dyslexic kids, how to frame a plan for them, how to actually counsel teachers and students, I mean parents, for them to actually think, ayyo, yen kuzhandha oru baaram appadi nenikama, how to bring out their talents. So this is what I'm sidely doing.
2: It's something great because many people want to get into corporate, and once they get into it, they don't want to come out of it. Even if their passion is somewhere else, they don't want to come out of it. And you have like bravely made the decision to come out of it and do something for the society, and that's great.
1: Okay, yeah, that's very true because I actually had my struggles as well because having a very fancy package and being a campus placed in Madras School of Social Work. So I did take all that pride, and you know, leaving that fancy salary was a huge difficult task. Unless until this guy Vijay helped me out, this wouldn't have actually been the Impractical Trainers or anything. Only with both of us we could collaborate and do stuff, because he's the only one who's supporting me right now in all this training. So for every person, somebody has to be there, right? So
2: how did your family react to it? Like, you made a decision, like you believed in yourself, but
1: my family still fights with me.
2: Okay,
1: the fight is still on. But I have to manage my stress that side, right? So breathe in, breathe out.
2: Okay,
1: that's it.
2: If you were to give 3 tips to youngsters to manage stress, what would that be?
1: Follow your passion. That could be one thing. Okay, எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா இதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க பட் ஐ டோன்ட் வாண்ட் சூஸ் இட். ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். தட் வில் பி ஒன் திங். யூனோ, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டூ த ஜாப் தட் யூ லைக், யூ வில் நெவர் பி ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். அண்ட் தேர்ட் திங் குட் பி ஸ்மைல். ஜஸ்ட் ஸ்மைல். It's a psychology experiment. It's a Harvard University proved experiment. It says you just have that smile for a minute or two. That's all. It's within you. You just become that stress free. You know? So these are the 3 things that I would say.
2: I'm sure it would help all our listeners. Thank you.
1: Hopefully,
2: so much.
1: Yeah. Thank you.
0: Now Smita has few questions for Vijay Rahman sir.
3: வணக்கம்.
2: ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் ஏன் வருது?
3: அக்செப்டன்ஸ்
2: இல்லாத
3: இல்லாம போனா ஸ்ட்ரெஸ் வரும். சோ வாட் டு யூ மீன் பை அக்செப்டன்ஸ்? உங்களுக்கு
2: அக்செப்டிங் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ்.
3: யூ வில் திங்க் தி சிச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ். சோ ஐ see the situation as finding a problem for the problem. So you get my point. So when you try to find out a solution for the problem what you face through will give you acceptance. For you to accept, you need courage. For you to have courage, you need a clarity. So these are the follows up in which you can have acceptance, through which you can get down with the stress.
2: Okay. You do counseling and training workshops for professionals, students and teachers. Professionals ku pannumbodhu what kind of complaints do they give you?
3: Very common complaints which I have heard from professionals they tell me this one thing that I will have to get into their shoes, try to validate what is the problem, what they go through, and give us the solution. Which is, I mean, people will tell it, but it is highly impossible for me to get into their shoes. I'll tell you why. If I come and tell you, you'll have to become an army, try to fire some AK-47, ungalala panna mudiyuma? Mudiyadhu, because we are not familiar with it. This one example. And if I come and tell you, you will have to drive a plane, ungalala mudiyuma? Kandipa mudiyadhu. Unless and until we go there, drive a plane, we can't possibly understand what is it. So for me to put myself into their shoes is completely, it's a myth. அது எப்படி என்னால் எப்படி அவங்களுக்குள்ளே போக முடியும்? ஐ டோன்ட் நோ வாட் தேர் ஹேப்பனிங், வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஆன் அ வெரி பிரின்சிபல் ஆஃப் வென் ஐ ட்ரை டு டேக் அ ட்ரைனிங் டு தெம், ஐ கிவ் தெம் அ வெரி ஃபார்மல் ஐடியா அபவுட் த வேஸ் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ நீங்கள் பழைய காலத்தில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, மாட்டைனால் வந்துட்டு லேக் வரலும் கூட்டு போய் வைக்க முடியும், ஆனால் தண்ணி குடிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு தான் குடிச்சாகணும் தண்ணி. ஸோ ஐ கேன் கிவ் யூ த பாத், பட் வெதர் டு கோ இன் டு த பாத் ஆர் நாட் இஸ் அப் டு யூ டு டிசைட் இட். ஸோ தட் இஸ் ஹவு ஐ ட்ரை டு கிவ் தம் ஆன்சர்.
0: இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து இட் ஹஸ் பிகம் அ பிக் வைரல் இஷ்யூ அக்ராஸ் த வேர்ல்ட். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டேக்லிங் வித் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. யூ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் இஸ் அன்னெசரி? And what stress is unnecessary that students are undergoing?
3: So, na unmaye pesalama illa poi sollu?
0: Neenga daya senju unmaye pesunga, that will help the students.
3: Okay. Hype. Stress vandu youngster ku appdin solradhu, it's an hype. Perusa vandu pasangalukku stress e kedaiyadhu. When you ask your dad, your mom, they will know what is stress. Ena ungalala katti meekraangala, avangalukku da stress. So, when you want me to tell a very blunt answer, I would say youngsters ku clarity illa. So as a youngster, when I was 17 to 23, I was very unclear about what I wanted in my life, where I want to go, what I wanted to do, so what is my purpose in life. So these are the very serious topics which I've been training for a month, because illa romba adi vaangirukken. So what I would say is, before we try to even take one decision in our life, what we can do is try to jot down lot of questions like what, why, how, when, where. So these questions for any topic, take any topic, whether to go for a movie lende, whether to buy one particular flower lende, when you start asking questions within yourself, you will start getting clarity. So 100% 95% யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் அண்ட் ஹைப்பர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்னே கிடையாது, நம்ம கேள்வியே கேட்கறது கிடையாது நம்மக்கிட்ட. வென் வி டோன்ட் க்வெஸ்சன் ஆர் செல்ஃப், வாட் வி டூ இஸ் வித் இக்னரன்ஸ். ஸோ இக்னரன்ஸோடு நம்ம பண்ணுறது, இட் வில் நெவர் கிவ் யூ எனி ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட். ஸோ தட் இஸ் வை ஆல் தி யங்ஸ்டர்ஸ் எண்ட் அப் இன் ஹேவிங் ஸ்ட்ரெஸ். ஸோ ஓன்லி பை ஹேவிங் அ பர்டிகுலர் கிளாரிஃபைடு கோல், யூ கேன் ரைட் அவே you can not get yourself stressed out.
0: That's right sir, stress is a major hyped issue, and stress, I'm very stressed abdingra or factory vandu or mar status symbol mar, I'm stressed abdina adu or status.
3: Kandipa.
0: You also have a photography venture. I'm a little more curious because I'm also a photographer. So
3: super.
0: Adha pathi konna sollunga sir.
3: 2010 எங்கள் அண்ணன் வந்துட்டு ஹீ பர்ச்சேஸ்ட் நிக்கான், ஹீ இஸ் அ நிக்கான் ஃபேன். ஸோ ஹீ பர்ச்சேஸ்ட் D90. ஸோ வென் ஐ டாக் அபவுட் D90, அட்லீஸ்ட் யூ ஷுட் பி ஃபேமிலியர் வித் வாட் ஐ ட்ரை டு சே. ஸோ D90 ஹீ காட் இட். ஸோ 2010 செப்டம்பர், 5 இயர்ஸ் பேக். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அங்கே போகிறப்போ திஸ் கை வாஸ் லைக் லிட்ரலி ஷோ ஆஃப் D90 வச்சுட்டு, ஹி வாஸ் லைக் டெல்லிங் மீ, மச்சி இந்த மாதிரிலாம் இருக்கு, ஸோ யூ கேன் யூஸ் திஸ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் டிஃபிகல்டிஸ். ஸோ ஹீ இஸ் அ கை ஹூ ட்ரைஸ் டு ரிலேட் எவ்ரி திங் வித் லைஃப். ஸோ சம்சே நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நான் பாடுவேன், சம்சே பீப்பிள் கேன் சிங், அண்ட் திஸ் கை டேக்ஸ் ஃபோட்டோஸ் டு கம் அவுட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இதெல்லாம் புதுசாக எனக்கு, நான் சின்ன பையன், நான் 20 வயசு எனக்கு அப்போது ஒன்றும் தெரியாது. ஸோ ஐ ஹேட் அ வெரி ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஆஸ் யூ ஆர் ட்ரைங் டு சே. த நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஐ ஹேட் டு கோ டு துபாய். ஸோ அங்கே என்னோடய அக்காவை நல்லா டார்ச்சர் பண்ணி ஐ பாட் D7000. ஸோ 2010 D7000 வாஸ் தி பெஸ்ட் மாடல் டு பி ரிலீஸ்ட் அட் தட் டைம். ஸோ சின்ஸ் தென் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ வி போத் கொலாபரேட்டட் டுகெதர். ஸோ வி ஆர்

0: I'm close to 2.5 lakhs. So on monetary basis, when you see this, that is a growth. For people who want to venture into it, I am a kind of like or thought, okay, right, 800 roll in the arm chirka. So on satisfaction level, I am a person who likes to run my own business the way I like. So photography was an accident. It was not an incident. So there is a difference between both
1: and
0: accident
1: the and
0: incident.
1: It has become a career for you.
0: Exactly.
1: And how does it help you in relieving the stress? Because it helps me a lot in relieving the stress. If I'm tired, if I'm irritated, I take my camera out and I start roaming.
0: Again, should I be a fabricated answer kudukutuma illa original
1: answer? Honest, blunt answer.
0: Okay. So I was 20 then. Okay. எனக்கு வந்துட்டு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அழகான பொண்ணுங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும். அப்போல்லாம் வந்துட்டு கல்யாணத்துக்கெலாம் போனேன்னா ஐ ட்ரை டு சூஸ் எந்த பொண்ணு நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது. ஸோ அந்த பொண்ணை வந்துட்டு பார்த்து பார்த்து ரசித்து ஃபோட்டோ எடுப்பேன் நான். ஸோ எனி ஸ்ட்ரெஸ் யூ ட்ரை டு டேக் இன், ஐ வில் சூஸ் ஒன் பர்டிகுலர் கேர்ள். லைக் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஸோ on technically when you talk about photography, that is totally different. When you talk about how I've tried to come over it, is to take beautiful photos of women. So this is how I've tried to come over it.
1: That's the most honest answer that I've ever got. So you've been an entrepreneur. Obviously any entrepreneur, when you start a business, you don't succeed without obstacles. So what are all the obstacles that you faced?
0: ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை. நான் வீட்டை விட்டு வெளில வரதுலேருந்தே அப்டக்கல் தான். ஸோ திஸ் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் ஒன் பர்டிகுலர் அக்ரிமெண்ட் விச் ஐ ஹேட் டு சைன். ஒரு நாள் வந்துட்டு 12 மணிக்கு காஃபி ஷாப்பில் ஐ ஹேட் டு மீட் அ கை ஃபார் அ அக்ரிமெண்ட். ஸ்டார்ட் பண்ணுறேன் வெளில, பெட்ரோல் இல்லை, இப்போ வண்டியில் காற்று இல்லை. சரி ஓகே, எங்கள் அக்கா கிட்ட போயிட்டு கார் கேட்கலான்னு போனேன். எங்கள் அக்கா கார் எடுத்துகிட்டு போயிட்டான். ரெண்டு மூணாவது வந்துட்டு சரி ரைட்டு ஷேர் ஆட்டோ கிடச்சிது போயாச்சு. அங்கே போயிட்டு நின்னா அந்த ஆள் இன்னும் வரவே இல்லை அங்கே காஃபி ஷாப்பில். ஃபோன் பண்ணி கேட்டால் சிக்னல் இல்லை ஃபோனில், இன்னும் முடியல கதை. ஸோ சிக்னல் இல்லை ஃபோனில். சரி ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணால் ஹீ டோல்டு மீ, ஓ விஜயராகவன், ஐ ஆக்சுவலி ஃபர்காட், இன்றைக்கி நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். 5வது விஷயம். ஸோ கால் பண்ணி சார் நாளைக்கு வச்சுக்கலாமா, இல்லைம்மா நான் இன்றைக்கி என்னால் அர்ஜென்ட்டாக நான் இப்போ கிளம்பிகிட்ருக்கேன், ஒரு 4 நாள் ஆகும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், வென் யூ டாக் அபவுட் அப்டக்கிள், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். இன்யூமரஸ் அப்டக்கிள், யூ கேன் நாட் லிட்ரலி லைக் அதுலேருந்து பார்ஜி நைட் வெளில வர்றதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எஃபர்ட். So you can ask me how did you try to finalize it. Abdinna, I waited for another 15 days just to have a signature. So after that,
1: but failure is a stepping stone of success. So
0: namba solidrom. Exactly. We all talk about failure, we think that we are the gurujis of failure, but when you fail you will have 2 drops of tear. I mean I've cried lot of times. So indha mari failure, so of my whole 25 years of life I have never seen success. So I might not know what is failure, but I have experienced failure. So everything has been obstacle. So yeah, that is how obstacles are. Obstacles are being, I mean ipo na idorlum pesnade vandittu, there are a lot of obstacles for which I have to barge in, I have to come out of it, then come here and talk to you guys. Obstacle is actually yourself.
1: I'm sure this would make a sense to a lot of people.
0: Do I make sense? I mean I doubt myself.
1: Okay, a lot. I hope it makes sense.
0: Yeah,
1: it does, because you're very practical and it helps us to connect.
0: Oh, is it so?
1: Yeah.
0: Okay, then I'm really glad.
1: So yeah, as a photographer, what message would you like to give the aspiring photographers listening to our show? Because we have a lot of media students and aspiring photographers in our college.
0: Okay. So for first thing when it comes to photography, you'll have to become, I mean you should be a very good observer. Some take food photography, some take people,

0: some take wild animals, some take objects, objective photography. So what is most important for becoming a photographer is not having a fancy camera, is not having any lenses which will make you your ego boost. So let us not go there. You will have to become an observer of what is happening within your particular surrounding. So I love people, as I said. I love people. Any emotion, when I try to take, I wait for particular moment. It's not that I go click shutter speed la pote tappu tappu tappu tappu nu adichu odalam. So that will not work out well. So for you to come into one particular focus of being a photographer, you'll have to become aware. There is a technical word for awareness. It is called as agility. So what do you mean by agile? Now, you are completely aware about what the situation is and how you can proceed with the situation is. So you become a very good observant, you become a listener. So with that threshold, you start becoming a photographer. So did I give you the answer?
1: A very practical tip. And tomorrow being the teacher's day, what kind of tip can you give the teachers for having a stressful life in the school or college?
0: He was the worst student ever.
1: So ungala mari students eppadi sir deal pandrathu teachers la?
0: Engala mari students ah? Enna mari students na individual attention kandipa kudutha. Oh, I am a dyslexic kid. So I know the problems faced by a dyslexic kid. So indha maadhiri pasanga vandu எமோஷ்னலாகவோ இல்லை ஃபிசிக்கலாகவோ அப்யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் தே நீட் டு கெட் செட்டில்டு தான். ஸோ இந்த மாதிரி பசங்க வந்துட்டு வெரி இன்டிஃப்ரெண்ட் கைஸ், வி ஆர் கம்ப்ளீட்லி இன்டிஃப்ரெண்ட். நாங்கள் வந்துட்டு டிக்கு பதிலாக பீனு போடுவோம். இட்ஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் விச் வி ஃபேஸ். அண்ட் ஐம் எ லெஃப்டி. ஸோ எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் என்னென்னா, ஐ டோன்ட் ஹாவ் எனி திங் டு அக்காமடேட் மை செல்ஃப் டு ரைட் அண்ட் மை லெஃப்ட் ஹேண்ட். எல்லாரும் ரைட்டில் எழுதும்போது செவருக்கு யூ கைஸ் ஹாவ் லாட் ஆஃப் ஸ்பேஸ் டு ரைட், எனக்கு செவர் இடிக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக யூ ஷுட் ஜென்யூன்லி ட்ரை டு ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் டிஸ்லெக்ஸிக் கிட்ஸ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் மோர் ஆன் டிஸ்லெக்ஸியா. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. லைக் சின்ஸ் ஷீஸ் மோர் இன்டு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர்ஸ், ஷீ கேன் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் இட். அண்ட் actually people who are indifferent, you need a very different approach to talk to them. People, you can't talk to them the way you talk normally with all the people. So that is it. You'll have to give genuine effort to bring them up, is what I would say.
1: Now actually people like don't prefer to come to the teaching profession. They feel that getting into corporate or some other kind of a job would get them more money than coming into the teaching profession. So what do you think about that?
0: So again, the third time, should I answer?
1: Please,
0: you
1: honest
0: honestly will always kill people. That is why I prefer not to give honest answers.
1: But I mean, honesty is something that's lacking in this world, that's highly needed.
0: True, but people who hear it, I am not sure how far people can accept what I say.
1: Because so, they feel they get offended.
0: Exactly. So every time I become more conscious when I try to answer these questions. Should I give you an answer, an honest answer?
1: Please.
0: Teaching, please come back to the question. Can you repeat me again?
1: Nowadays, people don't prefer to come into the teaching profession because they feel that other jobs, most importantly, the jobs offered by corporate companies, they are paid more compared to this profession. And one more thing is that they have to deal with 50 kids. And yeah, minimum classroom, they have
0: okay, yeah,
1: 50
0: exactly.
1: kids
0: true,
1: and
0: true.
1: They feel that they can't manage them. Managing one kid at home is
0: very, very...
1: Yeah. So they don't prefer to work in a school as a teacher. And because of this, we don't have good, effective teachers who can actually inspire students.
0: So your problem is you don't have inspiring teachers to inspire the young children. Is what is your problem?
1: And the number of teachers are decreasing day by day
0: very
1: in
0: true,
1: institutions.
0: Very true,
1: so.
0: Very true, very true. So what if I tell you exactly 100 years ago, Indians never had depression, never had stress. So what if I tell you நீங்க சொல்லுங்க.
1: Quite believable.
0: Quite believable. Why?
1: Because their life was simple.
0: Why?
1: There was not much of technology.
0: Fine. Okay, so I don't want to ponder you guys more. I'll give you answers. She said quality of teachers have drastically gone down because of monetary benefits given by the IT company. When you start gaining something in a different area, such as money, people have started becoming more mentally ill. Do you accept the fact?
1: Yes, perfect.
0: Exactly. True. And why is it so? Because there is a disorientation within ourselves. So, being myself, if I get into a company, I'll last for 3 days. The fourth day, I'll get out of the company. Only by not knowing your nature, you try to experiment yourself with other things. So, if I talk about nature, I'll go to the previous birth. Adhukla namakku ipa time kadaiyadu. Okay. So, for any profession you take in, you need to really, really have a groundwork of what you are basically. A singer can sing well, but he can't bat well. It's a very practical approach. So, avana singing ku nalla vandhudna, he should go to singing rather than being in corporate. So, when you are not able to associate yourself with what you do, that is where stress comes. Okay. Similarly, if people, you see a lot of people not coming into teaching, but being in somewhere else, are actually getting more stressed by not being in their own line. இப்போ கார்பரேட்ல நீங்க சொன்னீங்கல்ல டீச்சர்ஸ் இங்க கார்பரேட்ல என்ன சொல்றாங்க கார்பரேட் ட்ரெய்னர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் தட் தே ஆர் லீவிங் வாட் தே ஹாவ் டு டூ, இட் இஸ் ஜஸ்ட் தட் தே ஹாவ் அ ஃபேன்சி நேம் இன் அதர் வேஸ். பட் த ப்ராப்ளம் ஆஃப் நாட் கமிங் ஆர் பிகமிங் அ டீச்சர் லைன், தே ஹாவ் தேர் ஓன் ரீசன்ஸ் டு பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மணி இஸ் தி மோஸ்ட் பேசிக் திங். டு யூ அக்செப்ட்? இட் ஹஸ் பிகம் தி பேசிக் நெசசிட்டி. இப்போ பீப்புள் ஹூ ஆர் அஸ்பைரண்ட் டு பிகம் அ டீச்சர், தே ஃபேஸ் லாட் ஆஃப் அப்டக்கிள். வீட்டில் மூணு தங்கச்சி இருக்கும், கல்யாணம் பண்ணணும், வீட்டில் வந்துட்டு எய்லிங் மதர் இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்துக்கணும் மெடிக்கலுக்காக. ஸோ we are money driven economy, accepted. So ipdi nambode we are losing out on lot of teachers. Idhukku solution enna? It is solution is by giving an attractive package to teachers as well. By giving that, what will happen is the people who are going to listen will get influenced, as she was telling. So ipo enna mari pasangala vandute teacher aakininga. By giving, I don't want exactly what the corporate is going to give. I want what is needed by me on a very justifiable CTC, whatever you try to give me. So, by giving what the teachers exactly want to run their family, because all are humans, ungalku need irukku. By giving substantially what a teacher can do, these are the form of encouragements. இப்போ யூ டெல் மீ டு பிகம் அ டீச்சர், ஐ வில் ஹாப்பிலி டேக் த ஜாப் பிகாஸ் ஐ லவ் டு டீச். ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸ்டஃப் டு டாக் அபவுட். இப்போ எனக்கு கொண்டு வந்து 5,000 ரூபா கொடுக்குற ஒரு மாதத்துக்கு நீ போய் டீச்சிங் எடுப்பியா அப்படின்னா நான் எப்படி எடுக்க முடியும்? விலைவாசி அப்படி. இன்னைக்கு 1 கிலோ ஆனியன் எவ்வளோ யாருக்கா தெரியுமா?
2: 75 ரூபா.
0: 75 ரூபா,
2: 75 ரூபா
0: ஒரு பெட்ரோலோட விலை. பெட்ரோல் என்னது? இட்ஸ் அ லக்ஸுரி, பட் வாட் வி பர்சீவ் இட் டு பி அ நீடு. ஸோ நீடுக்கும் லக்ஸரிக்கும் இப்போ வித்தியாசமே இல்லாமல் போச்சு. ஸோ இன் டீச்சிங் ப்ரொஃபஷன், இஃப் யூ வாண்ட் டு என்பவர் 100 ஸ்டூடெண்ட்ஸ், யூ நீட் 1 டீச்சர் ஹூ கேன் என்பவர் எவ்ரிபடி. இஸ் தட் வாட் ஐ வுட் சே. ஸோ பை இன்க்ரீசிங் தேர் சேலரி பை,
1: ஐ ஹோப் இன் சம் டைம் யூ நோ திஸ் சினாரியோ சேஞ்சஸ் அண்ட் வி ஹேவ் பெட்டர் டீச்சர்ஸ். ப்ராப்ளி ஒன் ஆஃப் இஸ் ஆல்சோ யூ நோ try to become
3: definitely
1: a very inspiring teacher.
3: I'll happily take up a teaching job and be with the kids.
0: Oh, enna vandu my family wanted me to get into corporate, so they didn't know who I was. So by not knowing your own child is actually a shame. Adhu romba or asingamana or, so when you don't know your child, what the child aspires to become. You don't take your child to be serious. So that is where the problem starts. Charity doesn't not only begins from home, taking care also begins from home.
1: I'm sure all the listeners, especially parents, please take this into consideration and let your child become whatever they want.
0: Kandipa, kandipa, kandipa. This is only for the students who are very serious in life. I'm not talking about people who want to while away their time sitting in Satyam and wasting their dad's money. I wouldn't try to advise those people. வாழ்க்கையில் கொஞ்சம் நிஜமாகவே சாதிக்கணும், எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ ஐ ட்ரை டு டெவலப் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆஃப் லேட்லி. லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டோல்ட் மீ தட் யூ சிங் வெல். லைக் இல்லை இல்லை, நான் அதுவும் சுமாராக தான் பாடுவேன். வை இஸ் தட்? வை ஆர் வி ட்ரைங் டு புட் ஆர் செல்ஃப் டவுன்? ஏன் நோ எக்ஸ்பெரிமெண்ட், அவ்வளோதான் வாழ்க்கையே, அவ்வளோதான். ஸோ கோ ஆன், டூ லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும். தப்பு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ப்ளீஸ் நோ இட். தப்புலாம் எல்லாரையும் பண்ணிட முடியாது, இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ் அஸ் வெல்.
1: ஜஸ்ட் லைக் ஹவ் ஐ அம் டாக்கிங் இன் தி ரேடியோ.
0: எக்ஸாக்ட்லி, தட் இஸ் அ ஹியூஜ் திங், இட் நீட்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். இன்னைக்கு நிறுத்தி ஒரு 100 பேர்கிட்ட போயிட்டு ரேடியோவில் போய் பேசுமா அப்படின்னா நிறைய பேரால் பேச முடியாது. ஏன்னா டு டூ டிஃப்ரெண்ட் யூ வில் ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட்.
1: It's time to feel proud of ourselves. I'm just 5 days old in this radio station.
0: Amazing.
1: This is my second home. I stay here. I sleep
0: Seriously.
1: Here.
0: Seriously. It's a great thing. Yeah, please.
1: Oh, yeah. Thank you so much for spending so much time with us. I'm and sure you enjoyed the session.
0: Kandipa, yes, Kandipa, we did.
1: Yeah. What do you think about Voice 15?
0: Voice 15 is the...
1: Yeah, the
0: event name. Yeah, please tell me. எனக்கு அது கூட தெரியாது. Sorry.
1: No, you've come for Voices 15 and...
0: I was told to come here to take a stress management topic.
1: Exactly. Yeah. Today, Voices 15 campaign.
0: Okay, right. So, what do you want me to tell?
1: So, what do you think about it? What do you think about our college audience? We've been covering a lot of topics actually. We had health and fitness. Okay. Yesterday, we had e-danger.
3: Okay.
1: Yeah. And today, we have stress.
0: One thing is that I would like to congratulate your college. இது வந்துட்டு பேச்சுக்கு நான் சொல்ல, நான் யூஜி படிக்கிறப்போ நன் ஆஃப் மை இன்ஸ்டிடியூஷன் டுக் அன் எஃபர்ட் டு டூ எனிதிங் லைக் திஸ். ஐ கம் ஃப்ரம் சேலம், ஸோ யூ மைட் இமேஜின் ஹவு த பிளேஸ் வில் பி. ஐ ஆம் டாக்கிங் அபவுட் 6 years பிஃபோர். ஸோ பீப்புள் வேர் மோர் டிரெக்டட் டு மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அதை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை கிவிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தெம் வாஸ் நாட் தேர். இங்கே நான் பார்க்குறப்போ ஐ ஃபைண்ட் அமேசிங் திங்ஸ் ஹேப்பனிங் இன் சென்னை. ஐ மீன் லைக் என்னது, என்ன நடக்குது இங்கே? ஸோ வென் ஐ லுக் இன் டு தீஸ் டாபிக்ஸ் அண்ட் தி இனிஷியேட்டிவ் டேக்கன் பை அவர் காலேஜ், இட்ஸ் சிம்பிளி அமேசிங். வித் தீஸ் திங்ஸ் கிவ் மீ அன் ஐடியா டு ஃபார்ம் அ நியூ இன்ஸ்டிடியூஷன் and get lot of ideas from these people through which I can empower more students. So my ultimate goal is to make people realize what they can do and what they are capable of. This is what my purpose in life is. So it's a very good initiative. Is that what your answer from my side? So yeah. This is what I want to answer.
1: Thank you so much, sir.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அது அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது இல்லாம அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
1: அங்க பாரு பெரியவங்களே.

0: போயிட்டு இருக்காங்கடா.
1: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
1: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
2: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கொட்டிட்ட ஜூஸ
1: காரியமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழித்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்படா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், என்ன எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூவழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOPN சமுதாய வானொலி 107.8.
2: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
3: இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். நான் தான் உங்கள் ஆர்ஜே அஸ்வினி. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ சிட்டி டாக் என்னங்க, மது விளக்கு தாங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம் நடக்குது, எதுக்குன்னு தெரியாது, ஆனா மது விளக்குன்றது மாத்திரம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்ப நம்ம ஒரு சமூக அவலத்தை பத்தி பேசலாம். எதை பத்தி பேசலாம், படங்களோட தாக்கத்தை பத்தி பேசலாம். படங்கள்ல பொண்ணுங்களை எப்படி சித்தரிக்கிறாங்கன்றத பத்தி பேசலாம். இதை வந்துட்டு இப்ப சாதாரணமா நம்ம பேசாம இதை வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கதை வடிவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்கு போகலாம், கேளுங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு பேரு ஐஸ்வர்யா. அவளோட வாழ்க்கை வந்துட்டு காலையில காலேஜுக்கு போறது, திருப்பி வீட்டுக்கு வர்றது தான் அவளோட தினமுறை சம்பவங்கள். ஆனா இப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்து அவங்க ஃபேமிலியில எந்த பொழுதுபோக்குமே இல்லாத காரணத்தால் அவளை வந்துட்டு சினிமாக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவ வந்து அந்த உற்சாகத்தோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போயிட்டு, சரி நான் படத்துக்கு போறேன் என்று பெரிய உற்சாகத்தோடு காத்து கொண்டிருந்தாள். அன்னைக்கு இரவு வந்துட்டு அவங்க போனாங்க, மூவி பார்த்துட்டு வந்தாங்க. வந்த உடனே என்ன தாக்கம் நடந்துச்சுன்னே தெரியல, அவளுக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலன்னு யோசிச்சுட்டே இருந்தா, அப்புறம் வெளியே வந்தா. வெளியே வந்துட்டு ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுத ஆரம்பித்தாள். இதுக்கப்புறம் கதையை வந்துட்டு என் கூட இருக்கிற பிரியங்கா சொல்லுவாங்க, கேளுங்க.
1: அவ என்ன எழுத ஆரம்பிச்சா சொல்றேன், கேளுங்க. படங்கள் நமது கடினமான வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் வித்தியாசத்தையும் கொடுக்க கண்டுபிடிக்கப்பட்டது. ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம் என்றால் அடித்து பிடித்து டிக்கெட் வாங்கி காசு கொடுத்து ஏமாற்றத்தோடு வந்தவர்களே பலர். இது ஏன், அவர்கள் படத்தின் கதைக்காக நடிகர்களை தேர்வு செய்வதில்லை, நடிகர்களுக்காக கதை எழுதுகின்றனர். கதைக்கேற்ற நடிகையை தேர்வு செய்வதில்லை. அழகாக மெலிந்த இடையுடைய இரண்டு டுயட் பாடலுக்கும் ஒரு குத்து பாடலுக்கும் ஆடி செல்வதற்காக நடிகையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில படங்களில் நடிகையே தேவைப்பட்டிருக்காது. இப்பொழுது தமிழ் படங்களின் லாஜிக், கதாநாயகனின் அறிமுக பாடல், கதாநாயகியின் அழகில் மயங்கி காதல் வசப்பட்ட ஒரு பாடல், வேலைக்கே செல்லாமலும் உதாரித்தனமாக ரவுடி போன்ற தோற்றத்தோடும் அவளை காதல் வசப்படுத்துவது, பின் ஒரு சின்ன சண்டை போட்டு காதல் தோல்வி பாடல் என்னும் பெயரில் பெண்ணை ஏளனம் செய்வது, பின் வில்லனை அடித்து துரத்துவது, கடைசியில் நடிகை ஒரு தீர்க்கிறாள் என ஞாபகப்படுத்த இருவரும் ஒன்று சேர்வது போல காண்பித்து விடுவார்கள். படங்கள் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், முக்கியமாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு. இவ்வாறு ஒரு பெண்ணை தொடர்ந்து ஏளனம் செய்து அவளை பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த ஆணாதிக்க சமூகம். ஒரு பெண்ணின் மீது வளரும் குழந்தைகள் வைக்கக்கூடிய மதிப்பை குறைக்கிறது. அந்த பாடல்களை பெண்களே ரசித்து போற்றுவதுதான் இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆசிரியரை கொன்ற மாணவனுக்கே அக்னிபாத் என்னும் படமே பாதிப்பை ஏற்படுத்தி அவனை கொலை செய்ய தூண்டியது. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை கேலி சித்திரமாக பாவிப்பது அவளின் மதிப்பை முற்றிலும் குறைத்து பெற்ற தாயையே மதிக்காமல் போகும் இக்கால குழந்தைகளுக்கு பின்னர் வழி தவறி செய்யும் காரியங்களுக்கு வித்தாகிறது. இதுவே இக்காலத்தில் ஒரு பெண்ணை எளிய முறையில் பலவந்தப்படுத்துவது, கற்பழிப்பது, கொலை செய்வது என்று தினம் தினம் நாம் நாளிதழ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். இது வழக்கமான செய்தியாயிற்று. எல்லாவற்றையும் கடினமாக கூறாமல் கிண்டல் கேலியோடு கூறுவது சுவாரஸ்யத்தை கொடுக்கும், ஆனால் அது எல்லையை கடக்காமல் இருப்பது நல்லது. எதிர்த்து குரல் கொடுக்காமல் இது என்ன ஒரு படம் தானே என்ற எண்ணமா அவங்களுக்கு அடுத்த தலைமுறை செய்யும் செயல்களுக்கு பின்விளைவுகளை சந்திக்க தயாராகுங்கள்.
0: என்னை எழுதி முடித்தால் அதை நாளிதழில் பிரசுரிக்க விண்ணப்பித்தாள். அவளை பாராட்டும் விதமாக அதை நாளிதழில் சரியா தவறா என்னும் பெயரில் வெளிவந்து அவளுக்கு பாராட்டை பெற்றுத்தந்தது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன ஷாயிஸ்தா?
2: தவறான கருத்துக்களை சித்தரிக்கிற படங்களை பார்த்து மனசுல தப்பான கருத்துக்கள் பதிவு செய்யற மாதிரி எந்த படத்தையும் பார்க்காதீங்க. நல்ல விதமான படத்துக்களை தேர்வு செஞ்சு பாருங்க. ஒரு கருத்து தப்பாக தெரிவிக்கப்படுறது அந்த படத்துலன்னா அதை எதிர்த்து கேட்கணும். அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதையே நம்ம பார்த்துட்டு மனசுல பதிவு பண்ணி தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. எல்லா படங்களும் இதே மாதிரி சித்தரிக்கிறது இல்லை, நல்ல படங்களும் இருக்கு. தேர்வு செஞ்சு பாக்குறது நம்ம கையில இருக்கு.

0: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்ல ஃபேன், லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
2: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களே அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

Your skin is the largest organ making up the human body. Cows does not have upper front teeth. Every day is a holiday somewhere in the world. The coins thrown in Trevi Fountain in Italy are collected for charity. French fries are originally from Belgium. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: 89.8.
1: மேல போய் சேர்ந்திருப்ப, ஓரமா போ சாவுகிராக்கி.
2: பெரியவரே வாங்க, இங்க கொஞ்சம் உட்காருங்க, தண்ணி குடிங்க. பாவம் கண்ணெல்லாம் கலங்கிருச்சே உங்களுக்கு, படிச்ச பசங்க தானே, இப்படியா பேசுவாங்க?
3: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
2: ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இந்த மாதிரி மரியாதை குறைவா நடத்தப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மரியாதை அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். வெல்கம் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அண்ட் நான் உங்க ஆர்ஜே வர்ஷா, அண்ட் அலாங் வித் மீ இஸ் ஆர்ஜே ஹரிதா. சோ ஹரிதா, என்ன ரொம்ப நேரமா ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கே?
3: ஆமா வர்ஷா, நம்ம நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயத்தை தான் யோசிக்கிறேன். இன்னைக்கு காலையில பஸ்ல வரும்போது ஒரு பெரியவர் ஒரு பையன் கிட்ட சீட் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் அவரை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசிட்டான். அப்புறம் நான் அவருக்கு உட்கார இடம் கொடுத்தேன். இப்போதான் நான் ரியலைஸ் பண்றேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலயும் சில பேர் மரியாதை என்ற விஷயத்தையே மறந்துடுறாங்கல்ல.
2: ஆமா ஹரிதா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நிறைய இடத்துல நம்ம இந்த மாதிரி சம்பவங்களை விட்னஸ் பண்ணலாம். ரோட், ஹோட்டல், ஆபீஸ், வீடுன்னு சொல்லிட்டே போலாம். சரி, நம்ம என்ன நினைக்கிறோன்றத விட மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ரெஸ்பெக்ட் அகார்டிங் டு பீப்புள் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சீ நவ். வித் அஸ் வி ஹாவ் மிஸ் அனுராதா, ஹூ இஸ் அ பேரண்ட்.
4: Hi, this is Anuradha. Nowadays, nobody respecting elders because everybody leading busy lives and rushing to offices. Whenever we observe while traveling in buses and trains, if you see elders stand nearby us, nobody caring them and giving them seats to sit. This is not the right way we live our life. We should respect elders and we should teach our children in early age to respect others. Elders means not only old citizens but also whoever elder than us, even a servant also, because they are serving us every day and very much whatever and whenever they need any help by elders, we should be ready to do that. This is my point of view to respect others, elders.
3: Thank you, Ms. Anuradha, for sharing your views with us. Varsha, Ms. Anuradha was right. I feel we as elders have the responsibility to teach children on respect. Nowadays, even small children do not know how to respect elders. சின்ன சின்ன வார்த்தைகள் கூட மரியாதை குறைவா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா அக்கானு கூப்பிடாம பேர் சொல்லி கூப்பிடுறது, பாட்டி தாத்தாவை எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரி நிறைய நடக்குது இங்க.
2: Yeah, right. Children mold பண்றது ரெண்டு முக்கியமான நபர்கள், ஒன்னு அம்மா, இன்னொன்னு டீச்சர். So let us talk to a teacher on what her view is on respect and how important it is to teach children about respect. Before we move on, let's go in for a short break. நீங்க கேட்டு கொண்டிருப்பது MOP Community Radio 107.8.

0: ஏன் இவ்ளோ லேட்டா வர? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா? பாத்திரம் எல்லாம் அப்படியே சிங்க்ல கிடக்கு. மகாராணி மாதிரி நீ வர, அது வரைக்கும் நாங்க என்ன சமைக்காம இருக்கணும்?
1: மன்னிச்சுக்கோங்க மேடம், வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, அதான் லேட்டு.
0: டெய்லி ஏதாச்சும் சாக்கு சொல்லு. கெஸ்ட் வந்தா என்ன, வேலைக்கு வரணும்னு அறிவு இல்ல?
1: இல்லம்மா, அது வந்து
0: இல்லம்மான்னு உள்ளமான்லாம் சொல்லாத. எனக்கு தெரியும், மாசம் போறந்தா சம்பளம் மட்டும் வாங்க தெரியுதுல, வேலை சொன்னா செய்ய வக்கு இல்ல. இது மாதிரி நீ பண்றதா இருந்தா நீ வேலைக்கே வர வேண்டாம். நான் உன்னை பேசாம வேலையை விட்டு நிறுத்திடுறேன்.
1: சரிம்மா, நான் இனிமேல் ஒழுங்கா நடந்துக்கிறேன்.
0: சரி போ, பாத்திரம் தேய், துணி அங்க வச்சிருக்கேன் போட்டு அலசி வை. சீக்கிரம் ஆடி அசைஞ்சு வேலையை செய்யாத.
2: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெல்கம் பேக் டு தி ப்ரோக்ராம். நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அண்ட் நான் உங்க ஆர்ஜே ஹரிதா, அண்ட் என்னோட இருப்பது ஆர்ஜே வர்ஷா. நம்ம நிகழ்ச்சியில மரியாதை என்பது என்ன, அது எப்படி கொடுக்க தவறுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு டீச்சர் கிட்ட பேசலாம்னு சொல்லியிருந்தேன். சோ நவ் வி ஹேவ் மிஸ்ஸஸ் சூர்யா பிரபா டு ஷேர் ஹர் வியூஸ்.
3: என் பேர் சூர்யா பிரபா, நான் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றேன். அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சின்னவங்க பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்கறதில்ல. எங்க காலத்துலலாம் அப்பா முன்னாடி நின்று பேசவே மாட்டோம். ஆனா இப்ப பசங்களும் அப்பாவும் அம்மாவும் எல்லாம் நண்பரா பழகிறதுனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பசங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. அதனால அவங்க ஹேட் ஆயிடுறாங்க. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருந்தனால பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு எங்களுக்கு எங்க பாட்டி தாத்தாலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் தனித்தனியா இருக்கிறதுனால பாட்டி தாத்தா போல வயசானவங்க குழந்தைங்க கூட இல்லாததுனாலையும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியறதே இல்லை. வீட்டில் மட்டும் இல்லை, பொது இடத்துல கூட யாரும் யாருக்கும் மரியாதையை கொடுக்கறதில்ல. வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரமாவை குழந்தைங்க நீ வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. அதே போல தான் ஆஃபீஸ்லேயும் ஹையர் போஸ்டில்

0: இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷன்லலாம் கூட நிறைய மரியாதை குறைவாக நடத்துவாங்களாம். அது உண்மையா இல்லை மனிதாபிமானத்தோடு நடத்துகிறாங்களான்னு கூட தெரியல. இப்போ நம்ம ஒரு போலீஸ் மேன் கிட்ட பேசி மேலும் தெரிஞ்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் போலீஸ்னாலே ஒரு ரெஸ்பான்சிபிள் மனிதர் தானே.
1: என் பேர் வேணுகோபால், நான் சப்இன்ஸ்பெக்டராக இருக்கேன். 32 வருஷமாக சர்வீஸில் இருக்கேன். நான் நிறைய கம்ப்ளைண்ட்டை பார்த்துருக்கேன். எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு வரவங்கள நான் இது வரைக்கும் அவமரியாதையாக நடத்துனதே கிடையாது. அவங்களுக்கு தேவையான உதவிகளை என்னால் முடிஞ்ச மட்டும் செஞ்சுருக்கேன். என்னோடய என்கிட்ட வேலை செய்ய என் கூட வேலை செய்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றவங்கள வயசு வித்தியாசம் பார்க்காம சத்தம் போடுவாங்க, அவமரியாதையாக பேசுவாங்க. நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். நம்ம இந்த சர்வீஸ்க்கு வந்தது மக்களுக்கு ஹெல்ப் செய்யத்தான் வந்திருக்கோம். வயசுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு இல்லை, மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும். அதுதான் பண்பாடு. நம்மளை விட வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதை தான் நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வரேன். இனிவரும் காலங்களையும் இதையே நான் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வந்து மூத்தவங்களை மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. அதுதான் நமக்கு எல்லோருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அனுபவம். நன்றி.
2: தேங்க்யூ சார் ஃபார் ஷேரிங் யுவர் வியூஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த சினிமாலெல்லாம் காமெடின்னு வரும்போது இன்னொருத்தர மரியாதை இல்லாமல் நடத்துவாங்க. அது நம்ம பார்க்கும்போது நல்லாவே ரசிச்சு பார்க்குறோம். ஆனால் அதுவும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆமாம். அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இதையே மக்கள் ஒரு வேடிக்கையாக பார்க்குறாங்க. பெரியவங்களே போடா வந்துட்டாண்டா ஏ பெருசு அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப சகஜமாக ஆயிட்டு வருது. ஐ வுட் சே இட் ஹேஸ் பிகம் அ பார்ட் த வே வி இன்ட்ராக்ட். So I guess movies also play an important role in this. But again, entertainment-a vero entertainment-a dhaan paakkanum. Manasukulla edhaiyum vechikka koodadhu. Nalla vishayangala mattum eduthukitta adha namakku nalladhu, nammala sutti irukkravangalukku nalladhu.
2: இப்பெல்லாம் மரியாதைங்கிற விஷயம் வெறும் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பிசிக்கல் அப்பியரன்ஸ், பொசிஷன், காஸ்ட் இதெல்லாம்லாம் பார்த்து வருது. ஏன், நம்மளை விட தாழ்வான மக்களும் மனுஷங்கள் தானே, அவங்களும் அதே மரியாதை தானே கொடுக்கப்படணும்.
0: Yes, Varsha, I totally agree with you. People have a perception that respect should be given only to senior citizens, but it is not that. Every elderly person must be given the due respect irrespective of his looks, status and caste. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP Community Radio 107.8. Stay tuned. இருங்க. ஏ வாட்ச்மேன், யோ கேட்ட துறையா?
3: தோ வரையா.
0: யோ அறிவில்ல, வண்டி சவுண்ட் கேட்டோடனே கேட்ட துறக்கணும் தெரியாது, டெய்லி கத்தணுமா?
3: சாப்பிட்டுட்டு இருந்தேன்.
0: எப்ப பாரு தின்னு, மூஞ்ச பாரு, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டா?
3: மன்னிச்சுக்கோங்க தம்பி.
0: இந்த மாதிரி மரியாதை குறைவா நம்ம யாரையுமே நடத்தக்கூடாது. அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் நம்ம கண்டிப்பா மரியாதை கொடுத்தே ஆகணும். Produced and brought to you by MOP Community Radio 107.8.
2: Welcome back. You're listening to MOP Community Radio 107.8 and today our topic is respect to elders. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். லைக் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர், ரெஸ்பெக்ட் ஷுட் பி கிவன் டு எவ்ரி ஹியூமன் பீயிங். பேரண்ட்ஸ் கம்ப்ளைன்ட் தட் தியர் சில்ட்ரன் ஆர் நாட் கிவிங் எனி ரெஸ்பெக்ட், பட் லிசன் பீப்பிள், ரெஸ்பெக்ட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ.
0: எஸ் மொரோவர், பசங்க பெரியவங்களை பார்த்து தான் வளர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கும். ஸோ ஓப்பன் யூர் ஐஸ் பீப்புள், இட்ஸ் டைம் டு ரெக்டிஃபை யூர் ஸ்மால் மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் பீன் டூயிங் ஆல் தீஸ் இயர்ஸ். இஃப் யூ ஆர் அ ஹியூமன், ஸோ ஆர் தி அதர்ஸ். இஃப் யூ திங்க் யூ டிசர்வ் ரெஸ்பெக்ட், தென் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ். Produced and brought to you by students of third journalism, Shweta, Varsha, Kartika, Harita and Kirtana. Thank you.

வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க.

0: சுடுகாடு வரை. பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் ஜீவ்லா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியாடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புதெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
3: நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
4: நேர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம் தான்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்
1: சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்படா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டுல வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ,

0: தூக்கிடும், ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: என்னங்க
1: தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கெட் எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேரத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க, மகாபாரதம். ஏன் நம்ம வார்ஸ்ல கூட இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
1: அத கூட விடு நிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
0: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடைஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ?
1: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் 2-வீலர் ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
0: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
1: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
0: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
1: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க,
0: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு?
1: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் ஆஃபிஷியல்ஸ்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, 71 பேர் அங்கே 2-வீலர் யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்றைக்கி ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ளே அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
0: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட்ப்பா. ஏன் நம்ம ஆஃபீஸஸில் கூட ஆஃபீஸர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
1: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
0: இப்போ போலீஸஸ் எல்லாம் அது கூட விட ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
1: ராலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
0: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
1: அதை விடுங்க, இப்போ காலேஜ் பசங்க, காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்களா? பேரண்ட்ஸே ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல. சோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்டை மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
1: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
0: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
1: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
0: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடும்.
1: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸே எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
0: ஆமாங்க, July 1st வேலைச்சேரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
1: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நிலைமைதாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறத விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
0: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு?
1: யா, போலாமே.
0: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவெளி தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
1: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க
0: கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை 3ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்ட போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கிட்டே கேட்கலாங்க, ஹெல்மெட் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்கள மக்களை ஒரு ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒரு ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே ட்யூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்க இப்போ நுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்போ நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன் ராஜ்.
1: எங்க வர்க் பண்றீங்க
3: சார்? நான் இங்க ஒரு டேல ஒர்க் பண்றேன்.
1: ஓகே. ஹெல்மெட் நீங்க வந்து இப்பதான் போட ஆரம்பிச்சீங்களா இல்ல எப்பவுமே போடுவீங்க?
3: இல்ல, நான் எப்பவுமே ஆல்வேஸ் வியர்.
1: ஹெல்மெட் போடுறது பிளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் போடுறது பிளஸ்.
1: கவர்மெண்ட் ரூல் சில பேர் சொல்றாங்க, இல்ல ஹெல்மெட் போடுறதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா?
3: இல்ல, அந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் நம்மளோட சேஃப்டி அது.
1: ஓகே சார், தேங்க் யூ சார்.
3: கண்டிப்பா வந்து டூ வீலர் ஓட்டுறவங்க கண்டிப்பா வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, பிகாஸ் வந்து அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சேஃப்டி அது. ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: நம்ம இங்க நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்க ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பத்தி கேட்க போறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். சார், உங்க பேர்?
4: விஜய் அருண்.
2: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
4: மணப்பாத்திரா.
2: மணப்பாத்திரா, குட் சார். நீங்க ஹெல்மெட் போட்டத பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாம இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டாதான் என்ன கேட்டா ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது, ஏன்னா சைட்ல வருது என்ன வருதுன்றது தெரியாது. மாண்டேட்ரினு சொல்ற ரீசன்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுத்துறோமே தவிர இன்ட்ரெஸ்டோட எல்லாம் போடல.
2: சோ ஃபைன்ன்றனால தான் ஹெல்மெட் போடுறீங்க?
4: கண்டிப்பா.
1: ஹலோ, நான் உங்க ஆஜய் ஸ்வேதா பேசுறேன், கரெக்டா இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து. இங்க நான் ஒரு சார் மீட் பண்ணிருக்கேன், அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பத்தி கேப்போம்.
5: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம், ஐ வாக்கிங் மணப்பத்திரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக் நான் வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம்.
1: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லி?
5: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம், அது ஒன்றும் தேவையில்லாத. அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு, இது கம்பல்சரி கிடையாது.
2: பைபாஸ்
5: ரோடு, இந்த லவர்ஸ் பல்சர் அவங்க வச்சிருக்க வெஹிக்கல் தான் காரணமே தவிர, நார்மலா நாங்க எல்லாமே மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ற ஹெல்மெட் போடணும்னா எங்களுக்கு ரொம்ப ட்ரபிளா தான் இருக்குது. நாங்க பேஸ் பண்றோம், இந்த கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ற விஷயமே கிடையாது இதெல்லாம்.
2: தேங்க்யூ சார்.
1: ஆஜய் ஸ்வேதா. நெக்ஸ்ட் நம்ம யாராவது காம்படிட்டர் கேட்டா உங்ககிட்ட நாங்க திருப்பியும் வரோம்.
6: You are listening to MOP Vaishnav

0: tuned. Stay tuned.
1: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends, and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip, and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music, and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive, and that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: ஹலோ, நான் உங்க ஆர்ஜே நிஷா மக்களே, இது எம்ஓபி சிக்னல் வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
3: என் பேர் உமாள்.
2: எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
3: எஜுகேஷன் கவுன்சிலர்.
2: ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
3: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்திருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பா போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்றேன்.
2: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்க அப்படி சொல்லுங்க.
3: கண்டிப்பா எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன், தலையில் அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில் வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால் அவங்க கண்டிப்பாக போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
2: தேங்க்யூ ஆண்டி. இதை ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி 107.8. ஹலோ, திஸ் இஸ் ஆர்ஜே ஸ்வேதா. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம், மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது. அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
4: நிஷாந்த்.
2: என்ன பண்ணுறீங்க?
4: வேலை செய்ய.
2: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
4: கஷ்டமாக தான் இருக்குது ஹெல்மெட் போடுறதுன்னு சொல்லுது. அதுவும் ஹெல்மெட் போடுறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசன் இந்த சாப்டரை வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்பிள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணு?
2: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது.
4: அவங்க சொல்கிற முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது.
2: சார், பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சார் எல்லாரும் ரேஷ் ட்ரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி உங்களுக்குள்ளே சண்டை போட்டு நிறைய பேர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லலை, பட் பீப்புள் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை, நாங்கள் கேட்கறது என்னன்னா, இப்போ வந்து அதிகபட்சமான 600 கிட்ட உயிரிழக்கிறது ஹெல்மெட் போடாததுனால தான். ஸோ இப்படி இருந்தோம், நீங்கள் ஹெல்மெட் போட வேணான்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு மட்டும் நான்.
4: ஹெல்மெட் போட்டால் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட்டே ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது, அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ளே ஓட்டுறாங்க ரேஷ் டிரைவிங்.
2: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்குள்ளேன். ஓகே, தேங்க்யூ சார்.
5: அவங்ககிட்ட
2: கேக்குறோம் போட்டுட்டு தான் இருக்காரு.
5: ஆல்ஃபிரட் ஆல்ஃபிரட்
6: ஓகே சார் நீங்க வர்க் பண்றீங்களா
5: ஆ வர்க் பண்றேன் நான்
6: நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ஹெல்மெட் போடுறது
5: இட்ஸ் a good idea தான் பட் ஆனா டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன் பட் பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்ப பிரேக் போடும்போது
6: ஆனா சார் நாங்க என்ன சர்வே படிக்கிறோம்னா வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்கார்றவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜூரி ஜாஸ்தியா இருக்கும்
5: இருக்கே கரெக்ட் தான் நான் அது தப்புன்னு சொல்லல பட் வந்து அதுலயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ் இருக்கு அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் கண்டிப்பா
6: ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே மக்களே நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்ல இருந்து நிறைய பேர் கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கலாம்
7: யே ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் எஸ் அம்மா நான் கிளம்புறேன் பாய்
8: டே டே டே முள்ள போடா
7: சரிம்மா

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8.
1: Hello, மக்களே, நான் உங்க ஆர்ஜே நிஷா. இது உங்க ஓரம் போஷோ MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்க நம்ம டிராபிக் போலீஸ் பார்த்திருக்கோம். அவர்கிட்ட ரிவ்யூஸ் கேட்கலாம். நம்ம சார் கிட்ட போய் ரிவ்யூஸ் கேட்கலாம். ஹலோ சார்,
2: சொல்லுமா. என்னம்மா
1: சார் உங்க பேர்?
2: பேர் ஜெயபால்மா. முங்கம்பாக்கம் டிராபிக் கான்ஸ்டபிள்.
1: சார், இப்போ வந்து ஜூலை கட்டாயம் சொல்லிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மக்களுக்கு ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்களா?
2: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 5% பண்ணல, அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்ல ரேடியோ ஆகிடும்
1: சார். இப்போதைக்கு ஏதாவது யாரையாவது பிடிச்சிருக்கீங்களா? யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா? ஏதாவது சீஸ் பண்ணிருக்கீங்களா?
2: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க
1: சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கீங்களா?
2: அப்படி பரப்போ. ஜென்ரலாகவே எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லாத வண்டி ஓட்டணும், ஜென்ரலாக எல்லாத்தையும் பிடிப்பாங்க. ரெக்கார்ட்ஸ், லைசன்ஸ் ஏதாவது ஒரிஜினல் இருந்தால் அதை வாங்கி வச்சுட்டு வெஹிக்கிள் கொடுத்துருவாங்க.
1: ஓகே சார்.
2: ஹெல்மெட் வாங்கினதுக்கப்புறம் வெஹிக்கிள் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க.
1: ஓகே சார். இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஹெல்மெட் போட்டுருவாங்க.
2: ஹெல்மெட் வந்து சென்னை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு மாது, அதை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா, கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
0: You're listening to MOP Community Radio 107.8.
3: Kanna, kannu sariyillana kannadi pottukalam, pallu sariyillana pal set paatikalam, vegama ponona gear 3 la pottu varalam, ana uyir pogama irukkanona helmet thare podano. ஹெல்மெட் போட்டுட்டோ, வண்டிய ஓட்டோ.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஆர் ஸ்வேதா, ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. இப்போ நம்ம ஒரு வயசான ஒரு சிக்னல் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சார்,
1: கணேசன் மடப்பழனி. லேடிஸுக்கு ஆக்சுவலாக வந்து சப்போர்ட்டிவ் லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பர்மிட் பண்ணணும்.
0: அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு, சோ அவரை போய் கேப்போம் என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா. சார், உங்க பேரு?
2: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்க சார் வர்க் பண்றீங்க? ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
2: அப்சல்யூட்லி இட்ஸ் வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி.
0: அப்போ ஷுர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை?
2: இல்லை, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேவ் மை செல். ஸோ அதனால ஹெல்மெட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த பீப்புள்.
0: தேங்க்யூ சார். இது ஆர்ஜே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. உங்ககிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா, உங்க பேர்?
3: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
3: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
3: இப்போதான் முடிச்சிருக்கேன், லயோலால ஜாயின் பண்ண போறேன்.
0: சூப்பர் அக்கா. இப்போ வந்து ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் நிச்சயமா அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தா அங்கெங்க ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க.
0: சூப்பரா சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் உன்ன ஹெல்மெட் போடாம இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, போட சொல்லி.
3: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடில இருந்து தட்டி விட்டு நீங்க கீழே விழுந்தா கூட தலை அடிபடாம இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டீங்கன்னா உங்க ஃபேமிலிக்கும், இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசுல வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனா இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டாதான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ சார்,
3: பை.
0: நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், உங்க பேர்?
4: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லது தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லாரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை, அவ்வளோதான்.
0: சார், சின்ன பசங்கனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க, அதாவது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
4: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: தேங்க்யூ சார். அதே ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ.
5: கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: ஏய் இல்ல மச்சி, சூதுக்காவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: பின்னாடி இந்த ஆர்டர் போட்டாலே ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபு இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட்டு போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருனா பின்னாடி இருக்கிற ஹெல்மெட்டு வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
6: அத்தியாவசியம் சொல்லிருக்காங்க. அட்வான்டேஜ் தான். சரி, அப்போ எந்த இஷ்யூஸும் இல்லை. யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாதவங்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்வெட்டாக மாதிரி இருக்கும், பட் அது குறைக்கிறோம். வெயில்
6: நிறைய பேர் வந்து, அதுவும் குறிப்பாக கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகுது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
7: எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நோ ப்ராப்ளம். சேஃபாக ஃபீல் பண்ணுறோம்.
8: கனெக்ட் ஃப்ரம் த பீப்புள், பை த பீப்புள், and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: போய் டான் ஆகாம இருக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
8: Accidents are unpredictable, so always wear helmet.
11: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: ஸ்வேதா ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசலில் இருக்கோம். இங்கே நம்ம ப்ரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்கள் பேர்?
12: சல்மான் கான்.
6: ஓகே, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க?
13: Hi, this is Elton, and I request all people to wear helmets.
6: Okay, thank you. He's trying to insist all people to wear helmet. Thank you. Thanks. Ajay Shweta from MOP Community Radio 107.8. இப்போ நாங்கள் வெளில போய் நிறைய பேர் கிட்ட கேட்டோம். இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கிட்டே கேட்குறோம்.
14: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pera
14: Sonam.
6: Department
14: BCom ISM second year.
6: Thank you Sonam. This is Sarjay Shweta from MOP Community Radio 107.8. ippo namma college student orthongale kekkalam.
15: நான் சந்தியா, தேர்ட் இயர் BCA பண்ணிட்டுருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைடில் பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஆகாமல் இருக்கும். ஆனால் அதை போடுறதுனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினதில்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைடில் ஏதோ ஹார்ன் கேட்குதா, சத்தம் கேட்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது.
6: ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?
15: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி ஓட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
12: ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
16: எனக்கே லைட்டா கதி
12: கலங்குதுதான்.
16: இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணா, டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட, இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
12: கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம்,

0: டிக்கெட் வாங்குங்க, டிக்கெட் உள்ளவா உள்ளவா.
1: ஏய் ஃபுட்போர்ட்ல ஏன்டா நிக்கிற, மேல வாடா.
2: ஏய் பரவாயில்லடா.
3: Do you still want to risk your life by traveling on a foot boat? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சென்னை. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலிருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டம் போனார். கூட்டம் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதர்னு எல்லாருக்குள்ளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்துலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பறிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பறிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல இருந்தே தெரியுது சாப்பாடு தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம், ஆனா ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன, சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழ்றோமே. எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு எல்லாம் எதுக்கு போறாங்க, சாப்பிட்றதுக்காக தாங்க போறாங்க. சாப்பிட்டு நல்லா வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தாங்க நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். அப்படியே டைம் கிடைச்சாலும் பர்கர் பீஸா அதெல்லாம் மட்டும் தாங்க சாப்பிட்றோம், காய்கறி அப்படின்ற ஒரு விஷயத்தையே மறந்துட்டோம். பணம் சொத்து வீடு பங்களா அதை வந்து மனுஷன் வந்து வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ஆனா சாப்பாடுன்ற ஒரு விஷயத்த மட்டும்தாங்க போதும்னு சொல்லுவாங்க. நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதுல இருந்தே தெரியுது உணவே மருந்து என்ற டாப்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். என் கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் இருக்காங்க, ஹரிப்ரியா அண்ட் பிரணதி. அவங்க கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் விடலாம். இட்ஸ்

0: சர்க்கரை நோய் உங்களை நெருங்காதிருக்க தினசரி உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான உணவை முறைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். உங்கள் ஆரோக்கிய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டிருக்காத MOP சமுதாய வானொலி 107.8. ஓகே, நம்ம இப்ப பிரணதி கிட்ட பேச போறோம். ஹாய் பிரணதி.
2: ஹாய் லிகிதா.
1: சொல்லுங்க பிரணதி, எதை பத்தி பேச போறீங்க?
2: இப்போல்லாம் யாருமே ஹெல்த்தை பற்றி கேர் எடுத்துக்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுடுறாங்க அவங்க ஹெல்த்தை. ஸோ அதனால வந்து நிறைய டிசீசஸ்லாம் வருது. அவங்க அதுக்கு வந்து டக்கு டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறேன், மெடிசன் எடுத்துக்கிறேன், டானிக் குடிக்கிறேன், அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு அவங்க டிசீசஸ் வந்து டெம்பரரியாக குறையதே தவிர, அதோட சைடு எஃபெக்ட்னால வந்துட்டு திருப்பி புதுசு புதுசாக அவங்களுக்கு வந்து டிசீசஸ்லாம் வருது. இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து மெடிசன் எடுக்கணும்னே கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து காய்கறியிலேயே வந்து நிறைய மெடிசனல் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம காய்கறியை வச்சே வந்து நம்ம டிசீசஸ்லாம் கியூர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன காய்கறி சாப்பிட்டா என்னென்ன டிசீசஸ்லாம் குறையுமோ அதை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன்.
1: ஃபர்ஸ்ட் எதை பற்றி சொல்ல போகிறீங்க?
2: நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மரம் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து டாப் டு பாட்டம் அப்படியே யூஸ் பண்ணுவோம். மேலே இருக்கிற இலை, அதோட பூ, அதோட தண்டு எல்லாமே வந்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய மருத்துவ சக்தி இருக்குது.
1: நீங்கள் வாழை மரத்து தானே சொல்கிறீங்க?
2: கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே.
1: ஃபர்ஸ்ட் அதில் எதை சொல்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். வாழைத்தண்டை வந்துட்டு நம்ம பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து தயிரில் போட்டு சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போகிறாங்க, அவங்களால வந்து கரெக்டாக டைமுக்கு சமைக்க முடியாதுன்றதுனால ஹோட்டலுக்கு மெஸ்க்குலாம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ அப்படி வரும்போது அவங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெடிசன் இல்லாமலே வந்து அவங்க ப்ராப்ளம்லாம் கியூர் ஆகிடும்.
1: பரவாயில்ல பிரணதி, வாழை மரத்துல இவ்வளோ டிப்ஸ் வச்சிருக்கு, அடுத்து என்ன சொல்ல போறீங்க?
2: அடுத்து நம்ம அதே மரத்துல வாழைப்பூ கூட வந்து அதுக்கும் நிறைய மருத்துவ சக்தி இருக்கு. இப்போ வாழைப்பூ வந்து நம்ம எப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தோரணத்தெல்லாம் கட்டும் போது அதை அப்படியே நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா வந்து அதை நம்ம யூஸும் பண்ணலாம். அதை வந்து நம்ம பொரியலாக பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. அதே மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள அல்சர் இருந்துச்சுன்னா அது எல்லாமே குறைஞ்சிரும். அடுத்து நம்ம வந்து வெந்தயத்தோட மருத்துவ சக்தியை பற்றி பார்க்கலாம். அது வந்துட்டு இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு அதை பவுடர் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு குடித்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உலகத்தில் வந்து எல்லாருக்குமே டயபெட்டிஸ்

0: இருக்கு. ஸோ அது வந்து ஹை அண்ட் லோ போகாமல் இருக்கிறதுக்கு அது கண்ட்ரோலில் வச்சிடும். அதே மாதிரி வெந்தயம் வந்துட்டு நம்ம தயிரில் போட்டு குடித்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும்.
1: ஓகே பிரணதி, ரெய்னி சீசன்ஸில் வந்து கோல்ட், ஃபீவர் அதெல்லாம் வராமல் இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் வச்சுருக்கீங்களா?
0: ஆ, அதுக்கும் இருக்குது. நம்ம இப்போ மிளகு வந்து எப்போவுமே சாதத்தில் இல்லை பொங்கல் பண்ணும்போது அது மாதிரி எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு மிளகு கஷாயம் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், காஃப், கோல்ட், ஃபீவர் ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு போயிடும்.
1: நிறைய டிப்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி பிரணதி. அடுத்து நம்ம ஹரிப்ரியா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நீங்க கேட்டு இருக்காது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: பனானா

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஹாய் ஹரிப்ரியா.
2: ஹாய்.
1: இவங்க வந்து வெண்டைக்காய் அண்ட் இட்ஸ் மெடிசனல் யூசஸ் பத்தி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுங்க.
2: வெண்டைக்காயில நிறைய மெடிசனல் யூசஸ் இருக்கு. வெண்டைக்காவை நம்ம நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்லது. அடுத்து நிறைய பேருக்கு ரத்த சோகை இருக்கு, அதை வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. வெண்டைக்காயில் நிறைய அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின் கே இருக்கிறதுனால அதை நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்தது கான்ஸ்டிபேஷன் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணி அதெல்லாம் அது உறிஞ்சி கான்ஸ்டிபேஷனை குறைக்கும். அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறாங்க, பார்க்கில் வாக்கிங் ஜாகிங்னு பண்ணுறாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. வெண்டைக்காயில் கேலரிஸே கிடையாது அண்ட் அதே மாதிரி ஃபைபரும் இருக்குது, அதனால டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா வெயிட் தன்னால் குறையும். அடுத்தது கொலான் கேன்சர். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு வெண்டைக்காய் சாப்பிடலாம், அது நல்லா ஒர்க் பண்ணாலே நமக்கு கேன்சர் வராது. அடுத்து ஹார்ட் டிசீஸ். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ்னால ரொம்ப அவதிப்படுறாங்க, அவங்களுக்கு மெடிசன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் சாலிபிள் ஃபைபர் அப்படின்றது வெண்டைக்காயில் இருக்குது அப்படின்றதுனால அது கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண உதவும், அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அண்ட் வெண்டைக்காய் நம்மளோட இம்யூன் சிஸ்டம்மை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எதிர்ப்பு சக்தி வரதுக்கு டெய்லி வெண்டைக்காய் சாப்பிட்டாலே போதும். அப்புறம் ஹேர் ப்ராப்ளம்ஸ்க்கும் வெண்டைக்காய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெண்டைக்காவை ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அதை லைட்டாக கூல் பண்ணிவிட்டு லெமன் வாட்டர் போட்டுட்டு ரின்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அண்ட் வெண்டைக்காய் ஐசைட்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கும் வெண்டைக்காய் கொடுக்கலாம், இது போன் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்.
1: இப்போ நம்ம ராஜலக்ஷ்மின்றவங்க கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம், அவங்க என்ன டிப்ஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம கூட திருமதி ராஜலக்ஷ்மி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். சொல்லுங்க ராஜலக்ஷ்மி. ஹாய்.
3: ஹாய்.
1: உங்களுக்கு பிடிச்ச காய் என்ன, இல்லைன்னா நீங்கள் எந்த காயை வந்து பயன்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறீங்க?
3: எனக்கு பிடிச்ச காயில் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும், பட் ஆனால் அது இப்போ ரொம்ப பயன்பாட்டில் தான் இல்லை.
1: பரவாயில்லையே, நம்ம டாபிக் ரிலேட்டட் தான் அவங்க பேச வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் பசங்களுக்கு இல்லை அதோட பெனிஃபிட்ஸை முதல்ல நீங்கள் சொல்லாமா?
3: கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்ம ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு சத்தை கம்மி பண்ணி இதய நோய் வராமல் தடுக்கும்.
1: நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அந்த காய் ரொம்ப பிடிக்குமா, இல்லை நீங்கள் அதை எப்படி அவங்களுக்கு தெரியாமல் கொடுப்பீங்க?
3: குழந்தைங்க ஆனால் விரும்பி சாப்பிட்றது இல்லை கத்திரிக்காய், அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் கொடுப்பேன். கத்திரிக்காய் வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணும்போது கத்திரிக்காய் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாத விதத்தில் தான் நான் கத்திரிக்காயை கொடுப்பேன்.
1: ஓகே, இப்போ ராஜலக்ஷ்மி நம்மளுக்கு கத்திரிக்காய் சாதத்தோட ரெசிபி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், எப்படி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க?
3: கத்திரிக்காய் சாதம்னா சாதம் தனியாக நம்ம வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், மசாலா மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: அதுக்குன்னு உங்கள் ஸ்பெஷல் ரெசிபி ராஜலக்ஷ்மி ரெசிபின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா?
3: அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பட் அது குழந்தைங்களுக்கு தெரியாத விதத்தில் அவங்களுக்கு சேரணும், அவ்வளோதான்.
1: ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுங்க?
3: யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா ஆட் பண்ணுவேன். வெங்காயம் தக்காளியோட கறி மசாலா ஆட் பண்ணி கத்திரிக்காய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ இது மற்ற மதர்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுத்தா அது உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ ஹரிப்ரியா, பிரணதி அண்ட் ராஜலக்ஷ்மி. என்ன நேயர்களே, இந்த உணவே மருந்து ப்ரோக்ராம் தான் நல்ல டிப்ஸ்லாம் கேட்டிங்களா? இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன பண்ணி அசத்துனீங்கன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ப்ரோக்ராமில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபடுவது உங்கள் ஆர்ஜி அலிகிட்டா.

0: 97.8
1: நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்தியா வல்லரசு நாடா ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் நம்ம வந்து இந்தியாவுடைய இந்தியாவில் மற்ற மக்களுக்கெல்லாம் வந்து
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. MOP சமுதாய வானொலியில பல பல புதிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள், சமுதாயத்திற்காக இவர்கள், மனசாட்சி பேசுகிறேன், ஆலோசனை நேரம், இந்த மாதிரி பல புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே நாங்க ஒளிபரப்பிக்கிட்டு வரோம். அந்த வகையில உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் தொடர்ந்து நாம வந்து கேட்டுக்கிட்டே வரோம். இந்த உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சி எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம வந்து நிறைய பேருக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம். இப்போ ஒரு சில பேர் வந்து ஹோட்டலுக்கு போனாலே வந்து இந்த ஹோட்டல்னா இந்ததான், ஒரு ஹோட்டல்ல வந்து ரவா தோசை போய் தேடி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி இன்னொரு ஹோட்டல்ல போய் ஒரு ஊத்தப்பம் சாப்பிடுவாங்க, ஒரு ஹோட்டல்ல போய் ரைஸ் பிரியாணி எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஹோட்டலுக்கும் தேடி தேடி போய் அங்க என்ன ஸ்பெஷலா இருக்கோ அதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு உணவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி உணவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த உணவுல இருக்கிற ருசியை தான் பாக்குறோமே தவிர அதுல எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து உணவிலேயே மருந்து நிறைய இருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே வந்து நாம தினசரி கண்டிப்பா புரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும், மினரல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிடுற சாப்பாடுல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த எல்லாமே இருக்கிற உணவு தான் வந்து சரி விகித உணவு, அதாவது பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நாம சாப்பிடுற இந்த தென்னிந்திய உணவுகள், குறிப்பா தமிழ்நாட்டுல சேர்ந்த இந்த உணவு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல கூட ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. நாம சாப்பிடுற இந்த உணவுல வந்து இப்போ ரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம நடமாடுறதுக்கு, நம்ம வேலை செய்யறதுக்கு சக்தி கொடுக்கறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் தான். அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், இந்த புரோட்டீன் வந்து சாம்பார், பருப்பு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துப்போம், நிறைய வகையான காய்கறிகள் சேர்த்துப்போம், தேங்காய் போட்டு ஒண்ணு, பருப்பு போட்டு ஒண்ணு, கூட்டு மாதிரி ஒண்ணு, இது எல்லாத்துலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நம்மளோட தென்னிந்திய உணவு வந்து ஜூசஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்து அப்படியே வெட்டி வேக வச்சு அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம உடம்புக்கு ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கும். அதே மாதிரி ரசம் நம்ம சாப்பிடறது வந்து ஜீரண சக்திக்காக, அதே மாதிரி நம்ம உணவுல சேர்த்துக்கிற நெய்யோ இல்ல கடைசியா சாப்பிடுற தயிர் சாதமோ, இது ரெண்டுத்திலயுமே வந்து ஃபேட் நிறைய இருக்கு. ஃபேட் இஸ் அகெயின் ஃபார் எனர்ஜி, நம்ம அன்றாட வாழ்க்கையில நல்லா வேலை செய்யறதுக்காக இதுல இருந்து நமக்கு ஃபேட் கிடைக்குது. சோ இந்த மாதிரி இப்போ வந்து நார்மலா நம்ம சேர்த்துக்கிற பாயசம், அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு பழம் இருக்கும், கண்டிப்பா ஏதாவது ஒரு விருந்துக்கு போனீங்கன்னா முதல்ல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க, இல்ல எல்லா வகையான பழத்தையும் வந்து வெட்டி கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு பஞ்சாமிரதம் மாதிரி ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த மாதிரி நாம சாப்பிடுற தென்னிந்திய உணவு தான் வந்து வெல் பேலன்ஸ்டு டயட், இதுல எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. சோ இந்த மாதிரி நாம உணவு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே வரோம். இப்படி நாம கரெக்டா, அதாவது ஃபுல்லா ஒரு சாம்பார் சாதம், கொஞ்சம் காய், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபுல்லா சாப்பிடுறோமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ வந்து நம்மளோட பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அலோபதி டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பயுமே ஒரு கை வைத்தியம் இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூலிகைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது சும்மா ஜுரம் வந்தாலே வந்து டாக்டர் கிட்ட ஓடுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருக்குமே வந்து அவங்களோட வயசான காலத்திலயும் கூட அவங்களுக்கு 80-85 கூட நல்லா நடமாடிக்கிட்டு ஒரு பல் கூட கீழே விழாம அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா உடம்புல உறுதியோட இருந்தாங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க சாப்பிட்ட சரி விகித உணவு தான் காரணம். கண்டிப்பா வந்து நாம சரி விகித உணவு தினமும் சாப்பிட்டாதான் இப்ப நமக்கு, நம்ம இப்ப எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வயசானா கூட நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அஞ்சரை பெட்டி அப்படிங்கறது எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த அஞ்சரை பெட்டியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதாவது சீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் வற்றல், இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் வந்து அதுல இருக்கும். சோ இந்த மாதிரி ஸ்பைசஸ் தான் வந்து நம்ம அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற ஒன்றத்துல வச்சிருப்போம். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சரை பெட்டியில இருக்கிற இந்த ஸ்பைசஸ் வந்து மெடிசினல் வேல்யூஸ் அதுல நிறைய இருக்கும். திப்பிலி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் அந்த அஞ்சரை பெட்டி அப்படின்ற அந்த ஒரு டப்பால வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் நம்ம போட்டு வச்சிருப்போம் இல்லையா. அந்த ஸ்பைசஸ்னால நம்ம உணவுக்கு மட்டும் ருசி கிடையாதுங்க, நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இதுக்கு இதுதான் இந்த ஸ்பைஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா இதுல இருந்து நமக்கு இந்த வகையான ஒரு சத்து கிடைக்குது அப்படிங்கறதெல்லாம் தெரியாமலே வந்து அவங்க அன்றாட வாழ்க்கையில இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. இப்போ நம்மளால வந்து அந்த மாதிரி ஃபுல் சாப்பாடு சமைச்சு ரைட் ஃப்ரம் சாம்பார் ரசம் காய் பாயசம் அந்த மாதிரி வெல் பேலன்ஸ் டயட் அந்த காலத்துல பண்ண மாதிரி இப்ப நம்மளால பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாதுந்தாங்க பதில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால வந்து ஃபுல் சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுலாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து கிடைக்கிற உணவுகள் கிடைக்கிற ஃபுட்ஸ் இதிலேயே வந்து எந்த அளவுக்கு நம்மளால சத்து குறையாம சமைக்க முடியும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுற உணவு தானே தவிர நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து ஸ்பெஷலா எந்த ஃபுட்டும் எடுத்துக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லாமே நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி நாம அன்றாடம் தினமுமே சமைக்கும் போதே நம்ம எந்தெந்த வகையான காய்கறிகள் எந்தெந்த வகையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு நல்ல சத்தும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்க போறீங்க. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து நிகழ்ச்சி. இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம், எந்த வகையான சத்து பத்தி எந்த வகையான காய்கறி பத்தி

0: ஸோ வணக்கம் நேர்களே, ரெண்டு நாளாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். என்ன நிகழ்ச்சின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க நம்ம உணவை மருந்து ஸ்பெஷல். நான் தாங்க உங்கள் ஆர்ஜே பாலமீனாட்சி, நம்ம டாக்டர் வர்ஷா கூட இருக்கோம். இன்றைக்கி வந்து இது ரொம்பவே ஒரு நம்மளுடைய சமுதாய வானொலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரொம்பவே அழகான நிகழ்ச்சி, அதாவது விமன் விமன் விமன் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இது பெண்களுக்குள்ளே உரிய பிரச்சனைகள், அவங்களுக்குரிய தீர்வுகள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்டர், எப்படி ஒரு பெண்களுக்கு எங்கேயாவது பிரச்சனை ஆரம்பிக்குது, அவங்க எப்படிலாம் அவங்க அதை சரி செஞ்சுக்கலாம், என்னெல்லாம் அதுக்கு தீர்வு இருக்குது, அதாவது வந்து பெண்கள் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அதாவது நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து எல்லாமே சொல்லுங்கள் டாக்டர்.
1: வணக்கம் சொல்லிட்டு ஆரம்பிப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் கவர் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து எனக்கு இன்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. எனக்கு வந்து சைல்ட்ஸ் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம காஞ்சி சங்கராச்சாரிய வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. அது வந்து சுகன்யா, ஒரு கேர்ள் இந்த காலேஜ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஃபார் ஹர் டு கெட் இன் டு அ மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அவங்க ஒரு நாலு ஸ்டேஜஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எம்ஓபி வைஷ்ணவ். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு கேர்ள் சைல்ட் பிறந்ததுலேருந்து அது வந்து த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு மேல் சைல்டும் ஃபீமேல் சைல்டுக்கு த ஹோல் சிஸ்டம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு கேர்ள் சைல்டுக்கு வந்து ஹேஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். பிறந்ததுலேருந்து அந்த போராட்டம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியன்னா, யூ

0: to look at it in terms of what is the birth weight. Okay, birth weight எப்படி இருக்கிறது பிறக்கும் போது அந்த அதுக்குத்தான மாதிரி வளர்ச்சி வந்து மேலே போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தா நம்ம நாட்டில் நிறைய கேர்ள் பேபிஸ்க்கு வந்து தே ஆர் டெரிபிளி பார்ன் அண்டர் வெயிட் இட் செல்ஃப். ஆனால் ஒரு ஒரு டைமில் அவங்களுக்கு வளர்ச்சியில் வந்து எந்த விதமான பாதிப்பு வரும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேர்ள் சைல்டு வந்து அந்த பிறந்ததுலேருந்து கரெக்டாக உணவு வந்ததுன்னா தே ஷுட் பி இன் அ பொசிஷன் வேர் அவங்களோட பாடி ஃபேட் காம்போசிஷன் கரெக்டாக வரலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பீரியட்ஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க, மெனார்கே அட்டைன் ஆகாது.
1: மேம் இந்த பீரியட்ஸ் சொன்னீங்களா, இதுக்கு வந்து எது சரியான ஏஜ்?
0: அதான் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வந்து பாடியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வரணும்னா நமக்கு வந்து கொழுப்பு உடம்புல ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம வந்து பார்பி டைமென்ஷன்ஸ் மாதிரி இப்போல்லாம் வந்து இந்த ஃபிலிம் ஸ்டைலில் சைஸ் ஜீரோன்னு சொல்கிறாங்க, அந்த சைஸ் ஜீரோ எல்லாம் நம்ம இல்லை இப்போ. ஆனால் அதே மாற்றிட்டு இப்போ வந்து இந்த டர்ட்டி பிக்சர்னா இல்லை, நம்ம நல்லா கொலுகொல்லா குண்டப்பாக இருக்கணும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போகக்கூடாது. நம்ம கரெக்டான வளர்ச்சி இருந்தானா, நான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன், ஒரு குழந்தையோட வயசுக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா இட்க ஸ்டார்ட்ஸ் வித் நியோனேட், இன்ஃபென்சி, டாட்லர், ப்ரீ ஸ்கூல், ஸ்கூல் ஏஜ், அடாலசன்ஸ். அடாலசன்ஸ் வந்து மூணு பங்களை பிரிக்க வேண்டியிருக்குது, ஏர்லி அடாலசன்ஸ், அடாலசன்ஸ், லேட் அடாலசன்ஸ். ஆனால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 இயர்ஸ், என்ஸ் அட் 18. 10 18 வயசு, அவ்வளோ 8 வருஷம் வந்து அதோட ஸ்பேன் இருக்குது. ஸோ நீங்கள் அது புரிஞ்சிக்கலாம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதில் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிறோம் ஒரு பெண்ணு வந்து ஒரு லேடியாக மாறிடுறது. ஓகே, ஒரு சின்ன கேர்ள் சைல்ட் பிகம்ஸ் அ உமன் இந்த வயசில். ஸோ அந்த வயசுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணல. எப்போ சின்ன வயசில் வளர்ச்சி வந்து 2 வயசு வரைக்கும் மூளை வளர்ச்சி, 5 வயசு வரைக்கும் உடம்பு வளர்ச்சி முடிஞ்சு போய்டுறது. அதே வேகத்தில் தாய் உடம்பில் ஒரு ஃபீட்டஸ் வந்து க்ரோ ஆகுறது, அந்த லெவலுக்கு திருப்பி ஹை லெவல் க்ரோத் வந்து எப்போ வருது, இந்த அடாலசன்ஸ் பீரியடில். ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் கேட்சப் பண்ணலன்னா நிறைய குறையோட தான் நீங்கள் வந்து யூ வில் மூவ் ஃபார்வர்ட். ஓகே, இப்போ இந்த அடாலசன்ஸில் 2 முக்கியமான இது இருக்கு. ஒன்று வந்து த பாடி க்ரோத். ஓகே, கேர்ள் வில் ஹாவ் பிரெஸ்ட் ஃபார்ம், பியூபிக் ஹேர் க்ரோயிங் இல்லையா, அதெல்லாமே வருது பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ த செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ஒரு வளர்ச்சி, ஹைட் வெயிட் அது 2வது வளர்ச்சி. சில பேர் என்ன ஆவாங்க, திடீர்னு ஹைட்டு வெயிட்டு அதிகமாக போட்டுடுவாங்க, ஆனால் பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும், தே ஆர் கால் லேட் ப்ளூமர்ஸ். சில பேருக்கு என்ன ஆகும், பீரியட்ஸ் ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தான் ஹைட் வெயிட் வளர்ச்சி வரும், தே ஆர் ஏர்லி ப்ளூமர்ஸ்.
1: பட் ஆனால் ஒரு தப்பான மித் இருக்கு, அதாவது ஒருத்தங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் வளரமாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் டிசைட் பண்ணிடுவாங்க இல்லையா?
0: நோ, இட் ஆல் டிபெண்ட்ஸ், சர்டன் அமௌண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டஸ் ஹேப்பன், பட் இட் யூ வில் ஸ்டில் கிரெயின். ஓகே, மேக்ஸிமம் அந்த டைம்லேருந்து இன்னொரு கொஞ்சம் ஃபியூ இன்ச்சஸும் இது வெயிட் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்.
1: பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது பர்சனலாக, ஹைட் வந்து ஒரு ஃபீமேலுக்கு எந்த வயசு வரைக்கும் மேம் இருக்கும், கரெக்டாக சொல்லணும்?
0: நோ, இட் கோஸ் ஆன் பிகாஸ் அன்டில் யுவர் க்ரோத் இஸ் டோட்டலி க்ளோஸ்ட். ஓகே, இட் இஸ் நாட் ஓன்லி தட் பட் த பீரியட்ஸ் மீன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ். பட் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தே ஆர் கெட்டிங் த பீரியட்ஸ் மச் ஏர்லியர். So we need to document, but this is the usual characterization. Early bloomers, late bloomers, normal. Okay, and the idukku kanakle vende neenga pathinga nammaloada idu enna irukirathu, they must attain puberty, they must gain height, they must put on proper weight. Okay, so and the adolescent period for a girl is very very important, preparing her for the next stage. Idhila enna enna prachna maina varrathukku vaipu irukena, they can be underweight, they can be stunted, they might have started late periods. Periods vanda kuda nariya gap irukum illa avangalukku nariya vaithu valiyoda varum, bleeding heavy irukla illa scanty irukla, indha maari ellame lot of little problems will be there. Okay, idellame namba vande if the body's growth is all right idella problem ave irukadu. Okay, then, that is important. Then innonu vande idella indha time la anemic aavrathukku vaipu irukku. They have not eaten properly, vegetables சாப்பிட மாட்டாங்க, ஒரு தப்பான எண்ணம் இருக்கும், நான் ஒல்லியாக இருக்கணும் அதனால நிறையா சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அந்த ஃபினிக்கு இது பியர் ப்ரெஷர், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பண்ணணும், இது எல்லாமே ஆல் தட் டைம் இஸ் அ பிக் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம் ஃபார் அன் அடாலசன்.
1: மேம் லைக் இந்த ஸ்டமக் பெயின் வருது இல்லையா பீரியட்ஸ் டைம்ல, அது பேக் பெயின், நிறைய முட்டியில பெயின், இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ அவங்க அந்த பீரியட்ஸ் அட்டைன் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதாவது பிற்காலத்துல வயிற்ற வலிக்காம இருக்கிறதுக்கு இதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு?
0: See, that's what we said. It's a balanced, normal diet. உங்க வளர்ச்சி நார்மலா இருந்தானா, your body will function as per the rhythm.
1: Okay.
0: When it is, when you are getting all the complications or you are getting all these symptoms, it only means that your body is not working, the hormones are not going in a proper way. That is what it means. Okay. So you need to correct your system and bring it back with a minimal invasion, whatever we can do. And the best thing is to eat properly. Okay. Anemia irundana, anemic condition vandu namba correct pannanum. Ena adu irundalum prachne varum. Okay. இந்த வயசுல வந்து தான் நம்ம வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், தட் மீன்ஸ் டூ மச் ஆஃப் இம்பேலன்ஸ் இன் த சிஸ்டம் வேர் த ஓவரிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஃபங்க்ஷனல் ஆர் பிகமிங் ஹேவிங் சிஸ்ட் இன் தெம், தேர் பிகமிங் நாடில, தேர் பிகமிங் நான் ஃபங்க்ஷனல். ரொம்ப ஒபிசிட்டி, வி நீட் ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டு அட்டைன் மெனார்கி. பீரியட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இருந்தால் தான் பீரியட்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்டை போனால் அதுவும் பிரச்சனை பண்ணிக்கும். கம்மி இருந்தாலும் பிரச்சனை, அதிகம் இருந்தாலும் பிரச்சனை. ஓகே. ஸோ கரெக்டாக இருக்கணும், ஆப்டிமலாக பாடி கம்போசிஷன் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த அடாலசன்ட் பீரியடில் நம்ம வந்து அதான் சொல்கிறது, கேர்ள் சைல்ட் இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மதர்ஹுட். அவள் பீரியட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் வந்து ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு ஷீஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் மதர்ஹுட். அவள் உடம்போட வளர்ச்சி முடிஞ்ச பிறகு தான் ப்ரெக்னென்ட் ஆனால் சேஃபு. அவள் வளர்ச்சி போயிட்டு இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆயிட்டானா, குழந்தையும் தாயும் ரெண்டு பேர் ஒரு பெரிய போராட்டம், சண்டே நடக்கும், மகாபாரத் நடக்கும்.
1: சோ அதனால தான் சொல்றாங்க 18 வயசுக்கு மேல திருமணம்
0: பண்ணனும். ஓகே ஓகே, பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் த மதர் அண்ட் த சைல்டு டு ஃபைட் ஃபார் த நியூட்ரியன்ஸ். ஓகே. ஸோ அதனால அது அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவ தாய் மாறிடுச்சுன்னா அதனால அவனோட குழந்தை தத்துவம் போயிடாது, அதனால தான் பிரச்சனை ஆயிடுறது. So the girl has to mature properly, and then when she gets married, before marriage number vandu height correct a iruka, weight correct a iruka. Weight ram mukkiyam na, the amount of weight she will gain from that time of induction of pregnancy right till the delivery. Okay, adhu thana madri da. சில சில பேருக்கு வந்து 12-14 kilo ரொம்ப வெயிட் கம்மி இருந்தானா 12-14 kilo போடுவாங்க. வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு ஒரு 10 kilo எவ்வளோ இருந்தானா போதும். ஏன்னா தே டோன்ட் நீட் இட் ஃபார் தெம் செல்ஸ், தே ஓன்லி நீட் ஃபார் த ப்ரெக்னன்சி, த ஃபீட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அட்டு மட்டும்தான் வேணும் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் வை வெயிட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹைட் ஏன் இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் தட் அலவ்ஸ் தட் மச் ஆஃப் அ பெல்விக் திஸ் திங். ரொம்ப ஸ்டண்டடாக இருந்தானா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு பேசேஜுக்கு பிரச்சனை ஆகிடும். So height and weight is important. Idella vandu they need to concentrate when they are adolescent, because at the time la growth maximal a irukku. Adukapram kalyanamku minnave vandu they need to check on their weight, they need to check on anemia.
1: மேம் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடின்னு பேசுறப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. வெளிநாடுகள்லாம் வந்து இந்த ஃபாலிக் ஆசிட் அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த சத்து இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆனா நம்ம நாட்டுல எப்படின்னா ஒருத்தவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க கருத்தரிச்சதுக்கு அப்புறமா 4-5 months தான் செக் பண்றாங்க. ஸோ அந்த ஆசிட் வந்து குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம்னு
0: சொல்றாங்க. ஃபாலிக் ஆசிட் இஸ் a B காம்ப்ளெக்ஸ் விட்டமின்.
1: Okay.
0: Okay. And all B complex vitamins are in relation to our energy level. And this particular folic acid is important for neural development. Nerves, brain oda development kaga in the folic acid rambo thevaipadum. So when you're looking at brain and the spinal cord, this is all relating to the nerves. Spina bifida, that is a pinnadi and the break oda varum. And the vandu that is a major complication for a child to be born with. அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆனா திஸ் இஸ் மேஜர் வெஸ்டர்ன் கன்செப்ட் வேர் தே ஃபவுண்ட் தட் வாஸ் மோர். பட் அதனால தான் நம்ம இங்க என்ன எம்ஃபசைஸ் பண்றோம்னா, நான் சொல்ற அளவுக்கு காய்கறி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தனியா ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பேலன்ஸ்டா எல்லாம் இருக்கும். இஃப் யூ வில் ப்ரிவென்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீங் எனிமிக், ஏன்னா எனிமியால வெறும் அயன் மட்டும் முக்கியமும் கிடையாது, ஃபோலிக் ஆசிடும் இம்பார்ட்டன்ட். சைனகோபால்மின் B12 இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் குளோபின் செக்ஷன், ஹீமோக்ளோபின்ல குளோபின் இஸ் ப்ரோட்டீன். ஸோ ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருந்தால் ப்ரோட்டீன் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனிமியா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தென் யூ ஆல்சோ நீட் டு செக் ஆன் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் இஃப் நீட் பி கிவன் எக்ஸஸ். ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோலிக் ஆசிட் இஸ் ஈக்குவலி ஹார்ம்ஃபுல் அஸ் மச் அஸ் த டெர் இஸ் அ டெஃபிஷியன்சி. ஸோ பீப்புள் ஷுட் நாட் ஜஸ்ட் பிளைண்ட்லி டூ OTC, that is across the counter purchase and do what they want. They must get themselves assessed for it. In fact, இன்னைக்கு வந்து நம்ம பெண்களுக்காக தான் பேசுறோம்னு சொல்லிட்டு, ஆனா என்னால இந்த பிரெக்னன்சின்னு சொல்லும் போது இது சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா பிரெக்னன்சி இஸ் நாட் சம்திங் யூ கேன் கிளாப் ஒன்லி வித் டூ ஹேண்ட்ஸ். இட் இஸ் நாட் ஒன்லி த விமன் சென்ட்ரிக் இஷ்யூ. பிரெக்னன்ட் ஆகுறது வந்து லேடி, ஆனா பிரெக்னன்ட் பண்றது ஃபாதர், மேல். ஸோ இப்போ வந்து ஃபாதர்க்காக, மேலுக்காக கூட இந்த பீரியட்ல ஒரு நியூட்ரிஷனல் கைட்லைன்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா 50% ஆஃப் த குரோமோசோம்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஃபாதர். ஃபாதர் வந்து ஸ்மோக் பண்ணுறான், அவனுக்கு வந்து பிபி இருக்குது, இதெல்லாம் இருந்தானா தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த அஃபெக்ட் த சைல்ட். ஸோ நவ் வி கிவ் கைட்லைன்ஸ் நாட் ஓன்லி டு த மதர், வி ஆல்சோ மதர் டு பி, வி ஆல்சோ செல் ஃபார் த ஃபாதர் டு பி. இன்னைக்கு அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் இது, நிறைய பேர் வந்து இது புட் த ஹோல் ஆனஸ் ஆன் த கேர்ள். நோ, இனிமே வந்து நம்ம வந்து ஃபாதர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹேஸ் டு. அவங்க வந்து அவங்க வெயிட் அதிகமா இருக்கிறதா கம்மி இருக்கிறதா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, இதெல்லாமே கரெக்ட் பண்ண பிறகுதான் அவங்க வைஃப் பிரெக்னென்ட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வர காம்ப்ளிகேஷன்ஸ், இப்போ வர இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, பிரெக்னென்ட்டுக்கு வந்து அகெயின் வி டிவைட் இன் டு த்ரீ பார்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர். ஈச் இஸ் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் டியூரேஷன், ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல நம்ம வந்து வி ஆர் நாட் ஈட்டிங் ஃபார் டூ ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர். ஓகே, அப்போ வந்து ரெண்டு பேருக்காக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. அட் தட் டைம் இட் இஸ் ஒன்லி டு சி தட், அப்போ தான் ஃபோலிக் ஆசிட், தட் இஸ் ஈட்டிங் இனஃப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஈட்டிங் இனஃப் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஈட்டிங் வெல். ஆனா அப்ப வாந்தி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அதுக்கு வந்து தி மஸ்ட் பி காஷியஸ். வாந்தி வருது அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கிடையாது. மார்னிங்ல அந்த மாதிரி இருந்தா அதுக்கு ஏர்லி மார்னிங், ஃபியூ வீக்ஸ், ஃபியூ திஸ் திங் இஸ் ஓகே. பட் இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் ஆன் அ ஹெல்தி வே அட் பிரெக்னன்சி, அந்த அந்த பிகினிங் பீரியட் உங்களால தாங்கிக்கலாம்.
1: வாந்தி வரதோட ரீசன் வந்து குழந்தைக்கு முடி இருக்கிறதுனால தான் சொல்வாங்க.
0: ஃபர்ஸ்ட் இது வந்து வென் இட் இஸ் ஃபார்மிங் த பேபி நீட்ஸ் த ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பனிங் டு த மதர் அண்ட் தட் இஸ் வாட் காசஸ் தேர் ஆல் சர்க்காடியன், தேர் இன் ரிலேஷன் டு த சன். இஃப் யூர் ஹெல்த்தி பிஃபோர் யூல் ஹாவ் லெஸ் ஆஃப் தீஸ் அப்நார்மல் கண்டிஷன்ஸ். அதிகமாக நாசியா, அதிகமாக வாமிட்டிங், கொஞ்சமாக இருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அது எக்ஸஸாக இருக்குதுன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் த மதர் வாஸ் not prepared in a healthy way prior. And then we have different, அதுக்கு அந்தந்த கண்டிஷனுக்கு we have different prescriptions. காலம்பரை ஏந்துக்கிறதுக்கு முன்னவே நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்புறம் தான் யூ கெட் அவுட் ஆஃப் த பெட், அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. தட் இஸ் நாட் த வரி. பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் தே ஒன்லி ஹாவ் டு கேச் அப் டு சி தட் தே டேக் கேர் ஆஃப் தேர் வெயிட், தேர் ஹைட், தேர் திஸ் திங், அவங்க க்ரோத், ஸோ தட் தேர் சப்போர்ட்டிங் த பேபி. செகண்ட் ட்ரைமிஸ்டர் ஓரளவுக்கு பை தட் டைம் யூ நோ த ஆர்கன்ஸ் ஆர் ஆல் ஃபார்ம்ட். அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டர் இஸ் ஒன்லி வென் த ஈட்டிங் ஃபார் டூ இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் த வெயிட்ஸ் கெயின் ஸ்டார்டிங் பிகாஸ் த பேபி ஹேஸ் டு கம் டு 2.5+ kg அட் தட் டைம். தட் இஸ் த டைம் தென் தி ஈட் த மேக்ஸிமம். ஸோ ஈவன் இன் பிரெக்னன்சி அட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் தெர் இஸ் டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். இட்ஸ் நாட் தட் யூ நோ யூ ஜஸ்ட் ஜென்ரலைஸ் எவ்ரி திங் அஸ் சச். சரி, பிரெக்னன்சிக்கு அப்புறம் இம்மிடியட்லி பிஃபோர் லேபர், டியூரிங் லேபர், ஆஃப்டர் லேபர், அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியாது. ஓகே, பிஃபோர் த லேபர், ஜஸ்ட் பிஃபோர் த டெலிவரி ஸ்டார்ட்ஸ் வாட் த லேடி ஷுட் ஹவ் கன்சியூம்ட் ஸோ தட் யூ நோ ஷி ஹாஸ் இனஃப் ஸ்ட்ரென்த் டு கோ த்ரூ த லேபர். டியூரிங் லேபர் என்ன கொடுக்கலாம் அதுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஆஃப்டர் லேபர் என்ன கொடுக்கணும் அதுக்கும் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதர் தென் தட் நமக்கு வந்து லாக்டேஷன், ஏன்னா குழந்தை வலையில் வந்த பிறகு தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்கு உணவு எப்படி கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஸோ யூ கேன் ரியலைஸ் நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறது சமையல் ஒன்று தான், ஆனால் நம்ம லைஃப்பில் என்ன ஸ்டேஜஸ் இருக்கோ அதுக்கு தான மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும் அது நம்ம கணக்கு, இண்டிவிஜுவல் கணக்கு. ஓகே, அதுக்கப்புறம் லாக்டேஷன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நீங்க எக்ஸ்க்ளூசிவா வெறும் தாய்ப்பால் தான் கொடுக்க போறீங்க.
1: டாக்டர், இதுக்கு முன்னாடி இந்த பிரெக்னன்சி இருக்கு இல்லையா, அது வந்து சிசேரியன் நார்மல் டெலிவரி ரெண்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சிசேரியனா ரொம்ப கஷ்டம், அதனால நிறைய பயம், நிறைய பேர் வந்து சிசேரியன் சொன்னதுமே ரொம்ப பயந்து அதனாலே காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ இந்த பயப்படாம இருக்கிறதுக்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்?
0: நோ, சி, தே கேன், நார்மல் வே ஆஃப் டெலிவரி இஸ் ஓன்லி த்ரூ த வெஜைனா, சிசேரியன் கிடையாது. பட் தட்ஸ் வேர் ஐ எம்ஃபசைஸ் ஆன் த ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் வாட் தே நீட் டு டூ. நிறைய பேர் வந்து பிரெக்னன்சி ஒரு வியாதி மாதிரி நினச்சிட்டு தி ஜஸ்ட் ப்ரொடெக்ட் தம் செல்ஸ், நகரவே மாட்டாங்க. தே திங்க் யூ நோ தட் இஸ் தி ஒன்லி வே தே நீட் டு ப்ரொடெக்ட் த சைல்ட். நோ, நமக்கு கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்கிறது, வி ஆர் ஷாக், தட்ஸ் ஆல் ஷாக் அப்சார்பர்ஸ் ஃபார் அ பேபி. சும்மா நமக்கு வந்து காட் இஸ் நாட் மேட் அஸ் கர்வேஷியஸ் ஃபார் நத்திங். வி ஹவ் மோர் ஃபேட் தென் மென் because we are supposed to protect the baby, the fetus, we are prepared for that. அதனால அந்த அளவுக்கு நம்ம வந்து படுத்துட்டே இருக்கணும் இல்லை உட்காந்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வி கேன் டூ த ரைட் திங் அண்ட் தென் சி தட் இட் இஸ் நார்மல் டெலிவரி. அஸ் ஃபார் அஸ் இட் இஸ் நார்மல் டெலிவரி, தெர் இஸ் நத்திங் டு ஃபியர் அபவுட். வர்ஸ் கம் வர்ஸ் ஃபார் எனி ரீசன் சிசேரியன் ஆச்சுன்னா கூட யூ நீட் டு லுக் அட் இட் லைக் எனி சர்ஜரி தட் ஹஸ் ஹேப்பன்ட் அண்ட் தென் கெட் பேக் டு லைஃப் அட் தி ஏர்லியஸ்ட் பாசிபிள். அதனால நான் வந்து குழந்தை தூக்கக்கூடாது, பிரஸ்ட் ஃபீடிங் பண்ண முடியல, வலி இதெல்லாம் அந்த ஆட்டிடியூடை பண்ணீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹர்ட் யோர் செல்ஃப் அண்ட் த பேபி.
1: ஸோ சிசேரியன்னா அவங்க எத்தனை நாள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்?
0: நோ, ஜென்ரலி தே அலவ் யூ, யூ நோ தெர் இஸ் அ சூச்சர்ஸ் கிவன், த டாக்டர் கிவ்ஸ் யூ அட்வைஸ், பட் யூ ஸ்டார்ட் ஃபீடிங் த பேபி மோமெண்ட் யூர் அவுட் ஆஃப் அனஸ்தீசியா. அதனால அதனால ஒன்றும் ரொம்ப லாங் டியூரேஷன் இது கிடையாது. இதை ஒன்ஸ் த லாக்டேஷன், ஸோ தாய்ப்பால் கொடுக்கணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், டூ இயர்ஸ் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம், மற்ற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் யூ கேன் கண்டினியூ டு பிரெஸ்ட் ஃபீட் ஆன் அண்ட் ஆஃப் யுவர் சைல்ட் டில் டூ இயர்ஸ். ஸோ யூ நீட் டு பி மென்டலி ப்ரிப்பேர் டு டூ தட். எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் டூ இயர்ஸ் சொல்லலை.
1: பட் டாக்டர், இப்போ வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் இது சம்மந்தமாக வந்து நிறைய ஆய்வு செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 56% ஆஃப் லேடிஸ் வந்து இப்போது பிரஸ்ட் ஃபீடிங்கே பண்ணுறதில்ல. இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு அழகு போயிடும் அந்த மாதிரி அவள் நிறைய காரணங்களில் பண்ணுறதில்ல. அது வந்து
0: இது வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட் அதிகம், நம்ம கான்செப்ட் கம்மி.
1: ஓகே
0: ஓகே, we don't have a tendency to do evidence based documentation. Namma western media vechittu na idu varaikkum paathathu ladies yaarume na en kulandukku thaipal kudukamaatten sonnade kediyadu. And namma gramathu and kanakla paathona kuda ange vandu thaipal dhaan kudukuraanga. Enakku prachna enna irukkudena seegrama nirthidraanga. Okay, na ketana alav kammi pathala குழந்தைக்கு பிடிக்கல நிறுத்திட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம்ல நிறுத்திடுறாங்க. தட் இஸ் அ பிகர் ப்ராப்ளம் தென் தாய்ப்பால் கொடுக்கறது. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளு அழுகுக்காக கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறத நம்ம நாட்டு கிடையாது. ஆனால் தே நீட் சப்போர்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் டைப். இஃப் தேர் இந்த ப்ரைவேட் செக்டர்னால் அவங்களுக்கு லீவ் இருக்காது. கவர்மெண்ட் செக்டரில் கூட நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் வந்து லாஸ் ஆஃப் பேல போகணும் ஆனால் வீட்டில் வந்து சூரியனை அந்த மாதிரி நான் லீவ் போட முடியாது. மூணு மாசம் லீவ் சொல்றாங்க ஆனால் டெலிவரி ஆனது முன்னவே நான் ரெண்டு மாசம் எடுத்துட்டேன், ஏன்னா என்னால் முடியல, மேனேஜ் பண்ண முடியல. அப்போ குழந்தை பிறந்த பிறகு ஒரு மாசம் லீவ் தான் இருக்கிறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் லாஜிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் தட் ஆர் தேர், யூனோ. அண்ட் ஓகே, கவர்மெண்ட்ல லீவ் கிடைக்கிறதுனா ப்ரைவேட் செக்டர்ல நோ நோபடி கிவ்ஸ் தம் பெய்டு லீவ். சரி, அது பண்ணது பிறகு குழந்தைக்கு வந்து நம்ம லாக்டேஷன் பண்றோம், சிக்ஸ் மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபீட், யார் லீவ் கொடுக்குறாங்க? So we are telling that you should feed, but who is supporting the mother to do that? So alagukaga namma naatla yaarume breastfeed panna maatten solradilla, but there are very many other reasons why they are under a lot of stress and strain. Lactation period le the mother has to not only eat well herself to get back her health, okay, same time she has to feed the baby that's growing, the requirements are increasing illaya. பிறக்கும் போது 2.5 or 3 kg இருந்தானா, எவ்ரி டே த பேபிஸ் ஹேஸ் டு கீப் க்ரோயிங். ஸோ த குவான்டிட்டி ஆஃப் மில்க் தட் ஷீ ப்ரொடியூசஸ் ஹேஸ் டு சப்போர்ட் தட் க்ரோத். தட் மீன்ஸ் ஷீ ஹேஸ் டு ஈட் அப்ரோப்ரியேட்லி. ஓகே, லாக்டேஷனுக்கு அப்புறம் அடுத்த மேஜர் ஏரியா மெனோபாஸ், வென் வி ஹாவ் டு வரி அபவுட் அவர் செல்ஸ். மெனோபாஸ்னா இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ பீரியட் சீக்கிரமாக நின்று போச்சுன்னா தொலை போச்சு. நோ, தி லாங்கர் யூ ஆர் மென்சுரேட்டிங் தி சேஃபர் இஸ் யுவர் பாடிஸ் ஹெல்த். Heart attack we give to the men. we never got heart attack as long as we get our periods.
1: Doctor, so for 40 years la oruthangalukku vandha menopause varudna avangalukku vandha adinala first vara complication adu enna va irukum.
0: The moment you finish, moment you stop your periods, you are equal to man, but you are become a man like much earlier in your age.

0: That means you'll get your what men get much later, heart problems and BP and diabetes and all that. Women get it earlier. So as long as you get your menopause, the female hormones are protecting you. So there is no this thing. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் யூ டேக் அ ப்ரிகாஷன், யூ டேக் அன் திஸ் திங் அண்ட் ப்ரிவெண்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் கெட்டிங் இன் டு மெனோபாஸ் ப்ரீ ஏர்லி தென் வாட் இஸ் ரிக்வயர்ட்.
1: ஸோ கரெக்ட் ஏஜ் ஃபார் மெனோபாஸ்
0: 50-52 அது வரைக்கும் போயிட்டே இருக்குது. தட்ஸ் நோ ப்ராப்ளம்.
1: ஸோ அது அதுக்கப்புறம் வந்தா கூட அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கும்.
0: நோ, இஃப் யூ ஸ்டாப் ஏர்லியர் தென் ஈவன் யூ நோ ஆஸ்டியோபோரோசிஸ் ஆல் தோஸ் திங்ஸ் காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் இன் மச் ஏர்லியர். ஸோ இட் இஸ் சேஃபர் டு ஹேவ் யுவர் பீரியட்ஸ் கோயின் டில் த ஃபுல் பொட்டென்ஷியல். இட் ஷுட் நாட் ஸ்டாப் ஏர்லி. இருந்தானா யூ நீட் டு செக் வித் யுவர் endocrinologist as well as gynecologist and take care of this thing as such. அதுக்கப்புறம் மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்ம டயட்டில் கவனிக்க வேண்டியது முக்கியமான இது டு அவாய்ட் அனீமியா, டு அவாய்ட் ஆஸ்டியோபரோசிஸ், போன் ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் போன் ஹெல்த்துக்காக நான் இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் போன் ஸ்ட்ராங் இருக்கணும்னா அது வந்து ஒரு பெண் குழந்தை அவள் வந்து வயசுக்கு வரத்துக்கு முன்னவே நீங்கள் உங்கள் டெபாசிஷன் போன்ஸில் பண்ணிடணும். ரெண்டு இது வச்சுட்டு பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவு பால் குடிச்சாலும் உங்க போன்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்க விளையாட முடியாது. The responsibility as it goes, you cannot be playing to that extent. But as a child, if you have played and if you have drunk enough milk, your bones will be strong enough to take you through your life. Your bone density test, I have drunk. என் வாழ்க்கையில் ஐ ஹவ் ட்ரங்க் ஆல்மோஸ்ட் 1 liter ஆஃப் மில்க் எவ்ரி டே வென் ஐ வாஸ் ஸ்டடிங் அண்ட் ஐ வாஸ் அன் அத்லீட். இப்போ என்னோட போன் ஏஜ் இஸ் அட்லீஸ்ட் 15-20 years லெஸ் தென் மை ஏஜ், மை க்ரோனலாஜிக்கல் ஏஜ், விச் இஸ் டு மை அட்வான்டேஜ். இப்போ விழுந்ததுன்னா எனக்கு டிஸ்லோகேஷன் தான் ஆயிருக்கு, ஃப்ராக்சர் ஆகல. தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் பில்டிங் அப் யுவர் போன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கால்சியம் டேப்லெட்ஸ் அப்புறம் சாப்பிட்டு இருக்கிறது, போன்ஸ் வீக் ஆயிடுச்சு இப்படி எல்லாம் சொல்றது பிரயோஜனமே கிடையாது.
1: 30+ கால்சியம் நிறைய சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க.
0: கால்சியம் ஃப்ரம் த மில்க் இஸ் பெஸ்ட் அப்சார்ப்ட். ஏன்னா பால் லாக்டோஸ் இன் த மில்க் இஸ் த ஒன் விச் அசிஸ்ட் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் கால்சியம். இப்போ ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது, விட்டமின் டி இருந்தால் தானே. விட்டமின் டி நம்ம நாட்டில் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து கலந்துட்டு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, வெயிலில் போய் நின்னாலே போதும். ஆனால் லாக்டோஸ் மில்க் சுகர் தேவை டு அப்சார்ப் கால்சியம். அது அது ஒன் மோர் ரீசன் வை சில்ட்ரன் மஸ்ட் பி மேட் டு ட்ரிங்க் மில்க்.
1: ஸோ டாக்டர், மென் கம்பேர் பண்ணுறப்போ விமென்க்கு வந்து எந்த ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு அதிகமாக வருது? அதாவது இப்போ நீங்கள் நிறையா மென்னும் பார்த்துருப்பீங்க, விமன் பார்த்துருப்பீங்க, யாருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் நிறையா வருது விமென்க்கா மென்க்கா?
0: சி, விமென் ஹேவ் ப்ராப்ளம்ஸ் மெயின்லி ரிலேட். இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விமன் டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ்.
1: ஓகே,
0: நான் மேக்சிமலாக வந்து எந்த கேம்புக்கு போனாலும், நான் சின்ன வயசுலேருந்து ஐ மீன் யூனோ மை காலேஜ் டேஸ் அந்த மாதிரி கேம்ப்ஸ் எல்லாம் போகும்போது மெயினாக ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கேம்பில் ஆல் மேல் டாக்டர்ஸ் அண்ட் அதர் பீப்புள்னு கே கியூப்ட் அப்படின்னு எழுதிட்டு அமுச்சுடுவாங்க. கே கியூப்டு, கே டு த பவர் ஆஃப் 3, கே கே கே என்ன கை கால் குடைச்சல். எவ்ரி லேடி ஹூ வாக்ஸ் இன் வில் டாக் அபவுட் கை கால் குடைச்சல், டாக்டர் எனக்கு கை கால் குடைச்சல் இருக்குது அப்படின்னு. ஃபார் ஒன் திங், மெனி விமென் டு நாட் டேக் கேர் ஆஃப் தெம் செல்ஸ், எஸ்பெஷலி எஸ் ஃபார் எஸ் தேர் ஹைஜீன் இஸ் கன்சர்ன். ஐ எம் டாக்கிங் ஆஃப் இந்த ட்ராபிக்கல் கிளைமேட், மெனி விமென் டு நாட் கிவ் எம்ஃபசிஸ் டு ஹைஜீன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் வெஜைனா அலவுஸ் த ஹோல் வேர்ல்ட், வி ஆர் ஓப்பன் டு த ஹோல் வேர்ல்ட் ஃப்ரம் தேர். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்தது, கான்ஸ்டன்ட்லி யூ வில் ஹாவ் தட் ஃபீலிங் ஆஃப் சிக்னஸ், பேக் பெயின், லெக் பெயின், கை கால் குடைச்சல். மெயினாக இட் இஸ் பிகாஸ் சம் லோ டிகிரி ஆஃப் இன்ஃபெக்ஷன் த்ரூ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் போயிட்டே இருக்கிறது. தே டோன்ட் ட்ரிங்க் இனஃப் வாட்டர், ஓகே, and they don't take care of themselves generally on these issues. So my one message is, எந்த லேடி வந்து கை கால் குடைச்சல் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் வந்து வயசு கிடையாது. You have not taken care of yourself. Okay, this is one. There is also a deficiency. In the sense, வீட்டில் சமைச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கார் மெயினாக நிறையா சாப்பிட்டுடுவார், பசங்க கொடுப்பாங்க, மிச்சம் இருக்கிறது. மீன் குழம்புனா மீன் வந்து மற்றவங்க சாப்பிட்டுடுவாங்க, இவங்க வெறும் குழம்பு சாப்பிடுவாங்க. ஓகே, ஸோ யூ ஃபைண்ட் தட் தெர் இஸ் அ கான்ஸ்டன்ட் டெப்ரிவேஷன். ப்ரெக்னன்சி இருக்கும்போது ரிக்குவயர்மெண்ட்ஸ் பத்தலை, அவங்க சாப்பிட்னது பத்தலை, அப்புறம் லாக்டேஷன் பத்தலை, கான்ஸ்டன்ட்லி இட்ஸ் கோயிங் டவுன் த ஹில். தட் இஸ் வை தே ஹாவ் ப்ராப்ளம்ஸ்.
1: ஸோ இன்னைக்கு வந்து ஃபுல்லாக இந்த எபிசோடில் வந்து நம்ம ஃபுல்லாமே விமன் பற்றி தான் பேசணும், நிறைய விஷயங்கள் பேசணும். அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாத்த பற்றியும் நம்ம பேசணும். இந்த நிகழ்ச்சி இங்கே முடியுது, ஆனால் நாளைக்கு இதே உணவே மருந்து ஸ்பெஷல் தொடரும் நம்ம டாக்டர் வர்ஷா கூட. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நன்றி, வணக்கம்.
2: நேயர்களே, இப்போ நீங்க உணவே மருந்து அப்படின்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்க. சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில எடுத்துக்கிற உணவுலேயே எந்தெந்த வகையான காய்கறி, பழங்கள், தானியங்கள், அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமும் சத்தும் கிடைக்கும் அப்படிங்கறத இன்றைய உணவே மருந்து நிகழ்ச்சியில நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு இந்த மாதிரியான உணவுகளை சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து எங்களோட விருப்பம். தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ நீங்க கேட்ட நிகழ்ச்சி உணவே மருந்து.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.

0: आप रहे வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம வாழ்க்கையில தினசரியா நம்ம பார்த்தோம்னா எங்க வேணுமோ அங்க போறோம், எங்க வேணுமோ அங்க நடக்கிறோம், எங்க வேணுமோ பயணம் செய்யறோம். நம்மளுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பத்தி பேசுறோம். இது வந்து ஒரு 75 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா. ஏன் அது 75 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 75 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா 1947 அப்பதான் வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த சுதந்திரம் கிடைச்சது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி போராடின பல வீரர்கள் நம்ம கூட இருக்காங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில வீரர்கள் இறந்து போயிருக்காங்க, பல வீரர்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும். அதே நேரத்தில் வந்து இவங்களோட பிறந்த நாள், இவங்களோட இறந்த நாட்கள், இவங்க மார்ட்டேரான டே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன, ஏன் வந்து நம்ம ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலுமே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காந்திஜி அவர்கள் பற்றி தான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் 2 அன்னைக்கு பிறந்தார். ஸோ இவர் வந்து ஹி ஸ்டார்டட் அவுட் அஸ் ஒரு ஹம்பிளான ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒரு நார்மலான ஒரு அப்பா அம்மா ஒரு சாதாரண ஃபேமிலியில் ஆரம்பித்து அவர் வந்து ஒரு லாயராகி அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். அதே நேரத்தில் தேசத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிற இந்த காந்திஜி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஏன் அவர் பற்றி பேசுவோம் தீக்ஷிதா, திடீர்னு எதுக்கு அவர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 2 அன்னைக்கு காந்திஜியோட 153வது பிறந்த நாள். அக்டோபர் 2, 2022 நம்ம வந்து காந்திஜியோட 153வது பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட மிஸ்டர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை வரைக்கும் வாழ்த்துகள்.
0: நன்றி சார். மிஸ்டர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கனா கிடையாது. இவர் வந்து காந்திசம், அதாவது காந்தியம் அப்படின்றத பற்றி இன்னைக்கு நம்ம கிட்ட பேச வந்திருக்கார். காந்தியம் பற்றி பல பேருக்கு பல கருத்துகள், பல விஷயங்கள், பல பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்காது. எல்லாருக்குமே என்ன தெரியும், காந்திஜி பிறந்தார், இருந்தார், இவர் வந்து போராடினார், இதை பற்றி தான் தெரியும். பட் காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்தியோட கொள்கைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சார் வணக்கம் சார்.
2: பல விஷயங்கள் தீக்ஷிதா நிறையவே சொன்னாங்க, அதை தொடர்ந்து காந்தியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லிசனர்ஸ்க்கு சொல்லுங்க சார்.
1: சரி, முதல்ல அறிமுகம் செய்த தீக்ஷிதாவுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள், மிக நன்றாக அறிமுகம் செய்திருக்காங்க, உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள். காந்தியம் அப்படிங்கிறது என்னென்னு, எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கோட்பாடு, யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நன்மை பயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இன்னும் சரியா சொல்லணும்னா, யாரேனும் ஒருவரை வீழ்த்து விட்டுத்தான் இன்னொரு வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கோட்பாடு உலகம் முழுக்க இருக்கிற போது அப்படியெல்லாம் இல்லை, யாரும் வீழ வேண்டியதில்லை, எல்லாருமே வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு தான் காந்தியம். இல்லை, அடிப்படையில் ஒரு 5 கோட்பாடுகளை மிக முக்கியமாக சொல்லலாம். என்னென்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நான் வயலன்ஸ், வன்முறையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிட்டாதுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்பக்கூடிய, ஆணித்தரமாக எடுத்து சொல்லக்கூடிய, ஆணித்தரமாக நிரூபித்து காட்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம் காந்திசம், வன்முறை கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் இரண்டாவது ஒரு சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். இப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப மிக அதிக அளவு நமக்கு தேவைப்படக்கூடியது சகிப்புத்தன்மையாக தான் இருக்குது. ஒரு ஒரு கோட்பாட்டை பற்றி பேசுகிற போது, ஒரு மதத்தை பற்றி பேசுகிற போது, அல்லது வேறு எதுவும் தன்னுடைய பெரிய உயர்த்தி சொல்லி போகிற போது, அது ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாம் வன்முறையில் இறங்குகிறார்கள். அப்போ சகிப்புத்தன்மைன்னு இருந்தாலே வன்முறைங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான சொல்லணும்னா சிம்பிளிசிட்டின்னு சொல்லக்கூடிய எளிமை. நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் எங்கேயெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஆடம்பரமும் கூடமே வந்துடுது. நம்ம பார்க்குறோம் ஆடம்பரம் என்பதும் அதிகாரம் என்பதும் இணைந்தே செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, எளிமையாக கூட உங்களோட அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் சாமானியர்களுக்காக அப்படிங்கிறது மூன்றாவது. அப்புறம் நான்காவது மிக முக்கியமானது கிராம பஞ்சாயத்துகள். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் டெல்லியில் இருக்குது, அப்புறம் இன்னொரு பெரிய அரசாங்கம் சென்னையில் இருக்குது. ஸோ அவர்கள் எதையானும் கொடுத்து அதுதான் சாமானியருக்கு சென்று சேர வேண்டும் என்கிற நிலைமையில் இருக்கிறதா, அதிகாரம் மேலே இருந்து கீழே இறங்கி வருவதாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ பவர் இஸ் லிட்ரலி ஃப்ளோயிங் ஃப்ரம் அப்வர்ட்ஸ் டு டவுன்வர்ட்ஸ், அப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, கீழ்மட்டத்திலிருந்து அதிகாரம் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிகார பரவலாக்கல் அப்படின்னு சொல்லலாம், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். டீசென்ட்ரலைசேஷன் பவருங்க தான் டெமோக்ரஸியோட உண்மையான ஒரு ஆத்மா, அங்கே தான் இருக்க முடியும், ஜனநாயகம் அங்கே தான் இருக்க முடியும். அதாவது ஒரு சாமானியனிடமிருந்து ஒரு அதிகாரம் போய் சேர வேண்டும், அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து காந்தியம் வலியுறுத்துகிறது. ஐந்தாவதாக மிக முக்கியமானது சிக்கனம். தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஆஸ்டரிட்டி தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, அது அதாவது ஆஸ்டரிட்டி இல்லாததான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சிக்கனம் மூலம் மட்டுமே நம்மால் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும், சேமிக்க முடியும் வரலாம் இருக்குது. இதெல்லாம் கூட மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாமானியனை மையப்புள்ளியாக

0: பிப்ரவரி நமக்கு வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்தது. இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த போரெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் நாட் தி இயர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. அப்போது போர் கூடாது அப்படின்னா என்ன சொல்ல உடனே, அது ஏதோ ஒரு வன்முறை இல்லைங்களா, அரசாங்கம் கட்ட வித்து விட்ட வன்முறைக்கு மட்டும் அங்கீகாரம் இருக்குன்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அதுக்கும் அங்கீகாரம் இல்லை. தனிநபர் செய்தாலும், ஒரு அரசு செய்தாலும், ஒரு உலக தலைவர் செய்தாலும், ஒரு உலக மிகப்பெரிய வல்லரசு செய்தாலும் வன்முறை வன்முறை தான். அப்போது இந்த வன்முறை கூடாதுங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா, இது மாதிரி போர் கூடாது அல்லது போர் ஆயுதங்கள் கூடாது. அப்போது இது எங்கேருந்து வருது? டிஸ்ஆர்மமெண்ட் பற்றி இப்போ யாரும் பேசுகிறதே இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாருமே டிஸ்ஆர்மமெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம், ஆயுத குறைப்பு நடவடிக்கை, அதான் டிஸ்ஆர்மமெண்ட். ஆனால் இப்போ அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இது ஏன் தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வெறுமனே நம்ம வந்து இது ஒரு கொள்கையாக கோட்பாடாக சொல்லிட்டு போனால் தப்பு. இது ஏன் தேவை? இது ஏன் தேவை? ஆயுத குறைப்புங்க நம்ம ஏன் தேவைப்படுது? ஏன் அகிம்சை தேவைப்படுது? ஏன் வன்முறை வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது முக்கியமான காரணம் இருக்கிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கு தெரியும், 2 நாட்களுக்கு முன்பாக உலக வங்கி ஒரு புள்ளி வரைக்கும் ஒரு புள்ளி வரும் வெளியிட்டிருக்கிறது. வேர்ல்டு பேங்க் ஒரு புள்ளி இருக்குது. என்னென்ன, உலகத்தில் இப்போது 68.5 கோடி பேர் மிக வறிய நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு. பீப்புள் ஆர் லிவிங் இன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அது எவ்வளோ பேர்னா 68.5 கோடி பேர். ஸோ 68 கோடி பேருக்கு மேலே உலகத்தில் ஏறத்தான் 70 கோடினு வச்சிங்களேன், 70 கோடி மக்கள் உலகம் முழுக்க வந்து இன்றைக்கி ஒருமை கொடுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, மொத்த மக்கள் தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 800 கோடியை தொட்டு கொண்டு இருக்கிறது. அநேகமாக அடுத்த மாதம் 15ஆம் தேதி நம்ம 800 கோடி தாண்டி விடுவோம் அப்படின்றாங்க. இப்போ 790 கோடியை தாண்டிட்டோம். 800 கோடி பேரில் ஏறத்தான் 70 கோடி பேர் இன்னும் வறுமை கொட்டுக்கும் கீழே மிக வறிய நிலைமை இருக்காங்க அப்படின்னா, அப்போது மிகப்பெரிய நம்பர் அது. 70 கோடி பேருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போது இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அடுத்த ஒரு புள்ளி விவரம் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். உலக நாடுகள் மொத்தமும் பாதுகாப்பு செலவு பண்றாங்கல்ல, ராணுவம் சொல்ல விரும்பல சரியா, நம்ம நாடகத்துமே மிக மரியாதை வச்சிருக்கிறோம், பாதுகாப்பு செலவு வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மாத்திரமே நீங்க பாத்தீங்கன்னாக்க 1 கோடி ரூபாய், அதாவது 100 மில்லியன் கோடி ரூபாய் இந்திய கணக்கில் சொல்லணும்னா 100 மில்லியன் கோடி, 1 கோடி மாதிரி அந்த மாதிரி இன்னும் 1 கோடி ரூபாய் செலவு பண்றோம். இவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்கன்னா, 70 கோடி பேர், இந்த 70 கோடி பேருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் பாருங்க, ஒரு 7000 கோடி ரூபாய் இருந்தால் போருமா? 7000 கோடி ஒரு நாளைக்கு இருந்தால் போகும். இப்போது 7000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இருந்தால் இவ்வளோ வறுமை திருந்தி விடும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்கிறேன் கணக்கு, ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை மில்லியன் கோடி ரூபாயே நாம் தேவையில்லாமல் ஆயுதங்களின் மீது செலவு செய்து கொண்டிருக்கோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் ஒரே 1% அதை குறைச்சா கூட போதும், ஒரே 1% அதை குறைச்சோம்னா எவ்வளோ ஆகுது பாருங்களேன், எக்கச்சக்கமாக நம்மகிட்ட பணம் இருக்குது. இதை வச்சு 70 கோடி பேரோட வறுமை எளியில் தீர்த்து விட முடியும். ஏன் முடியல அப்படின்னா, ஒருவருக்கொருவரில் கூடிய ஒரு நம்பிக்கையின்மை. நமக்கு ஒரு நாட்டின் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த நாட்டுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, உக்ரைன் மீது ரஷ்யாவுக்கு நம்பிக்கை இல்லை, ரஷ்யா மீது உக்ரைனுக்கு நம்பிக்கை இல்லை, சீனா மீது அமெரிக்காவுக்கு நம்பிக்கை இல்லை, அமெரிக்கா மீது சைனாவுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையின்மைங்கிறது எதனால் வருது அப்படின்னா, அடிப்படையான விஷயம் அகிம்சைங்கிற விட்டு விலகி போக போக போக நம்பிக்கையின்மைங்கிறது தானாக வரவே ஆரம்பிச்சிடும், சிறுசாக வர ஆரம்பிச்சிடும். இதனால தான் இவ்வளவு கோடி ரூபாய், இத்தனை 1000, இத்தனை லட்சம், இத்தனை கோடி ரூபாய் நம்ம செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாத்தையும் நம்மளால் கொஞ்சம் ஒரு 1% குறைத்து கொள்ள முடியும் என்றால் கூட, ஏறத்தாழ 70 கோடி மக்களை வறுமை கூட்டிருந்து மேலே கொண்டு வந்து விட முடியும் அப்படிங்கும் போது, இதை விட ஒரு சிறந்த தத்துவம் என்ன இருக்க முடியும்? அதனால நமக்கு இது வேணும் அப்படிங்கிறோம். நமக்கு வந்து வன்முறை எந்த வடிவத்திலும் வேண்டாம் என்று சொல்வதற்கும், அகிம்சை எல்லா வடிவத்திலும் வேண்டும் என்று சொல்வதற்கும் மிக முக்கியமான காரணம், அப்போது தான் வறுமை போட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த கஷ்டங்கள் நமக்கு புரியும். அப்போ இது தேவையே இல்லையே, யோசிச்சு பாருங்கள். 20000 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 40 போர்க்கப்பல்களை வாங்குவதை விட, அந்த 20000 கோடி ரூபாயில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஒரு 10%, 2000 கோடி மிச்சப்படுத்தி வரிய நிலைக்கு ஒரு கம்ஃபர்ம் வச்சுங்களேன், மிக நிச்சயமாக அவங்களால் வறுமையிலிருந்து வெளியே வர முடியும். இப்போ எது வேண்டும் அப்படிங்கும் போது இதுதான் காந்தியம் சொல்கிறது, வேண்டாம் சண்டை இட்டுக்குள்ள, வேண்டாம் சண்டை இட்டுக்குள்ள வீண் செலவு வருகிறது, அது நம்ம குறைச்சிக்க முடியும்னா வறுமையிலிருந்து அவங்களுக்கு மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒன்று. வறுமைக்கு எதிரான போரிலே அகிம்சை தான் மிக முக்கிய பங்கு வகிக்கும் போது அந்த இடமா நம்புறேன்.
1: ரொம்ப அழகா காந்தியன் பிரின்சிபிள்ஸ் நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். சோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு, இந்த காந்தியன் பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு எல்லாமே கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு வந்து ஒரு பப்ளிக்கா பாக்கும்போது கொஞ்சம் கஷ்டமானதுதான். பட் இதுல வந்துட்டு கண்டிப்பா ஒன்ன மட்டும் வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்டா நீங்க எது சொல்வீங்க?
0: எளிமைங்கிறது மிக எளிமையாக எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும், அதான் எளிமை. இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் மிகவும் எளியான விஷயம் இது அப்படிங்கட்டா. தி சிம்பிளஸ்ட் திங் இன் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாட் இஸ் சிம்பிளஸ்ட் திங் இன் லைஃப்? லிவிங். லிவிங் இஸ் தி ஈஸியஸ்ட் திங் இன் லைஃப். ஸோ வாழ்க்கிறதுக்கு என்ன வேணும், இதை மிஞ்சி போனால் நமக்கு அந்த மூணு வேலைக்கு சாப்பாடு என்ன வேணுமோ அதுவும் கொஞ்சம் தண்ணியும் சுவாசிக்க காற்று இருந்தால் போகிறோம், நினைச்ச இடத்துல பார்த்து தூங்கலாம், முடிஞ்சு போச்சு, அப்போ வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இது மாதிரியான ஒரு சிம்பிளஸ்ட் திங்கை வந்து நம்ம எந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக மாற்றி வச்சுருப்போம்.

0: சரிங்களா. இப்போ எல்லாத்தையும் சொல்லக்கூடியது, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஏன் எளிமை வேணும் அப்படின்னா அது எல்லாமே அடங்கிடுது. எளிமையில இறக்கம் வந்து விடுது, எளிமையில சிக்கனம் வந்துடுது, எல்லாம் அதிலேயே வந்து அகிம்சைங்க எளிமையிலே வந்து போகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகின் மிகப்பெரிய பலக்காரராக நான் இருக்கிறேன், எனக்கு வந்து சொந்தமாக வந்து எனக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறது, 40 லட்சம் கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா கூட என்னால் 3 வேளை என்னால் பாதாம் அளவாக சாப்பிட்டுருக்க முடியும் முடியாது இல்லையா. அப்போ ஏதேனும் ஒரு இடத்துல அடிப்படை புள்ளியாக எளிமை தான் இருந்திருக்கிறது. அதுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே மனித குலத்துக்கு எதிரானது. எளிமைக்கு எதிராக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் மிக நிச்சயமாக யாரோ ஒருவரை சுரண்டி வருகிறது அப்படின்னு அர்த்தம். எளிமை அப்படின்னா அதுக்கு நேர் எதிர்ப்பது வேணாலும் சொல்லணும் அப்படின்னா சுரண்டல் எக்ஸ்பிளாய்டேஷன் தான். ஸோ எளிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏதேனும் ஒரு விதத்தில் சமுதாயத்தை சுரண்டி இருக்கிறார்கள், இந்த பொருளாதாரத்தை சுரண்டி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு அதிகாரத்தை தமக்கு லாபம் தன்னுக்கு ஆதாயமாக சுரண்டி இருக்கிறார்கள். அப்போ தான் அவங்களை மீறி வரவே முடியும். அதனால் எளிமையாக இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் மிக நிச்சயமாக மிக நல்ல செய்தியாக இருக்க முடியும்னு தோணுது.
1: சார், அப்போ எளிமை என்றால் ஆடம்பரம் இன்மை அப்படின்றதையும் சொல்லலாம்ல சார். ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறதும் எளிமை தானே சார்?
0: ஆமாம், நிச்சயமா எளிமையில சொல்லலாம். நீங்கள் சொல்லுமே ஆடம்பரம் இன்மை அப்படிங்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்களில், நாம் அணிந்து கொள்கிற உடையில, நாம் சாப்பிட்றது விஷயத்தில், அப்புறம் நிகழ்ச்சியை நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி எல்லாம் அழைக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் சரிங்களா. அதில் ஒரு எளிமை இருக்கிறது. இரண்டாவது அணுகுமுறையில் ஒரு எளிமை, எப்படி அணுக முடியும் அப்படிங்கிறதான். நான் எப்படி அணுகுகிறேன் என்பதல்ல, ஒரு சாமானியனாக நான் எப்படி வேணாலும் அணுகலாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு மக்களை அணுகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எளிய அணுகுமுறை வேண்டும். எனக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா வேற என்ன எனக்கு பலம் வேணும், வலிமை வேணும், நான் நேராக போகலாம் இல்லையா. ஆனால் என்னை சுற்றி நான் ஏன் ஒரு அரண் அமைத்துக் கொள்ள வேண்டும், என்ன எங்கேயோ வளர்த்து அந்த எளிமைங்கிறத விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம்.
1: பல பேர் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க சார், அந்த ஆடம்பரம் வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. அந்த எளிமைன்ற வார்த்தையே பல பேர் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் நம்ம
0: திரும்பி கொண்டு வர, வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரே ஒரு நாள் எளிமையாக வாழ்ந்து பாருங்க தான் சொல்றோம், எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீங்கள் ஒரு நாள் எளிமையாக வாழ்ந்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு எளிமை பிடிச்சு போயிடும். நத்திங் அட்ராக்ட் லைக் சிம்பிளிசிட்டி, அது மாதிரி இருக்கே முடியாது. சிம்பிளாக இருங்க, அவ்வளோதான், எளிமையாக இருங்கள் அப்படின்னா எல்லாரும் நினச்சிருக்காங்க எளிமைனா அது ஒரு கஞ்சத்தனம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னிடம் பணம் இருக்குது என்பதற்காக அதை நான் டிஸ்பிளே பண்ண ஒரு அவசியமாக கிடையாது, அவசியமெல்லாம் இல்லை. பணாடோபம்ங்கிறது எளிமைக்கு எதிரானது. அவங்க இந்த எளிமையிலேருந்தால் எல்லாமே வந்து சேரும். யாரெல்லாம் எளிமையாக இருக்கிறார்களோ அவங்களும் இயல்பிலேயே மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள் தான் நான் பார்த்துருக்கேன்.
1: ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொல்லும் போதே சொன்னீங்க, காந்தி வந்து நிறைய கிராம வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை வந்து முயற்சி எடுத்தாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாருன்னு. இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது ஐயா?
0: மிக நிச்சயம் உதவியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த கேள்வி உண்மையிலே ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட், ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பாருங்கள், எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கல்ச்சர் வந்ததில்ல.
1: ஆமாம்,
0: ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து மாநகரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, நகரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் எங்கேயும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவங்க கட்டாயம் இல்லைங்கிற போது நீங்கள் கிராமத்தில் இருந்தால் வேலை பண்ணலாமே.
1: கண்டிப்பா.
0: இப்போ மகாத்மா காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, கிராமம் கிராமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதியும் உங்கள் கிராமத்துக்கு கொண்டு சென்று விட்டால் கிராமம் கிராமமாகவே இருக்கும், அங்கே வர வேண்டாம் இல்லையா. கிராமம் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னா அங்கே எல்லா வசதியும் கொடுங்கள், ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் இருக்குல்ல அதை அங்கே கொண்டு
1: போயிடாதீங்க.
0: மிக முக்கியமானது நெருக்கடி, இட நெருக்கடி. இரண்டாவது பொல்யூஷன், அது அங்கே கொண்டு போயிடாதீங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு போயிடாங்க, அதை நகரத்தோடு விட்டுடலாம். கிராமத்து சுற்றுச்சூழலை அப்படியே பாதுகாப்போம், மற்றபடி நகரத்துடைய கூட வசதிகளாக கிராமத்தில் கொடுத்தாச்சுன்னா எனக்கு அங்கேருந்து எல்லாபடி செய்ய முடியும் அப்படிங்கும். அது மிக முக்கியமாக இணையம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் பண்ண முடியுமோ நம்ம ஏன் கிராமத்தை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால கிராம வளர்ச்சிங்கிறது தான் மிக அடிப்படையான விஷயம். திரும்ப திரும்ப சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு நாட்டினுடைய ஆத்மாங்கிறது கிராமங்கள் தான், மாறவே மாறாது. எப்போது ஒரு நாடு தன்னுடைய கிராமங்களை இழக்கிறதோ அப்போது அவருடைய தன்னுடைய சுய அடையாளத்தை அது வந்து போகிறது. இட் லூசஸ் செல்ஃப் ஐடென்டிட்டி. ஒரு நாடு, அது எந்த நாடாக இந்தியாவுக்கும் சொல்ல வரல, எல்லா நாடுக்கும் எப்படி தான், அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஒரு நாடு தன்னுடைய கிராமங்களை இழந்து போகிற போது சுய அடையாளம் போய்விடுகிறது. சுய அடையாளம் போயிடுக்கப்புறம் நாட்டுக்குன்னு என்ன ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி, என்ன ஒரு மார்க் இருக்க போது இல்லையா. அப்போது கிராமங்கள் தான் வளர்ச்சி அடையணும், கிராமங்கள் கிராமங்களாகவே இருக்க வேண்டும், ஆனால் அது வசதிகள் கொண்டு போய் சேர்க்கலாம். அதுதான், அப்போது தொழில்களை நீங்கள் கிராமங்களிலேயே வளர்ச்சி அடை செய்யுங்கள் அப்படிங்கிற, கிராமங்களில் தொழில் வளர்ச்சி செய்வதா அல்லது கிராமத்தொழில்களை வளர்ச்சி அடை செய்வதா அப்படிங்கிற ஒரு டிபேட் இருக்கு சரிங்களா. அதுலேயும் நான் வந்து கிராமத்தொழில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப முக்கியமானது, சும்மா சாதாரண ஒரு விஷயம் சொல்கிறேனே, ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு டூல் இருக்குது சரிங்களா, ஒரு வெப்பன் இருக்குது, ஒரு மெஷின் இருக்குது, மூணு இருக்குது சரிங்களா. டூலுங்கிறது ஒரு கருவி, வெப்பன்கிறது ஒரு ஆயுதம், மெஷின்ங்கிறது இயந்திரம் சரிங்களா. இந்த டூல் இருக்குல்ல, இதை வைத்து யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்களேன். ஒரு டூல் வச்சுட்டு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறையெல்லாம் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சுத்தியோ, ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ, ஒரு மண்வெட்டியோ, ஒரு கடப்பாரியோ, இல்லை ஒரு அரிவாளோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதை வச்சு தான் வேலை செய்வாங்க சரிங்களா. தேர் யூஸிங் இட் ஆஸ் அ டூல். இந்த டூல் வந்து வேலை செய்யறவங்களுக்கு முதலீடு மிக குறைவாக இருக்கும், அவளை வாங்கிய சன்மானம் மிக குறைவாக இருக்கும், நேரடியாக அவனுக்கு போய் சேரும், அவன் தரக்கூடம் நம்ம தரக்கூடிய பணம் அவங்களுக்கு போய் சேரும் சரிங்களா. அடுத்தது வெப்பன் ஆயுதங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நான் பார்க்குறோம், ஆயுதங்கள்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுதங்களில் வந்து அதுக்கு ரெண்டுமே இருக்குது, இரண்டு முனைகள் உண்டு, அது நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாங்கிற மாதிரி இருக்குது. ஆயுதங்களெல்லாம் நம்ம வேண்டாம் சொல்கிறோம், நன்மைகள் மட்டுமே தூளில் பண்ண முடியும் இல்லை பண்ண முடியும். மெஷின் வருதுன்னு வச்சுங்களேன், இதுதான் நம்ம வேண்டாம் சொல்கிறோம். இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு இயந்திரத்தை நான் கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னா, இதனால் 1000 பேருக்கு வேலை போயிடுது, எல்லாமே இயந்திரம் ஆகிவிடுகிறது. அப்போது இயந்திரம் என்னுடைய வேலையை எளிதாக்குகிறது மட்டும் இல்லை, என்னை வேலை இல்லாதவன் ஆக்கிவிடுகிறது. அது வேணுமா அப்படின்னு தான் கேட்குறோம். இன்ஃபேக்ட் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் சரண் சிங் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருந்தார், அவர் என்ன பண்ணுறார், 1980 லைஃப் எம் கரெக்ட் வந்து சுதந்திர தின உரை நடத்தினார். அப்போது அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக நான் கேட்குறது வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மாடர்னைசேஷன், ஐ எம் அகேன்ஸ்ட் மெக்கானைசேஷன் அப்படிங்கிறார் அவர். நான் நவீனத்துவத்துக்கு எதிரானவன் அல்ல, நான் இயந்திரத்தனத்துக்கு எதிரானவன் அப்படிங்கிறாரு. ஸோ இயந்திரங்கள் இல்லாமல் உங்களால் நவீனமாப்படுத்த முடியும்னா வரவேற்கலாம், ஆனால் எல்லாவற்றுமே இயந்திரமயமாக்கியும் சொல்லிட்டு இதுதான் மாடர்னைசேஷன் சொன்னியாச்சுன்னா, நேச்சுரலி அதுக்கப்புறம் பின்னால் அவங்கள யாருக்கு என்ன வேலை கொடுக்க போகிறோம், ஒரு சுவிட்ச் போட்டால் அதையே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷின் பண்ணிவிடும் வேலை. ஆனால் இந்த மிஷின் இல்லாத இடத்துல அந்த 40 பேர் வேலை பண்ணியிருப்பாங்க, 40 பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் போயிடுச்சு, மிஷின்கள் ஒரே ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க, இப்போ மொத்த லாபமும் அவனுக்கு தான் போய் சேரும். ஒரு மிஷின் வச்சு நீங்கள் பண்ணி ஒரு 5000 ரூபா நீங்கள் கூலி கொடுக்குறீங்கன்னா அந்த 5000 ரூபா ஒருத்தருக்கு போய் சேரும், இதே ஒரு 50 ரூபா வேலை செய்யணும் ஆளுக்கு 100 ரூபா போய் சேரும், எது நல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து இயந்திரத்தினம் வேண்டாம்னு சொல்கிறோம், அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தான் நம்ம கிராமத்துகள்லாம் பார்க்கலாம், கிராமத்துகள் ஏன் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பாய்முடையிலிருந்து கூடை முடையிலிருந்து மண்பாண்டங்கள் செய்யறதுலேருந்து எதுவாக இருந்தாலுமே அவருடைய முதலீடு எவ்வளவு, அவர் பெறுகிற லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம கொடுக்குறது நேரம் அவருக்கே போயிடும். அதே விஷயத்த ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை வச்சு ஒரு இயந்திரம் மூலம் நீங்கள் பண்ணும்போது அதே செலவு தான் ஆகும், ஆனால் இது மாதிரி 2 மடங்கு அதிகமாக நீங்கள் செலவு செய்வீர்கள், அது மொத்த மடம் எங்கே போயிருக்குன்னா ஒரு முதலாளி போய் சேரும். ஏதோ ஒரு விதத்தில் காந்தியம்ங்கிறது சோசியலிஸ்ட் அடிப்படையை வச்சதுதான், அதனால கிராமத்துகள் வளரும் சொல்ற அதுக்கு தான் காரணம்.
1: காந்திஜியோட ஏதாவது ஒரு கொள்கையை சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு கொள்கையை நீங்க சொல்வீங்க?
0: ஆல்ரெடி அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு கிராம பஞ்சாயத்துகளுக்கு முழு அதிகாரம் தருவது, அதனால வந்து தீர்மானமா இருக்கேன், தீர்க்கமா இருக்கேன். காந்தி சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, கீழே இருந்து தான் அதிகாரம் போச்சு வச்சுக்கலாம், அப்போ இந்த மாதிரிலாம் நடக்காது, ஏன்னா இவங்க எந்த ஒரு அதிகாரமும் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியணும், இந்த காலத்தில் இருக்கா சொல்ல வரேன், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஒன்று இருக்கு, கேளிக்கை வரி. நம்ம ஒரு சினிமா பார்க்க போறோம்னா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஒன்று போடுவாங்க சரிங்களா. இப்போ 200 ரூபா டிக்கெட் அப்படின்னா அது ஒரு 20 ரூபா கேளிக்கை வரி இருக்கும். ஆனால் திரைத்துறை இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் நாங்கள் வந்து கேளிக்கை வரியை குறைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, அரசாங்கம் குறைக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த கேளிக்கை வரிங்கிறது நம்முடைய டவுன் பஞ்சாயத்துக்கு போகுது, அவங்க தான் நம்ம தெரிய சுத்தம் பண்ணுறாங்க, அவங்க தான் நம்ம லைட் இல்லை உடனே கொண்டு லைட் போடுறவங்க, அவங்க தான் நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும். ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்கும், பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்கும், இதெல்லாம் யார் பராமரிக்கிறாங்கன்னா லோக்கல் பஞ்சாயத்து, அவங்க தான் பராமரிக்கணும். நம்ம சினிமா பார்க்கும்போது ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சினிமா பார்க்குறதுல ஒரு 20 ரூபா நம்ம கொடுத்து பவுண்ட் பஞ்சாயத்து போச்சுன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, மீதி எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க, அவங்க கேளிக்கை வரியை மட்டும் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிக்கிற போது பஞ்சாயத்துக்கு நம்ம கொடுக்குற பணத்தை வேண்டான்னு அரசாங்கம் சொல்லுது. அப்போ எப்படி பஞ்சாயத்து இது பராமரிக்கும்? நிறைய பேருக்கு இந்த கேளிக்கை வரினா எல்லாமே வரின்னா அரசாங்கத்துக்கு போகுதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதில் ஒரு சில வரிகள் மத்திய அரசுக்கு போகுது, சில வரிகள் மாநில அரசுக்கு போகுது, சில வரிகள் நம்முடைய பஞ்சாயத்துக்கு போகுது, உள்ளாட்சி அமைப்புக்கு போகுது இல்லையா, லோக்கல் பஞ்சாயத்துக்கு. அந்த வரிகளை நாம மனசு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். நான் 20 ரூபா கொடுக்குறேன் நல்லா டிக்கெட்டுக்கு, நான் கூட 20 ரூபா கொடுக்குறேன் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் அரசாங்கமே என்ன பண்ணுது, வேணாம் கேளிக்கை வரலாம் எடுத்துருங்க. அப்போ என்ன அர்த்தம், நம்முடைய பஞ்சாயத்துகளை நிதி அதிகாரம் இல்லாத ஒரு வெற்று பொம்மை அமைப்பாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறோம். மகாத்மா காந்தி என்ன நினைப்பார் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கு பஞ்சாயத்துகளுக்கு முழுக்க முழுக்க முழுக்க அதிகாரம் தர வேண்டும் அப்படின்னு நினைப்போம், அது செய்தால் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும்.
1: ஐயா இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் நம்ம கட்டுறது வந்து டவுன் பஞ்சாயத்து போகிறது போகுது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியுது இல்லையா?
0: இல்ல தெரியாது.
1: சோ இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா?
0: குடிமக்களுக்கும் வந்து இப்ப நம்ம எது செய்தாலுமே அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்ப 200 ரூபாய் டிக்கெட் வாங்குறேன்னா யாரு யாருக்கு என்னென்ன போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிது என்ன நேரம் போறது? சும்மா கூகுள் பே தட்டி விட்டா போகுது. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் எதுக்காக போடுறாங்க? டிக்கெட் வாங்குறோம் அதில் போகிறோம் கீழே என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் 100 ரூபா போடுறோம்னா எதுக்கு என்டர்டைன்மெண்ட்? இது வந்து என்டர்டைன்மெண்ட் தானே, சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட் தான். அப்புறம் என்ன தனியாக என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அது யாருக்கு போகுது அப்படின்னு அடிச்சாலே இட் கோஸ் டு லோக்கல் அத்தாரிட்டிஸ், லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் பாடிஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள், அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு தேவையான நேரடியாக பயன் தரக்கூடிய விஷயங்கள். அப்போ எப்படி அவங்களுக்கு நிதி வரும், எப்படி நிதி ஆதாரம் வரும்? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் மாநில அரசாங்கம் வாங்கிட்டு அப்புறம் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க பஞ்சாயத்துக்கு. அப்படி வேணாமே, நான் கொடுக்குற பணம் நேராக பஞ்சாயத்துக்கு போட்டுமே, அப்போ எனக்கு ரொம்ப ஈஸி இல்லை. இதோட மிக முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் ஐம் நாட் ஹெல் டு போரி வச்சலாம். ஒரு தேட்டரில் ஒரு சினிமா அரங்கம் இருக்குல்ல, அதில் சுற்றி இருக்கக்கூடிய தெருவெல்லாம் இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அந்த தெருவு சுத்தமாக வைத்திருக்கிறது பஞ்சாயத்து தான் வேணும். அந்த தேட்டருக்கு மின் சப்ளை சரியாக வரணும்னா உடனே வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து யாராவது வரணும். அங்கே சரியாக தண்ணீர் வரவில்லை அப்படின்னு சொன்னால் அது அட்டன் பண்ணுறதுக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் தான் வேணும். அதுவும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் வருது. ஆனால் நம்ம கொடுக்குற வரி உள்ளாட்சிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? அதனால் உள்ளாட்சி அமைப்புகள் நமக்காக இருக்கின்றதுங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும், அவர்கள் தான் முழு அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்ம ஜனநாயகம் இன்னும் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நிறைவாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியாங்க, பிகாஸ் ஓர் ஆல் யூனோ யங்ஸ்டர்ஸ் கோயிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வெரி ஷார்ட்லி. சி முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு உள்ளாட்சி அமைப்புக்குள்ளே ஒரு முனிசிபாலிட்டி இருக்குது, அந்த முனிசிபாலிட்டி கூட அந்த ஏரியா கொடுக்குற அத்தனை வேலைவாய்ப்புகளும் முனிசிபாலிட்டி கொடுத்துட்ருந்தது. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த டாக்டர் வந்து முனிசிபாலிட்டி தான் போடணும். அங்கே இருக்கிற நர்ஸு, அங்கே இருக்கிற கம்பவுண்டர், அங்கே வேலை செய்கிறவங்க, ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலில் டீச்சர்ஸு, அங்கே என்னென்ன அமைப்புகள் இருக்கோ, என்னென்ன அலுவலகங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேலை கொடுத்துட்ருந்தது. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் வேலை கொடுத்தனா என்ன அர்த்தம்? எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்க பார்க்குறாங்க இந்த இவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க நல்லா வேலை செய்வாங்க, இவங்க நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது, நல்லா வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து அவங்களாம் எல்லோரும் கொண்டு வர முடியுது. நானும் அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டாம். இப்போ உள்ளுக்குள்ளேயே எனக்கு எல்லாமே ஒரு செல்ஃப் கண்டெயின்ட் யூனிட்டாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து மாநில அரசு கையிலையும் மத்திய அரசையும் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு கடைநிலை ஊழியர் சொல்கிறாங்கல்ல சரிங்களா, ஒரு அலுவலக பணியாளர், முன்னெல்லாம் பியூன்னு சொல்லிட்டு தான், இப்போ இல்லை கடைநிலை ஊழியர். எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் கடைநிலை ஊழியர் ஒன்று கூட சென்னையிலேருந்து தான் வந்து யாராவது ஒருத்தர் போஸ்டிங் போட்டு இங்கே வரணும் அப்படின்னா அவருக்கு இந்த ஊர் கூட என்ன ஒட்டுதல் இருக்கும், அவர் என்ன மாதிரி ஆள் நமக்கு எப்படி தெரியும்? நல்ல மனிதாக தான் இருப்பார். ஆனால் நமக்கு எதுக்கு இங்கேயே பண்ணலாமே, எல்லாமே இங்கேயே அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களே எடுத்துக்கலாமே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அப்போது வந்து ஒவ்வொரு கிராமமே வில் பி செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட் பை இட் செல்ஃப்.
1: அப்போ நீங்க சொல்றது கிட்ட காந்தியம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து வரும். சோ அதுவே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலையின்மையை குறைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்?
0: நிச்சயமா அதான் சொல்ல வரோம். இப்போ வேலையின்மைங்கிறது ஏன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எல்லாவற்றுமே எல்லாவற்றுக்குமே எதையான அரசாங்கத்தையும் எதிர் நோக்கி இருக்க வேண்டியிருக்கிறது, மாநில அரசையும் மத்திய அரசாங்கத்தையும். அவங்க நல்லது செய்யறாங்களா இல்லையாங்கிறது நம்முடைய டாபிக் இல்லை சரிங்களா, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். காந்தியம் பத்தி பேசுறது நான் என்ன சொல்றேன், எந்த அளவுக்கு இந்த லோயஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அவர்க கையில இந்த அதிகாரம் வருகிற போது என்னால ஈஸியா அணுக முடியும். அவர்களுக்கு என்ன தெரியும், எனக்கு அவர்களை தெரியும், அப்போ உடனடியாக வரும். இல்லைன்னா பிகம்ஸ் அ லாங் ப்ரொசீஜர் சரிங்களா. நான் இங்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கே ஒரு எக்ஸாம் வச்சு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் போனதுக்கப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் என் ஊரில் வந்து உட்காந்துருப்பாங்க, நான் வேலை இல்லாமல் இருப்பேன், வேறு ஒருத்தர் என் ஊரில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து இட் லீஸ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாமே உள்ளடியாக நடக்கும்னு நான் சொல்லலை, இது முழுக்கும் சரியான சிஸ்டம்னு நான் சொல்லவும் வரல. என்ன அங்கேயே யாராவது தனக்கு வேண்டியவங்க மட்டும் வேலை போட்டு உட்காந்துருக்கலாம், அந்த மாதிரி நடக்கும். ஆனாலும் கூட இதுதான் எளிய எளிய அணுகுமுறை, இதுதான் இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற, அதனால தான் காந்தியம் என்று சொல்லுவோம். காந்தியம் வந்து இப்பவும் சொல்லுகிறேன், எந்த ஒரு சிஸ்டமே 100% வந்து இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே பார்க்க முடியாது. எங்கே எல்லாம் அது நமக்கு சரியாக வராதுன்னு தோணுச்சோ அதெல்லாம் நம்ம விளக்கிக்கலாம், வேண்டாம் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு மோஸ்ட் அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ்னா அது வந்து காந்தியன் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் தான் இருக்கும் தோணுது.
1: ஸோ இப்போ காந்திஜி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் இருந்து நான் வைலன்ஸ் அஹிம்சா கண்டிப்பாக இதுதான். இப்போ வந்துட்டு நிறைய நாட்டில் நிறைய போர் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரி பார்த்தோம்னா டெவலப்பிங் இதில் இருக்குது, லைக் சயின்டிஃபிக்கலியே சரி டெக்னாலஜிக்கலே சரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்குல்ல ஐயா, ஸோ இப்போ காந்திஜி வந்துட்டு நம் இருந்திருந்தா அவர் வந்து அதை எப்படி வந்துட்டு தடுத்திருப்பாரு, போர் வராமல் தடுத்திருப்பாரு? ஸோ இதுக்கு அவர் என்ன ஒரு ரிசல்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணியிருப்பாரு
0: சார்? சரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து காந்திஜி இருந்தால் கூட அந்த போர்களை நிறுத்திருக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் காந்தி சொல்லிட்டா மட்டும் நான் கேட்கணுமா அப்படிங்கிறவங்க தான் இருப்பாங்க,
1: கண்டிப்பாக
0: அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் காந்திய தத்துவங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபர், நம்பகமான ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போது அவர் சொல்வதே உலகம் கேட்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்க. இப்போது டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஒரு நபர் வந்து போர்லாம் பண்ணாதீங்க, இதனால் நிறைய பேருக்கு வறுமை வந்துடும், அப்புறம் இதனால் பல பேருக்கு வந்து பொருளாதார சிக்கல்கள் வரும், இது இல்லாமல் பல உயிரிழப்புகள் வரும், வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய அந்த தலைவரோட கேலிபர் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதில் மகாத்மா காந்தி முதலிடத்தில் இருந்தார் உலகத்தில். இன்றைக்கும் கூட இப்போ காந்தியை பற்றி பேசணும், இது வந்து போர் வேண்டாம் அப்படி சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்கணும், ஒரு தார்மீக உரிமை இருக்கணும், தார்மீக அதிகாரம் இருக்கணும். அது மகாத்மா காந்தி இருந்தது, அப்போ உலகம் கேட்கும். அது இல்லாமல் நான் பாட்டு இந்த பக்கம் ஆயுதம் வாங்கி குச்சிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் போர் பண்ணாங்க இந்த பக்கம் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா உலகம் எப்படி நம்பும்? நான் இரட்டை வேடம் போடுறவர்களை உலகம் எப்பவுமே நம்பாது. அப்போது இரட்டை வேடம் இல்லாமல் சொல்வது தான் செய்கிறேன், நினைப்பதை தான் சொல்கிறேன், சொல்வதை தான் செய்கிறேங்கிற மாதிரி இடைவெளியே இல்லாமல் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க சொன்னதை உலகம் கேட்கும். அப்போ அது மாதிரிலாம் இருக்கும்போது மகாத்மா காந்திக்கும் அங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா வந்து ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்தாங்க, சரிங்களா? ஸோ ஆப்பிரிக்க நாட்டு அதிபர்கள், நான் சொல்கிறது பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அவங்க போகிறாங்க. அப்போது வந்து பராக் ஒபாமா வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்க அதிபரும் ஆப்பிரிக்க அதிபரும் பேசிக்கிறாங்க, ஒரு இன்ஃபார்மல் மீட்டு, ஒரிஜினல் சம்பவம், நான் வந்து கற்பனை சொல்லலை. அப்போது ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது இப்போ பராக் ஒபாமாட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் தெரியுமா, அதான் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை ஆனால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், யாரேனும் ஒரு உலக தலைவர் அல்லது வேறு ஏதேனும் ஒருத்தர் ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்டு உங்கள் கூட ஒரு நாள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பராக் ஒபாமா சொல்ல நான் மகாத்மா காந்தி கூட ஒரு நாள் சாப்பிடுவோம், எனக்கு அதான் ஆசை அப்படிங்கிறாரு. அமெரிக்காவுடைய ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு வல்லரசனுடைய அதிபர் வந்து பேசுறது யாரு? ஆப்பிரிக்க அதிபர்கள், ஏசியாவே கிடையாது அவங்க யாருமே, இந்தியாவிலேருந்து போறாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சொல்லலாம். அமெரிக்க அதிபர்கள் கேட்குறாங்க, ஆப்பிரிக்க அதிபர்கள் கேட்குறாங்க, அமெரிக்க அதிபர் பதில் சொல்றாரு, நான் மகாத்மா காந்தி கூட ஒரு நாள் இருக்கணும், அவரோட இருந்து நான் சாப்பிடணும் பார்க்குறேன், என்னோட டின்னருக்கு அவர் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்றாங்க அப்படின்னா, அவர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு அமெரிக்க அதிபருடைய மனசுல வந்து அவர் தங்கியிருக்காரு பாருங்க. அப்போது ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன், இன்றைக்கி காந்தி இருந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அந்த சொல்லுக்கு மரியாதை இருக்கிற அளவுக்கு உலக தலைவர்கள் எனக்கு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், போரை பெருமளவில் குறைக்க முடியும், நிறுத்த முடியும் சொல்லவே இல்லை, குறைக்க முடியும். அப்போ யார் சொல்கிறாங்கங்கிறது இருக்குல்ல, அங்கே அவங்க சொல்லுகிறவர்களுக்கு பின்னால் என்ன இருக்குது, அவங்களை என்ன ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து மகாத்மா காந்திகிட்டே இருந்தது, நிறைய பேர்கிட்ட இருந்தது. மகாத்மா காந்தி மட்டும் இல்லை, இப்போ ஜவஹர்லால் நேரு அதே உலக அமைதிக்காக பெருமளவில் பாடுபட்டவர், அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னால் சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய மரியாதை இருந்தது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னால் மிக மரியாதை இருந்தது. இப்போ இருக்கா இல்லையாங்கிற அந்த கான்ட்ரவர்சி கூட நான் போக விரும்பல, இருக்கலாம் இப்போவும் இருக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு அது மரியாதை இருக்கிறது அப்படின்னு பார்க்குற போது மகாத்மா காந்தி சொன்னால் உலகம் கேட்டும் கேட்கும், ஆமாம் ஒரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் சொல்கிறாரு நம்ம கேட்கலாம் அப்படின்னு, அதுதான் மகாத்மா காந்தியினுடைய தேவை இன்றைக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம்.
1: மகாத்மா காந்தி ஒரு நபராக நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார், ஆனால் வந்து அவரோட முயற்சிகளும் சரி அவரோட அர்ப்பணிப்புகளும் சரி இன்னமும் சர்வதேச அளவில் வந்து பேசப்பட்டு தான் வருது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஒபாமாவோட அந்த இன்சிடென்ட்டையும் சொன்னீங்க, இதே மாதிரி 2-3 விஷயங்கள் இன்னமும் வந்து சர்வதேச அளவில் பேசப்படுது காந்தியோடது அப்படின்னா நீங்கள் எது என்ன சொல்வீங்க சார்?
0: ஒன்று வந்து ஷேர் கமிட்மெண்ட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், அது வந்து ஒரு சாமானிய மக்களுக்குக்காக அவர் தன்னுடைய அர்ப்பணித்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சம்பவம் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், ஆனால் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு லண்டனுக்கு போகிறார் மகாத்மா காந்தி. அப்போது வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க நாடு. அப்போது இங்கிலாந்துலேருந்து அவங்களும் இருக்காங்க, இங்கேருந்து மகாத்மா காந்தி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேட்குற எல்லா கேள்விக்குமே பிரிட்டிஷ், அப்போ இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், நான் வந்து ஐ கெட் பேக் டு யூ, ஐ வில் டாக் டு மை செக்ரட்டரிஸ் அண்ட் நீங்கள் கேட்கல நான் கொடுக்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன், அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுல்ல, கேட்டு சொல்கிறேன் எனக்கு ஆவணம் செய்கிறேன் முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரான். அதுக்கடுத்து காந்திகிட்ட கேட்குறாங்க, காந்தி வந்து கேட்குற எல்லா கேள்விக்கும் அங்கேயே பதில் சொல்கிறார் அவருபடி மகாத்மா காந்தி. அப்போது ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, அது எப்படி எங்கள் நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட எதை கேட்டாலும் நான் வந்து செக்ரட்டரிகிட்ட கேட்குறேன் தெரிஞ்சு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு கேட்ட உடனே அப்படியே பதில் சொல்கிறீங்களா எப்படி அப்படிங்கிற போது, அப்போது மகாத்மா காந்தி சொன்னதாக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து இங்கிலாந்து பிரதமராக பேசுகிறாரு, அப்போது அவர் வந்து வாய்க்கு வந்து இப்படிலாம் பேச முடியாது, அவர் வந்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியும். அவர் இங்கிலாந்து பிரதமர் பேசுகிறார், நான் வந்து ஒரு இந்தியனாக பேசுகிறேன், நான் இந்திய தலைவனாக பேசலை, நான் வந்து ஒரு இந்தியனாக பேசுகிறேன் அப்படின்னா நான் பேசுகிற போது இந்த குரல் வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய குரலாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது நேச்சுரலி இங்கே கேட்குற கேள்விக்கு ஒரு சாமானியனாக இருந்து கொண்டு என்னால் பதில் சொல்ல முடிகிறது அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஒரு சாமானியனாக காந்தியின் குரல் இருக்கிற வரையில் என்றைக்கும் அந்த ரெலவன்ஸ் அப்படி தான் இருக்கும், மாறவே மாறாது. ஒரு தலைவனாக இருந்து பேசினா அந்த ரெலவன்ஸ் போயிடும். இன்னைக்கு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவராக சைனாவில் ஜி ஜின்பிங் இருக்காரு, ஒருவேளை அவருக்கு அப்புறம்

0: வேற ஒருத்தர் வர்றாருன்னா இவருடைய சொற்களுக்கெல்லாம் மரியாதை எல்லாம் போயிடும். ஆனால் காந்தி வந்து அப்படி பண்ணலை. காந்தி வந்து மக்களின் தலைவராக இல்லாமல் மக்களின் பிரதிநிதியாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதுனால்தான் அவருடைய பேச்சுக்கு எனக்கு மரியாதை இருக்கு.
1: அருமையா சொன்னீங்க சார். காந்தியடிகளோட சபர்மதி ஆசிரம், அது இப்போ வந்து தேசிய நினைவு சின்னமா நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து நிறுவி இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம லிசனர்ஸ்க்கு சொல்லுங்க சார்.
0: வெரி குட். இந்த நினைவு சின்னம் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா காந்தியின் கொள்கையை விட ஒரு பெரிய நினைவு சின்னம் இருக்க முடியாது. நான் வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இட். ஆக்சுவலாக காந்தியின் கொள்கைகள், கோட்பாடுகள், சொன்ன தத்துவம் அதெல்லாம், அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நினைவு சின்னத்துக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, காந்தியம் என்று சொல்கிற போது காந்தியின் கொள்கைகள்னு சொல்லும்போது காந்தியோட கொள்கைகள் இல்லை, அது காந்திக்கு முன்னாலேருந்தே இருந்தது. அகிம்சைங்கிறது காந்தி தான் கண்டுபிடிச்சாரானா இல்லை, அதுக்கு முன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட் பேசியிருக்காரு, அதுக்கு முன்னால் கௌதம புத்தர் பேசியிருக்காங்க, அதுக்கு முன்னால் நம்முடைய வேதங்கள் நிறைய பேசியிருக்கு, எல்லாமே பேசியிருக்காங்க. அகிம்சைங்கிறது ஏதோ புதுசாக இவர் தான் கொண்டு சொன்னாரா அப்படின்னா இல்லை, ஏற்கனவே இருக்குது. சரிங்களா, அவரே சொல்கிறார். இது வந்து நான் சொல்லலை, மகாத்மா காந்தியே பலருங்க சொல்கிறார். நான் சொல்கிற எதுவுமே புதுசு இல்லை. ஏற்கனவே இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு வேதங்களும் உபநிஷத்துகளும் பல்வேறு மறை நூல்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம காந்தியம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காந்தி அதுக்கு முன்னிறுத்தினர், அது ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். அவ்வளோதான் தவிர்த்து காந்தி சொன்னது எல்லாமே அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி தான் பார்க்கணும். இப்போ நினைவு சின்னம் எனக்கு என்னென்னு தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, காந்தியின் நினைவு சின்னமாக அகிம்சை தான் இருக்க முடியும், காந்தியின் நினைவு சின்னமாக எளிமை தான் இருக்க முடியும், காந்தியின் நினைவு சின்னமாக கிராம பொருளாதாரம் தான் இருக்க முடியுமே தவிர, அவர் அணிந்திருந்த ஆடை, அவர் இருந்திருந்த உடை, அவர் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டாரு, அவர் எந்த எதில் ராட்டையில் நூல் நூத்தார், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக மதிக்கிறோம். காந்தி வாழ்ந்த இல்லம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு புனிதமான ஒரு கோயில். ஆனால் கோயிலில் மட்டும்தான் இறைவன் இருக்கான்னு நான் நம்பலை, அதுதான். அதனால் நமக்கு வந்து காந்தியின் கொள்கைகளை முன்னிறுத்தி செல்வதற்கு இன்னும் வேறு ஏதேனும் வழி பண்ணால் நல்லாயிருக்கும். நினைவு சின்னம்ங்கிறது மிக நிச்சயமாக நல்ல விஷயம்தான். ஆமாம் ஆமாம், பட் இட் ஷுட் நாட் பி எ டூரிங் ஸ்பாட். அது ஒரு சுற்றுலாத்தலமாக இருப்பதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை.
1: ஸோ காந்திஜி வந்துட்டு சால்ட் சத்தியாகிரகா, தண்டி மார்ச், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க காந்திஜி. ஸோ இதில் வந்துட்டு சில சம்பவங்கள் வந்து பேசப்படாத சம்பவங்கள் அப்படின்னா, இல்லை இன்சிடென்ட், இல்லை மூமெண்ட் பெரும்பாலும் பேசப்படவில்லை அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார்?
0: அநேகமாக காந்தியை பற்றி முழுமையாக பேசப்பட்டு விட்டது, அந்த குறை இருக்குன்னு தோணலை மகாத்மா காந்தியை பொறுத்தவரையில். அப்போ என்னதான் மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவியல் முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட, காந்தியை சுற்றி எப்போதும் யாராவது நாளைக்கு பேர் கொண்டே இருந்தார்கள், பத்து பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க, அவங்க எழுதிருந்து அவங்க பேசுனது, சில சமயங்கள் புகைப்படங்களாக வந்திருக்கு, சில சமயங்கள் அது வந்து சினிமா டாக்குமெண்ட்ரியாக வந்திருக்கு. காந்தியை பற்றி பேசாத பொருள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, பேசாத சம்பவங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மகாத்மா காந்தி இங்கே 1921 இங்கே வரும்போது மதுரையில் வந்து தன்னுடைய மேலாடை கயிற்று விட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த துண்டு போட்டுட்டு வராங்க இல்லையா, அது மாறினது மதுரையில் தான் அது. ஸோ அந்த சம்பவம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாத்மா காந்தி வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு சம்பவம்னா நான் அதை தான்
1: நினைப்பேன்.
0: தேட் ஓன்லி மேடிகம் ஆக்சுவலி. அது என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்போது அவர் எப்பவுமே ரயிலில் தான் போவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ரயிலில் 2வது வகுப்பு பெட்டியில் தான் போவாங்க, மக்களோடு மக்களாக தான் மகாத்மா காந்தி போவாங்க. அவர் பார்க்குற போது வட இந்தியாவெலாம் எப்படின்னா, பெரும்பாலான நாட்களில் வந்து கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்க நாட்களில் ஏழையாக இருந்தால் கூட கோட்டு போட்டுவாங்க, பல சமயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மேலாடை அணிவதுங்கிறது, மேலே கோட்டு அணிகிறதுங்கிறதெல்லாம் கூட இருந்திருக்கு. வரியர்களாக இருந்தால் கூட ஒரே ஒரு கோட்டு போட்டு வாழ்நாளுக்கு அதே போட்டுருப்பாங்களாக்கும். ஆனால் இங்கே அப்படியே கொஞ்சம் மூவ் டவுன் டுவர்ஸ் தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்கள் வந்து மேலாடையெல்லாம் அணிய மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க, வேஸ்ட் பண்ணி கட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கிறத அவர் பார்த்தார் மகாத்மா காந்தி. வந்து அவர் வரவேற்புக்கு நிறைய கூட்டம் வந்தது, யாருமே மேலே சட்டையெல்லாம் போடவே இல்லை. அப்போது அது அவர் வந்து கேட்குறாரு, என்ன இவங்களாம் சட்டையே போடாமல் இருக்காங்களே அப்படிங்கும் போது, அங்கே இது உண்மையான சம்பவம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதில் வந்து சொன்னார், இல்லை அவங்க வந்து மேலாடையை வாங்கி போட்டுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு போது தான், அன்றைக்கு இரவு முழுக்க அவர் தூங்கவே இல்லை, அவரே பதிவு பண்ணுறது, அவரே பதிவு பண்ணுறாரு, அன்று இரவு முழுக்க நான் வந்து தூங்கவே இல்லை, என்றைக்கு இந்த நாட்டின் கடைசி குடிமகன் வரைக்கும் அவங்களுக்கு மேலாடை அணிவதற்கான அந்த பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதோ, அதிகாரம் கிடைக்கிறதோ, அப்போது தான் நானும் மேலாடை அணிவேன் அப்படின்னு சொல்லிட்டார். மறுநாள் காலை வரும்போது அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இதில் வராரு. வரைக்கும் இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு ஒரு ஒரு தன்மானம், அந்த ஒரு நாகரிகம் அதெல்லாம் வச்சுக்கிற போது சட்டுன்னு ஒருத்தர் வந்து அப்படி சட்டையை கழிச்சிட்டு அப்படியே வர்றது அப்படிங்கிறலாம் முடியாத ஒரு காரியம். அவர் வந்து மேஜிஸ்டர் படிச்சிருக்காரு, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காரு, லண்டனில் இருந்திருக்காரு, அங்கெல்லாம் போயிருக்காரு, மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் அப்படி ஒன்றும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு வணிக குடும்பம் தான், சுமாரான குடும்பம் தான். ஸோ மேலே சட்டை போட முடியாத அளவுகள் வறுமையெல்லாம் இல்லை. ஆனாலும் இந்த வறியவர்களுக்காக அவர் மேலாடியை திறந்ததுங்கிறது வந்து உலக சரித்திரத்திலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை. இது வரைக்கும் யாருமே அது பண்ணலை, வேறு எந்த தலைவருமே அது பண்ணலை, மகாத்மா காந்தி மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அது ஒன்று. இரண்டாவது, அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க அறிமுகத்தில் 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சது, 75 ஆண்டுகள் ஆச்சுன்னு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் சட்டு போட்டுடலாம், அப்பவும் அவர் போடல. அதுக்கும் சொல்லுவாங்க, அப்பவும் மகாத்மா காந்தி கேட்டுப்போ சொன்னாங்க, இதுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லை, சுதந்திரம் கிடச்சாதான் சட்டை போடுன்னு சொல்லலை. நான் சொன்னது எல்லாரும் உரிமையை விட்டு வெளியேற போது நான் சட்டை போட்டுன்னு சொல்கிறேன், அந்த நிலவே நீங்கள் வந்தால் சொல்லுங்கள், அப்போ நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுத்துட்டார், போடவே இல்லை. அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக நான் பார்க்குறேன். உலகத்தில் வேறு எந்த ஒரு தலைவருமே அதை செய்யலை அப்படிங்கிற போது அதில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் பார்க்குறேன்.
1: காந்தியின் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் ரெண்டு மூணு புக்ஸ், அதாவது புத்தகங்கள், காந்தியோட புத்தகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு புத்தகங்களில் காந்தியின் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசுகிற புத்தகங்களை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, அதாவது இப்போ இருக்க இளைஞர்களோ இல்லை ஒரு நபர் கண்டிப்பாக படி.
0: திருக்குறள், திருக்குறள் காந்திக்கு முந்தையது திருக்குறள், அதனாலும் அதுவும் சொன்னது.
1: புக்ஸ் ஐயா, புத்தகங்கள் ஏதாவது?
0: புத்தகங்கள் அப்படி சொன்னோம்னா முதல்ல நான் சொல்றது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், அது மிக சும்மா மகாத்மா காந்தி சுயசரிதை, அதை சொல்லுவேன். அப்புறம் யாரெல்லாம் வந்து போருக்கு எதிராக எழுதுகிறார்களோ, போருக்கு எதிராக பேசுகிறார்களோ, வன்முறைக்கு எதிராக எழுதுகிறார்களோ பேசுகிறாரோ, அது எல்லாமே காந்திய நூல்கள் தான் அப்படி சொல்லுவேன். இது எல்லாமே என்னை வந்து கவர்ந்திருக்கிறது. எதுவும் ஒரு வகையில் காந்தியத்தை தொடாமல் எந்த ஒரு பொது உடைமைவாதியும் இருக்க முடியாதுன்னு தோணுது. பொது உடைய மாட்டேன் சோசியலிஸ்ட், நீங்க எந்த ஒரு சோசியலிஸ்ட் எழுதின எந்த ஒரு விஷயத்தையும் எழுதினாலுமே எதுவும் ஒரு விதத்தில் அது வந்து காந்தியத்தை தொட்டு செல்லும், அதாவது காந்தியத்தை மையமாக வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான். அதுல ரொம்ப பிரமாதமா நம்ம பார்த்தது வந்து திருக்குறள் பெஸ்ட். ஆக்சுவலாக திருக்குறளில் வந்து காந்தியின் ஃபிலாசி அவ்வளவு இருக்கு. ஆக்சுவலாக திரும்பவும் சொல்றேன், காந்தியின் ஃபிலாசபி திருக்குறள் இல்லை, திருக்குறளில் இருந்த பல நல்ல கொள்கைகளை காந்தி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் காந்தியின் ஃபிலாசபி அங்கே நிறைய இருக்கு, இரண்டையும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்க நல்லா இருக்கும்.
1: ஐயா சொன்ன மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் படித்து நம்மளும் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக வந்து காந்திஜியோட பல கனவுகளை ஒன்று ஆசிரமம் மாதிரி ஸ்கூல்ஸ் கொண்டு வர்றது, அதை அப்போவே அவரோட காலத்திலேயே அதை கொண்டு வந்திருந்தா இப்போ என்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கும், இல்லைனா வந்து இப்போயாவது அப்போ கொண்டு வரல, ஸோ இப்போயாவது அதை கொண்டு வந்தாக்க பிற்கால லைக் ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வந்து நல்லது நடக்கும். இதுக்கு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சொல்றாரு, அதாவது நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் அங்கே உட்கார வச்சு அந்த கம்பல் பண்ணி படிக்க வைக்கிற அதெல்லாம் தாண்டி ஆசிரம மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு சூழ்நிலையில உட்காந்து படிக்க வைக்கிறதோ இல்லை சொல்லி கொடுக்கறதுமே வந்து பல நல்ல விஷயங்களை வந்து அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் காந்தியோட ஒரு அந்த எண்ணம்ங்கிற மாதிரி சொல்லலாம். அது வந்து இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் தெரியல, இப்படி இதை மாற்றணும் அதை மாற்றணும், பிள்ளைங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு பேசுகிற போது இப்போ இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது இல்லையா?
0: நிச்சயமாக இருக்கு. இப்போ ஆசிரம மாதிரி ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறது காந்தி மட்டுமே சொல்லலை, பாரதியாரும் சொல்கிறார், பள்ளித்தாளம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படிங்கிறார் மகாத்மா காந்தி, பாரதியார் சொல்கிறார். அப்போது அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆசிரமம் இருந்தாலும் சரி மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி, இல்லை பாரதியார் சொன்ன மாதிரி இது கோயில்னு சொன்னாலுமே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தே அட்டாச் சம் சார்ட் ஆஃப் டிவைனிட்டி அந்த இடத்துக்கு, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிவைனிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா, அது காலங்காலமாக இந்திய மரபுலேயே இருந்தது, இந்த குரு சிஷ்ய பரம்பரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒருவர் சொல்லித்தரார், இன்னொருத்தர் கற்றுக்கிறார் அப்படின்னா, அவர் குருவாகவும் இவர் சிஷ்யராகவும் இருக்கிற வரையில் அந்த சமன்பாடு அப்படியே இருக்கிற வரையில், ஆங்கிலத்தில் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கிற வரையில் அது நிச்சயமாக அது ஆசிரமாவும் கோவிலாக தான் இருக்கும். ஆனால் ஆசிரியரும் மாணவரும் ஆசிரியரும் மாணவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமன்பாடு குரு சிஷ்யங்கிற சமன்பாடு மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு மாறியாச்சுனா அப்போ அந்த சமன்பாடு மாறுகிறது. ஐம் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் தேர் இன் தி எஜுகேஷன் சிஸ்டம், நாம் எப்படி நம்ம நடத்துக்கிறோம் அப்படின்னு. ஒரு ஆசிரியர் ஆசிரியராகவும் மாணவர் மாணவி மாணவன் மாணவியாகவும் இருக்கிற வரையில் அப்போ நிச்சயமாக அது வந்து கோயிலாகவும் ஒரு ஆசிரமாகவும் இருக்கும். ஆனால் சமன்பாடு ஏதோ ஒரு இடத்துல வந்து அது மாறி போகுது. பல பேர் வந்து இது ஏன் இப்படி வெளியே சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல, நான் வந்து ஆசிரியராகவே இருக்க மாட்டேன், நான் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். ஃப்ரெண்டாக இருக்கிற 1000 பேர் இருக்காங்க, ஆசிரியர் ஆசிரியராக தான் இருக்கணும் சொல்லலாம். தாய் தாயாகவும் தந்தை தந்தையாகவும் ஆசிரியர் ஆசிரியராக தான் இருக்கணும் சரிங்களா. நான் வந்து அப்படிலாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவேன் அப்படின்னா அப்போ வந்து யூ லூஸ் த சாங்கிட்டி, அது போயிட்டு தப்போ, யூ லூஸ் அத்தாரிட்டி மெயினாக. அப்போ அந்த அத்தாரிட்டியும் அந்த சாங்டிட்டியும் இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஆசிரமம் மாதிரியும் ஒரு கோயில் மாதிரியும் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மாதிரியாகவும் கல்லூரி கல்லூரியாகவும் இருக்க வரையில் தான் அது உங்களால் செயல்படுத்த முடியும். அந்த சமன்பாடு கொஞ்சம் மாறி போச்சுன்னா கூட நேச்சுரலி யூ வில் ஹேவ் வெரியனோ டெவஸ்டேட்டிங் ரிசல்ட்ஸ். சாரி டு சே,
1: நீங்க வந்து டீச்சர் டீச்சரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது குருகுலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அப்போ இருந்தது. ஸோ குருகுலம் போகும்போது குரு சிஷ்யம் அப்படிங்கிற ஒரு உறவோடு இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களோட தந்தையே வந்து குருவாக இருக்கிற நிலையில் வந்து குருவாக குருகுலத்தில் மட்டும்தான் குருவாக இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது தந்தையாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட டீச்சர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம்ல,
0: அடாப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறோமே, இந்த குருகுலம் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் நாட் தி ஃபைனல் ஃபார்ம். ஆக்சுவலாக இட் வாஸ் எவால்விங் ஆன் இஸ் ஓன். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மாறி மாறி மாறி வந்து இப்போ என்ன ஸ்கூல்ஸ் இருக்குமோ என்ன காலேஜ் வச்சுருக்குமோ இது எல்லாமே என்னென்னு அப்போ இருந்தபடி இப்படி இருக்கணுங்க அவசியமே இல்லை. சரிங்களா, 70 ஆண்டுகள் முன்பு இருந்த திரைப்படம் இப்போது இல்லை. ஒவ்வொரு துறையுமே பரிணமிக்கிறது, இட் இஸ் எவால்விங் ஆன் இஸ் ஓன். அந்த மாதிரி இது வந்து எவால்வ் ஆகி தான் இப்போ இதுக்கு வந்திருக்கு. அதை விட்டு விலகி இது வந்துடல, அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்ன, அப்போ இருக்கிற குருகுலமாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சிஸ்டமாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு டீச்சருங்கிறதும் அந்த ஸ்டூடெண்ட் இருக்கூட அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது அநேகமாக மாறுறதில்லை. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இசை கற்றுக்கணும் யாராக்க பாருங்கள், போயிட்டு மியூசிக் கற்றுக்கணும் யாராக இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்லித்தரவங்களும் குருவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸ்போர்ட்ஸுக்கு போய் பாருங்கள், தனக்கு வந்து யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க குருவாக தான் மதிக்கிறாங்க. மாஸ்டரும்பாங்க கோச்சும்பாங்க என்னவாக இருந்தாலும் சொன்னாலுமே இன்னும் அந்த குருவோட ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறாங்க இன்னமுமே. அப்போது நீங்கள் வந்து வேர் யூ ஆர் ரியலி சோ மச் இன்வால்வ்ட் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு பிகம் எ ப்ரொஃபஷனல் இன் பர்டிகுலர் ஃபீல்டு, அப்போது உங்களை யாரை யார் உங்களுக்கு வழிகாட்டுகிறாரோ அவங்க இன்னமும் குருவாக தான் நடத்திட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அப்படி தான் வந்துட்டுருக்கு, அது மாறல. ஆனால் ரொம்ப ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு. 1,000,000 பேர் 2,000,000,000 பேர் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க, 1,000,000 பேர் வந்து காலேஜில் போய் படிக்கிறாங்க அப்படின்போது அப்போ நேச்சுரலாக அந்த எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதிகமாக அப்போது நமக்கு என்னவோ அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் மறைஞ்சிருச்சுன்னு தோணுது நமக்கு. ஆனால் அப்படி இல்லை.
1: புரியுதுங்க ஐயா. ஐயா, புக் ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு நீங்கள் காந்தியடிகளோட சுயசரிதையை வந்துட்டு சொன்னீங்க. ஸோ அந்த சுயசரிதை புத்தகத்தில் காந்தியடிகள் வந்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாரு ஐயா?
0: மிக முக்கியமானது வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி. நான் எதையும் மறைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லைங்கிறது தான் அவருடைய செய்தி. மிக முக்கியமான செய்தி அதுதான். என்னுடைய அனுபவங்களை நான் அப்படியே தருகிறேன் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு வரைக்கும் சொல்லணும்னா தி மோஸ்ட் ஆனஸ்ட் ஆட்டோபயோகிராஃபின்னு சொன்னால் உலகத்தில் வந்து அதுதான். அதில் எந்த ஒரு வெளிப்பூச்சும் கிடையாது, எந்த ஒரு ஒரு கோட்டிங்லாம் இல்லாமல் நடந்தே நடந்தது எப்படி சொல்கிறாங்களா, அதுதான் காந்திகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் தான் அது பிடிச்சிருக்கு. இதுதான் நடந்தது அப்படிங்கிறத அப்படியே எடுத்து சொல்கிறாங்க இல்லையா, அது ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை அதுதான் நமக்கு வந்து கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஸ்டார்க்கிங், ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங். ஆக்சுவலாக அந்த ஆனஸ்டிங்கிறது அதுதான் முக்கியம்.
1: இப்போ முன்னாடி வந்துட்டு நம்ம சொன்ன லைக் எதை வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதணும் அப்படின்னா எளிமை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ மெயினாக வந்து யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு காந்திகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இல்லை அட்வைஸ் அப்படின்னா நீங்கள் எந்த சொல்லுங்க?
0: அட்வைஸ், விஷயம், மெசேஜ், செய்தி எல்லாமே ஒன்றே ஒன்று தான். சக மனிதர்களை மனிதர்களாக நடத்த தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே தேவையில்லை. வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதை விட ஒரு பெருசாக ஒன்று இருக்க முடியும்னு தோணலை ஆக்சுவலாக. ஆமாம், அதுதான் மிக முக்கியமானது.
2: அது ஒன்று ஃபாலோ பண்ணாலே மற்ற எல்லாமே
0: அதுதானே, எல்லாமே அதில் தானே இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
1: கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க சார். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து அஹிம்சை, திருப்பியும் அதே அஹிம்சையோட நான் வைலன்ஸ், இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாதது நிறையா இருந்திருக்கு. அதை பற்றிலாம் அழகாக சொன்னீங்க சார். ஸோ இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் தமிழில் நம்ம உரையாடிட்டு இருந்தோம்.
0: ஒன்று, உங்களுக்கு பெயர் சொல்லிட்டு சொல்லுங்க, பதில் சொல்லும் போது. சரிங்களா, ரஷ்யா உக்ரைன் போரை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: நான் தீக்ஷிதா சார், நான் முதல்ல சொல்றேன். ரஷ்யா உக்ரைன் போர் நான் எப்படி பாக்குறேன், என்னோட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உலக மொத்தத்துக்குமே அது மூன்றாவது ஒரு உலக போர் அப்படின்றது மட்டும் தெரியாம ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஸோ வந்து காந்தி போலே ஒருத்தர் வருவாரு அப்படின்றதுமே நடக்கலாம். காந்தி போல ஒரு பெண்ணோ ஆனோ யாரும் வருவாங்க அப்படின்றது காந்தி பத்தி பேசுறதுனால. மற்றபடி ரஷ்யா யுக்ரைன் நான் எப்படி பாக்குறேன்னா வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வந்து அவங்களோட பவர் தான் இம்பார்ட்டண்டா அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தரை வந்து தன்னோட வசத்துல வச்சு அவங்க அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எளிமை அப்படின்ற பாயிண்ட் கண்டிப்பா போயிடுது. எளிமையே இல்லை, அங்கே ஆடம்பரம் ஒரு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதிகாரம் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயம் தான், போறன்றதே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். யுக்ரைன் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது. ஸோ அதுக்கு சூழ்ந்திருக்கிற

0: மீதி கண்ட்ரிஸ் அவங்கள சப்போர்ட் பண்றவங்களும் ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ உலகமா நம்ம இதை புரிஞ்சுக்கணும், அவள் லெவல்ல நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ சில இடத்துல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இந்தியாவே பல இடத்துல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் நான் சொல்ல வரேன்.
1: இப்போ அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு, இப்போ இந்த கன்சூமரிசம் பற்றி பேசுறாங்கல்ல, நுகர்வு கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடத்தெருவு கிராமம் போய் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனால் அப்படியே கூட்டம் அல்ல மோது எல்லா இடத்துலையுமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கத்தில் வந்து சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் வந்து மேலே மேலே மேலே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த கன்சூமரிசமை எப்படி பார்க்குறீங்க, ஒரு இளைஞர்கள் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியணும்
2: அப்படின்னு. கன்சூமரிசம் பேசும்போது நம்ம நிறைய பேசப்படுறது வந்து தேவையானது வந்து தேவையானவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான். எனக்கு இப்போ வந்து ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கு என்னால் நான் என்ன வந்து எனக்கு கொடுத்துக்க முடியுமோ அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக எபிலிட்டின்னு சொல்கிறது. ஸோ நம்ம வந்து இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் என்ன நம்ம அதிகமாக பேசப்படுதுன்னா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே தான் போகிறான், பணக்காரங்களாக இருக்கவங்க இன்னும் பணக்காரங்களாக ஆகிட்டே தான் போகிறாங்க. பணக்காரங்க ஏன் இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே போகிறாங்கன்னா, ஏன்னா அதுக்கான நுழைவாயில் அதாவது அது போகிற வழி வந்து அந்த பணம் வந்து போகிற வழி வந்து சரியில்லை. இப்போ நம்ம வந்து போய் ஒரு விஷயம் ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம், ஆனால் அந்த ஏழைக்கே அந்த 10 ரூபா போய் சேரலை அப்படிங்கிறது நம்ம யாருமே யோசிக்கிறதில்லை. அது ஏன் போய் சேர மாட்டேங்குது, அப்போ டேக்ஸ்னு கவர்மெண்ட்க்கு நம்ம இவ்வளோ கட்டுறோம், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க, எவ்வளோ சோஷியல் கம்பெனிஸ் இருக்கு, கம்பெனின்னு சொல்ல முடியாது பட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க, அப்படியுமே இது இந்த ஒரு மாற்றத்தை நம்மளால ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு இந்த கன்சூமரிசம் தான் தெரியுது. நம்மளால ஒரு 10 ரூபா ஒரு ஏழைக்கு அந்த 10 ரூபா கொடுக்க முடியுது, அதே மாதிரி பத்துக்கில் ஒரு பெரிய கடை இருந்தால் அந்த கடையில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுது. அந்த 1000 ரூபாய்க்கு சாப்பிடாம நம்ம வேற ஒரு சின்ன கடையில் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு மீதி அந்த 50 ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு போய் அதை கொடுத்துட்டு போகலாம், ஆனால் நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுதான் அங்கே கன்சூமரிசம் நான் சொல்வேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து தேவைக்கு பண்ணுறதை விட ஆடம்பரத்துக்காகவும் இன்னும் நம்மளுக்கு தேவையே இல்லைனாலும் நம்ம பரவாயில்ல பண்ணலாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கன்சூமரிசம் ரொம்ப
1: ஜாஸ்தியாக ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிக்கங்க. வாத்துகள் வாத்துகள். உங்கள் பெயர் சொல்லவே இல்லை.
2: என் பெயர் தாரிணி சார்.
1: வெரி குட் வெரி குட். உங்கள் பெயர்
2: ஆஷா சார்.
1: சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரியணும். சரி, இப்போ வந்து நிறையா கிரெடிட் கார்டு வந்துடுச்சு, டெபிட் கார்டு வந்துடுச்சு, ஏடிஎம் நிறையா வந்துடுச்சு, நிறைய அது இல்லாமல் 2-வீலர்ஸ் நிறைய பெருகி போச்சு, எங்கே பொறுத்தாலும் என்டர்டெயின்மெண்ட் நிறைய ஆகிடுச்சு. இதெல்லாம் உண்மையிலே தேவைன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இது இன்னும் அதிகமாகலாமா, இன்னும் குறையலாமா, இதனுடைய சரியான பாதையெல்லாம் பண்ணிகிட்ருக்காமா?
0: எனக்கு தெரிஞ்சு லைக் பர்சனலாக வந்துட்டு எல்லாம் கம்மி ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சு தோணுது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலியோடு இருந்தாங்க, ஃபேமிலி கூடயே அவங்க என்டர்டெயின் பண்ணாங்க, லைக் வெளியே போய் இப்படி தான் பண்ணோம், லைக் ஆடம்பரம் தான் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இல்லாதவங்களுக்கு வந்துட்டு அந்த பேசிக் இது கூட போய் சேர மாட்டேங்குது. ஸோ இன்னும் இந்த மாதிரிலாம் கொண்டு வரதுனால டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு போகிறதுனால ரிச்சானவங்க தான் இன்னும் டெவலப் ஆகிட்டே போகிறாங்க, தவிர இல்லாதவங்களுக்கு இன்னும் இல்லாமலே போய் சேருது. லைக் அவங்களோட பேசிக் நீடுக்கு கூட நம்ம அதை வந்துட்டு தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் இஸ் தேவை பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் வேணாம், இருக்கிறத நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு தான்.
1: எக்ஸலன்ட், வெரி குட். உங்கள் பெயர்
3: சௌமியா சார்.
1: சரி, ஒரு சின்ன விஷயம் தான், வாய்மையே வில்லும்னு சொல்கிறாங்களே, சத்தியமேவ ஜெயத்தே ட்ரூத் அலோன் ட்ரையம் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நினைக்கணும். நீங்கள் வாய்மைன்னு எதை பார்க்குறீங்க, எது உண்மைன்னு பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான். இருந்தாலும் இது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஒரு இளைஞர் உலகம் அதை எப்படி பார்க்குது, வாய்மையில் உங்கள் நம்பிக்கை இருக்கா, அது எப்படி வந்து ஆனஸ்டாகவே சொல்லுவோம் எந்த அளவுக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லவங்களுக்கு இப்போ காலமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, உண்மையே பேசிட்டுலாம் மேலே வர முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நிஜம், நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க?
3: என்னைய பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் சார். எனக்கு யார் யாரெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாலும் என்ன சொன்னவாங்கன்னா, 4 பேரை வந்து அடிச்சுட்டு நீ மேலே வரணும் அப்படின்ட்டுலாம் வந்து அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இதில் எதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ராக் கிடைக்குது, நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் சொன்னால் ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் போய் சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். இல்ல இப்ப நான் பொய் சொல்றதுனால அதுக்கு பல பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து உண்மையை பேசிட்டு போறதுன்றத சூஸ் பண்ணிக்கலாம் சார். சோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து இந்த பொய் சொல்றது அதெல்லாம் வந்து எடுத்து தப்பு பண்றது அதெல்லாம் வந்து தப்பு கரெக்டா பண்ணிடுங்கன்னு நான் சொல்லுவேன் சார். என்னைய பொறுத்த வரைக்கும் அதுதான், தப்பு பண்றது தப்பே கிடையாது, ஆனா தப்ப கரெக்டா பண்ணிடணும்.
2: சிறப்பு வாய்மைங்கிறத விட என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறது சொல்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்மை உண்மைன்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறதா உண்மை. ஏன்னா நம்ம வந்து எனக்கு இது பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்றதே உண்மைதான். அது நம்ம உள்ள
1: மனசுதான் வாய்மை அப்படின்னா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீட்டுக்கு போறேன், சாப்பிடாம தான் போறேன், அவங்க வந்து என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னா அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறது தே ஹாவ் டு ஸ்ட்ரெயின் தெம்செல்ஸ், கொஞ்சம் அவங்க வந்து அதுக்காக கஷ்டப்படணும்.
0: சிரமப்படுத்த
3: வேண்டாம்.
1: காந்தியம் அப்படின்னா உங்களுக்கு தோணக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம், நாலு பேருக்கும் இதே கேள்விதான்.
0: தீக்ஷிதா அவர்கள் வந்து எளிமை அப்படின்னு நான் சொல்லுவேன். காந்தியம் எளிமை,
3: அஹிம்சா தான் சார். சௌமியாவுக்கு அஹிம்சா
0: தான். எனக்கு வந்து ட்ரூத் சார்.
2: எனக்கு எப்பவுமே அந்த சகிப்பு தன்மைங்கிறது ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைஃப்ல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயமான பீப்புளை பார்க்கும் போது நம்ம அந்த இடத்துல இப்போ ஒரு ஒரு கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க செய்யறத நம்ம சகிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம தள்ளப்படுறதோட தாண்டி நம்மளே அதை ஒத்துப்போம். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போவோமே. என்ன இப்போ நம்ம அப்பா அம்மா மேலேயும் அதை நம்ம பண்ணுவோம், நம்ம தம்பி தங்கச்சி அதுக்கப்புறம் நம்ம வர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரு மேலேயும் அந்த ஒரு சகித்து தன்மைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால காந்தின்னு சொன்னால அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். எங்க எது பண்ணாலுமே சகிப்புத்தன்மை இருக்கும். நான் தாரிணி,
1: நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ரொம்ப நன்றி.
1: நேர்மையாக நடந்து நல்ல நெறிகளுடன் வாழ்ந்து கூட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நம்பணும். மிக நிச்சயம் பண்ண முடியும். எத்திக்ஸ் வேல்யூஸ் மொராலிட்டி இதெல்லாம் வச்சுட்டு கூட வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நம்பணும். அது நிச்சயம் பாசிபிலிட்டி இருக்கு.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து நம்ம சகிப்புத்தன்மை எளிமை எல்லாத்த பத்தியும் நம்ம பேசணும். சோ வந்து நம்ம வானொலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் தான் வந்து முக்கியவாசி, தமிழ்ல தான் பேசுவோம். ஆனாலும் வந்து ஆங்கிலத்துல வந்து சில லிசனர்ஸ் இருக்காங்க, ஆங்கிலம் தான் புரியும் அப்படின்னு இருக்க சில லிசனர்ஸ் இருக்காங்க. சோ ஆங்கிலத்துல நம்ம வந்து காந்திசம், அதாவது காந்தியம் பத்தி நம்ம கொஞ்சம் உரையாடலாம் சார். இப்போ ஒண்ணு சிம்பிளா, வாட் இஸ் காந்திசம் சார்? சோ பேசிக்லி வாட் இஸ் த பிரின்சிபல்ஸ் அண்ட் வாட் இஸ் காந்திசம்?
1: To be simple is Gandhian philosophy. To be honest is Gandhian philosophy. And to care for others is actually a part of Gandhian philosophy. It's all about giving yourself to society. Self-denial is the focal point. Self-denial is the important point actually from Manu on which actually you are revolving around. So, Gandhian philosophy is all about your interest in others, that you care for others. That you are ready to forego something, you are ready to sacrifice something for the welfare of others, then actually it's Gandhism.
0: Yeah sir, so basically we understood what is Gandhian philosophy through it. And lastly sir, some book recommendation that you would give to the English listeners, some English books or something about
1: Gandhi. I would suggest everyone to go through Thirukkural.
0: Exactly.
1: In full.
0: Yeah.
1: In fact, there is nothing that actually Thirukkural has not said. And if because Thirukkural actually the core value, you know, the core ideology of Thirukkural is all about being Gandhian. That's what I believe actually. So I was attracted towards Gandhi mainly because actually I read Thirukkural so much, and then actually I could identify Thirukkural and Gandhi together actually. They sort of where actually Gandhi could resemble many of the values that actually these Thirukkural advocates. So I believe actually Thirukkural is the best book.
0: Okay sir, thank you sir. மக்கள் இல்ல இவ்வளவு நேரம் வந்து நம்ம காந்தி பத்தி பேசிட்டு இருந்தோம், காந்தி அவர்கள், காந்தியோட பிலாசபிஸ் அண்ட் மிஸ்டர் பாஸ்கரன் அவர்கள் கிட்ட வந்து நம்ம சிறப்பா பேசிட்டு இருந்தோம், நிறைய சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி எங்களோட இணைந்திருந்ததுக்கு. அண்ட் வந்து இந்த செஷன் வந்து இவ்வளவு இன்ட்ராக்டிவா போகும் நாங்க எதிர்பார்க்கல. ஆரம்பத்துல நாங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னடா இது, இந்த டாபிக் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே காந்தி காந்தி நிறைய தடவை படிச்சிருக்கோமே அப்படின்னு யோசிச்சோம். ஆனா காந்திசம் அப்படின்றதுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு முகம் இருக்கு. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள், அதாவது டாலரன்ஸ், சிம்பிளிசிட்டி, அஹிம்சா, அப்புறம் கிராம பஞ்சாயத் மற்றும் சிக்கனம், இதெல்லாமே வந்து இதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. சோ காந்தினாலே வந்து அக்டோபர் 2 அன்னைக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இவ்வளவு இருக்கு, காந்திசம் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்றது பாருங்க. அதே மாதிரி தினம் ஒரு திருக்குறள், சௌமியா அவர்களும் வந்து அதை பத்தி சொன்ன தினம் ஒரு திருக்குறள், அப்படி கூட நம்ம வந்து பண்ணலாம். அதே நேரத்துல மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், இது நானுமே படிச்சது இல்ல சார், ஆனஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸப்ட்ஸ் படிச்சிருக்கேன். சோ இது மூலயமா வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க, அதே நேரத்துல காந்தியின் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது நினைச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ சைனிங் ஆஃப், இது வந்து உங்களோட ஆர்ஜே தீக்ஷிதா,
3: ஆர்ஜே சௌமியா,
2: ஆர்ஜே ஆஷா,
0: ஆர்ஜே தாரிணி.
2: நன்றி, நன்றி மக்களே.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி

அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது நான் உங்க ஆர்ஜே திவ்யா. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா, டெக்னாலஜி லிட்ரஸி அண்ட் டெக்னாலஜி இல்லிட்ரஸி, இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். எல்லாருக்குமே, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க டெக்னாலஜில என்னென்ன புதுசா வந்துட்டு இருக்குன்றத. பட் ஐடி ஃபீல்ட்ல இல்லாதவங்க, இந்த டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட ஒரு நாலேஜே இல்லாதவங்க எப்படி இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்னும் வந்துட்டு இருக்கு நம்ம ஐடி ஃபீல்ட்ல, அதை வந்து டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து இன்னும் நம்ம வேலைகளை சுலபமாக்கிக்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்க நம்ம கூட இன்னைக்கு கார்த்திகேயன் பழனி சார் வந்திருக்காரு. டைரக்டர் இன்ஜினியரிங் அண்ட் டெலிவரி, அடாப்டெக் கன்சல்டிங் சொல்யூஷன்ஸ். ஹலோ சார்.
1: ஹலோ
0: சார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி இல்லிட்ரஸி, டெக்னாலஜி லிட்ரஸி, இதை பற்றி தான் பேசிக்கலி பேச போகிறோம். ஸோ இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் என்ன சார் நம்ம ஐடி ஃபீல்டில், டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் மேலும் மேலும் வந்துட்டுருக்கு?
1: இப்போ வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. வேற நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய ஃபோன்லேருந்து சாவி, கார் சாவிலேருந்து எல்லாமே வந்து வில் பிகம் வெரி சென்சிட்டிவ், இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ். அவங்க வந்து தோஸ் டிவைசஸ் வந்து ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசுகிற அளவுக்கு எனேபிள் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பேசு, மொபைல் ஃபோன் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. இதை வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கார் சாவி எடுத்துக்கலாம். கார் சாவி இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அது ஸ்டோர் பண்ணாங்க, பட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் கார் சாவிலேயே சில டெக்னாலஜி உள்ளே புகுத்திட்டு, ப்ராசஸர் சென்சர் எல்லாத்தையும் புகுத்திட்ட பிறகு அந்த சாவி எங்கே இருக்குதுன்னு அடிக்க நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபோனில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு சாவி எங்கே இருக்குன்னா அது சாவி இருக்கிற இடத்துல சொல்லணும். ஸோ இந்த மொபைல் இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நான் அன்றாடம் யூஸ் பண்ணுற டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேனா, நம்ம மூக்கு கண்ணாடி. நமக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா காலத்துலேருந்து மூக்கு கண்ணாடி வந்து தொலைஞ்சிடுச்சின்னு தேடுற ஆளுங்க இருக்கிறாங்க. போகிற போக்கில் இது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்துச்சுனாக்கா, மூக்கு கண்ணாடிக்கிட்டு அந்த சென்சரை பொறுத்துட்டிங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு உங்கள் மொபைலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது. அடுத்து வந்து 3D பிரிண்டிங்னு சொல்லிட்டு இருக்கோம். 3D பிரிண்டிங்னா, இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறதெல்லாம் பேப்பரில் தான் எல்லா விஷயங்களும் பிரிண்ட் பண்ணுறோம், அது வந்து 2D பிரிண்டிங். 3Dனா ஒரு ஆப்ஜெக்டே பிரிண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி பேனாவுக்கே போவோம். உங்களுக்கு ஒரு பேனா வேணும், கடைக்கு போய் வாங்கணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட் பேனா, இல்லை நீங்களே கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேனாவை வந்து கஸ்டம் டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் இருந்தாக்கா அந்த பேனாவை அப்படியே நீங்கள் ஆஃபீஸில் வச்சு பிரிண்ட் பண்ணி, வீட்டில் வச்சே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3D பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்குது, அதுவும் ரொம்ப பாப்புலராக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் போக ரொம்ப டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளவுடு, மொபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தவிர இப்பயே நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னென்னா, நேனோ டெக்னாலஜின்னு ஒன்று வந்துட்டு இருக்குது. நேனோ டெக்னாலஜினா எல்லாம் சின்ன சின்ன மைக்ரோ ஆப்ஜெக்ட்ஸில் இன்டெலிஜென்ஸை புகுத்தி அது வந்து சில விஷயங்களை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நீங்கள் வேர் பண்ணுற துணியிலெல்லாம் கூட அதனுடைய இந்த சென்சர்ஸ் எல்லாம் பொருத்தி அது இட் வில் பி ஏபிள் டு டூ மோர் தென் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சட்டை போடுறீங்கன்னா அந்த சட்டையில் சில டெக்னாலஜியை புகுத்திட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சட்டை வந்து ஒரு நெருப்பில் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும், நெருப்பில் எரியாத சட்டை இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த டெக்னாலஜி கொண்டு நம்ம புதுசு புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய இது வந்துட்டு இருக்குது, டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்குது.
0: சார், இப்போ இந்த சென்சார் வச்சு நம்ம இவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஐடி ஃபீல்டு இன்னும் நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு, இன்னும் அதை டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வர்ற இந்த அட்வான்டேஜ், புது டெக்னாலஜிஸ் நமக்கு அட்வான்டேஜா இல்லை டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: எல்லா விஷயங்களையும் இருக்கிற அதே பிரச்சனை தான், அட்வான்டேஜ் இருக்குது. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து அட்வான்டேஜ்னு சொன்னோம், பைக் வந்து அட்வான்டேஜ்ன்னு. நிறைய கார் வந்து சிக்னலில் நின்று, நிறைய பைக் வந்து சிக்னல் நிற்கும் போது அதை டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி பார்ப்போம். ஸோ எல்லாமே எல்லா புதுசாக வர விஷயங்கள்லையும் இருக்கிற அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த வைஸ் திங் என்னன்னாக்கா, அட்வான்டேஜஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டிஸ்அட்வான்டேஜஸை அட்ரஸ் பண்ண பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கார், நிறைய பைக் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா யூ ஹவ் டு புட் லாட் ஆஃப் சிக்னல்ஸ், அங்கங்கே டிராஃபிக் சிக்னல்லாம் வச்சிங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை நினச்சி நம்ம எதையும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி, அந்த குறைகளை எப்படி நிவர்த்தி பண்ணி அந்த அட்வான்டேஜை வந்து லார்ஜர் க்ரௌடுக்கு போக வைக்க போகிறோம் அப்படின்றது தான் ரியல் சேலஞ்ச்.
0: சார், இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்மளால் யூஸ் பண்ண முடியுது சார். இதே நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது, நம்மளை விட ஒரு 2-3 இயர்ஸ் சின்ன பையன் வந்து அவன் டக்கு டக்குன்னு யூஸ் பண்ண முடியுது, அவனுக்கு அவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையே நம்ம எந்தெந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆக்கிக்க முடியும் சார்? டெய்லி லைஃப்லேயோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர்லேயோ சொல்லுங்கள் சார். கொஞ்சம்
1: ஸ்மார்ட் ஃபோனுன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் அவ்வளோதான். அந்த ஃபோன் என்னெல்லாம் பண்ண வைக்கணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டு பாட வைக்கணும்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஒரு மியூசிக் அப்ளிகேஷன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்கன்னு தெரியுங்கன்னா ஜிபிஎஸ் அப்ளிகேஷன் உள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே போட்டுட்டாக்கா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வில் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. ஸோ இதையே வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பிரச்சனைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விவசாயத்துலலாம் எடுத்திங்கன்னாக்கா கடை நிலையில் தண்ணி திறந்து விடும் போது கடை மடைக்கு தண்ணி வரல அப்படின்வாங்க, கடைசியில் இருக்கிறவங்களும் தண்ணி வரலன்னு, இதெல்லாம் அன்றாட பிரச்சனைங்க. நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் யூ கேன் க்ரியேட், புதுசாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜில் எல்லோரும் இன்றைக்கி எல்லா வில்லேஜ்லேயும் எல்லாருக்கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, அது எதனா அந்த மாதிரி ஒரு சென்சர் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி அன்றாட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் போட்டுக்கிட்டாக்கா யூ வில் பி ஏபிள் டு யூஸ் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் டு சால்வ் யுவர் டே டு டே ப்ராப்ளம். நம்ம நிறைய இந்த சத்தியமங்கலம் காடு சைடுலலாம் பார்க்குறோம், நிறைய யானைகள்லாம் வந்து காடுங்கள் இதெல்லாம் தோட்டம் துறவெல்லாம் அழிச்சிட்டு போகிற மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அங்கே ஒரு மூமெண்ட் ட்ராக்கர் ஏதோ ஒன்று வச்சு ஒரு யானை அங்கே நகருது அப்படின்னாக்கா அந்த இடத்துலேருந்தே ஒரு சிக்னல் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சு உடனே அது ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஒரு நியூஸ் மாதிரி போக வச்சு அது ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு முன்கூட்டியே நிவர்த்தி அந்த யானைங்களோட இது இல்லாமல் தாக்க முடிகிற அளவுக்கு நம்ம வந்து வி கேன் யூஸ் த டெக்னாலஜி. டெக்னாலஜி இருக்குது, நான் சொல்கிறேன் டெக்னாலஜி ஆஸ் சச் டெக்னாலஜி இருக்குது, அது நம்மளுடைய பிரச்சனைகளை டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம்.
0: இப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இதை எப்படி சார் யூஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ நீங்க அக்ரிகல்ச்சர் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும்?
1: நம்ம முக்கிய இதுல வந்து வெரி எசென்சியல் எலிமெண்ட் என்னன்னாக்கா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, இது வந்து எப்படி சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட. ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணாம ப்ராப்ளம் தான் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதை உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி யாரோ ஒரு ஏஜென்சி நான் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு இயக்கம் ஒரு அரசாங்கமாக இருக்கலாம் இல்லை ஒரு காலேஜாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் இதை வந்து அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை எடுத்து தொகுத்து இதை எதெல்லாம் வந்து ஐடி டெக்னாலஜி வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை இட் வில் பி எனி திங் எல்ஸ் ரைட் ஏதோ ஒரு டெக்னாலஜி வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி 99% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வபிள் பை சால்வ் பண்ணனா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு வார்னிங்காவது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சுனாமி, சுனாமிக்கு இப்போ நம்ம ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ரைட், நிறைய அந்த சுனாமி அலர்ட் வர அளவுக்கு நம்ம வந்து சில கரையோர பகுதிகள்லாம் செட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனில் தான் போடணும்னு அவசியம் இல்லை, இட் குட் பி எனி திங் பட் அண்டர்லையிங்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்ல எலிசிட் பண்ணி வெளியே எடுத்தால் தான் யூல் பி ஏபிள் டு சால்வ். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் சால்விங் அ ப்ராப்ளம் இஸ் நோயிங் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் தெர் இஸ் அ ப்ராப்ளம், ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ணவே முடியாது.
0: ஸோ சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு நாம வந்து கண்டுபிடிச்சிட்டா நம்ம அதுக்கு சொல்யூஷன்ஸ் நம்மளாவே தயார் பண்ணிக்க முடியும்.
1: எல்லாரும் வந்து அங்கங்கே திட்டா இது ஒரு ப்ராப்ளம் இது ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு குரூப்பாக உட்காந்து இதெல்லாம் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளமுக்கெல்லாம் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ண பிறகு தென் யூ நீட் டு யூஸ் த டெக்னாலஜி, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நேராக வந்து டெக்னாலஜி உள்ளே போட்டு நான் சால்வ் பண்ணுவன்றது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வில்லேஜுங்கள்லாம் இன்றைக்கும் வந்து அந்த பஞ்சாயத்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருக்குது விச் இஸ் ஒர்க்கிங் வெரி எஃபெக்டிவ்லி. எதனா ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணுன்னாக்கா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த இதை வச்சு ஒலிபெருக்கி வச்சு சொல்கிறாங்க. இது வந்து அந்த டெக்னாலஜி அங்கேயே நின்றுடுச்சு, அனௌன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அங்கேயே நிறுத்திட்டோம், நம்ம அதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம கொண்டே போகலை, இப்போ கொண்டு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்கூட்டியே வர நான் சொன்ன யானைங்க உள்ள ஊருக்குள்ளே வருதுன்னா அங்கே போய் அனௌன்ஸ் பண்ண யானைங்க ஊருக்குள்ளே வருது யாரும் வெளியே வராதிங்கன்னு சொல்லணும், இல்லை காட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐ மீன் ஊரில் வந்து இந்த மாதிரி விஷக்காய்ச்சல் பரவுது தண்ணி குடிங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் யூ கேன் அனௌன்ஸ் இட் ரைட் யூசிங் யுவர் டெக்னாலஜி இட் செல்ஃப். இது யாரும் இனிஷியேட் பண்ண தேவையில்ல, போட்டாதான் அதுக்கு அப்ரோச் நம்ம கண்டுபிடிப்போம். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா யூ வில் நாட் ஃபைண்ட் த சொல்யூஷன்.
0: சார், ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னீங்க. ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். பட் சார், இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி ஃபீல்டோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஐடி ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு, தட் இஸ் நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி சார் தெரிவுபடுத்த முடியும்?
1: இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பிறக்கும் போதாகவே வந்து டெக்னிக்கலி அவேராக தான் பிறக்கிறாங்க. டிஎன்ஏவே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரைட்டு, இப்போ வந்து எல்லாரோட டிஎன்ஏலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னு தான் நினச்சிக்கணும் நம்ம. ஏன்னா என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என் பசங்க வந்து தே ஆர் மோர் ஸ்மார்டர் தென் யூஸிங் தீஸ் டிவைசஸ் தென் மீ. ரைட், நான் வந்து இதை எப்படி பண்ண அப்படி பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணனால அவங்க வந்து டக் டக்குன்னு பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ டெக்னிக்கலி அவங்க ஸ்மார்ட்டர் ஆகிட்டுறாங்க. ஒன்று, ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி கார் சைக்கிள்லாம் வந்தப்போ இட் இஸ் ஒரு மாதிரி அது புதுசாக தெரிஞ்சது. எனக்கே தெரியும், கார் வச்சுருந்தவங்க எல்லாரும் கார் ஓட்டல. அப்போ கார் ஓட்டத்துக்குன்னு ஒரு தனி குரூப் இருந்தது, டிரைவர்ஸ்னு ஒரு குரூப் இருந்தது. அவங்க கற்றுக்கிட்டு தான் கார் ஓட்டது இது பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாரும் அவங்க காரை ஓட்டிக்கிற அளவுக்கு திறமை வந்துடுச்சு. அதே மாதிரி செல்ஃபோனெல்லாம் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடாது, அது ஒரு டிவைஸாக பார்க்கணும். ரேடியோ மாதிரி அது ஒரு டிவைஸ். உனக்கு இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும், இந்த பட்டன் அழுத்தினா இது வரும்னா அதுக்கு ஒன்றும் லிட்ரஸியே தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் இஸ் ஃபார் எனி டம் பர்சன் மாதிரி தான். ரைட், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இத்தனை பட்டன் இருக்கும். சிவப்பு பட்டன் அழுத்தினா இது வரும், பச்சை பட்டன் அழுத்தினா இது வரும், மஞ்சள் பட்டன் அழுத்தினா இது வரும்னு சொல்லிட்டாக்கா தெர் இஸ் நோ லிட் பேரியர் ஃபார் அன்எஜுகேட்டட் பர்சன் டு யூஸ் த டெக்னாலஜி. நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் சொல்யூஷனே நம்ம பண்ணும் போதா இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லி பண்ணும் போதா அதை வந்து டெக்னிக்கலி இல்லிட்ரேட் ஆடுறவங்களை மட்டும் இல்லை, ரியலாகவே இல்லிட்ரு படிக்காதவங்க கூட அது யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் கார் ஓட்டுறவங்களாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் ஓட்ட முடியும். படித்தவங்க தான் ஓட்டணும்னு அவசியம் கிடையாது, எல்லாருமே கார் ஓட்டுறோம். எப்படி வந்தது? இந்த கியர் போடணும், இந்த ஸ்டியரிங் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இட் நவ் இட் இஸ் மோர் ஆஃப் அ ஹேண்டிகிராஃப்ட் தேன் அ டெக்னிக்கல் திங். இட்ஸ் மோர் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட், கைத்தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ரைட், அதே மாதிரி தான் இதுவும். நீங்கள் ஒரு டிவைஸில் ஒரு 4 பட்டன் போட்டுட்டு பச்சை பட்டன் அழுத்தினா யானை வந்தால் கத்தணும், சிவப்பு பட்டன் அழுத்தினா கரண்ட் போச்சு, சம்திங் லைக் தட். ஸோ யூ இஃப் யூ மேக் இட் வெரி கிளியர் டு பீப்புள் தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்ப்ளாய்ட் த டெக்னாலஜி.
0: ஓகே சார், ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு, தட் இஸ் படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் இது நடக்கும் அப்படின்னு ஒரு தெளிவு கொண்டு வர்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி செக்டாரோ ஏதாவது இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்திருக்கா?
1: அது அது வந்து ரொம்ப பிளாங்கட்டான சில ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, லாட் ஆஃப் சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் டூயிங், லாட் ஆஃப் பெரிய கார்பரேட்ஸ் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவாக எடுத்துட்டு பண்ணுறாங்க, நிறைய பண்ணுறாங்க. அதுவே வி கனாட் பிளேம் எனிபடி ஃபார் எனி திங். என்னென்னா இட் இஸ் அ டைம் ஃபார் பீப்புள் டு கம் டுகெதர் டு சால்வ் பிகர் ப்ராப்ளம்ஸ். ரைட், அதுதான் முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் பிளேமிங் சம்படி, இது சி நீங்கள் பண்ணல, இது நீங்கள் பண்ணலன்னு சொல்ல. அது யாருன்னா எப்போனா பண்ணிகிட்டே இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் கூட பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா இருக்கிற பிரச்சனைகளில் எவ்வளோ வந்து டெக்னாலஜியை கொண்டு ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எங்கே வார்னிங் கொடுத்து அவாய்ட் பண்ண முடியும், இதுதான் வந்து நம்ம பண்ண வேண்டியது. நீங்கள் கேட்ட மாதிரி கவர்மெண்ட் பண்ணுறாங்களா, சொசைட்டி பண்ணுறாங்களா, தேர் ஆர் டூயிங் இட். பட் நம்ம நினச்ச ஸ்பேஸ்லேயோ நினச்சில செய்யாமல் இருக்கலாம், அதுக்கு வேறு ப்ரியாரிட்டிஸ் இருக்கலாம். பட் ஐ வில் நாட் பி குவாலிஃபைட் டு சே யாருமே பண்ணலை அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட பாயிண்ட் வந்து தேர் ஆர் ப்ராப்ளம்ஸ் விச் டே டு டே ப்ராப்ளம் பார்க்குறோம். லெட் பீப்புள் ஹூ கேன் கிவ் சொல்யூஷன் கம் டுகெதர் வித் த பீப்புள் ஹூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம். பிரச்சனைகளை பார்க்குறவங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறவங்க ஒன்றா உட்காந்தாக்கா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் வேஸ் டு அவாய்ட் த ப்ராப்ளம்.
0: ஸோ இப்போ கம்ப்யூட்டர் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் இப்போ இந்த இப்போ அப்கமிங் ட்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லித்தர்றதுக்கும் நம்ம ஸ்கூல்லேருந்தே ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் சார். அந்த மாதிரி இப்போ தெரியாதவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூல்லேருந்தே ஒரு ஸ்டெப் எடுக்கலாமா? லைக் இப்போது எப்படி ஒரு ஐடி ஃபீல்டில் வந்து சிஆர்எஸ் இருக்கோ அந்த மாதிரி ஸ்கூல்லே ஏதாவது வைக்கலாமா சொல்லித்தர்றது?
1: அதெல்லாம் அது வேண்டான்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து வந்து இது நேச்சுரலாகவே எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. என் பையனுக்கெல்லாம் நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல, ஐபேட் எடுத்து தான் ஒர்க் பண்ணுறான். ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கிற அப்ளிகேஷன் டக் டக்குன்னு என்ன நான் பார்க்கும்போது ஒரு கண்ட்ரோல் எல்லாம் மேலேருந்து இருக்கிறான், கீழே இருந்துருக்கான், எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது தனிப்பட்ட முறையில் சி தி சக்ஸஸ் ஆஃப் தி சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிம்பிளிசிட்டி ஆஃப் த யூசேஜ். நீங்கள் அந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறதே ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இல்லை ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக சொல்லி கொடுத்தா அது யாருமே கற்றுக்க மாட்டாங்க. சிம்பிளாக இருக்கணும், சொல்யூஷன் பண்ணும் போதவே சிம்பிளாக பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலே 99% ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் டு யூஸ் இட். அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஆன்லைனில் பேமெண்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை சிம்பிளாகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அடாப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை காம்ப்ளெக்ஸ் ஆக்க ஆக்க, நீ அங்கே போய் இதை போடு, இங்கே போய் இதை போடு, அங்கே போய் அதை போடுனாக்கா அடாப்ஷன் இருக்காது. அப்போ தான் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். இப்போ சிம்பிளாக ரெண்டு பட்டன் அழுத்து, மூணு பட்டன் அழுத்துனா டெஃபினட்டாக இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு யுவர் குவெஸ்டின், ஸ்கூல்லேருந்தே டீச் பண்ணுமானா தேவையில்லை, நேச்சுரலாகவே பிளட்டில் வந்துட்டு தான் இருக்குது. என்னென்னா நம்ம இது வரைக்கும் நம்ம பிரச்சனை என்னென்னா, வர ஃபங்க்ஷனாக வர ஃபீச்சர்ஸு வர டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். இந்த டெக்னாலஜி இப்படி யூஸ் பண்ணுறதோடு நிறுத்திடுறோம். அது அடுத்த லெவலில் நம்மளோட பிரச்சனைகள், அன்னாட பிரச்சனைகளே சால்வ் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணலைன்றது என்னுடைய என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொபைல் ஃபோன் டெய்லி எடுத்து டெய்லி போகிறேன், காரில் வரேன், டிராஃபிக்கில் ஒரு 20 நிமிஷம் நிற்கிறேன், எனக்கு தெரியும் என் ஃபோனில் GPS இருக்குன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு டிராஃபிக் மானிட்டர் பண்ணுற ஒரு அப்ளிகேஷனாக யாருனா பண்ணி பண்ணுறாங்க, கூகுளில் பண்ணுறாங்கலாம் பண்ணுறாங்க. ஒருத்தர் லோக்கலைஸ்டாக சென்னைக்கு மட்டும் ஒரு டிராஃபிக் மானிட்டரிங் சிஸ்டம் மொபைலில் போட்டு அங்கங்கெல்லாம் டிராஃபிக் பிளாக் ஆகுது, இங்கே போகாது, அங்கே ரோட் பிளாக் ஆகுது அப்படின்றத நம்ம ஒன்றும் பண்ணல.
0: ஸோ அந்த டிராஃபிக்கில் நிற்கிற நம்மளே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்
1: பண்ண மாட்டோம். அது வந்து யாரும் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஒரு ஃபீச்சர் வந்ததுன்னா அது யூசேஜோடு நிறுத்திக்கிறோம், அதை அப்ளை பண்ணி இன்னொன்று இன்னொரு விஷயத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு நம்ம பண்ண மாட்டோம்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
0: சார், ஸோ இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கிறதோட இல்லாமல் அதை வந்து அடுத்த லெவலுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு நிறைய தெளிவாக சொன்னீங்க. ஸோ கடைசியாக உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
1: ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன அதே அட்வைஸ் தான், நீங்கள் காலேஜ் கேம்பஸ் ஸ்கூலில் பார்க்குற லைஃப் இஸ் நாட் வாட் யூ ஆர் கோயிங் டு சி ஒன்ஸ் யூ கோ அவுட் ஆஃப் த கேம்பஸ். கேம்பஸ்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சிலபஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும், உங்களோட அப்ஜெக்டோலாம் அந்த எக்ஸாமை க்ராஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன வரப்போதும் சிலபஸ் சொல்லிவிடும், ரைட்? நீங்கள் சிலபஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா இது பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ அங்கே வந்து 90 நாளோ 180 நாளோ யாரோ சொல்லிக் கொடுப்பாங்க, 6 மாதம் சொல்லிக் கொடுப்பாங்க, லாஸ்ட்டு 10 நாள் எக்ஸாம் நடக்கும், பாஸ் ஆகிட்டா முடிஞ்சிடுச்சுன்னு வந்துடலாம். வெளியில் போனீங்கன்னாக்கா இட் இஸ் எக்ஸாம் எவ்ரிடே, இட் இஸ் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே. ஏன்னா சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ எவ்ரிடே. இப்போ அங்கே உங்களுக்கு சிலபஸ் கிடையாது, எதுலேருந்து யார் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து இதுலேருந்து வெளியே இன்னொரு கேள்வி கேட்டால் மேடம் இது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்லி நீங்கள் மார்க் கேட்கலாம். இந்த கொஸ்டின் நீங்கள் ஒன்றும் சொல்லியே கொடுக்கல, இது எங்கே சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு 5 மார்க் வாங்கி ஃபஸ்ட் மார்க் வாங்கிடலாம். ஆனால் வெளியில் போயிட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டு சிலபஸ் கிடையாது, ஃபிக்ஸ்டு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் கிடையாது, எவ்ரிடே சம்படி இஸ் இவால்வேட்டிங் யூ ஃபார் குட் அண்ட் பேட். ஸோ கம் ப்ரிப்பேர்ட், வெளியே வரும்போது தான் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் நாட் வாட் யூ சி வித் இன் த கேம்பஸ். நீங்கள் கேம்பஸ்குள்ளே பார்க்குற லைஃப் கிடையாது, இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி. வெளியில் போனீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கம் ப்ரிப்பேர்ட், அதுக்கான ப்ரிப்பரேஷனோட வெளியே வாங்க. வெளியே வர்றது அதுதான் சொன்னேன், இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னது அதுதான். அந்த ஒரு 3 மாதம் 6 மாதம் இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க, உங்கள் காலேஜ் கேம்பஸ்க்கு வெளியே இன்டர்ஃபேஸ் பண்ணுங்க. அவங்கெல்லாம் எப்படி நடக்கும், உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் பேசுங்க, ஏய் உன்னோட சேலஞ்சஸ் என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் பேசி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தட் வில் ப்ரிப்பேர் யூ ஃபார் வாட் இஸ் கோயின், நோபடி இஸ் கோயின் டு டேக் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவே, யூ ஹாவ் டு கோ த்ரூ இட். அந்த வழியாக தான் போகணும். யூ கேன் பி ப்ரிப்பேர்ட், ஏய் இங்கே போனாக்கா இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க.

0: தட் இஸ் மை அட்வைஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ்.
1: ரொம்ப தேங்க்ஸ் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டெக்னாலஜி இல்லிட்ரஸி பற்றி, ஒரு டெக்னாலஜிக்குள்ளே தட் இஸ் டெக்னிக்கல்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கும் இது இது செஞ்சால் இப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: Thank you. Welcome and wish you all the best.

0: ているプリエット。வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. டெக்னிக்கல் லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் இல்லிட்ரஸி பத்தி தான் நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட டெக்னிக்கல் இல்லிட்ரஸி அண்ட் டெக்னிக்கல் லிட்ரஸி பத்தி பேசுறதுக்காக வின் வினயா இன்ஃபோ சிஸ்டம்ஸ்ல இருந்து டைரக்டர் மிஸ்டர் பானுகுமார் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். சார், ஸோ இப்போ ஐடி ஃபீல்ட்ல அப்கமிங் டெக்னாலஜிஸ் என்னென்ன சார்?
1: அப்கமிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் தட் கம் இன். ஒன் பார்ட் ஆஃப் இட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் ஹவு திங்ஸ் ஆர் மூவிங். இப்போ நம்மளோட டே டு டே இதுலேயே நீங்கள் நம்ம பார்த்தோம்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். டெக்னாலஜி ஹஸ் கான் டு அ லெவல் வேரன் ஒத்தொத்தரும் அட்லீஸ்ட் டூ ஃபோன்ஸ் வச்சுருக்கிற இது ஆர் டூ கேட்ஜெட்ஸ் வச்சுக்கிற நிலைமையில் இருக்குது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஐடி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் தேர். ஸோ ஐடிங்கிறது இஸ் கோயின் டு சர்வைவ், பட் த வே இட் இஸ் கோயின் டு ஒர்க் இஸ் நாட் வாட் இட் வாஸ் 10 இயர்ஸ் பேக். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய நம்ம பார்த்தோம்னா மொபைல் ஃபோனில் ஒர்க் பண்ணுமா தான் பார்க்குறோம். ஆப்புன்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம அப்ளிகேஷனுங்கிறதே போயிடுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் அரவுண்ட் கையிலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வருது. தட் இஸ் ஆன் ஒன் சைடு. தி அதர் சைடு இஸ் இப்போ அந்த டேட்டா ஸ்கேல் தட் கோஸ் இன் பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இஸ் ஹியூஜ். நம்ம எல்லோரும் லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அந்த மாதிரி சோஷியல் சைட்ஸ் இருக்குது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் டேட்டா ஓரியன்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள். ஸோ அந்த டேட்டா பேஸ் பண்ணி பண்ணுற இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஹியூஜ். ஸோ டிப்பிக்கலி திங்ஸ் தட் மூவ் அரவுண்ட் இஸ் ரிலேட்டட் டு பிக் டேட்டா, வாட் வி கால் அஸ் பிக் டேட்டா. ஸோ சோஷியல் சைட்ஸ் இருக்குது, சோஷியல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். தென் தி மொபைல் சைட்ஸ் விச் ஆர் தேர். ஸோ மொபைல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் இட் அண்ட் ஆல் தட். தி தேர்ட் பார்ட் இஸ் டேட்டா நிறைய இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங். ஸோ இப்போது இந்த ஏஜ் குரூப்புக்கு இதுதான் லைக் பண்ணுறாங்க அதனால. ஸோ அதுக்கு நமக்கு தெரியாமல் நம்ம கொடுக்குற அந்த டேட்டா ட்ரெயிலை வச்சு எடுக்கிறது. ஸோ அனலிஸ் பண்ணி எடுக்கிறது. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் ரியாலிட்டி நமக்கு தெரியாமல் எங்கேயோ ஸ்டோர் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கூகுள், ஜிமெயில் பார்க்குறோம், ஆர் நம்ம ஆப்ஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். இது எதுவுமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆப் கிரியேட் பண்ணவனுக்கோ இல்லை கூகுளுக்கோ தெரியும், அந்த டேட்டா சென்டர் இந்தியாவில் இருக்கா இல்லையா கூட தெரியாது. ஸோ தட் இஸ் வாட் வி டாக் அபவுட் அஸ் கிளவுட். ஸோ இன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா சோஷியல், மொபைல், அனாலிட்டிக்ஸ் அண்ட் கிளவுட், ஸ்மாக் இஸ் வேர் திங்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ். ஸோ பட் இதுக்காக நான் தனியாக படிக்கணுமானா இன் ரியாலிட்டி நாட் தேர். லாட் ஆஃப் வாட் வி லேர்ன் டுடே லைக் C#.NET இஸ் சஃபிஷியன்ட். ப்ளஸ் அடிஷ்னலாக மொபைலெலாம் வரதுனால ஆண்ட்ராய்டு, iOS அந்த மாதிரி. ஸோ பை அண்ட் லார்ஜ் நம்ம கரிக்குலமில் இருக்கிறத தவிர இஃப் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் வித் தீஸ் திங்ஸ், getting into that kind of a field is easier.
0: சார், இப்போ இந்த அப்கமிங் ஸ்மாக் டெக்னிக் பத்தி, டெக்னாலஜி பத்தி சொன்னீங்க, இது நமக்கு அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா சார்?
1: There are two sides to a coin. எது எடுத்தாலும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். It depends on how we are using it. For example, there are sites which talk about, for example, mobiles இதுலயே இருக்கச்ச. I can give you two examples, one on a positive, one on negative. Somebody was traveling abroad. This is a real scenario. Somebody was traveling across the ocean for a long time and he was returning to his hometown. So the last haul vandu his flight is for 10 hours. Now for simplicity I will say he likes KFC's bucket chicken. So how do I like to have a scenario where KFC bucket chicken is given to me when I land 10 hours down the line? Abdin he tweets in the Twitter. Abdin to mobile switch panniyaachu eri okkandaachu flight la. ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு அவன் இறங்குற இடத்துல. தி ஏர் ஹோஸ்டஸ் கிவ்ஸ் அ மெசேஜ், ஸோ அண்ட் ஸோ ஹூவர் இஸ் ட்வீட்டட், யூ ஹாவ் அ மெசேஜ் இன் த கவுண்டர், கோ டு யுவர் கோ டு அவர் கிரவுண்ட் ஸ்டாஃப், தே வில் கைட் யூ. அங்கே போனால் ஹி ஹேஸ் சம் ஒன் ஃப்ரம் KFC. இட் இஸ் நாட் KFC, ஐம் ஜஸ்ட் கோட்டிங் அன் எக்ஸாம்பிள். KFC பக்கெட் சிக்கனோட சம்படி இஸ் வெயிட்டிங். ஸோ த பாசிட்டிவ் சைடு. ஸோ KFC ட்வீட் மெசேஜை பார்க்கறதுக்கு, சோஷியல் மீடியாவை பார்க்கறதுக்குன்னு தே ஹேட் சம் ஒன், தே லுக்ட் அட் இட், அதை பேஸ் பண்ணி தே ஆர் ஏபிள் டு அரைவ் அட் அ சிச்சுவேஷன். ஸோ திஸ் பர்சன் இஸ் கமிங் இன் திஸ் ஃப்ளைட், ஸோ இதை நம்ம பண்ணலாம். தட் இஸ் கோயிங் பியாண்ட் கஸ்டமர் சர்வீஸ், எலேட்டிங் அ கஸ்டமர். ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ்னு பார்த்தோம்னா தெர் வாஸ் அ பர்சன், திஸ் இஸ் அகெயின் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், தெர் வாஸ் அ பர்சன் ஹூ வாஸ் ஒர்க்கிங் இன் அ ஹோம் ஆஸ் அ ஹவுஸ் கீப்பர். So at one point avanukku and the owner ku tagaraar vandu he walks out, but he was அன்கம்ஃபர்டபுள் வாக்கிங் அவுட் பிகாஸ் ஹி வாஸ் சென்ட் அவுட். ஸோ ஓனரை ட்ராக் பண்ணிட்டு இருந்தான், ஹி ஹேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஃபேஸ்புக்கில் அதில் இதில். ஸோ ஓனர் பை சான்ஸ் ஹட் செட் தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஃபார் 10 டேஸ், வீடு பூட்டியிருக்கோம், சாவி இந்த இடத்துல வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். சாவி இருக்கோ இல்லையோ தட் கைட் நோஸ் பிகாஸ் ஹி இஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ அந்த 10 டேஸுக்குள்ள ஹி பர்கிள்ட், ஹி வெண்ட் ஆஸ் அ பர்க்லர், ஹி டுக் எவ்ரி திங் தேர். ஸோ தே லாஸ்ட் சம்திங். பட் அகெயின் த பாசிட்டிவ் ஸ்பின் அவுட் ஆஃப் தட் இஸ் அவனும் ஃபேஸ்புக்கில் நான் போய் இவன் என்ன பண்ணால் ஐ பேக் ஸ்டாப், நான் போய் 3D turn பண்ணான். ஸோ ஹி வாஸ் காட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் இட். தேர் இஸ் அ பாசிட்டிவ் அண்ட் அ நெகட்டிவ். லாட் ஆஃப் திங்ஸ் லைக் இன்டர்நெட் ஹஸ் ரியலி புட் திங்ஸ் இன் டு அவர் பாம் டாப். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி வாண்ட் டு சி, ஹவு வி வாண்ட் டு சி. இட்ஸ் லைக் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் பண்ண சொன்னால் ஒன் வே இஸ் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம், யூஆர் நாட் கோயிங் டு லேர்ன் எனி திங். பட் ஆன் தி அதர் சைட் அதையே நான் புரிஞ்சுண்டு, இஃப் ஐ புட் இட் இன் மை ஓன் வேர்ட்ஸ் ஐ லேர்ன் சம்திங். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ வித்வுட் சேயிங் இஸ் இட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஐ வில் லீவ் இட் வித் திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் யூ டு டிசைட்.
0: சார் வந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு, நம்ம யூஸ் பண்ற விதத்துல தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னே வச்சுக்கலாம், ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நாலேஜ் எடுத்துக்கிட்டா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு டக்குன்னு வர முடியும் சார்?
1: பேக்ரவுண்ட் நாலேஜ்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. பேசிக்காக வந்து நமக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருந்து, பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்கில் இருந்து, லாஜிக்கல் சென்ஸ் இருந்ததுன்னா எனிபடி கேன் கம். சிம்பிள் எக்ஸாம்பிள், ப்ராபப்ளி அ ஃபியூ டெக்கேட்ஸ் பேக் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்டுங்கிற ஒரு ரோல் கிரியேட் ஆச்சு. அந்த ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட்ஸ் வந்து SAP இருந்தாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா தே மைட் பி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எங்கேயாவது, இல்லைனா அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எங்கேயா பிளான் மேனேஜராக இருப்பாங்க. தே கேம் இன் டு ஐடி எதுக்காக? SAP வி ஹேட் மாட்யூல்ஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ஸோ அந்தந்த மாட்யூலுக்கு அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வைக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷலைசேஷனில் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸாம்பிள். இன்னைக்கு த வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்மாக், நான் சொன்ன மாதிரி. ஸோ லாட் ஆஃப் அந்த ஸ்மாக்கோட ரிலேட்டட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் இன்வால்வ். படித்தவன் படிக்காதவன் எல்லார்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, தேங்க்ஸ் டு ப்ராபப்ளி ஆண்ட்ராய்டு 1 ஆர் வாட் எவர் இட் இஸ். எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஆப்ஸ் இருக்குது, எல்லாரும் அதை ஆப்ரேட்டும் பண்ணுறாங்க, படிச்சிருக்கோமோ இல்லையோ ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நாம் இப்போ அதில் சர்வைவ் ஆகணும்னா வி ஷுட் ஸ்பெஷலைஸ். ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் லெவல் எங்கே ஸ்பெஷலைசேஷன் இருக்குன்னு பார்த்து அந்த ஸ்பெஷலைசேஷன் ஏற்ற மாதிரி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறது மொபைல் கம்ப்யூட்டிங்கில் ப்ரோக்ராம் பண்ணணும், ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன்னா ப்ராபப்ளி நான் ஆண்ட்ராய்டு அந்த மாதிரி கற்றுப்பேன். பட் சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் இட் அஸ் கிளவுட் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில், நான் எப்படி மேனேஜ் பண்ணி ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப்பில் வேணும்னா அதை பேஸ் பண்ணி படிக்கணும். ஸோ இட் ஹஸ் கான் இன் டு அ ஸ்பெஷலைசேஷன். ஒரு 30 வருஷம் முன்னாடி யாராவது ப்ரோக்ராம் எழுத வந்தால் போகிறோன்றது தட் வென்ட் இன் டு குவாலிட்டி ப்ரோக்ராமிங். அதுக்கப்புறம் அது டொமைன் ஸ்பெசிஃபிக் ஆகி இப்போ இன்ட்ரெஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். பட் பேஸ் க்ரைட்டீரியன் த்ரெட் தேவைங்கிறது நம்மளோட லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். மோர் இம்பார்ட்டன்ட்லி we should be able to learn and adapt basically because IT deno change aadu. So when it is coming in change aaga naam adha kattukonu. Kattukiradhu mattum illa nammaloada programming style o nammaloada interaction style o nariya vishayangal maarum. Adu maarupada naam adha adapt aikkanum. Ippa na 30 varsham munnadi na industry ku vanda podu irundha language edhuvume ni kedaiyadhu. So ippa vara na kattundu na survive aagalena na I would have lost. So adha kattundu adha adapt panni porathukku undana oru மைண்ட் செட் இருந்ததுன்னா, பேசிக் லாஜிக்கல் இது இருந்ததுன்னா, டிபெண்டிங் அப்பான் அன் இன்ட்ரெஸ்ட் லெவல் படிச்சு வி வில் பி ஏபிள் டு டேக் இட்.
0: சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த ஒரு தனி இது எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதை கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டுக்கு போகலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஆர்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் எந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டிஃப்ரென்சியேஷன் வரும் சார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில்?
1: சி வெரி ஃப்ராங்க்லி, அது ரெண்டுத்துக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் கிடையாது. த வே இட் இஸ் லுக் அட் இஸ் ஆர்ட்ஸ்னா 3 இயர்ஸ், இன்ஜினியரிங் 4 இயர்ஸ். ஸோ இவங்க 4 வருஷம் படிச்சுட்டு கற்றுக்கிறத இவங்க 3 வருஷத்தில் கற்றுக்குறாங்க. ஸோ த குவாண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஸ்லைட்லி லோ. ஸோ அது டிஃப்ரென்ஸ் வந்தது சேலரி லெவலில் வரும் இன் அ கார்பரேட். பட் ஃப்ரம் அ ஜாப் லெவல் பை அண்ட் லார்ஜ் ரெண்டு பேருமே ஃப்ரெஷராக தான் ட்ரீட் ஆவாங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஜாப் ப்ரொஃபைலில் வருவாங்க. ஸோ த டிஃப்ரென்ஸ் எங்கே வரும்னா, சப்போஸ் இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணவங்கனா இஃப் தே ஆர் இன் டு அன் ஐடி ஃபீல்டு, அதாவது சி எனி ஆஃப் தி சர்க்கியூட் பிரான்ச்சஸாக இருந்தால் தே வில் பி இன் டு அ டிப்பிக்கல் ப்ரோக்ராமிங். நான் சர்க்கியூட் லைக் மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ப்ராபப்ளி தேல் கெட் இன் டு ஆன்சிலரி, டெஸ்டராக போவாங்க இல்லைனாக்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போவாங்க அந்த மாதிரி வரும். வேற இங்கே வரச்ச வி ஆர் டாக்கிங் அபவுட் பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி காம் சயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா தே ஆர் பேசிக்லி இன் டு ப்ரோக்ராமிங். பட் டிஃபரன்ஸ் என்னன்னா அந்த சிலபஸ்ல இருக்கிற டிஃபரன்ஸ்னால லேர்னபிலிட்டி டிஃபரன்ஸ் இஸ் வேர் இட் கம்ஸ் இன் நம்பர் ஒன். நம்பர் டூ, பை அண்ட் லார்ஜ் என்ன ஆகுதுன்னா த்ரீ இயர் கிராஜுவேட்ஸ் 70% ஆஃப் தெம் இமீடியட்டா தே டோன்ட் கெட் இன் டு அ ஜாப், தே கோ ஃபார் அ போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்ல தே பிகம் அ போஸ்ட் கிராஜுவேட். பட் ஃபார் அ கார்பரேட் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஃப்ரெஷர், ஏன்னா தெர் இஸ் நோ ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டு நாம் படித்ததை இஃப் யூ ஆர் ஏபிள் டு சர்வைவ் ஆன், வி ஸ்டில் வில் பி ஏபிள் டு டூ இட். த டிஃபரன்ஸ் இஸ் சர்டன் திங்ஸ் வில் ஹாவ் டு அக்ரி டு டிஸ்அக்ரி அண்ட் மூவ் ஆன். ஒன் இஸ் நானும் ப்ராபப்ளி 85 பாண்ட் 90 பாண்ட், அவனும் 90 பாண்ட், அவன் என்னை விட ஜாஸ்தி வாங்குறான், ஒரே ரோல் பண்ணுறான்னா அவன் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட், நான் த்ரீ இயர் கிராஜுவேட். ஸோ அந்த ஒரு செக்ரிகேஷன் வில் கண்டினியூ அப் டு மிட் மேனேஜ்மெண்ட் லெவல். அதுக்கப்புறம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டாக் அஸ் அ த்ரீ இயர் கிராஜுவேட், ஸோ யூ வில் பி ட்ரீட்டட் ஆன் பார் ஆர் சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் தேன் அ ஃபோர் இயர் கிராஜுவேட், டிபெண்டிங் அப்பான் இண்டிவிஜுவல். ஸோ கீ இஸ் இட்ஸ் மோர் ஆன் அ சேலரி லெவல், பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் இஃப் ஐ நீட் டு சக்சீட் எனக்கு அந்த ஏர்ச் டு க்ரோ இருக்கணும், வெதர் அ த்ரீ இயர் கிராஜுவேட் ஆர் அ ஃபோர் இயர் கிராஜுவேட். ஆஸ் லாங் அஸ் ஐ ஹாவ் த ஏர்ச் டு க்ரோ ஐ வில் ஸ்டில் பி ஏபிள் டு சர்வ்.
0: சார், இப்போ ஆர்ட்ஸ் பேசிக்கலி நாங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால ஆர்ட்ஸுக்கு என்ன மாதிரி கோர்சஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஜாப் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார்? இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் ஐடி ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார்?
1: நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் எல்லாம் மோரலஸ் ஒரே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ த கீ இஸ் நம்ம ஃபோக்கஸ் இஸ் ஆன் ப்ரோக்ராமராக வேணுமா? ஸோ ப்ரோக்ராமிங்னா புது ப்ரோக்ராமிங்காக இதனால் கிடையாது. ஸோ கான் ஆர் த டேஸ் நான் உட்காந்துட்டு ஐ ரைட் அ ஃபுல் ப்ளோன் அப்ளிகேஷன், ஏன்னா அப்ளிகேஷன் இருக்கும், அதை நான் மாடிஃபை பண்ணுவேன். பிகாஸ் சிங்கிள் யூசர் அப்ளிகேஷனாக இருக்கும், இந்த சென்ஸ் டெடிக்கேட்டட் அப்ளிகேஷனாக இருக்கும், ஒரு சர்வரில் என்னோட கம்பெனியில் இருக்கிறது, நான் அதை வந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணேன். ஸோ கிளவுடாக மைக்ரேட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் கற்றுக்கணும், ஸோ தட் அந்த அப்ளிகேஷன் வில் பி போர்ட்டட் இன்டு அ கிளவுட் என்வாயன்மெண்ட். அந்த மாதிரி சினாரியோ வரும். ஆர் இட் குட் பி தட் நான் புதுசாக ஒரு அப்ளிகேஷன் மொபைலில் ரன் பண்ணுறதுக்காக வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ பை அண்ட் லார்ஜ் சிம்பிள் டேர்ம்ஸில் பார்த்தோம்னா கரிக்குலமில் இருக்கிறத தவிர டு அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆன் சி, சி ஷார்ப்பு, டாட் நெட் மாதிரி கற்றுக்கிறதோ, இல்லை இந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறதோ, சம் அமௌண்ட் ஆஃப் ஐடி நாலேஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைபிலிட்டி. நான் ஐடி நாலேஜ் மீன் பண்ணுறது இஸ் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐடிஐ ஆஸ் அ நார்மல் சிஎஸ்சி அதெல்லாம் சொல்கிறதுல, பட் ஐடி நாலேஜ் ஆஸ் இன் தி டெக்னாலஜி, இந்த சென்ஸ் கிளவுட் என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இப்போ நான் அட்மினா ரோல் பண்ணேன்னா என்னென்னலாம் பண்ணணும், வாட் ஆர் த செக்யூரிட்டி ரிலேட்டட், தட் இஸ் ஆன் ஒன் சைட். இன்னொரு சைடில் பார்த்தோம்னாக்க ரியலி நிஷ் ஏரியா, விச் மீன்ஸ் நம்ம நிறைய படித்து எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்க வேண்டியது, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ரிஸ்க் அனாலிசிஸ், அந்த மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நம்ம வந்து நார்மல் அப்ளிகேஷன் ரிலேட்டடில் இறங்கிட்டு லேர்ன், அதை பேஸ் பண்ணி பேரலாக தேர் ஆர் லாட் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிக்கோ இல்லை ரிஸ்க் அனாலிசிஸ்க்கோ அந்த மாதிரி, இல்லை ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி பிஎம்பி இருக்குது, ஐசாக் ஆதர் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன்ஸை பண்ணிட்டு ஷிஃப்ட் அவர் நாலேஜ் டுவர்ட்ஸ் தட், நம்ம ஃபோக்கஸ் என்ன வேணும்ன்ட்டு, தென் க்ரோ ஆன் தட். ஸோ கீ இஸ் டூ திங்ஸ், ஒன்று வந்து நம்மளோட எய்ம் என்னன்னு நம்ம கிளியராக இருக்கணும், அது என்னன்னு கிளியராக இருந்தால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அதை பேஸ் பண்ணி பண்ணோம். ஸோ கட்டிங் த லாங் ஸ்டோரி ஷார்ட், பேசிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ராப்ளி சி, சி ஷார்ப் டாட் நெட், ப்ளஸ் சம் அமௌண்ட் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங் அலாங் வித் அ நேம் வில் ஹெல்ப் யூ சக்சீட்.
0: நம்ம இன்னும் உயரணும்னு நினச்சா கத்துக்கிறத கத்துக்கிட்டா நம்ம எங்கேயோ இருப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க சார். சார், இப்போ எஜுகேட்டட் ஓகே சார், அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்க இந்த நம்ம இப்போ அப்கமிங் ட்ரெண்ட் டெக்னாலஜிஸை வச்சு எப்படி சார் அவங்கவுங்க ஃபீல்டில் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கோங்க, அந்த ஃபீல்ட்லலாம் எப்படி சார் யூஸ் பண்ண முடியும் நம்ம டெக்னாலஜியை?
1: இப்போ டெக்னாலஜி மூவ் ஆகிருக்கிறதுல ஒன் அதர் திங் தட் கம்ஸ் இன் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடிங்கிறது. ஸோ இப்போ இது ஐஓடிங்கிறது என்னென்னா தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் வேர் நார்மல் ஹோம் சினாரியோ இல்லையோ இல்லை எனி சினாரியோ இல்லை ஆட் சம் சென்சர்ஸ், அந்த சென்சர்ஸை பேஸ் பண்ணி அது இன்ட்ராக்ட் பண்ணுறத பேஸ் பண்ணி யூ என்ஷூர் யூ கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங் தட் இஸ் ஒன் விச் கம்ஸ் இன் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். இது என்னன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது கான் ஆர் த டேஸ் வென் ஒனிடா வந்து கேவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு நம்பருக்கு டயல் பண்ணு ஏசி வில் கெட் ஸ்விட்ச் ஆன், அதுக்கு பதிலாக இப்போ யூ கேன் கண்ட்ரோல் எலக்ட்ரிக்கல் இதுலேருந்து ஹோம் இதுலேருந்து எவ்ரி திங் யூசிங் சென்சர்ஸ், பி இட் அ ப்ளூடூத் டெக்னாலஜி ஆர் எனி அதர் பீக்கன்ஸ் தட் ஆர் அவைலபிள், அதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தட் கம் இன். ஸோ அதை பேஸ் பண்ணி வி கேன் டூ இட். ஸோ வென் யூ லுக் அட் சே ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், இட் கேன் கோ டு இது எப்போ நீர் பாசனம் பண்ணணும், எவ்வளோ பண்ணணும், எந்த லெவலில் பண்ணணும், என்ன பண்ணால் என்ன வரும், எப்போ சாகுபடி ஆகும், தட் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்டோட கம்ப்ளீட் டைரியை பில்ட் பண்ணி நான் இந்த டைப் ஆஃப் கிராப்புக்கு இந்த டைப் ஆஃப் உரம் போட்டு இவ்வளோ நாள் இருந்து இப்படி நீர்ப்பாசனம் பண்ணது, இவ்வளோ நாளில் இது அவுட்புட் வந்தது, திஸ் வாஸ் மை எண்ட் சேல் பாயிண்ட் அப்படின்னு எடுக்கிறது. தேர் ஆர் ஆப்ஸ் விச் கண்ட்ரோல் திஸ். இதுக்கு வந்து எனக்கு படிப்பறிவு தேவையில்லை, அந்த உழைப்பறிவு தேவை, அது இருக்கிறவன் வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இதுக்கு அததுக்கு உண்டான ஃபோக்கஸ்டு ஆப்ஸ் இப்போ இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ரிலேட்டட் அப்ளிகேஷன் தட் கெட் இன்வால்வ். ஸோ அதை பேஸ் பண்ணி வி வில் பி ஏபிள் டு டேக் இட்.
0: சார், இப்போது அன்எடுகேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டெக்னாலஜி பற்றி நாலேஜ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோன்னா ஸ்கூல் லெவல்லேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்குமா?
1: சி, இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதுல தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் தட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள், தெரியுமோ தெரியாத சம் பீப்புள் நோ இட், சம் நோ நாட் நோ இட், மை கவர்மெண்ட் டாட் மை ஜிஓவி டாட் ஐஎன், அங்கே போனாக்க தெர் இஸ் அ லாட் தட் டாக்ஸ் அபவுட் டிஜிட்டல் இந்தியா. ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஸ்பெசிஃபிக், ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக், இன்டர்நெட் செக்யூரிட்டி ஸ்பெசிஃபிக், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் பார்ட்னர்ஸையும் எதிர்பார்க்குறாங்க. இது நம்ம ஸ்கூல் லெவலில் ஆரம்பிக்கணுமா காலேஜ் லெவலில் ஆரம்பிக்கணுமாங்கிறத விட நம்ம பாப்புலேஷனோட எஃபெக்ட் நம்ம எல்லா லெவல்லையும் எல்லா பக்கமும் பண்ணாதான் வி வில் பி ஏபிள் டு பி எ டிஜிட்டல் இந்தியா. ஸோ ஒரு பக்கம் பார்ட்னரிங் வித் கவர்மெண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த மாதிரி எஜுகேட்டட் ஃபீல்ட்ஸ்லையோ இல்லை அந்த மாதிரி கம்பெனிஸ் பார்ட்னரிங் டேக்கிங் இட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிள், தேர் குட் பி 10 கம்பெனிஸ், அவங்க கவர்மெண்ட்டோட பார்ட்னர் பண்ணி ப்ராபப்ளி கோயிங் டு அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் டூ இட். அதே மாதிரி ஸ்கூல்ஸில், அதே மாதிரி காலேஜஸில். ஸோ பல கோணங்களில் நம்ம அதை எடுத்துன்னு போனால் தான் இது ஒரு ஸ்கூலில் வருமா காலேஜில் வருமா வராது, தட் இஸ் ஒன் சைட். தி அதர் திங் இஸ் இப்போ பார்த்தோம்னா ஸ்கூல்லையே ஃப்ரம் தி கிண்டர் கார்டன்லேருந்து தி ஐடி எனேபிள்மெண்ட் ஹஸ் ஹேப்பன்.
0: இப்போ வீட்டிலே
1: சொல்லித்தரது வேற, வீட்லேயே 2 வயசு குழந்தைக்கு தெரிஞ்சது கூட பாட்டிக்கும் தாத்தாக்கும் தெரியறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவேர்னஸ் இருக்கு, அதை எப்படி சேனலைஸ் பண்ணோங்கிறது மட்டும்தான் வி வில் பி ஏபிள் டு ஹேண்டில். அதை நம்ம பண்ணுறதுக்கு எல்லா ஆங்கிள்லேருந்து பண்ணணும். ஒன்று ஸ்கூல்ஸ் காலேஜஸில், ஒன்று வி ஹாவ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் மாஸ். ஸோ கவர்மெண்ட்டோட கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ்ட் இன் இட். ஸோ தே ஆர் சீக்கிங் அவர் ஹெல்ப். ஸோ அதில் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாலே வில் பி ஏபிள் டு அச்சீவ்.
0: சார், இப்போ கவர்மெண்ட் டிஜிட்டல் இந்தியா பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ஐடி, இப்போ இருக்கிற ஐடி ஃபீல்டில் யாராவது ஏதாவது செய்கிறாங்களா சார்? இப்போ அன்எடுகேட்டடுக்கு அவங்கவுங்க ஃபீல்டில் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க இதை வளர்த்துக்கிற மாதிரி நம்ம ஐடி ஏதாவது செய்தா?
1: நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே போகும். சி, ஒரு சிலது வெளியில் வரும், ஒரு சிலது வெளியில் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியாக பண்ணுறாங்களா இல்லாமல் ஐ வில் கோட் அன் எக்ஸாம்பிள். எல்லாருமே நம்ம ஃபேஸ்புக்லேயும் பார்த்தோம், யூடியூப்ல வீடியோ இருக்குது, வெரின் வி டாக் அபவுட் ECR ரோட்ல தெர் இஸ் அ ஷேர் ஆட்டோ, அங்கே எனக்கு வைஃபையும் கிடைக்கும், புக்கும் படிக்க முடியும், எல்லாம் இருக்குன்னு. வெதர் ஹீ இஸ் எஜுகேட்டட் ஆர் நாட் அ செகண்டரி, அதை நான் எப்படி யூஸ் பண்ணோங்கிறத புரிஞ்சுட்டு நான் கொடுக்கறது. ஸோ எனக்கு வரவங்க எஜுகேட்டட், அவங்களுக்கு வயர்லெஸ் கொடுக்கணும், அவங்க படிக்கிறதுக்கு புக் கொடுக்கணும், அவங்க பார்க்கறதுக்கு டிவி கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஆன் ஒன் சைட். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் க்வெஸ்சன், இப்போ எல்லாரும் பண்ண முடியுமாங்கிறதுக்கு நமக்கு பண்ணணுங்கிற ஒரு உள்நோக்கம் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் வழிமுறைகள் இருக்குது. அதோடு இல்லாமல் இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ரைட் பீப்புளை நம்ம அப்ரோச் பண்ண மட்டும் தெரிஞ்சிட்டோன்னா த ரெஸ்ட் இஸ் ஆட்டோமேட்டிக்.
0: சார், சரி, உங்கள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் சார், இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
1: இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரியலிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங், தே நீட் ரீசனிங் ஃபார் டூயிங் எனி திங். ஸோ எதுவுமே நான் ஏன் பண்ணணும் தெரிஞ்சால் தான் பண்ணணும், நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்தோன்னாக்க எனக்கு வேணுங்கிறது மட்டும்தான் நான் பண்ணுவேன், மற்றதுக்கு

0: தே ஹாவ் த கேப்பபிலிட்டி டு ஸ்விட்ச் ஆஃப் தெம்செல்ஸ். எனக்கு வாண்டாது அப்படியே ஆஃப் ஆயிரும். வீட்டில் அப்பா அம்மா சொல்றதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதா இருக்கட்டும், அந்த செலக்டிவ் ஹியரிங் மாதிரி தானா மைண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலை வச்சு நிறையவே பண்ணலாம். ஸோ வாட் இஸ் மிஸ்ஸிங் இஸ் கைடன்ஸ். ஒரு பக்கம் ஸ்கூல் காலேஜ் கொடுக்குற கைடன்ஸ், பட் அதே சமயம் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்றதுனால சம்டைம்ஸ் தே லூஸ் ட்ராக் ஆஃப் கைடன்ஸ். எனக்கு தேவையில்லை, எனக்கே தெரியும், ஏன்னா த இன்டர்நெட் இஸ் ஹியூஜ். ப்ராப்ளம் என்னன்னா எனி திங் தட் இஸ் ஹியூஜ் நம்ம காணாமல் போயிடலாம். ஸோ கைடன்ஸ் இஸ் பேசிக்கலி டு என்ஷுர் வி டோன்ட் லூஸ். இப்போ கணத்தில் இறங்கினாலே ஒருத்தன் அவன் கயிறை கட்டி தான் இறங்குறான், அந்த கயிறு எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட்ரோல் இருக்கு, கயிறை விட்டுட்டு அவன் இறங்குறதுல எனக்கு நீச்சல் தெரியும் நான் குதிக்கிறேன்னு குதிக்க மாட்டான், ஏன்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கைடிங் வேணும். அதே லாஜிக்கில் அந்த கைடன்ஸை வச்சுட்டு இஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனால் சிலபஸ் எல்லா நாளும் சேஞ்ச் ஆகாது. வி கே நாட் டூ இட். மினிமம் பீரியட் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது எல்லாம். ஸோ நாம் கீப் ஆர் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன், என்னென்ன சேஞ்சஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துட்டு லேர்ன் பண்ணிட்டு அதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டைல் ஆஃப் ஆப்ரேஷனை மாற்றிட்டு பண்ண முடியும்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக க்ரோ பண்ண முடியும். பட் இட் ஆல் கம்ஸ் டவுன் டு ஐ நீட் டு லேர்ன், அடாப்ட் அண்ட் ஹாவ் தி urge to grow. இது இருந்ததுன்னா we can survive.
1: So students, சார் சொல்றாரு சிலபஸ் மட்டும் இல்ல, வெளியே என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க உங்க ஃபீல்ட்ல ஸ்டாரா ஷைன் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளவு நேரம் உங்க வேல்யூபிள் டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பார், அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்ன்னு.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆர்ஜே ஸ்ருதி. இன்னைக்கு காசு மேல காசு ஷோல சாக்லேட்ஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்தே அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். நம்ம எல்லாரும் சாக்லேட்ஸை வெளில வாங்குறோம். வீட்டிலே செஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பண்ணுற சாக்லேட்ஸை பிஸ்னஸாக பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. அப்படி ஹோம்மேட் சாக்லேட்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் மற்றும் டீச் பண்ணுற சுந்தரி அவங்கள தான் நம்ம இன்னைக்கு காசு மேல காசு நிகழ்ச்சியில் மீட் பண்ண போகிறோம். வெல்கம் மேம்.
1: தேங்க்யூ. வெல்கம்.
0: ஸோ மேம், நீங்கள் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் தயாரிக்கிறீங்க, அதை வந்து பல பேருக்கு சொல்லி கொடுக்குறீங்க எப்படி செய்யணும்னு. சில பேர் வந்து அதை வாங்கவும் வாங்குறாங்க. இந்த ஐடியாவை எப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணீங்க?
1: 2005 இந்த சாக்லேட் மேக்கிங்க்கு ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ நான் வந்து எங்கள் மருமகக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கிளாஸ்க்கு போயிட்டு பக்கா பேசிக் அண்ட் அட்வான்ஸ் சாக்லேட் கற்றுக்கிட்ட பிறகு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேசிக்காக ஐ டீச் கற்றுக் கொடுக்கறது தான் மெயின் வேலை எனக்கு. ஸோ ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா பண்ணித்தருவேன். மெயினாக தீபாவளி, பொங்கல், நியூ இயர்க்கு சாக்லேட்ஸ் ஆர்டர் பண்ணித்தரேன்.
0: ஸோ இப்போ சாக்லேட்னா உடனே இந்த பிராண்டு பேர் சொல்லுவாங்க, அந்த பிராண்டு பேர் சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் பண்ணுற சாக்லேட்ஸ்க்கு நீங்கள் வச்சிருக்கிற பிராண்ட் நேம் என்ன?
1: பிராண்ட் நேம் வந்து என் கம்பெனி நேம் வந்து ஷில்பா குக்கரி கிளாஸஸ்ஸு, அதுதான் என்னோடய பிராண்டு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் மோட்டிவேட் பண்ணி எப்படி பிஸ்னஸ் பண்ணலான்றது ஐடியாவுக்கு சொல்லித்தருவேன்.
0: ஸோ நீங்கள் இதை இவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க, இதை இப்படி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும், நீங்கள் மட்டும் கற்றுக்கிட்டது பத்தாது, எல்லாருக்கும் சொல்லித்தரணும், அவங்களும் பிஸ்னஸ் பண்ணணும், இந்த ஐடியா உங்களுக்கு எப்போ தோணுச்சு?
1: ஸோ நானே ஒரு ஏர்ன் பண்ணோன்ட்டு தான் இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட வரவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு. ஸோ எனக்கு கொடுக்குற காசாவது முதல்ல அவங்க சம்பாதிக்கணும். அதனாலேயே நான் மெயினாக என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் சாக்லேட்ஸை கற்றுக்கிட்டு பார்த்தாது நீங்கள் சம்பாதிக்கணுன்றத மோட்டிவேட்டாக சொல்லுவேன் நான் எல்லாருக்குமே.
0: ஸோ ஜீரோலேருந்தே ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: சந்தோஷமாக இருக்கேன் நான்.
0: ஸோ இவ்வளோ ரீச் பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் வீட்டில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இதை ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் இருந்திருப்பாங்க, ஒருத்தர் மோட்டிவேஷன் இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ரெண்டுமே எங்கள் ஹஸ்பண்டு தான். அது மோட்டிவேஷன் ஆகட்டும் இல்லை இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும், ஹஸ்பண்டு. ஸோ நான் ஏதாவது கற்றுக்கணும்னு சொன்னால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்போ எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த கிளாஸ் போகணுன்னா அவரே இட்டுன்னு போய் விட்டுட்டு புது இடம் வந்தால் விட்டுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து அதை பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ கற்றுக்கிட்டு இல்லாமல் நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் கிளாஸே எடுப்பேன் எது இருந்தாலுமே. ஸோ 1 or 2 times வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தான் நான் கிளாஸே எடுப்பேன். கிளாஸ் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வாயால் சொன்னால் யாரும் வருவது, அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூ பேப்பர்ஸ் தான் மெயினாக. ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா டாக் மீடியாவில் போட்டு நான் ஆட் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வராங்க எங்கிட்ட கிளாஸ்க்கு.
0: ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ஒருத்தரை வர வச்சு எனக்கு வந்து இது பண்ண தெரியும் அப்படி சொன்னால் கூட உங்களை நம்பி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க யார் அண்ட் நீங்கள் அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க?
1: என்னோடய ஃப்ரெண்டு ஜமுனான்ட்டு ரொம்ப வருஷமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சாக்லேட் கற்றுக்கிட்டேன்னா அவங்க வந்து மெயினாக அவங்க கற்றுக்கிட்டாங்க. சாக்லேட் ஆகட்டும், கேக் அண்ட் ஐஸ்கிரீம் மூணுமே அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆட் மூலமா நிறைய பேர் வந்திருக்காங்க. பேரே ஞாபகம் இருக்காது எனக்கு, மெமரி பவர் வேறு கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் இப்போ கூட ரீசெண்டாக ஒரு லேடி வந்தாங்க, எனக்கு சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆகி போகுது, என்ன ப்ராப்ளம் தெரியலன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் சொன்னேன் இப்போ இருக்கிற சம்மருக்கு வந்து மெல்ட் ஆகுமா, நீங்கள் ரேப் பண்ணாமல் வச்சிங்க, அதுதான் மிஸ்டேக்கு. ஸோ ரேப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எந்த சாக்லேட்டும் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா 1 or 2 months சொல்லும் கெடாது. நம்ம பக்காவாக ரேப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுல தான் மெயின்.
0: ஸோ தோல்வி இல்லாத வெற்றியே கிடையாது. ஸோ நீங்கள் கடந்து வந்த பாதையில் நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: கஷ்டம்னா நம்ம ஆடு போட்டோம்னா ஒரு வாட்டி ரெஸ்பான்ஸே இருக்காது. நம்ம அவ்வளோ காசு செலவு பண்ணி ஆடு போட்டோமே, என்னடா யாருமே வரல, ஸோ என்ன ப்ராப்ளம் தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப் போடும்போது நிறைய பேர் வரும். இது வேறு சீசனல் டைப் பிஸ்னஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஃபெஸ்டிவல்னா நம்மக்கிட்ட வரமாட்டாங்க, நிறைய ஆர்டர்ஸ் தான் வரும் தர கிளாஸுக்கு வரமாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த ஸ்கூல் ஓப்பனிங்னா டைட் ஷெட்யூல்டு மணி ஷெட்யூல் டைட்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட கிளாஸுக்கு வரமாட்டாங்க.
0: ஸோ பொதுவாக சாக்லேட்டுக்கு இருக்கிற மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ எல்லாரும் வந்து ஒரு சாக்லேட்டை வாங்கும் போதே ஹோம்மேட் சாக்லேட் வெளில கிடைக்கிற சாக்லேட்னு இருக்கும் போதே கம்பேர் பண்ணுவாங்க நிறையா. ஸோ அவங்கள எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க?
1: ஸோ ஹோம்மேட் சாக்லேட் வீட்டில் பண்ணும்போது ஹைஜீனிக் ஒன்று,

0: புதுசாக நம்ம பண்ணி கொடுக்கணும். மார்க்கெட்டில் கிடைக்காத சாக்லேட் ஒன்று, ரெண்டாவது பிராண்ட் மேனுஃபேக்சரிங். அவன் இப்போ பேரெல்லாம் கேட்குறாங்க, இப்போ மேரேஜுக்கு பேர் போட்டு சாக்லேட் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தனியாக மோல்ட் தயாரிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே நான் சொல்லித்தரேன் அவங்களுக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அந்த பிராண்டட் நேம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் இல்லாதது, நேம் இல்லாத சாக்லேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நேம் போட்டு கொடுக்குறோன்னா ஸோ அப்போ நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க.
1: ஸோ எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் குவாலிட்டி நிறைய இருக்குதுன்னு சொன்னாலும் எல்லாரும் பார்க்குற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ப்ரைஸ் தான். அண்ட் பண்ணுறவங்களும் கூட வந்து ப்ரைஸ் இல்லைன்னா அது வந்து பிஸ்னஸாகவே இருக்காது, எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ்க்கு ப்ரைஸிங் எப்படி பண்ணுவீங்க?
0: அதான் சொன்னேன், மார்க்கெட் ரேட்டோட நாங்கள் வந்து 50 to 100 rupees கம்மியாக தான் தரும். ஏன்னா மார்க்கெட்டில் பயங்கர ரேட் இருக்கும். ஸோ ரிலையன்ஸில் போய் பார்க்கலாங்க, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் விற்கிறாங்க, அடையார் அனுபவம்லாம் விற்கிறாங்க. ஸோ அதோடு நாங்கள் கம்பேர் பண்ணியே சொல்லுவோம், அந்த ரேட்டு இவ்வளோமா, இந்த ரேட் நாங்கள் ஹோம்மேட் சாக்லேட் கம்மியாக தருவோம், 50 to 75 rupees கம்மியாக தருவோம் சொல்லுவோம். ஸோ அதனால் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குறோம். ரெண்டாவது, அங்கே கிடைக்காத சாக்லேட் நாங்கள் பண்ணுறோம். ஸோ டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட் இஸ் ஃபேமஸ் இன் துபாய். ஸோ அந்த சாக்லேட் நாம் இங்கே பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் சாக்லேட், அது மார்க்கெட்டில் கிடைக்காதது, அதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்கும்போது நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் நிறையா வருது.
1: ஸோ விளம்பரம் இல்லாத தொழிலே கிடையாது இன்னைக்கு. எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்துறதே இந்த விளம்பரம்னால தான். ஸோ உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறீங்க?
0: ஹிந்து பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டாக் பேப்பர். இப்போ தானாகவே அவங்களே பார்த்துட்டு வேறு பேப்பர்லேயும் இந்த தெலுங்கு ஈனாடில் போடுறாங்க. ஸோ ரேடியோலேயும் எஃப்எம்ல வந்திருக்கு என்னோடது.
1: ஸோ இவ்வளோ நாள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்கள் கஸ்டமர் கிட்டே வந்த பெஸ்ட் கமெண்ட்
0: வந்து இந்த ஏஜ்லேயும் நீங்கள் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறீங்க வரவங்களை. ஸோ நல்லாவே டீச் பண்ணுறீங்க, எந்த கிராஃப்ட்டுக்கு ஆகிட்டு கிராஃப்டிங் கிளாஸஸ் கூட எடுக்கிறேன், அதுலேயும் நான் மோட்டிவேட் பண்ணுவேன் எல்லாரையுமே. அதனால் இந்த ஏஜில் நீங்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கீங்க, இவ்வளோ டீச் பண்ணுறீங்க, எங்களையும் சம்பாதிக்க வைக்கிறீங்க, அதுதான் என்கிட்ட வர கமெண்ட்ஸ் எனக்கு.
1: ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அன்றைக்கி இருந்ததும் இன்றைக்கி இருக்கிறதும் நிச்சயமாக வேறையாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோ தூரம் இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு?
0: இப்போ நிறைய பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கும் போதே நான் சம்பாதிச்ச மாதிரி ஃபீலிங் இருக்குது, அதுதான் மெயின்.
1: டிசைனிங் வந்து இந்த சாக்லேட் மேக்கிங்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க.
0: டிசைனிங் வந்து பார்த்திங்கன்னா கம் ஷாப்பில் வந்து மோல்ட்ஸ் மாறி மாறி வரும்போது நம்ம புது புது டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். ரேப்பிங் அண்ட் பேக்கிங் தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா ரேப்பிங்கை தான் லுக்கே கொடுக்குது. ரேப்பிங் அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னா தேல் பி சாட்டிஸ்ஃபைட்.
1: ஸோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்திருக்காது. சில நாள் நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, ஆர்டர் பண்ணிட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க?
0: ஸோ சாக்லேட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வரலனாலும் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஏன்னா இட் இஸ் 1 month, 2 months ஸ்டோரேஜ் ப்ராடக்ட். ஒன்லி த ஃப்ரூட் சாக்லேட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ மிச்சப்படிக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்மளுக்கு கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும், என்ன பண்ணுறது, அது வந்து டாலரன்ஸ் பண்ணிக்க வேண்டியதா பிஸ்னஸில்.
1: ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக நிறைய டிஷ் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் சாக்லேட்டை வச்சு நீங்கள் பண்ணுறதுலேயே பெஸ்ட்டு டிஷ்னு நீங்கள் ஃபீல் பண்ணது, ப்ளஸ் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சொன்னது
0: டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் சாக்லேட்.
1: ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங்கில் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ வருஷமாக ட்ரெயின் பண்ணதுலேயே நீங்கள் வந்து இந்த குவாலிட்டி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இல்லை, இந்த ட்ரைனிங்க்கு எலிஜிபிலிட்டி என்ன?
0: சரி, இந்த ட்ரைனிங்க்கு வந்து மெயினாக வந்து படிப்பு வந்து எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கற்றுக்கணும்ட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யார் வேணாலும் கற்றுக்கலாம், சம்பாதிக்கும்.
1: ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் கற்றுக்க அவங்களோட ட்ரைனிங்கோட டியூரேஷன் எவ்வளோ நாட்கள்?
0: ஸோ சாக்லேட் ஆகட்டும், ஐஸ்கிரீம் ஆகட்டும், எல்லாமே 1 day கிளாஸஸ் தான். ஸோ 2 to 3 hours இருந்தால் போதும். ஸோ மார்னிங்கில் 10, 11 to 2 எடுக்கிறேன் நான் கிளாஸஸ், அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கலாமா கற்றுக்கிறதா இருந்தால்.
1: ஸோ இவ்வளோ வருஷமாக எடுத்த நாளில் ஒரு நாள் வந்து இது எடுத்ததுக்கே, இந்த துறையை சூஸ் பண்ணதுக்கே நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள்.
0: ஃபஸ்ட்டு நான் சாக்லேட் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, 11 to 15 பீப்புள் வந்தாங்க ஃபஸ்ட்டு கிளாஸே. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே நிறைய பேர் வந்து கற்றுக்குறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கிளாஸ் எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க இப்படியெல்லாம் பண்ணால் நல்லாவே வராது, வெளியில தான் மிஷின் வச்சு பண்ணாதான் நல்லா வரும்னு சொன்னாங்க.

0: கடைசியில் அவங்களே சொன்னாங்க, சூப்பர் மேம் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு போகும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தது.
1: ஸோ ட்ரைனிங்கை பற்றி நிறையா பேசிட்டே இருந்தோம். ஸோ ட்ரைனிங்க்கு எவ்வளோ அவங்க செலவு பண்ணி கற்றுக்குறாங்க அண்ட் அவங்க முடிச்சுட்டு எவ்வளோ நாள் ஆகுது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதில் வந்து அவங்க பெஸ்ட்டாக
0: கற்றுக்கிறதுக்கு? ஒன்லி ஒன் டே தான். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2500 இருந்தால் போதுமானது ஃபார் சாக்லேட்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் இருந்து வீட்டில் போயிட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 times வீட்டில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் கிளாஸ் தாராளமாக எடுக்கலாம். அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சர்ன் பண்ணலாம், அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஏர்ன் பண்ணலாம்.
1: ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ரெசிபீஸ்லாம் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்?
0: க்ரியேட்டிவிட்டி வந்து இதில் என்னென்னா, நம்ம மார்க்கெட்டில் டிவியில் ஆட் பார்க்குறோம். ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அவங்க ஆடு பார்த்து அதையே நம்ம க்ரியேட்டிவிட்டியாக மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த கம்பெனிக்காரன் போடுறத நம்ம வீட்லேயே நம்ம பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வரலாம்.
1: ஸோ நிறைய ரெசிபீஸ் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போது எங்கள் லிசனர்ஸ் மற்றும் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறச்சே. ஸோ எங்களுக்காக ஏதாவது ரெசிபி ஷேர்.
0: ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மெயினாக 3 varieties ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட் சாக்லேட், ஒன்று மில்க் சாக்லேட் அண்ட் ஒன்று வந்து டார்க் சாக்லேட். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா டார்க் அண்ட் லைட் சாக்லேட் போத் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது எது உருமா சாப்பிட்றோமோ அதெல்லாமே நீங்கள் சாக்லேட்டில் போடலாம். வேஃபர்ஸ் போடலாம், இல்லை நட்ஸு போடலாம், டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட் போடலாம். அந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம என்ன போட்டோமோ நம்ம தான் பேர் வைக்க போகிறோம் சாக்லேட்ஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் ஆப்பிள் போட்டு பண்ணுறீங்கன்னா ஆப்பிள் சாக்லேட்டுன்னு சொல்லலாம், டேட்ஸ் போட்டிங்கன்னா டேட்ஸ் சாக்லேட்டுன்னு போடலாம். ஸோ ஃபார் த சுகர் பேஷண்ட் அண்ட் ஃபார் த கொலஸ்ட்ரால்ஸ்க்கு வந்து ஒன்லி டார்க் சாக்லேட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் சாக்லேட் சாப்பிட்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டார்க் சாக்லேட் ஒன்லி போட்டு பண்ணும்போது அவங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
1: சுந்தரி மேம் ஒரு அருமையான மோட்டிவேஷன் மந்த்ரா கொடுத்தாங்க. நிச்சயமாக இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இதனால் பயனடைஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ மேம்.
0: தேங்க்யூ. என்னோடய பேர் வந்து சுந்தரி. என்னோடய கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP CRS 107.8.
1: நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழித்து எங்களோட நிலையத்துக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இப்போ ஹோம்மேட் சாக்லேட்ஸை பற்றி நிறையா பேசினாங்க, நிறையா ஃப்ளேவர்ஸும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கும் கற்றுக்கிட்டு அதை பண்ணி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. நீங்களும் வந்து சுந்தரி மேம் கிட்டேருந்தே கற்றுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ருதி ஆன் காசு மேலே காசு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர். இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: आप राय।
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நம்ம வானொலி, நம்ம சமுதாயம், நம்ம பெருமை. நான் உங்க ஆர்ஜே சக்தி பேசுறேன். விளம்பரம் அதாவது அட்வர்டைஸ்மெண்ட பார்க்காத கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. நியூஸ் பேப்பர், டிவின்னு ஆரம்பிச்சு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் வரைக்கும் எல்லா இடத்துலயும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாக்குறோம். இவ்வளோ ஏன் நம்ம வெளியே போகும்போது நம்ம ரோட்ல பார்க்கக்கூடிய போஸ்டர்ஸ், பில் போர்ட்ஸ், பாம்ப்லெட்ஸ், இது எல்லாமே விளம்பரம் தான். பொதுவா விளம்பரங்களை நம்ம சில நொடிகளுக்கு தான் பார்ப்போம், ஆனா அதோடைய தாக்கம் மிக பெரியது. இந்த நிகழ்ச்சியில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை எப்படி உருவாக்குறாங்க, அந்த சில நொடிகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தெளிவா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு மிஸ்டர் கில்பர்ட், ஃபவுண்டர் ஆஃப் எ பிராண்டட்ஸ் கிரியேட்டிவ், இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எங்களோட ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: வணக்கம் சக்தி, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளோ பெரிய காலேஜ் சிட்டியில் எம்ஓபி வைஷ்ணவ் அந்த காலேஜில் மாஸ்காம் ஸ்டூடெண்ட் நடத்துகிற இந்த அப்ஷிஃப்ட் ப்ரோக்ராமில் என்னை கலந்துக்கிட்டு அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்.
1: சார், முன்னாடியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு நம்ம மைண்டுக்கு டிவி இல்லைனா நியூஸ் பேப்பர் தான், மோஸ்ட்டாக இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்டர்நெட்டோட யூசேஜ் அதிகம் ஆக ஆக நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய ஆட்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறோம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ், இப்போ இருக்கிற பிராண்ட்ஸ் அவங்க ப்ராடக்டை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹாவ் தே சேஞ்ச் சார்?
2: எஸ், அதாவது இந்த காலகட்டத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எல்லா பிராண்டுமே எல்லா கிளைண்ட்டுமே அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷ்னல் அட்வைசிங்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 5 எலிமெண்ட்ஸ் தான் சுற்றி வரும். ஒன்று எலக்ட்ரானிக் மீடியா, இன்னொன்று பிரிண்ட் மீடியா, இன்னொன்று பப்ளிக் ரிலேஷன், இன்னொன்று பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் அண்ட் POS, பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ். இந்த ஏரியாவில் இருக்கிற அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் ஒரு டைமில் பண்ணிக்கிட்டுருந்தோம். அதுதான் ட்ரெடிஷ்னல் மீடியாவாக இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் 2012 அப்புறம் இந்தியாவுக்குள்ளே டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம், 2015 அப்புறம் மொபைல் ஃபோனோட யூசேஜ் அதிகமானதுக்கப்புறம் அண்ட் கண்டினியூஸாக எல்லாருமே அந்த டிஜிட்டல் அந்த அட்வர்டைஸிங்குள்ளே வந்துட்டாங்க. வெரி பர்டிகுலராக சொல்லணும்னா 2020 அதுக்கப்புறமே டிஜிட்டலோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்பல்சரி வேணும் எல்லா பிராண்டுக்கும் அப்படின்றது கிளைண்ட்டு உணர்ந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏஜென்சிஸும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த அப்ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு, அதில் எந்த டவுட்டும் இல்லை.
1: ஓகே சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ஆக்சுவலி அந்த அப்ஷிஃப்ட் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைசிங், இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர், டிவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட இம்பாக்ட் விட இப்போ சோஷியல் மீடியா இம்பாக்ட் தான் இப்போ அதிகமாக இருக்கு. டிஜிட்டல் அட்வர்டைசிங்னு பார்க்கும்போது எதெல்லாம் டிஜிட்டல் அட்வர்டைசிங்க்கு கீழே வருதுன்னு சொல்ல முடியுமா சார்? வாட் எக்ஸாக்ட்லி இஸ் டிஜிட்டல் அட்வர்டைசிங்?
2: சரி, ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா ஒரு ப்ரொமோஷனுமே டிஜிட்டல் அட்வர்டைசிங் தான். இதுதான் ஒன்லைன் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப், ஸோ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் தனியாக இருக்குது அண்ட் அப்ளிகேஷன் மார்க்கெட்டிங் தனியாக இருக்குது. சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், அது நம்ம பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தட், அது தனியாக இருக்குது. அண்ட் இப்போ சோஷியல் மீடியா வந்திருக்கு, அதுலேயே இன்ஃப்ளூயன்சஸ் வந்திருக்கு. இதெல்லாம் தான் அதுக்குள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். அண்ட் இது எல்லாமே வந்து இன்டர்நெட் வழியாக வரதுனால ரொம்ப சிம்பிளாக புரிவிக்கிறதுக்கு வந்து இன்டர்நெட் வேர்டு யூஸ் பண்ணுறேன். அதில் யூஸ் பண்ணி பண்ணுற எல்லா மார்க்கெட்டிங்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான். இப்போ நான் தனியாக சொல்கிறேன், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் சோஷியல் மீடியாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரெண்டுமே இதோ சோஷியல் மீடியா வந்து கம்மிங்கண்டாக டிஜிட்டலாக இருந்தால் கூட, சோஷியல் மீடியா வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதில் பண்ணி வர்றது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த பக்கம் பண்ணுறது இப்போ நம்மளோட மற்றது இருக்கு இல்லைங்களா, மீட்டா கீழே டூல்ஸ், மற்ற டூல்ஸில் வருது இல்லையா, சர்ச் இன்ஜின் பண்ணுறது, இது எல்லாமே டிஜிட்டலில் வரும். ஸோ இந்த ஷிஃப்ட் நீங்கள் இந்த இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போகிறோம், விச் இஸ் டிஜிட்டல் அண்ட் அதில் சோஷியல் மீடியா என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம்.
1: பொதுவா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பேசும்போது நார்மலாவே நம்ம ஃபியூ செகண்ட்ஸ்க்கு தான் அந்த ஆடை பாக்குறோம். ஆனா அந்த ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க், எவ்வளோ பெரிய பிளானிங், கிரியேட்டிவிட்டி, அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் அவர். அது பத்தி எங்க நேர்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா சார், எப்படி ஒரு ஆடை கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு?
2: இது நம்ம ரெண்டாவே பிரிச்சுக்கலாம். நம்ம ஷோக்கு ஏத்த மாதிரி ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் என்ன பண்ணாங்க, இப்போ டிஜிட்டலுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான். ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் பண்ணும்போது கொஞ்சம் நிறையவே மெனக்கெடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 30 seconds டிவி கமர்ஷியல் எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட்டோட ப்ரீஃப் எடுக்கணும். அவங்க ப்ரீஃப் கொடுப்பாங்க. அந்த ப்ரீஃப் எடுக்கும்போது நம்ம அவங்களோட டிஜி யார், யார் இருக்கிற எக்ஸாக்டாக ரீச் பண்ணணும், என்ன பாயிண்ட் அவனுக்கு கிளியருக்கு அந்த கம்யூனிகேஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துடுவோம். எந்த சீசனுக்கு பண்ணுறாங்க, எந்த மார்க்கெட் அவங்க பார்க்குறாங்க, எந்த கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த ஐட்டு இது இந்த விஷயத்தை எல்லாமே கிளைண்ட்கிட்ட நம்ம ஒரு ப்ரீஃபாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் வி சிட் வித் த டீம். டீமோட உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ பண்ணும்போது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கான்செப்டாக வரும். நம்ம இங்கே பண்ணலாம், அங்கே பண்ணலாம், இந்த கண்டென்ட் எழுதலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிப்போம். இதை ஃப்ரீஸான ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டை வந்து ஓரளவுக்கு நல்லா 1-2 முடிச்சிட்டதுக்கப்புறம் அதை வந்து கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு வாட்டி அப்ரூவல் அனுப்புவோம். சார் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றது. இது ஸ்கிரிப்டாக இருந்தால், அது ஜிங்கிளாக இருந்தால் ஜிங்கிள் ஒரு வாட்டி சாம்பிள் ஒரு எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் கொடுப்போம் ஸ்க்ராட்ச். அந்த ஸ்க்ராட்சை கேட்டு பார்த்துட்டு அவங்க ஓகே கரெக்டாக இருக்குது, இதில் அதில் சின்ன சின்ன சேஞ்சஸாக இருந்தால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது கிளையண்ட் நம்மளும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம டீமோட வந்துட்டு அந்த ஃபைன் டியூன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதுக்கு யார் யாரெல்லாம் டெக்னீஷியன்ஸை ஹையர் பண்ணலாம் உள்ள அப்படின்னும் போது ஒரு ஐடியா வரும். அப்போ நம்ம வி ஸ்டார்டட் இன்வால்விங், டிஓபி யார் பண்ண போகிறாங்க, டைரெக்ஷன் யார் பண்ண போகிறாங்க, ப்ரொடக்ஷன் யூனிட் எங்கே, அவுடோரா இன்டோரா, இந்த மாதிரி எல்லாமே கன்சாலிடேட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பட்ஜெட் அரைவ் பண்ணிவிட்டு இந்த பட்ஜெட்டை கொண்டு போய்ட்டு நம்ம கிளைண்ட்டுக்களை சப்மிட் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட்டுக்களை போகும்போது ஃபைனலி ஒரு ஃபைனல் ஸ்கிரிப்ட் ஆர் ஃபைனல் ஜிங்கிள் இருக்கும், அவ்வளோ வித பட்ஜெட்டோடு போவோம். அப்போ நம்ம கிளியராக சொல்லுவோம் இந்த டார்கெட் இவ்வளோ சேல்ஸுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், இல்லை உங்கள் பிளான் பிரகாரம் உங்கள் ப்ரீஃப்க்கு தமாரி பண்ணியிருக்கோம், இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அதையும் நம்ம சொல்லிவிட்டு எங்கள் லொக்கேஷன் என்ன ஷூட் பிளான் எல்லாத்தையுமே கொடுத்து இதெல்லாம் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நான் சொல்கிறது எல்லாமே ரைட் ஃப்ரம் த டே ஒன் த ப்ரீஃப் வாங்குற டைம்லேருந்து மினிமம் வந்து ஒரு 10 days இருந்தால் தான் ஒரு கொஞ்சமானக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் உள்ள ஒரு ஃபிலிமோட கண்டென்ட் கொண்டு வர முடியும். ரொம்ப ரஷ் பண்ணி பண்ணால் டெஃபினட்டாக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் ஒரு 10-15 days ஒரு இந்த பிரெயின் ஸ்டார்மிங் ஒர்க்கில் முடிச்சிட்டோம் அப்படின்னா தென் ஒரு நல்ல ஃபிலிம் கிடைக்கும். அதில் மெயினாக அதுக்கப்புறம் எடிட் இருக்குது, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எங்கே எடிட் பண்ண போகிறோம், யார் எடிட்டர், கலரிங் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல லேபுக்கு போகணும். அந்த லேபில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடிட்டரோட உட்காந்து எல்லாத்தையும் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளோட அந்த 30 seconds 40-45-50 கிளைண்ட்டில் ஒரு 5-6 ரிக்குயர்மெண்ட் இருக்கும், இதனை கட்டுவேன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு கட்டுக்கும் நம்ம அது பண்ணுவோம். அதில் ஒரு நல்ல அவுட்புட் கிளைண்ட்டுக்கு கிடைக்கும், அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸிங்க்கு உண்டான டிவி கமர்ஷியல் மேக்கிங்கோட ப்ராசஸ். அப்புறம் அது சரி, இப்போ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டைம்லாம் எடுக்கிறதில்ல. இப்போ நம்ம இன்னைக்கு நைட் நினைக்கிறோம், நாளைக்கு ஈவினிங்குள்ளே அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஒரு கிளைண்ட்டோட ப்ரீஃபாகவே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், ரெடிமேடாக ஆல்ரெடி ஒரு பண்டில் ஆஃப் பீப்புள் அந்த லிஸ்ட் இருக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து யூஸ்வல் நம்ம ஸ்லைடு போட்டு ஒரு பண்ணுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 1 day இப்போ கிராக் பண்ணிடுறோம். காலையில் அது ஸ்டார்டிங் அந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறோம், மதியத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொண்டு வரோம், அந்த ஐடியா ஒரு டெம்ப்ளேட்டில் போடுறோம், கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறோம். ஓரளவுக்கு பிடிச்சிருந்துன்னா 3rd day அட்லீஸ்ட் நம்ம வந்து டேபிளில் வச்சிடலாம். ஸோ ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணுறது டிஜிட்டலுக்கு உண்டான ப்ரொடக்ஷன். ட்ரெடிஷ்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் சம் டைம் டு எவ்ரி திங், அந்த ப்ராசஸ்ஸே ஆக்சுவலி லேட் ஆகும். இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அந்த டைம் டியூரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ டிஜிட்டலோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகம் எல்லாத்துலேயுமே, ஏன்னா நம்ம பண்ணலாம் இன்னொரு நாள் அடுத்தவங்க பண்ணிடுவாங்க, அது அந்த ஒரு ரீசனுக்காக தான்.
1: ஒரு ஆடை கிரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் சரி டிஜிட்டல் அட்வர்டைஸிங்காக இருந்தாலும் சரின்னு நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சார், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டிஜிட்டல் அட்வர்டைசிங்குங்கிறது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அட் த சேம் டைம் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங், நியூஸ் பேப்பர்ஸ், டிவி கமர்ஷியல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹவு டிஃப்ரெண்ட் இஸ் டிஜிட்டல் அட்வர்டைசிங் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங்?
2: இப்போ ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் நான் ஏற்கனவே இப்போ பேசிகிட்டு இருந்தேன். அது என்னென்னா, ஒரு பிராண்ட் ரீகால் வந்து எப்பயுமே கொடுத்துட்டு இருந்தது தான் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங். ட்ரெடிஷ்னலில் வந்து நம்ம ஸ்லோவாக நம்மளோட கஸ்டமரை டார்கெட் ஆடியன்ஸில் மெதுவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டுவார்ட்ஸ் த பிராண்ட் அவங்க மைண்டை செட் பண்ணி வச்சிருந்த டைம் தான் அந்த ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங்கோட டைம். அது இன்ஃபேக்ட் வந்து ஒரு கோல்டன் பீரியட் அது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பெரிய பார்த்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங்கில் வந்து மைண்ட் செட் ஆன பிராண்ட்ஸ் மட்டும்தான் இப்போவும் நல்லா போயிட்டுருக்கு. வேறல்ஸ் இப்போ டிஜிட்டலோட இது பார்த்தீங்க அப்படின்னா, பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் பண்ணுறோம், வந்த ஸ்பீடில் அதுவும் கொஞ்சம் போயிடுது. ட்ரெடிஷ்னலில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னலில் வந்து ஒன் வே கம்யூனிகேஷன். நான் இன்னைக்கு ஒரு ப்ரிண்ட்டோ ஒரு ஆடோ எடுத்து ரேடியோலையோ டிவிலையோ நான் போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு செல்லு இப்போ ரீச் ஆகும். அது மெஷர் வந்து அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இட் டேக்ஸ் டைம். ஏன்னா அதுக்கு தெரிய டேட்டா எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போய் அப்புறம் தான் எடுக்க முடியும். வைரல்ஸ் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா இட் ரீச்சஸ் மெனி பீப்புள், இம்மிடியட்டாக போயிடும். அதை வந்து நம்ம உடனே எடுத்துக்கலாம். எத்தனை பேர் நம்ம ஆடை பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வியூ பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எங்களோட ஆடை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்றது கூட இப்போ டிஜிட்டலில் வந்து இமீடியட்டாக ரிசல்ட் வந்துடும். ஸோ கிளையண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும், பரவாயில்ல நம்ம ஆன் த கோலை வந்து ஒரு ஒன் டேக்குள்ளே ஸோ மெனி மில்லியன்ஸ் ரீச்ட் அப்படின்ட்டு. அதே பிரிண்ட் ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் டிவியில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் டைம், ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் டேட்டாவே வந்து இவங்களே கொடுப்பாங்க, டிவி சேனல்ஸை கொடுப்பாங்க. இத்தனை ரீச் ஆகிருக்கு, இத்தனை ஆடு போட்டிருக்கோம் அப்படின்றது அது ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அது ஒன் வே கம்யூனிகேஷன். டிஜிட்டலில் ஒரு அட்வான்டேஜ், மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணதை எண்ட் யூசரும் கமெண்ட் பண்ணலாம், ரிப்ளை பண்ணலாம். டூ ஐ கெட் திஸ் ப்ராடக்ட், இது ப்ராடக்ட் இஸ் ரைட், இல்லை நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்றத வந்து டிஜிட்டலில் மட்டும்தான் பாசிபிள். ட்ரெடிஷ்னலில் அது பாசிபிளே கிடையாது. அடுத்து ஒன் வே கம்யூனிகேஷன். இது வந்து திரும்ப நம்மளுக்கு இதே கம்யூனிகேஷன் திரும்ப வந்துடும். அது ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இன் டிஜிட்டல். இமீடியட்டாக தெரிஞ்ச ரிசல்ட்டு, வெதர் நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றது ஒன்று டைரெக்டாக ரீச் பண்ணுவாங்க, இல்லை கமெண்டில் ரீச் பண்ணுவாங்க.
1: ஸோ சார், இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் அட்வர்டைசிங் பற்றி பேசும்போது, நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆடை கிரியேட் பண்ணுற ப்ராசஸில் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்மளோட ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் பேசின மாதிரி, சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்க்கு கிரியேட் பண்ணுற ஆடோட டைமிங் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. ட்ரெடிஷ்னல் மீடியாவுக்கு வந்து நிறைய எஃபோர்ட் போடுவாங்க, ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப கிளியராக காட்டணும், ஆஃபர் கிளியராக ரீச் பண்ணணும். என்னது ஒன் வே கம்யூனிகேஷன் இருந்தால ரொம்ப தெளிவாக இருக்கும். இப்போ டிஜிட்டலில் வந்து நம்ம கரெக்ஷன் திரும்ப கூட பண்ணிக்கலாம், நாளைக்கு திரும்ப இன்னொரு ஆடு போட்டு அதை ஓவர் கம் பண்ணலாம், இல்லை பழைய ஆடை எடுத்துடலாம். அது மாதிரிலாம் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இதோட ப்ரொடக்ஷன் டைம் ரொம்ப கம்மி தான், நிறைய தேவையில்லை. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 டேஸில் வந்து ஒரு ஆடை வந்து பண்ணலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் அதிலே பெட்டர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ மாதிரி ஏதாவது பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வைரல் கண்டென்ட் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அது நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான்,
1: முன்னாடியெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருந்தது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம டிவியில் பார்க்கும்போது ஒரு 4-5 பேர் தேவைப்படுவாங்க, அப்புறம் ஒரு பிளாட் தேவைப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா வெறும் ஒரே ஒருத்தரால் ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ண முடியுது, பீப்புளை பர்சுவேட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து வாங்க வைக்க முடியுது. இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியா அது வளர்ந்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இல்லை, டெஃபினட்டாக அது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி தான். இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து நம்மளோட ப்ராடக்டை அவங்க த்ரூ அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் கொண்டு போய் ரீச் பண்ணுறது, அப்புறம் புது ஃபாலோவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, இது ரெண்டு தான் அதோட வேலையே. ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ட்வீட் போட போகிறோம் அந்த காலத்தில், ஒரு பிரணாய் ராய் மாதிரி ஒரு ஆளோ, இல்லை இன்னொரு இந்தியாவில் இருக்கிற ஒரு பிக் ஷாட்டு, இல்லை ஒரு பாப்புலர் ஆக்டர், இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டு தான் அப்போ பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அந்த ட்வீட்டை பார்த்து தான் எல்லாருமே ஓரளவுக்கு ஓகே இது நல்ல புக்கு அது நல்ல மூவி அதெல்லாம் ட்வீட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அது ஒரு டைம். இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்ததுக்கப்புறம் ஃபாலோவர்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். யார் 5 மில்லியன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஃபால் இருக்கும், அவர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க த்ரூ பண்ணுறதுனால ஒன்ஸ் அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனேயே வந்து அந்த 4 மில்லியன் 5 மில்லியனாக போய் ரீச் பண்ணிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடக்கிற கிளைண்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, பூஸ்ட் பண்ணுற அதில் வந்து அகெயின் இன்னொரு ஃபர்தர் 5-10 மில்லியன்ஸ் வந்து அது வேறு வேறு சேனல் வழியாக பூஸ்ட் ஆகும். இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல், பட் வந்து பிராண்ட் ரீகால் கொடுக்காத ஒரு மாடல். ஏன்னா இதே இன்ஃப்ளூயன்சர் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வேறு பிராண்டுக்கு என்டாஸ் பண்ணிட்ருப்பாங்க. ஸோ பீப்புள் எதை நம்புவாங்கன்னு தெரியாது. அந்த வாய்க்கு வந்தாலும் அடித்து விட்டுறாங்க. அது அது அது நிஜமாக இருக்குது. அவங்க லாங்குவேஜ் பேசி அவங்க டோன் ஆஃப் வே ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் எல்லாருக்கும் பிடிக்குமா தெரியாது. மேபி அந்த எக்ஸப்ட் அந்த ஃபேன்ஸ் தவிர யாருக்கும் பிடிக்க சான்ஸ் இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட இருக்குது. மேபி நம்ம நம்பர்ஸ் வேணால் அச்சீவ் பண்ணிடலாம். எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் கிளையன்ட் பிளேஸில் வந்து சேல் ஆகுதா, சேல் நடக்குதா, எவ்வளோ சேல் ஆகிருக்கு அன்றைக்கி, இல்லை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அவங்கள போட்டுட்டு அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் அது மெஷர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் திரும்ப ஒரு நெகட்டிவாக சொல்ல நினைக்க வேண்டாம். இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங்கிறது இன்னொரு மேபி மேக்ஸிமம் 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இதோட இருக்கும். ஏன்னா இப்போயும் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராப்பராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல, ராங் கைட் பண்ணுறாங்க, இல்லை நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து மாற்றி மாற்றி நம்ம ஃபோன் வழியாக வந்து நம்மளை பார்க்க வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 1 இயர் டவுன் லைனுக்கு அப்புறம் கிளைண்ட்ஸ் எல்லாமே அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங்கெலாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு டிஜிட்டலுக்கு எடுத்துப்பாங்க. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கும், பட் ஃபோக்கஸ் ஃபுல்லாக பிராண்டிங்கில் இருக்கும், ரைட் கம்யூனிகேஷனில் இருக்கும். அதுதான் நம்ம முன்னாடி பண்ணிட்டுருந்தோம், அது டிஜிட்டல் வழியாக இனிமேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃப்ளூயன்சஸோட அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் நான் நினைக்கிறேன்.
1: இப்போ கான்டென்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது எல்லா இடங்கள்லையுமே நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிருச்சு. அது 1 ஹவர் மூவியாக இருந்தாலும் சரி, இல்லை 10 செகண்ட்ஸ் ரீலாக இருந்தாலும் சரி, வித்இன் த ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு டிசைட் பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் அட்வர்டைஸிங்க்கு எந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை கொண்டு வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது மாதிரியான ஒரு பெரிய ஷிஃப்ட் இன்னும் அவ்வளோ தூரம் வரலை. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பெரிய போரிங்கான ஒரு மூவியோ இல்லை இப்போ ஒரு அந்த ரீலோ எடுக்கிற நம்ம அந்த இதுக்கு வரலை. மேபி 1 or 2 cases அது மாதிரி நடந்திருக்கும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுக்கிற ஆட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த கண்டென்ட், கரெக்டான கண்டென்ட் நம்ம கொடுத்து நல்ல சினிமோட்டோகிராஃபி, நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு ஆட் எடுத்தோன்னா டெஃபினட்டாக யாருமே அதை மாற்ற போகிறதில்லை, அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டால் ஷிஃப்ட் ஆகுது வெரி ஃபியூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான். அதர்வைஸ் ஒரு 90% வந்து கேரி ஆகும். பெரிய ஷிஃப்ட் ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளும் வரலை. மூவிக்கு வந்திருக்கும், மேபி ரீல்ஸுக்கு வந்திருக்கும். நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடு கொடுக்கும்போது ஐதர் த்ரூ டிஜிட்டல் ஆகட்டும் ட்ரெடிஷ்னல் ஆகட்டும் ரசிக்க தான் செய்கிறாங்க, பார்க்குறாங்க எல்லாருமே.
1: But don't you think most of the ads வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 seconds 5 seconds வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்காக ஒரு ஹுக் கிரியேட் பண்ணுறாங்கன்னு?
2: அதெல்லாம் இருந்துச்சு. அதாவது ஒரு ஜிங்கிள் பேஸ்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஆலாப்பில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஜுவல் பேஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்டை இல்லை ஒரு அந்த ஒரு கரெக்டாக வச்சு எடுத்து ஷார்ட்டு கரெக்டாக முடிப்பாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பியூட்டி அண்ட் போயட்டிக் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் அது கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஆட் ஆச்சுன்னா அந்த பிராண்ட் வேல்யூ நல்லா ரீச் ஆகும். நீங்கள் சொல்கிறது எதுனா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த நிறைய ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டண்டனக்கான டான்ஸ்லாம் ஆடி ஒரு மாதிரி மாசாக போகணும்னு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 times மேலே யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆடு வந்தோன்னு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அது ரொம்ப நல்ல நீஷான ஒரு லுக்கில் ஒரு கிளாஸ் மூவி எடுத்தோம்னா கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. அது வந்து இன்ஃபேக்ட் பிரிண்ட்டுக்கும் பொருந்தும், அந்த ஆடு டிஜிட்டலில் ப்ளே பண்ணும்போது அதுவும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பெரிய ஷிஃப்ட் எதுவும் இது வரைக்கும் நடக்கலை, அதை சொல்ல வந்தேன் நான்.
1: ரைட் சார், இப்போ கரண்டா மக்கள் மதியில் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி சார், நம்ம ஏதாச்சும் திங்க் பண்ணாலும் இல்லை ஏதாச்சும் பற்றி பேசினாலும் அது அப்படியே அந்த இன்ஸ்டன்ட்லேயே நம்ம ஸ்க்ரீனில் வந்து பாப்அப் ஆகுது. நிறைய பேருக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் இருக்கு, வாட் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் திஸ், இது எதனாலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: அதான் இது அகெயின் அகெயின் டிஜிட்டல், டிஜிட்டலோட ஒரு பெரிய மைல்ஸ்டோனில் ஒரு சாதனையே சொல்லலாம். இது வந்து நம்ம ஏஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் கம்பல்சரி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு 5 மணி ஆகுச்சு, ஆப்வியஸாக நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உங்கள் ஃபோன்லேருந்து நிறைய சர்ச் பண்ணியிருந்துருப்பீங்க. 5 o'clock வந்து எங்கே நியர்பை ஹோட்டல்ஸ் இருக்குது தேடியிருப்பீங்க, ஆர் வந்து வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டு போயிட்டால் நம்மளுக்கு எந்த ஸ்நாக்ஸ் கிடைக்கும்னு தேடிருப்பீங்க, இல்லை நியர்பை ஸ்நாக்ஸ் ஸ்டோர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏரியா சென்ட்ரிக்காகவும் பண்ணியிருப்பீங்க. வேறு ஊர் போகும்போது அங்கேயும் நீங்கள் அதே மாதிரி ஒரு சர்ச் பண்ணியிருந்துருப்பீங்க. அண்டு காலேஜ் முடித்து போகும்போது டெஃபினட்டாக இன்னொரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உங்கள் பைக் புக் பண்ணுறதோ கார் புக் பண்ணுறதோ இந்த மாதிரி வந்து எல்லாமே த்ரூ ஃபோன் வழியாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேறு டெஸ்டினேஷனோ வேறு இடத்துக்கோ போகும்போது அந்த டைம், அப்புறம் உங்கள் ஃபோனில் நீங்கள் ரீசெண்டாக பண்ண சர்ச்சஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து உடனே பாப்பப் வந்துடும். இதுதான் ஆக்சுவலி ட்ரூ டிஜிட்டல் மீடியா. நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது எதுவுமே டிஜிட்டல் கிடையவே கிடையாது. இந்த ஃபோனில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்லெல்லாம் இருந்துச்சு, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ ஏஐன்றதுலாம் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்பயோ வந்துருச்சு, அது நம்ம இப்போ தான் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வெரி பிகினிங்லேயே வந்துருச்சு. நம்ம காரில் இருக்கிற எல்லா சிட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் பண்ணி தான், உன்னை எவ்வளோ தூரம் ரீச் ஆகணும், போகணும், வரணும், லெஃப்ட் ரைட் எல்லாம் சொல்கிறது ஃபுல்லாக அது தான், அந்த கமாண்ட்ஸ் தான். இப்போ தான் நம்ம அதை கொஞ்சம் பர்சீவ் பண்ணி பர்சீவ் பண்ணி ஏஐயாக இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குற இந்த க்வெஸ்சனும் அதே மாதிரி தான். உங்கள் டைம் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு அது நடக்கிறது உங்கள் மொபைலில் பாப்பப் ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி பாப்பப் ஆகும். இதில் பெரிய சீக்ரெட் எதுவும் இல்லை. ஸோ அதனால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது நல்லது தான். அண்டு இப்போ ரொம்ப காமன், நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால வேறு வழி இல்லை. ஸோ நம்ம ரைட்டான விஷயத்து தான் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து எடுத்து எடுத்து தான் வந்துடுது. இன்ஃபேக்ட் இன்னும் பர்டிகுலராக ஒரு கஸ்டமர் ரீச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் வந்து இந்த பர்டிகுலர் மாடலில் ஹை எண்ட் மாடல், இந்த சீரீஸில் இந்த ப்ரோ மாடல் வச்சுருக்காங்களே, இந்த சீரீஸ் ஆஃப் ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த ஃபோனுக்கே கூட டார்கெட் பண்ணி அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டி வந்துருச்சு. அதுதான் டிஜிட்டல். மற்றபடி இந்த சோஷியல் மீடியா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வரது எல்லாமே அது சோஷியல் மீடியாவே கிடையாது, ஐ மீன் டிஜிட்டலே கிடையாது. அது எல்லாமே சோஷியல் மீடியாவோட மார்க்கெட்டிங்கோட டிஜிட்டலோட ஒரு பெனட்ரேஷன், அது செப்பரேட்டாக வச்சிடணும். இப்போ நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் மட்டும்தான் டிஜிட்டல், இது இப்படி தான் நடக்குது, நம்ம ப்ரீவியஸ் யூசேஜை வச்சுக்கிட்டு நம்மளை டேப் பண்ணி பண்ணுறது தான். இதில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஒரு பஜாரில் போகிறீங்க, ஏதோ ஒரு திங்க் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, மீனிங் ஏதாவது சாரீஸ் எடுக்க போகிறீங்கனு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போகும்போது அந்த ஷாப்புக்கு முன்னாடி நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே யூ ஸ்டாப் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் கொண்டு வர முடியும், உங்களோட சர்ச் கொண்டான ஸ்டோர் நியர்பை யூ அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நியர் மீல நம்ம போகிறோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம டார்கெட் பண்ணி நீங்கள் நடக்கும்போதே அதை பண்ண வைக்க முடியும். ஸோ அதுதான் டிஜிட்டல்.
1: ஸோ சார், இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசும்போது இப்போ இருக்கக்கூடிய அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியில் ஏஐயோட தாக்கம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இல்லை, டெஃபினட்டாக இதில் இருக்குங்க. டிஜிட்டல் மீடியாவில் ஏஐயோட தாக்கம் இப்போ நான் சொன்னது தான், அதே எக்ஸாம்பிள் தான் திரும்ப சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கும் போதே உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி பண்ண முடியும், அது ஏஐயோட அது அதனால தான் பாசிபிளாச்சு. அண்டு இந்த பக்கம் ஆட் கிரியேஷன் பக்கம் வந்து அப்படின்னா, இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து என்னென்ன ஷார்ட் எடுக்கிறோம், இல்லை என்னென்ன மியூசிக் கம்போஸ் பண்ணுறோம், இது எல்லாமே த்ரூ ஏஐயில் தான் இப்போ பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்த பிளாக் பஸ்டர்ஸ் ஹிட்ஸ், பெரிய பெரிய மூவிஸ் எல்லாமே ஏஐயில் பண்ணது தான். பேன் இண்டியா மூவிஸ் என்னென்னலாம் நம்ம இந்தியாவில் பேசுகிறோமோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஏஐயில் பண்ணுறது தான். ஸோ அதே தான் இப்போ இதுக்கு வந்துருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் வந்து மாடல் இல்லாமல் வெறிய ஒரு டைரக்டரும் ஸ்கிரிப்டும் மட்டும்தான் போகிறோம், நல்லா ப்ராம்ப்டிங் வச்சு இப்போ பண்ணுற ஆக்சுவல் என்னவோ கிட்டத்தட்ட க்ளோஸ் 98% வரைக்கும் அந்த ஒரிஜினலாகவே இப்போ ஏஐ வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் உண்டு, எல்லாமே வந்துருச்சுங்க, அதோட ஃபீல்டுக்குள்ளே ஏஐ வந்தாச்சு.
1: பொதுவாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஆட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப அதிக லெவலில் தேவைப்படும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்டில் நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களோட ப்ராடக்டோ இல்லை கம்பெனியோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு எங்கேருந்து எக்ஸாக்டாக அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்?
2: இப்போ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக தான் வராங்க உள்ளே வரும்போது. ஒரு செட்டப், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் எங்கேயோ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி ப்ரொமோட் பண்ணுன்ற அந்த ஐடியாவோட தான் உள்ளே வர்றாங்க. ஸோ பீப்புள் ஆர் வெரி கிளியர். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுன்ற செகண்ட் அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ ஒரு செட்டப் ஆரம்பிக்கும் போது அவங்க மோஸ்ட்லி டிபெண்ட் ஆகிறது டிஜிட்டல் தான். இதுக்கு முன்னாடி வந்து பண்ணும்போது ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மீடியா பிளான், ஒரு மீடியா டீம் இருப்பாங்க. அந்த டீம் உட்காந்து கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு எந்த ஒரு நியூ ஸ்டோர் லான்ச் பண்ணாலும் அவங்களோட ஓவரால் பட்ஜெட்டில் 4-8% வந்து அதுக்கான மீடியா பிளானுக்காக வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 crore ஒரு பிராண்ட் ஸ்டோர் லான்ச் ஆகுது அப்படின்னா 4-8 crore வந்து மீடியா பட்ஜெட்டை பெற ஆனமுக்கு வச்சுப்பாங்க. அந்த 4-8 crore தான் பார்ட் பார்ட்டாக பிரித்து எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும். டிவிசிக்கு வந்து ஒரு 30%, பிரிண்ட்டுக்கு 20%, அப்புறம் அது மந்த் வைஸும் பிரிச்சுப்பாங்க. எந்த மந்தில் எவ்வளோ பண்ணணும், அந்த 1 இயருக்கு உண்டான இதை வந்து பிரிச்சுப்பாங்க. எங்களோட பழைய டைமில் பார்த்து, ஐ மீன் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4% மார்க் பட்ஜெட்டே வந்து ரொம்ப பெருசு, ஒரு ரொம்ப டீசெண்டான ஒரு ரீச் கொடுக்க முடிய அந்த பட்ஜெட். அது 8% அப்படின்றது ரொம்ப எக்ஸாப்டன்ட், அடித்து தள்ளலாம், பிராண்ட் ரீகால் கீகால் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃபுல்லாகவே வந்து இறங்கி மக்களோட மைண்டில் இருந்துக்கலாம். அது வந்து ட்ரெடிஷ்னல் அட்வைசிங் ஃபாலோ பண்ண அந்த டைம் அப்போ எப்படி பட்ஜெட்டிங் பண்ணாங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். 4-8% அந்த மாதிரி வச்சு தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்மால் வெண்டாஸ் இல்லை வந்து சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தாங்கன்னா அவ்வளோலாம் யோசனை பண்ணுறது இல்லைங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லைனா ஒரு அவங்க சைஸுக்கு உண்டான ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பீப்புள் இல்லை அது மாதிரி இருந்தால் கூட போகிறோம். இப்போ அவங்கள வச்சே பண்ணிட்டு அந்த நாய்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் அது மாதிரி ஸ்மால் நியர்பை இருக்கிற பிளேஸையும் அவங்க கவர் பண்ணணும். அது வெறும் டிஜிட்டல் மட்டுமே போகாது, த்ரூ சம் ட்ரெடிஷ்னல் மீடியாவில் பேப்பர் இன்சர்ட் அது மாதிரிலாம் சொல்ல போஸ்டர்ஸ் அந்த வழியாக கொஞ்சம் ரீச் பண்ணாங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம்.
1: எஸ் சார், இது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சார், பொதுவாக ஆட்ஸ்னாலே ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கணும், எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நிறைய எத்திக்கல் கைட்லைன்ஸை மிஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: ஸோ ட்ரூ, நடக்குது. அப்படி நடக்கிறவங்க அதுக்கு உண்டான பதிவெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. எப்பயுமே ஒரு கிரியேட்டிவான ஒரு ஆட் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க இல்லையா, மக்கள் மனத்தை வந்து ஈர்க்கிறதுக்காக நம்ம அதை க்ரியேட்டிவாக பண்ண ட்ரை பண்ணுறோம். 2-3 காரணத்துக்காக பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணுற க்ரியேட்டிவ் வந்து பிராண்டிங், அது இப்போ மக்கள் மனசில் மைண்டில் உட்காரணுறதுக்காக ரொம்ப நீஷான ஒரு க்ரியேட்டிவ் பண்ண அந்த டைம் உண்டு. அப்படி பண்ணுறது தான் மைண்டில் ரொம்ப நாள் இருந்து நிற்கும். அண்டு க்ளோஸாக வாட்ச் பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட், அதாவது இது ஹோர்டிங்காக இருக்கலாம் இல்லை ப்ரிண்ட்டாக இருக்கலாம், எதுவுமே ஃபிசிக்கலி ரொம்ப க்ளோஸாக நீங்கள் கொஞ்சம் லார்ஜ் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் மைண்டில் இருக்கும். அண்டு மற்றபடி அவங்க போகிற பீப்புள் போகிற இடத்துலலாம் 360 degree கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா. நீங்கள் திரும்பினா ஒரு ஃப்ளையர் பார்க்கணும், இப்படி பார்த்தா ஒரு ஹோர்டிங் பார்க்கணும், வீட்டுக்குள்ளே போனால் டிவி, அது மாதிரி அப்புறம் வீட்டுக்கு வந்தால் மொபைல் எல்லாம் அது மாதிரி. இதுதான் 360 degree கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன் பண்ணுற ப்ராடக்டில் கரெக்டான ஒரு வெயிட்டேஜோடு ஒரு பிராண்டிங் நம்ம பண்ண கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட அந்த சஸ்டெயினிட்டி ரொம்ப நாள் இருக்கும். நம்ம அப்படி தான் இந்த நாள் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் பழைய பிராண்ட்ஸை ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைமில் எவ்வளோ பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எந்த சீசனில் பண்ணணும், எந்த பீப்புளை ரீச் பண்ணணும், அது மாதிரி கிளியராக பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நின்றுதா இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டலை விட்டுருங்க, டிஜிட்டல் இஸ் பர்ஃபெக்ட், அதுலேருந்து இன்னொரு இருக்கிற ஒரு வெர்டிக்கல் சோஷியல் மீடியா, அந்த வெர்டிக்கலில் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் வந்து அந்த பிராண்ட் சஸ்டென்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறது நாளைக்கு மார்னிங் கிடையாது, அடுத்து ஒரு 20 hours ட்ரெண்டிங்கில் இருந்தாவே பெரிய விஷயம். இப்போ நாளைக்கு திரும்ப வேறு போகணும், அடுத்த நாள் வேறு போகணும், இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அதோட ஆடோட க்ரெடிபிலிட்டி, ட்ரான்ஸ்பெரன்சி. நம்ம எந்த கஸ்டமருக்கும் வந்து இந்த த்ரூ பிராண்டிங் வழியாக நம்ம பண்ணும்போதோ இல்லை ஒரு சேல்ஸ் கேம்பெயின் பண்ணும்போதோ ராங் கம்யூனிகேஷன் மட்டும் கொடுக்கவே கூடாது. ப்ராப்பர் கம்யூனிகேஷன், கிளைண்ட் என்ன ப்ரீஃப் கொடுத்தாங்களோ அந்த ப்ரீஃபோட அது மட்டும்தான் கொடுக்கணும். எக்ஸாஜரேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. இது இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஏன் திரும்ப அவங்கள சொல்கிறேன்னா அவங்க நிறைய ஓவர் இன்த்துல கண்டென்ட்டை வந்து ஹைப் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் உள்ளே வாங்க இது இருக்கும் அது இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ இருக்கவே இருக்காது, ரொம்ப மினிமலாக இருக்கும், இல்லை இருக்கும் அவ்வளோதான். நிஜமாகவே இருந்துச்சுன்னா நம்ம வேறு நாட்டு கொண்டு சி எனி திங், அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். ஆனால் இப்போ இருக்கிற இவங்க இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டில் வந்து நிறைய விஷயத்தை ஹைப் பண்ணி கொடுக்கறதுனால ஸோ அந்த கண்டென்ட் கிரியேட்டர் மேலே தான் அந்த பிளேம் எடுப்போது. ஸோ அகெய்ன் ஐ ரிக்வெஸ்ட் யூ கைஸ், நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது கரெக்டாக பண்ணுங்க. என்ன லெவல் ஆஃப் அந்த வெயிட்டேஜ் ஒரு கண்டென்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக கிறிஸ்பராக கொடுத்து, அன்வான்ட் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்காமல், ஃபால்ஸ் கம்யூனிகேஷன் எதுவும் உள்ளே கொண்டு வராமல் பண்ணாவே ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா பிராண்டு ட்ரான்ஸ்பரன்ஸாக இருந்தால் தான் கஸ்டமர்ஸும் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு வாட்டி நீங்கள் ராங் கம்யூனிகேஷன் கொடுத்து உள்ளே வந்து நம்ம கம்யூனிகேஷனில் இருக்கிறது வந்து இல்லாமல் போச்சுன்னா திரும்ப வரவே மாட்டாங்க. திரும்ப அவங்கள இப்படி நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு 10 கேம்பெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுதான் ட்ரான்ஸ்பரன்ஸ் இம்பார்ட்டண்ட்.
1: இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அட்வர்டைசர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தே வாண்ட் டு கம் இன் டு திஸ் ஃபீல்ட். ஸோ அவங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் ப்ராசஸ் பண்ணுறது முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் டு அ யங் லிஸ்னர் ஹூ வாண்ட்ஸ் டு பில்ட் அ கெரியர் இன் கிரியேட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபார் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்?
2: ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆட்ஸ் பாருங்கள் அண்ட் டே டு டே பேப்பர்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், நியூஸ் பேப்பர்ஸ். அண்ட் நீங்கள் எந்த மீடியம் பார்க்குறீங்களோ அதில் இருக்கிற ஒரு நல்ல ஆட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் அதுக்குள்ளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட் எப்படி எழுதியிருக்காங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த சீசனில் எழுதியிருக்காங்க, என்ன டைம் லைனில் எழுதியிருக்காங்க, எத்தனை லைன்ஸில் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். அது மெயினாக வந்து நார்மலாக ஒரு ஸ்டோரி டெல்லிங் அந்த விஷயத்துக்கு விட அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்கிற ஸ்டோரி டெல்லிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மூவி சொல்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ வெதர் நீங்கள் எந்த ஃபீல்டுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அட்வர்டைஸிங் பண்ணுற அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 to 4 lines இருக்கணும், ஒரு நல்ல ஹெட்லைன் இப்படி இருக்கணும். மூவிக்கு பண்ணும்போது அந்த மூவியோட என்னவோ அது பார்த்துக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். நிறைய புக்ஸ் படிக்கணும் பேசிக்லி. ஸோ நல்ல கிரியேட்டருக்கு நல்ல புக்ஸ் படிக்கணும். அண்ட் கீப் ஆன் ரெஃபர், நல்ல ஆட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த கண்டென்ட் எப்படி எழுதியிருக்காங்கிறது மட்டும் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு நீங்களும் அந்த கேள்வி கேட்டுக்கோங்க. டெஃபினெட்லி யூ வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் கண்டென்ட் ரைட்டர் இன் ஃபியூச்சர், அதில் எந்த டவுட் இருக்காது.
1: சார், இவ்வளோ நேரம் எங்களுடைய க்வெஸ்சனுக்கு ரொம்ப பேஷண்ட்டாக ஆன்சர் பண்ணிங்க. கேட்டுட்டு இருக்கிற நேர்களுக்கு அவங்க டெய்லி பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ பெரிய உலகம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நேர்களே, இவ்வளோ நேரம் கில்பர்ட் சார் விளம்பரங்களை குறித்து நிறைய பயனுள்ள நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. உங்களுக்கு இது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சக்தி.
2: தேங்க்யூ சக்தி, இட்ஸ் பீன் ஹானர் இன்னைக்கு எம்ஓபி வந்து உங்கள் கூட எல்லாம் பேசி அண்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிக்கேன். நல்லதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஏதாவது விட்டு போச்சுன்னா அது டிலீட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஹெச்ஓடிக்கும் அண்ட் உங்கள் டீம் நாஸ்காம் டீம் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்.
1: ஐ திங்க் திஸ் செஷன் வுட் ஹவ் பீன் ரியலி இன்ஃபர்மேட்டிவ் டு தி லிசனர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார்.

0: இந்தியராக பிறந்தோம், இந்தியராக வளர்கிறோம், இந்தியாவுக்காக வாழ்கிறோமா? வணக்கம் நேர்களே, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஜனனி. சுதேஷை பத்தி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய இடத்துல பேசுறோம். ஆனா சுதேஷினா என்ன, இத பத்தி சொல்ல வராரு 96 வயதான காந்தியவாதி, நம்ம நேயர், திருவல்லிக்கேணிய சேர்ந்த திரு பார்த்தசாரதி அவர்கள்.
1: காந்திஜி பாய்காட் ஆஃப் ஃபாரின் கோட்ஸ்னு பண்ணா அவன் வியாபாரம் போயிடும், வியாபாரம் போயினா ஒரு பந்தம் போயிடும். அந்த மாதிரி நிறைய பாண்டேஜஸ் இருந்து, அதனால என்ன சொன்னார், நீங்க அவன் ஸ்கூலுக்கு போகாதீங்க. அவன் ஸ்கூல்ல என்ன, அவன் கல்ச்சரை பரவத்துக்கு பார்க்கறான். கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னாரு. கோர்ட்டுக்கு போகலன்னாக்கா கோர்ட்டில் ஒன்றும் கேஸே நடக்காது. பஞ்சாயத்தை வச்சுட்டு உங்கள் இதெல்லாம் தீர்த்துக்கோங்க, அவங்ககிட்ட போகவே வேணாம். அதில் பாய்காட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் டூல் ஹி யூஸ் டு சீ தட் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இஸ் ரியலி மேட் டு சஃபர்.
0: சுதேஷியோட தாரக மந்திரமே பி இண்டியன் பை இண்டியன். உலக அளவில் இந்தியாவோட கைவினை பொருட்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. காஞ்சிபுரம் பட்டு, திருப்பூர் பின்னல் ஆடைகள், விருதுநகர் கடலை உருண்டை, மணப்பாறை முறுக்கு, மதுரை மல்லி, கும்பகோணம் நாச்சியார் கோவில் விளக்கு, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இது மட்டும் இல்லாம நுணுக்கமான வேலைப்பாடு செய்யப்பட்ட நகைகள், கைப்பைகள், கைவினை பொருட்கள் பல நாடுகள்ல இருந்து வரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்குது. ஆனா இதற்கு நேர்மாறா நம்ம ஊர்ல தயாரிக்கிற பல பொருட்களை வாங்குறதுல பொதுமக்களின் ஆர்வம் குறைஞ்சுகிட்டே வருது. வெளிநாட்டு பொருட்களை வாங்குற மோகம் இன்னும் நம்ம மக்கள் கிட்ட அதிகமாவே தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு லேபிளோட வர பொருட்கள் நம்ம சந்தைய இன்னைக்கும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. செருப்பு, உணவு, எலக்ட்ரானிக் என எல்லா சாதனங்களையும் இந்த வெளிநாட்டு மோகத்துல பல இந்திய கைவினை கலைஞர்களும் நிறுவனங்களும் இன்னைக்கு காணாம போனதுதான் உண்மை. பி இண்டியன் பை இண்டியன் அப்படிங்கிற சுதேசிய கனவு மக்கள் மறந்துட்டாங்களா இல்ல மறுத்துட்டாங்களா? இந்த கேள்விக்கான விடையை தேடி நம்ம வானொலியில இருந்து ரிப்போர்டர் ஸ்ரீ சென்னை பஜார்ல பல மக்களையும் கைவினை கலைஞர்களையும் சந்திக்க போறாங்க. வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம்.

0: 90.8. நம்ம நெசவாளர்களுக்காக கைராட்டையால பருத்தி ஆடை நெய்த காந்திஜியின் சுதேசிய கனவு நிஜமாக்குறதுக்கு அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவுதான் காதி கிராஃப்ட். இது இல்லாம இந்தியா முழுவதும் கூட்டுறவு சங்கங்கள் பருத்தி ஆடைகளுக்காகவே செயல்பட்டு வருது. நம்ம தமிழ்நாட்டுல குவாப்டெக்ஸ் மூலமா பல நெசவாளர்கள் குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம உடுத்துற ஆடை விஷயத்துல பி இண்டியன் பை இண்டியன் என்கிற சுதேசிய கனவு என்ன ஆச்சு? இத தெரிஞ்சுக்க காதி உடைகளை பத்தி நம்ம மக்கள் சொன்ன கருத்துகளுக்கு காதி இண்டஸ்ட்ரியிலேயே வேலை செய்யறவர் அதுக்கு பதில் அளிக்கிறாரு. அதை இப்ப நம்ம கேட்கலாமா?
1: காதி வந்து நீங்க வேர் பண்றது வெரி கம்ஃபர்டபுள். உங்களுக்கு வந்து காதி பாலிஸ்டர் பிளெண்டட் கூட வருது அதுலவே உங்களுக்கு. அதே மாதிரி சில்க் இருக்கு, உள்ளன் இருக்கு, சோ many varieties is available.
0: இப்போ குவாப்டெக்ஸ் மேலாளர் நெசவாளர்களை பத்தியும் கைத்தறி துணிகளை பத்தியும் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
2: I'm Alok Bavile, working as chief general manager Co-optex.
3: The number of weavers year by year is going down. Instead of giving margin to the society that's already there, we have added some incentive wages to the individual weavers, so it goes directly to him also. We don't have the emotion to pay slightly more. Handloom as a brand is not well taken by the especially the young generation. If I give you handloom jeans, you may not pay 1500 rupees, but if I give you some probably diesel or whatever you call the big brands in this thing, you are willing to pay.
0: வெளிநாட்டு தயாரிப்புல வர ஆடைகளால என்னென்ன பிரச்சனைகள் வருது சொல்றாங்க தோல் மருத்துவ நிபுணர்.
4: நான் டாக்டர் நிர்மலா, டெர்மடாலஜிஸ்ட், ஆந்திரமையில ஹாஸ்பிட்டல். அதுதான் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு காட்டன் க்ளோத் தான் பெஸ்ட். சிந்தடிக் க்ளோத் நம்மளுடைய எல்லா கிளைமேட்டுக்கு ஒத்து வராது. நம்மளுடைய காட்டன் க்ளோத் தான் சின்ன ப்ராப்ளம் நிறைய அவாய்ட் பண்ணலாம். ஜேர்சி அந்த மாதிரி போட்டுட்டா அது எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங்னால டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும்.
0: கைத்தறி தொழிலின் வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டபோது காதி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவர் என்ன சொல்றாருன்னா,
5: இந்தியாவினுடைய உண்மையான முழு சுதந்திரம் கிராம வளர்ச்சியில் உள்ளது. People should know what is the worth of handloom, what is actual weavers, how to buy a handloom cloth, we are helping a weaver's family. That inspiration they should get, then that handloom will be further motivated and improved.
0: காதி உடைகளோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம இவ்ளோ நேரம் தெரிஞ்சுக்கிட்டோம். காதி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவர் சொன்னது மூலமா ஒரு கைத்தறி துணி வாங்கினா ஒரு நெசவாளரின் குடும்பத்துக்கே நம்ம உதவறோம்னு தெரிஞ்சது. ஆனா இத ஏன் இப்ப மக்கள் வாங்குறது இல்ல? மக்கள் மறந்துட்டாங்களா இல்ல மறுத்துட்டாங்களா? சரி, உடையோட நிலை இப்படி இருக்கு. அப்போ காலனி இத பத்தி நம்ம ஏரியால காலனி தயாரிப்புல ஈடுபட்டிருக்கிறவரே சொல்றாரு, கேக்கலாம்.
6: நாங்க அதே வாங்கலாமே அப்படின்னு பேசுறாங்க.

0: கேட்டீங்களா, மக்களின் வெளிநாட்டு மோகம் நம் இந்திய நாட்டு தொழிலாளர்களை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு? இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நம்ம ஏன் ஆளானோம்? எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது உணவு. சின்ன சின்ன கிராமங்கள் தயாரிக்கிற சுவையான உணவு பதார்த்தங்கள் சந்தையில விற்பனைக்கு இருந்தது. உதாரணத்துக்கு அப்பளம், ஊறுகாய், வடகம், கடலை மிட்டாய், அல்வா, ஜிலேபி, தேன் மிட்டாய், இதையெல்லாம் விற்பனை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சோடா ஜூஸ் கூட சின்ன சின்ன பாட்டில போட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்த சிறு நிறுவனங்கள் எம்என்சி முன்னாடி போட்டி போட முடியாம காணாம போயிடுச்சு. ஆனா மக்கள் ஆதரவு இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா?
1: உனக்கு

0: வெளிநாட்டின் மோகம் எல்லா வகையிலையும் நம்மளை பாதிக்குது. இவங்க வாங்கி சாப்பிடுற இந்த பிஸா, பர்கர் போல பல வெளிநாட்டு பொருட்கள்னால நம்ம நாட்டு தயாரிப்புகள் எப்படி பாதிக்குதுன்னு கேப்போமா?
1: என் பேர் புஷ்பராஜ்மா. நான் கிட்டத்தட்ட ஒரு

0: உணவை விட்டுட்டு வெளிநாட்டு தின்பண்டங்களை நோக்கி போறாங்க. இது நம்ம உடலுக்கு நல்லதா கெட்டதா? பதில் சொல்ல வராங்க ஊட்டச்சத்து நிபுணர். கேக்கலாமா?
1: டாக்டர் வர்ஷா, Chair of Indian Institute of Nutrition and Science. நம்ம ஸ்நாக்கிங் பண்ணும் போது நம்ம ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம திருப்பி போக வேண்டிய அவசியம் இருக்கு. முறுக்கு, சீடை இதெல்லாம் வந்து நம்ம வீட் செஞ்சது லிமிட்டெட் குவான்டிட்டிஸ்ல பியூர் இன்கிரீடியன்ஸ் நம்ம சாப்பிடுறது ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப கருத்தல் இருக்கு, அதனால ஒபிசிட்டி வருது. ஸோ ஈட் கன்வென்ஷனல் ஃபுட் அண்ட் பீ ஹெல்தி.
0: நம்ம உடல் நலத்தையே பாதிக்குதுன்னு தெரிஞ்சும் கௌரவத்துக்காக நம்ம வெளிநாட்டு உணவு முறைகளுக்கு அடிமையாயிட்டோம். என்னதான் வெளியே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட வீட்டுக்கு வந்து அம்மா கையால தயாரிக்கிற சாப்பாடு போல வருமா? அந்த மாதிரி நம்ம ஏரியாலேயே நம்ம கலாச்சாரத்தோட தயாரிக்கிற உணவுகளை மக்கள் மறந்துட்டாங்களா இல்ல மறுத்துட்டாங்களா? எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. கைவினை பொருட்களும் கைவினை கலைஞர்களையும் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். ஆனா எத்தனை பேர் அவங்களோட பொருட்களை வாங்கியிருக்கோம்? இப்போ இருக்கிற இந்த நாகரீக வாழ்க்கையில அவங்களோட பொருட்களுக்கு இடமே இல்ல. ஏன்? இந்திய நாட்டு கைவினை கலைஞர்களும் இந்திய பொருட்களின் நிலைதான் என்ன? இந்தியரா இருக்கிற நம்மளே இந்திய பொருட்களை மதிக்காததுனால பல சிறு தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. இத பத்தி நம்ம சென்னை ஏரியால இயங்கிட்டு இருக்கிற கைவினை கலைஞர்கள் அவங்களோட இப்போதைய தொழில் நிலைமைய பத்தி சொல்றாங்க. கேக்கலாமா?
2: என் பேர் ராதா, நான் வந்து சுய உதவி குழுல இருக்கிறேன். என்னுடைய தொழில் வந்து வீட்லேயே வந்து தென்னமர ஓலையெல்லாம் கொஞ்சம் வாங்கி அதை ஓலை மாதிரி சீவி நான் தொடப்பம் வந்து சீவி விற்கிறேன். நாங்கள் ஒரு 6-7 பேராக சேர்ந்து நாங்கள் இந்த தொழில் செய்கிறோம். இப்போதைக்கு வந்து இப்போ வந்து கடைகளில் வந்து இந்த பிளாஸ்டிக் தொடப்புங்க மாதிரி வந்துடுறதுனாலையும் இப்போ டைல்ஸ் போடுறதுனாலையும் அதிகமாக அந்த தொடப்பத்தை வந்து விரும்ப மாட்டுறாங்க, வாங்க மாட்டுறாங்க. எங்கள்லேருந்து இப்போ பாதி பேர் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த தொடப்புடைய வேலை வந்து நாங்கள் விற்கிறது 25 ரூபா, ஆனால் வெளியில் கடைகளெல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் தொடப்பமாக 60-70 ரூபா அப்படி விற்கிறாங்க. அது இந்த தொடப்பத்தினால இருக்கிற பயன் அந்த தொடப்பத்தினால இல்லை. இந்த தொடப்பத்தினால வந்து நல்லா பெருக்கலாம், 6 மாதத்துக்கு நல்லா உழைக்கும், பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் கழுவுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஆனால் அந்த தொடப்பம் அந்த மாதிரி இருக்காது. அதை ஜனங்களுக்கு புரியாமல் வெளிநாட்டு பொருளை தான் அதிகமாக விரும்ப தர இந்த நம்ம சுயமாக செஞ்சு சம்பாதிக்கிற இந்த ஒரு தொழிலாகப்பட்டது அதை விரும்ப மாட்டுறாங்க. எங்களுக்கு தொழில் இதனால் அது பாதிக்கப்படுது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
3: என் பேர் உஷா, அம்மையங்கள் பாய் பண்றோம். நாங்க ரோடு மேலதான் வேலை செய்யறோம், வாரத்துக்கு 1-4 நாள் செய்யறோம், அதோட இல்ல.
4: எங்க பெரியவங்க காலத்துல இருந்து இந்த தொழில் தான் எங்களுக்கு. ஆடி மாசம் ஆவணி மாசம் எல்லாம் வேலை கம்மி தான். இந்த சித்திரை வெயில் மாசம் வந்தாதான் ஒரு சீசனு, அப்போதான் நாங்கள் ஏதோ 10 பைசா சம்பாதிக்க முடியும். மீதி நாளெல்லாம் வீட்டில் தான் உட்கார முடியும். பின்னர் மாதிரி ஆர்டர் வர்றது இல்லை மாதிரி, இப்போ கொஞ்சம் டல்லு தான்.
3: வந்தா நல்லது எங்களுக்கு.
5: என்னுடைய பேர் வந்து தங்கராஜன், அந்தமான் கேன் பண்ணி செல்ல வந்து நான் ஒரு தொழிலாளியாக எல்லாரையும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 இயர்ஸாக இருக்கும். முன்னே வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேன் தான், நீங்கள் எங்கே போனாலும் அந்த கேன் சேர் 2 சேர் வாங்கி போயிடலாம். ஏன்னா அன்றைக்கி வந்து விலை கம்மியாது. இப்போ சாப்பிட்டு வரல, நீங்கள் ஒரு 2 லேக்ஸ் சம்பாதிக்கிறேன்னு வச்சிங்களா, கேன் சேர் எனக்கு வேணும், நம்ம வந்து ரெக்ஸின் லெதரில் ஒரு 1 லேக்ஸ் இல்லை லெதரில் வாங்குவோம் அப்படின்னு தான் நினைக்கிறோம். உடலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இது வந்து குப்பம் செம்மா இருக்காங்க. அது கேன் சேர் நீங்கள் குஷன் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இதில் உட்காந்துட்டிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக இருக்கும், உடம்பு வந்து ஹீட் ஆகுது. 24 ஹவர்ஸ் இதில் உட்காருக்கு. சில பேருக்கு வந்து ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு மேலே ஸ்கின் ப்ராப்ளம்லாம் ஒரு 15 ஆர் 20 இயர்ஸ் இருக்கும். பாகிஸ்தான்லேருந்து ஒரு 10 குழந்தைங்க வந்தாங்க தெரியுங்களா, ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக. சரி, நான் அவங்களுக்கு அந்த சேர் வந்து நான் ஆர்டர் பண்ணி நாங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த கேன் சேர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து முதல் அவர் தான் சர்ஜரி பண்ணார், அவர் சொன்ன பிறகு தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 கடைகள் இருக்கும். 28 கடைகளில் வந்து மெயின் ஒர்க்கர் அந்த ஃபேம் ஒர்க்கரே வந்து ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த டைமண்ட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணுறது, இந்த மாதிரி டிசைன் ஒர்க்லாம் பண்ணுறது அது ஒரு 20 பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நெட்டிங் பண்ணுறது ஒரு 10 பேர். இவங்களை வச்சு தான் எல்லா கடைகளும் ரொட்டேஷன் பண்ணுறாங்க. இது மேலே வந்து ஜெனரேஷன் வந்து வளருமா வளராதான்றது வந்து நம்ம கையில் கிடையாது.
0: கேட்டீங்களா நம்ம நாட்டு தொழிலாளர்களின் கண்ணீரை? இவ்வளவு நேரமா மக்களின் வெளிநாட்டு மோகத்தை பத்தியும் எப்படி சில சிறு கைவினை பொருட்களும் கைத்தறி தொழிலும் தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கேட்டோம். நம்ம இன்டீரியர் டிசைனர் சொன்ன மாதிரியே கைவினை கலைஞர்களை வளர்க்க எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல விரும்புறோம்.
6: எங்கெல்லாம் கண்காட்சி நடக்குதோ, அது அரசாங்கமா இருந்தாலும்

0: சரி தனியாராக இருந்தாலும் சரி, நலிந்து போன சுதேசிய பொருட்கள் மக்கள் பார்க்கிற மாதிரி இலவச ஸ்டால்கள் வழங்கப்படணும். பள்ளி, கல்லூரி மற்றும் பொதுமக்கள் அவங்கவங்க ஏரியால சுதேசிய பொருள் கண்காட்சி நடத்த முன் வரணும். சுதேசி சுதேசின்னு சொல்லி வெளிநாட்டு பொருட்கள் மோகத்துல அத்தியாவசியமான பொருட்கள்ல இருந்து அலங்கார பொருட்கள் வர நம்ம தயாரிக்கிற பொருள் நம்மளே வாங்க மறுத்தா நம்ம இந்தியாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா?
1: அழிவின் விளிம்புல இருக்கிற இந்த கைவினை தொழில்களுக்கு நம்ம வெளிநாட்டு மோகம்தான் காரணம். நம்ம இந்தியர்களின் முன்னேற்றத்துக்கு நம்மளே தடையா இருந்தா எப்படி நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாட்டா காண முடியும்? காந்தியின் சுதேசிய கனவு வெறும் கனவாகவே போக நம்ம விடலாமா?
0: சிந்திப்போம், செயல்படுவோம், கைத்தறிக்கு கை கொடுப்போம், கைவினை கலைஞர்களை வாழ வைப்போம், சுதேசிய கனவை நிஜமாக்குவோம். வாழ்க பாரதம், ஜெய்ஹிந்த்.
1: MOP சமுதாய வானொலி 107.8.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ? வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.

0: reduce belly, work out fully. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
2: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

0: புலியேட்டு. ஹே தர்ஷனா, பாத்தி எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன் பத்மா. நீ, வேலையெல்லாம் எப்படி போகுது?
0: ஏதோ போகுதுப்பா, ரொம்ப போர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. ஏதாச்சும் புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அட பாரா, ஒரு புது அம்பானி வர போறாங்க போல. என்ன பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்க?
0: என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஐடியா கூட.
1: நீ ரீசெண்டா வந்த நம்ம ஜோதிகாவோட 36 வயது நிலை படம் பாத்தியா? அதுல கூட கிச்சன் கார்டனிங், பெண்கள் முன்னேற்றம் பத்தி எல்லாம் சூப்பரா சொல்லிருக்காங்களே.
0: அப்படியா? அந்த படம் நான் பார்க்கவே இல்லையே. கிச்சன் கார்டனிங்கா? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றியா?
1: என்ன நேயர்களே, நம்ம பத்மா மாதிரி உங்களுக்கும் கிச்சன் கார்டனிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கா? இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல கிச்சன் கார்டனிங் பத்தி தான் பேச போறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குறது MA கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஷலோனி, பத்மா அண்ட் தர்ஷனா. கிச்சன் கார்டனிங் ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம வீட்டு தோட்டத்திலயும் மொட்டை மாடியிலயுமே விதவிதமான செடிகள் வச்சு அழகழகா வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வளர்க்கறது தான் கிச்சன் கார்டனிங்.
0: என்ன, வீட்லயே தோட்டமா? அது எப்படி முடியும்?
1: ஏன் முடியாது? சைனால மொட்டை மாடியிலயே விவசாயம் பண்ணும் போது நம்ம பால்கனியில செடிகள் வளர்க்க முடியாதா? இத வீட்டு பெண்கள் ஒரு பிசினஸா கூட எடுத்து செய்யறாங்களே.
0: அட, நல்ல விஷயமா இருக்கே. ஆமா, யாராச்சும் இதெல்லாம் பண்றாங்களா என்ன?
1: ஏன் இல்ல, எனக்கு தெரிஞ்ச கொடும்பாக்கத்தை சேர்ந்த மிஸ் பிரமீலா ரொம்ப வருஷமா கிச்சன் கார்டனிங் தான் செஞ்சுட்டு வராங்க. இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் கூட. நிறைய

0: ஒய்ஃபா இருந்து இந்த கிச்சன் கார்டனிங் ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு?
1: எனக்கு எப்பவுமே ஒரு பேஷன் உண்டு கார்டனிங்க்கு. எங்க இருந்தாலும் எந்த வீட்டில் இருந்தாலும் ஏதாவது ஒரு எனக்கு சுத்தி ஒரு கொஞ்சம் செடி இருக்கும். முதல்ல அப்ராட் அங்க பால்கனியில வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு கேம் பேக் டு இந்தியா, இங்க வந்து ஃப்ளவர்ஸ் முதல்ல பூல ஆரம்பிச்சேன். அப்புறம் ராதாகிருஷ்ணனோட இதுல நான் அவரோட இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் ஒரு இது வந்தது எனக்கு, நம்ம ஆர்கானிக்கா வெஜிடபிள்ஸும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ட்டு. ஸோ அதான் எனக்கு ஒரு பேஷன் இது. அண்டு அதாவது எனக்குன்னு நானே க்ரோ பண்ணேன். அதாவது இந்த வீட்டுக்கு அந்த மென்டலி ஃபிசிக்கலி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது. இதில்
0: என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க, எதெல்லாம் வளர்க்கலாம்?
1: ஆரம்பிக்கிறச்ச ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அகலக்கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா எவ்வளோதான் ஏபிசி அதை பற்றி தெரிஞ்சிருந்தா, புக்கிஷ் நாலேஜ் இருந்தால் கூட அதை வந்து வளர்க்க வளர்க்க தான் நம்மளுக்கு நிறைய அனுபவம் தான் கற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் படித்து தெரியறது இது கிடையாது இதெல்லாம். ஸோ முதல்ல ஆரம்பிக்கிறச்சா ஓகே, நம்மளுக்கு வணங்குற சின்ன சின்ன இந்த செம்பருத்தி பூ, அந்த பூ, இந்த மாதிரி ரோஜா, மல்லி இதெல்லாம் நம்ம வச்சு அதெல்லாம் ரொம்ப நம்மளை இது பண்ணாது, அதெல்லாம் வச்சு வளர்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறியாக இருந்து இது கீரை வகைகள் ஆரம்பிக்கலாம், கீரை வகைகள். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், இது மாதிரி பச்சை மிளகாய், கத்திரிக்காய். ஆனால் சொல்கிறமே தவிர இந்த சில கறியால் ரொம்ப பூச்சி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ண தெரியணும் நம்மளுக்கு. அதை டேக்கிள் பண்ண தெரிஞ்சால் தான் நம்மளால் அது இது பண்ண முடியாது, கோப்ப பண்ண தெரியும் அதை பற்றி என்ன என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அதனால் முதல்ல இது மாதிரி ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொடி வெரைட்டிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கரெக்ட் சீசன் பார்க்கணும். எப்போ வேணாலும் போட்டுற முடியாது. அதுவும் மெட்ராஸ் சென்னையில் இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம கண்டபடி போட முடியாது. ஆஹா பெங்களூரில் வந்து ப்ராக்கலி விளைக்கிறாளே அங்கே இது பண்ணுறாளேங்கிறதா நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகே க்ரீன் ஹவுஸ்லாம் வச்சுருந்தா அதெல்லாம் பண்ணலாம், ட்ரிப் இரிகேஷன் அப்படிலாம் ஓகே. ஆனால் சாதாரணமாக ஒரு இதில் நம்ம வந்து ஒரு ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம மொட்டை மாடியில் நம்மளுக்காக விழுந்துற காய்கறி இதெல்லாம் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எல்லா வித பார்க்கா, பீர்க்கங்கா, குழந்தங்காங்கிற அந்த மாதிரி எல்லாம் நிறையா கொடி வகைகள் அதுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் பந்தல் கட்டி அதுக்கெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அதெல்லாம் பண்ணி அதை ஆரம்பிக்கலாம். அடுத்தது நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து இதில் அடுத்தது இப்போ 2 வருஷமாக நான் வந்து வின்டர் வெக்கீஸும் நான் இது பண்ணுறேன். காலிஃப்ளவர், அப்புறம் வந்து கேபேஜ், நூல்கோல், பீட்ரூட், அப்புறம் வந்து சில சாலட் லீவ்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபாரினுக்கு இந்த ராக்கெட் அப்படின்ற பேசில் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை மாதிரி இதெல்லாம் நான் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். இதில் வந்து 90% அப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன் இந்த வின்டர் வெக்கீஸில். நான் ரொம்ப ரிஸ்க்காக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். லைக் ப்ராக்கலிக்கெலாம் ரொம்ப கேர் வேணும். அதை வந்து அவ்வளோ பாடு படைச்சா நம்மளுக்கு அது திருப்பி நம்மளால் அது நம்மளுக்கு இது வருமானு தெரியாது. அதனால் கொஞ்சம் நான் அதை நிறுத்திட்டேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறது. வாட்ஸ்அப் நம்மளுக்கு முடிச்சது நம்ம இது பண்ணோம் அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது வந்து இப்போ வந்து போனது பழங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இந்த மொட்டை மாடியில் இது மாதுளம்பழம், கொய்யா பழம், இது ரெண்டு தான் இப்போ ஆரம்பிச்சது நான். ஏன்னா மற்றெல்லாம் எனக்கு இங்கே தரையில் இருக்குது இதில் தர இதில் பப்பாளி அதெல்லாம் லெமன் இதெல்லாம் மூணும் நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இது கொடுக்குறது எனக்கு.
0: இந்த தோட்டம் வளர்க்குறது ஒரு ஹாபியா உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது?
1: நான் இதில் வந்து ரொம்ப வரவு செலவு கணக்கு இல்லை, நான் ரொம்ப பார்க்கறது இல்லை. ஏன்னா இதை நான் எடுத்துன்றது எனக்கு ஒரு ஹாபி தான் மெயினாக. இதை அடுத்தது வந்து எனக்கு மென்டலும் வந்து ரீதியாக எனக்கு வந்து எனக்கு ஒரு சில ப்ரெஷர் ப்ராப்ளம் அதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்கிறது எனக்கு இது கோப்ப பண்ணணும்னு நினைக்க இது வந்து காரணம் எழுந்த உடனே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம், காஃபி குடிச்சுருப்போம், டிவி பார்த்துட்டுருப்போம், சும்மா அரட்டை அடிப்போம், ஃபோனில் பேசிட்டுருப்போம், அவ்வளோதான் பண்ண போகிறோம். பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து 24 hours இருந்தால் கூட எனக்கு அதுக்கு மேலே இருந்தால் கூட எனக்கு ஆசை தான். ஏன்னா இப்போ நான் ஆக்சுவலி உங்களுக்காக பண்ணிக்கலாம். ஸோ காலம்பரம் 5 மணிக்கு எழுந்தேன்னா அந்த ரொட்டீன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு 2 hours எனக்கு போகணும் மொட்டை மாடியில். 2 hours ஒன்று காலம்பரம் சாலிடாக அதெல்லாம் முடிச்சு திருப்பி அப்புறம் நம்மளுக்கு உண்டான மற்ற ரொட்டீன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அகெயின் திருப்பி ஈவினிங்கில். என்னோடய பிரேக்குன்னு பார்த்தா பிட்வீன் 4 to 6 தான் எனக்கு கிடைக்கிற லீஷர் டைம். அதில் அது மறுபடியும் கிடைக்காது. ஏன்னா இதில் எனக்கு வந்து அதுக்கு வந்து இப்போ ஒவ்வொன்றையும் நான் சரியாக பார்க்கணும். அதுக்கு ஏதாவது பூச்சி வந்திருக்கா இல்லை, அது வந்து எதையாவது நம்ம செடி போகிற மாதிரி இருக்கா இல்லை, வேற ரீப்ளேஸ் பண்ணணுமா, சாயில் மாற்றணுமா. ஸோ இத்தனை இருக்காது. அதில் எனக்கு வந்து இதுன்னு பார்த்தோம்னாக்கா எனக்கு செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது எனக்கு ஒரு 50% எடுத்தாச்சு. நான் இப்போ நான் வந்து கீரை, கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் வந்து பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நான் வாங்குறது இல்லை. இதெல்லாம் ஏதாவது ஒன்று எனக்கு ஒரு கை கொடுத்துட்டே இருக்கும். நேத்தி இது ஆஃப் த ரெக்கார்ட் சொல்கிறேன், இது வந்து நேத்தி திடீர்னு எனக்கு மார்க்கெட் போக டைம் இல்லை, ரொம்ப இதாகிடுச்சு. பார்த்தேன் அரைக்கீரை இருந்தது, அதில் ஒரு மசியல், அப்புறம் வெண்டைக்காய் இருந்தது, அதில் ஒரு கறி, கத்திரிக்காய் இருந்தது, அதில் ஒரு சாம்பார். சரி எதுக்கு சொல்ல வரேன்னா டக்குனு எனக்கு கை கொடுக்கும்.

0: மட்டும் இல்லாம கீரையிலேயே நான் நிறைய வெரைட்டிஸ் பண்றேன். ஆத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, சிகப்பு கீரை, அதுக்கப்புறம் வந்து இந்த தவசிக்கீரை ஒன்று, மல்டி விட்டமின் கீரை அது, அது அப்புறம் வந்து வந்து பசலைக்கீரை, இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வகை கீரை இருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு அது பறிச்சுன்னு வரத்து கூட நேரம் இருக்காது. நான் என்ன பண்ணுவேன், பறிச்சு வந்து அக்கம் பக்கத்தில் கொடுத்துருவேன். முருங்கை எதுவாக இருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து நான் எனக்கு போக வந்து மற்றவாளுக்கு கொடுத்துருவேன். எனக்கு சுத்தம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, மற்றவாளுக்குலாம் ஆர்கானிக்காக ரொம்ப விரும்புகிறாளே, பிடிச்சிருக்கே, நல்லா இருக்கு அப்படின்பா அவளுக்கு கொடுத்துருவேன் நான். ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தா இதெல்லாம் பார்க்க முடியாது நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கமர்ஷியலாக பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு எனக்கு. அது மற்ற எல்லாருக்கும் இப்போ யங்கர் ஜென்ரேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு இப்போ நான் அமேஸ்ட். இப்போ பார்த்தா எனக்கு நிறைய பேர் வருவாங்க, வருவாங்க யங்கர் ஜெனரேஷன் வந்து என்னை கேட்பாங்க எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லி நான் ஆரம்பிச்ச போது 10 வருஷமாக கொடுத்துட்டே பண்ணிட்டு இருக்கேன். ஐ பர்ன்ட் மை ஃபிங்கர்ஸ் மெனி டைம்ஸ். எங்கள் அதில் என் ஹஸ்பண்ட் சில 10 ரூபா காய்க்கு 10,000 செலவிச்சு கிண்டல் பண்ணுவார். என்ன சொன்னேன், அப்போல்லாம் பிளாட்ஃபார்ம் கிடையாது எங்களுக்கு வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்ன என்ன தான் எப்படி யாரும் சொன்னாலும் மருந்து அடிப்போம், யாரும் சொன்னாலும் போய் அதுக்கு ஒரு மேனுவல் வாங்கி போட்டுவோம். இப்போ வந்து இந்த சென்னை ஆர்கானிக் டெரஸ் கார்டன்ஸ் சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் நிறைய எப்படி இந்த ஃபோரம் இருக்கிறதுனால நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய எங்களுக்கு தெரிகிறது விஷயங்கள், அந்த இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போ. ஸோ அதுவும் சின்ன வயசு யங்கர் ஜென்ரேஷன் வச்சு அவங்களுக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுக்க முடியாது எங்களால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்னால. அவங்களும் வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்துட்டு கேட்பாங்க எப்படி பண்ணோம், எங்கே வாங்கணும். ஸோ இதெல்லாமும் நாட் ஒன்லி இதாக போது, இந்த எப்படி நம்ம எங்கே போய் வாங்கலாம், நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு நாமினல் ப்ரைஸில் கிடைக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நம்மளால் ஷேர் பண்ண முடியுது நாலேஜை. இதில் வந்து லைக் மைண்டட் பீப்புளோட நான் இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது.
1: என்ன பத்மா, பிரமிளா சொன்னதை கேட்டல்ல எவ்வளோ இன்ஸ்பைரிங்கா பேசுறாங்க. இந்த நல்ல ஹாபியை ஹவுஸ் வைஃப் மட்டும் இல்ல, யார் வேணும்னாலும் செய்யலாம். கிச்சன் கார்டனிங் பத்தி தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார். ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம் கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
2: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
1: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
2: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்குவீங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
2: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இயற்கை விவசாயம் பத்தி பேசிட்டு இருக்கோம், வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: வீட்லயே தோட்டமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா வீட்ல இருக்கிற கொஞ்ச இடத்துல இதை எப்படி பண்றது?
1: இத நீ கேப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்குதான் கைவசம் இன்னொருத்தர் வச்சிருக்கேன். வீட்டு பால்கனி, மொட்டை மாடி, லான்ல கூட எப்படி அசத்தலா ஒரு கார்டன் செட் பண்ணலான்னு ஒரு ஆர்கிடெக்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் மிஸ் காதம்பரி, வீட்டுல இருக்கிற இடத்த எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணி செடி வைக்கிறது?
4: ஒரு வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் நம்ம லேண்ட்ஸ்கேப் பண்ணலாம்னா எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். ஆக்சுவலாக சன்லைட் கிடைக்கிற எல்லா இடத்துலையுமே பண்ணலாம். ஸோ ட்ரைவ்வே, பார்க்கிங் ஏரியாஸ் அண்ட் வெர்டிக்கல் கார்டன்ஸ் அரவுண்ட் யுவர் காலம்ஸ். பார்க்கிங்கில் இருக்கிற காலம்மை சுற்றி ஒரு வெர்டிக்கல் கார்டன் பண்ணலாம். இன்பிட்வீன் பேவர் பிளாக்ஸ், நம் ஃப்ளோரில் இருக்கிற பேவ்மெண்ட் பிளாக்ஸ்க்கு நடுவில் யூ கேன் டூ டெக்கரேட்டிவ் கார்டனிங் அண்ட் ட்ரேஸ், ஃபர்னிச்சர்ஸ், பிளான்ட் பாக்ஸஸ், கிளாஸ் பவுல்ஸ், இந்த மாதிரி எதுலேயுமே பண்ணலாம். சீலிங்லேருந்து நம்ம நிறைய பியூட்டிஃபுல் கிளாஸ் பவுல்ஸ் எல்லாம் தொங்கவில்லை. யூனோ ஈவன் த டங்ஸ்டன் பல்ப் தட் வி யூஸ், நம்ம ஃபியூஸ் போன பல்பில் வந்து உள்ளே இருக்கிற அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை வெளில எடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் புட் வாட்டர் அண்ட் நம்மளோட சாதாரணமான மணி பிளான்ட் அதில் வளர விட்டு சீலிங்லேருந்து ஒரு செயின் போட்டு தொங்க விடுறப்போ தட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் சைட் ஃபார் யூ. யூ ஹாவ் அன் ஹாபி altogether when you start doing gardening.
2: இனிமே வீடு கட்ட போறவங்க கார்டனிங்க்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி எல்லாம் கட்டலாம்?
4: ஃபர்ஸ்ட் டெல் யுவர் ஆர்கிடெக்ட் அண்ட் பில்டர் அபவுட் யுவர் கார்டனிங் இன்ட்ரெஸ்ட். அதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்போ தான் உங்கள் பிளானிங் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் ஐ எம் அஸ்யூமிங் இஃப் யூ ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் இண்டிபெண்ட் ஹவுஸ், தி ஆப்ஷன்ஸ் ஆர் சோ மெனி. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே, சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால் இவ்வளோ க்ரீனரி கொண்டு வர முடியும்னா இண்டிபெண்ட் ஹவுஸ்குள்ளே இன்னும் எவ்வளவோ பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கார்டனிங் லேண்ட்ஸ்கேப்பிங்கையும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்டாக பார்க்கறது வந்து இட் கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஆல்டுகெதர். அண்ட் கிச்சன் கார்டன் இன் அன் இண்டிபெண்ட் ஹவுஸ், யூ கேன் பிளேஸ் யுவர் கார்டன் ஜஸ்ட் அவுட்சைட் யுவர் கிச்சன் ஸோ தட் யுவர் வாட்டர் சர்வீசிங் கேன் பி டன் த்ரூ த ஃபில்டர்ட் வாட்டர் ஃப்ரம் யுவர் வாஷ் பேசன்ஸ். நம்ம வாஷ் பேசன்ஸில் பாத்திரம் கழுவி போகிற தண்ணி வந்து ஃபில்டர் ஆகி இட் ஷுட் கோ வாட்டர் த பிளான்ஸுங்கிற மாதிரி வைக்கிறப்போ தட் சேவ்ஸ் வாட்டர், தட் யூனோ கிவ்ஸ் யூ மோர் ஆப்ஷன் ஃபார் பிளான்டிங் அவுட்சைட் யுவர் கிச்சன் இஸ் அ பெட்டர் வே. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அபார்ட்மெண்ட்ஸில் நம்மளோட விண்டோக்கு வெளியே ஒரு பிளான்டர் பாக்ஸ் ப்ரொவிஷன் மாதிரி நம்ம கொடுத்துட்டா வி கேன் பிளான்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரம் இன்சைட் இட் செல்ஃப். உள்ளேருந்தே நம்ம வெளியே வந்து தண்ணி ஊற்றி செடி வளர்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்க பில்டிங்ஸில் விண்டோ சில்ஸ்க்கு வெளியே பிளான்டர் பாக்ஸஸ் வைக்கிறது இஸ் அன் அதர் ஆப்ஷன்.
2: கிச்சன் கார்டனிங்னால வேற என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு?
4: இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப்புங்கிறது இப்போ வளர்ந்து வர ஒரு ட்ரெண்ட் அண்ட் இட்ஸ் அன் இன்எக்ஸ்பென்சிவ் வே ஆஃப் டெக்கரேட்டிங் யுவர் ஹவுஸ். நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வரப்போவே ஒரு க்ரீனரியை பார்க்குறப்போ நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகிடும். தெர் இஸ் கலர் தியரி அண்ட் இன்டீரியர் டிசைன் தியரி தட் சேஸ் க்ரீனரி உள்ளே வரப்போ இட் சூதன்ஸ் ஆர் மைண்ட், இட் ரிலாக்ஸஸ் ஆர் மூட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பிளான்ஸ் தே டேக் இன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தே கிவ் அவுட் ஆக்சிஜன். ஸோ அகேன் தட் பியூரிஃபைஸ் தி ஏர் அரவுண்ட் யூ அண்ட் தட் கிரியேட்ஸ் அண்ட் மோர் சூதிங் அட்மாஸ்ஃபியர் ஃபார் யூ டு லிவ் இன். அண்ட் பிளான்டிங் ஹர்ப்ஸ், ஹர்ப்ஸ் பிளான்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அது நம்மளோட அட்மாஸ்ஃபியருக்கு. இன்னும் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி நீங்கள் உங்களோட பிளான்ட்டை யூஸ் பண்ணிக்கிறப்போ தட் அகெயின் நம்மளோட லிவிங் என்வாயன்மெண்ட்டையே அது ரொம்ப ஒரு என்ஜாயபிள் பிளேஸ் ஆகும். டெக்கரேட்டிவ் கார்டன்ஸ், டெக்கரேட்டிவ் பிளான்ட்ஸ்க்கு பதிலாக நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன இடத்துல நம்ம கீரை வகைகளை பிளான் பண்ண ஆரம்பிச்சு 30-40 நாளில் நம்ம வந்து அதை அறுவடை செஞ்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா வேறு ஒரு கீரையை வந்து பிளான்ட் பண்ணுவோம். ஸோ இது பண்ணுறப்போ லைக் ஹவு வி சேஞ்ச் ஆர் கர்டன்ஸ் அண்ட் குஷன்ஸ், இந்த மாதிரி க்ரீனரியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கப்போ நம்ம வீட்டுக்கே வந்து அது ஒரு புது லுக்கை கொடுக்கும்.
2: அடடே, செடி வளர்க்கறதுனால வீட்டோட லுக்கையே மாத்திட முடியுமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏசியே போட வேணாம் போல இருக்கே, தானாவே கூல் ஆயிடும். ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா ரொம்ப ஓல்ட் டைப்பா இருக்கே, நம்ம பண்ணா கெத்தாவா இருக்கும்.
5: அச்சோ, நீ ஏன் இப்படி நினைக்கிற? ஏன் இத வயசானவங்க மட்டும் தான் பண்றாங்கன்னு நினைக்கிறியா? இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்மார்ட். ரோபோட்டிக்ஸ்ல இருந்து கிச்சன் கார்டனிங் வரைக்கும் எல்லாத்துலயும் கலக்குறாங்க.
2: காமெடி பண்ணாத, நான் நம்பவே மாட்டேன். இவங்களுக்கு ஊர் சுத்துறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ஃபேஸ்புக் பண்றதுக்கும் டைம் சரியா இருக்குமே. இதுல எங்க ஃபார்மிங் எல்லாம்?
5: இரு, அவங்களே பேசினாதான் நீ நம்புவ. நம்ம ஷலோனிக்கு இப்ப 22 வயசு தான் ஆகுது, காலேஜ் ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் என்தூசியாஸ்டும் கூட. வீட்டில் கிச்சன் கார்டன் வச்சு நிறைய செடி பழம் காய்கறிலாம் வளர்த்துட்டு இருக்காங்க. வா, அவங்க கிட்ட போய் இப்ப பேசலாம்.

0: வாங்க ஷலோனி, எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, நீங்க எப்படி காலேஜ் லைஃப்ல கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சீங்க? யாரு உங்களோட இன்ஸ்பிரேஷன்?
2: எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு தான் எனக்கு உயிர். ஸோ ஒரு நாள் வந்து நான் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அங்கே சாப்பாடு சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என்ன சீக்ரெட்னே தெரியல. அப்புறம் ஆன்ட்டி கிட்ட போய் கேட்டேன், ஆன்ட்டி என்ன சாப்பாடு இப்படி என்ன இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது? அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் வீட்டு தோட்டத்துலேயே நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுறேன், அதுதான் இதோட சீக்ரெட். அப்போ தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவங்க கிட்ட பேசும்போது. எப்படி நம்ம வீட்டு பால்கனி டெரஸ் எல்லாமே அங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆர்கானிக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணலாம், அது சமையலில் கூட யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதான் அவங்க கிட்ட தான் பேசும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு.
0: டெய்லி கார்டனிங்க்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
2: நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது 4 பிளான்ஸ் தான், டொமேட்டோ, சில்லி, கொத்தமல்லி, அப்புறம் புதினா. ஸோ இந்த நாளுக்கு நான் ஒரு 15 மினிட்ஸ் டெய்லி கொடுக்குறேன். காலேஜ் போக முன்னாடி ஒரு 10 நிமிஷம், வர அப்புறம் ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான் கொடுக்குறேன். ஆனால் அதப்புறம் நான் கண்டினியூ பண்ணி ஒரு நிறையா பிளான்ஸ் வரக்கும் போது ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் மினிமம் வேணும்.
0: இதை எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறீங்க?
2: ஃபுட்டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம லைஃப்பில், நம்ம வாழ வரைக்கும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருப்போம். அது மாதிரி நான் ஆர்கானிக் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து என்கிட்ட 4 பிளான்ஸ் தான் இருக்கு. ஆனால் என் ஃபியூச்சரோட எய்ம் 40 பிளான்ஸ் வரைக்கும் ரீச் ஆகணும், ஒரு கார்டனே ஃபார்ம் பண்ணோம், அதான் என்னோட மோட்டிவ்.
0: உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷலோனி.
2: தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜென்ரல் பப்ளிக்கு கூட இந்த அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க, எல்லாரும் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ.
0: சூப்பர்ப்பா, இதை கேக்குறப்போ எல்லாருமே பண்ணலாம் போல இருக்கே.

0: வெல்கம் பேக் நேயர்களே. இப்போ நம்ம கிச்சன் கார்டனிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து கேட்கலாம் அதை பற்றியே. சரி, பெசன் நகரில் ஒரு அசத்தலான தோட்டம் இருக்குன்னு சொன்னியே, அவர்கிட்ட பேசலாமா?
1: ஆமாம் ஆமாம், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தானே. இது ஒரு பிஸ்னஸாக மட்டும் இல்லாமல் சோஷியல் சர்வீஸாக கூட செஞ்சுட்டு வராரு. மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட 50 வெரைட்டி செடிகள் வச்சிருக்கார். டெய்லி 2 கிலோ காய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றார். குட் கவர்னன்ஸ் கார்டன் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு டெரஸ் கார்டன் ஃபார்ம்ஸ் செட்டப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரார். அவர் இந்த ஃபீல்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட். மொட்டை மாடிக்கு ஒரு ஊட்டியே கொண்டு வந்திருக்காருனா பாத்துக்கோயே, எத்தனை விதவிதமான செடிகள் காய் பழம் எல்லாம் வச்சிருக்கார். அவர்கிட்ட போய் பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். வா, அவர்கிட்ட பேசலாம்.
0: ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்கள் டெரஸ் கார்டனிங் பற்றி தெரிஞ்சுக்க தான் நாங்கள் வந்திருக்கோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டனிங் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
2: டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டனிங் சம்மந்தமாக, ஃபஸ்ட்டு பில்டிங்கை வித் காஸ்ட்லி ஸ்ட்ரக்சர், அதுக்கு தண்ணி டெய்லி போனால் அது டேமேஜ் வரலாம், சீப்பேஜ் வரலாம். அதனால் கார்டன் போடுறதுக்கு முன்னாடி, செடி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி மேட் போடணும், ட்ரைனேஜ் மேட்டுன்னு சொல்லும், அது மார்க்கெட்டில் கிடைக்கும். அதுக்கு மீதே ட்ரஃப் போடணும். தொட்டியெல்லாம் கொஞ்சம் அவுட்புட் கம்மியாக வரும். ட்ரஃப் போட்டோம்னா அது லாங்காக இருக்கும், அதில் நிறைய க்ரோயிங் ஏரியா கிடைக்கும், செடி சீக்கிரமாக வரும். அதுக்குள்ளே சோயில் இல்லாமல் கோகோபித்த வர்மி கம்போஸ்ட் ஆர்கானிக் மனுவர் மிக்ஸ் பண்ணி ஒரு மீடியா செட்டப் பண்ணினா அது சாஃப்ட் மீடியா இருக்கும், அது நிறைய தண்ணி அப்சார்ப் பண்ணி வைக்கும். தண்ணி ஜாஸ்தி ஆகினா கீழே வந்தாலும் மாட்டு இருக்கிறதுனால தண்ணி பில்டிங்கில் பிடிச்சு நிற்காது, அது இம்மீடியட்டாக ட்ரை ஆகி போகும். பட் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ரூ கார்டனிங். டூஸ் என்னென்னா, ஒரு க்ரீன் கவர் கொடுக்கணும் டெரஸில், ஷேட் நெட். ஷேட் நெட்டுக்கு 50% ஷேட் ஃபெசிலிட்டேட் பண்ணதுக்கு உள்ள வசதி இருக்குது. அதில் எவ்வளோ சன்லைட் செடிக்கு தேவை அது அதுக்குள்ளே கூட வரும், எக்ஸஸ் ஹீட் அது ப்ரிவெண்ட் ஆகும். டெரஸில் கான்க்ரீட் ஹீட்டடாக போகும்போது, இப்போ 11 மணிக்கெல்லாம் மத்தியானம் டெரஸின் மேலே போனோன்னா செப்பல் இல்லாத போக முடியாது. அது என்ன காரணம், நிறைய ஹீட்டு கான்க்ரீட் அப்சர்வ் பண்ணி அது ஹீட்டும் எமிட் ஆகிட்டு வரும், ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு கீழேருந்தும் செடிக்கு சூடு வரும், மேலேருந்து சூடு வரும், அது தாங்காது. சிட்டிலெலாம் அது எல்லா பில்டிங்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால சூடு ஜாஸ்தியாக இருக்கும், பக்கத்து வீட்டிலும் இதே தான் வந்துட்டுருக்கும். அதனால் சரௌண்டிங்ஸில் கூலிங்குக்குள்ள வசதி இல்லை, அதனால் க்ரீன் ஷீட் கண்டிப்பாக போட்டாகணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ப்ரொடெக்ட் த பில்டிங் பை புட்டிங் மேட். செடிக்கு மேலே ஒரு ஸ்டெடி ஹைட்டில் க்ரீன் ஷீட்டை சர்க்குலாக ஸ்ட்ரக்சரில் போடணும், இல்லைன்னா வீடு கட்டின மாதிரி அது தண்ணி எல்லாம் மழையெல்லாம் வந்ததுன்னா அது ஸ்லிப்பாகி வெளியே போன மாதிரி ஃப்ளாட்டாக போடக்கூடாது, கோனிக்கலாக போடணும் ரூஃபை. டோன்ட் யூஸ் போட்ஸ், நினச்சா போட்ஸில் இடம் கம்மியாக இருக்கும், செடிக்கு இந்த நிறைய வேர் ஓடுறதுக்கு இடையில. இப்போ க்ரோ பேக் வச்சாலும் அதே மாதிரி வேர் சுட்டி சுட்டி சுட்டி சுட்டி அதுக்குள்ளே நிற்கும். ட்ரஃப் போட்டுந்தான் நீளமாக ஓடும், செடி ஃபாஸ்டாக வரும், நிறைய அவுட்புட்டாக ஏறிடும்.
0: இதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்?
2: கிச்சன் கார்டன் நிறைய கோஸ்ட்லியாக இருக்கும் என்ன ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது, அது சரியில்லை. 4-5 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது. நான் ஒரு ஃபேமிலிக்கு ரெகுலராக ஃபுல் இயரில் காய்கறி கிடைக்கணும்னா ஒரு 500-600 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் ரூஃப் கார்டன் போட்டால் போதும். அதில் ட்ரஃப் மெத்தடில் போட்டிருந்தான். ட்ரஃப் மெத்தடில் அட்வான்டேஜ், இன் பிட்வீன் வேஸ்டேஜ் வராது, ஸ்பேஸ் வேஸ்டேஜ் வராது, ட்ரஃப் நீளமாக வைக்கும்போது. இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்துனா ஒரு 335 ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் ட்ரஃப் போடலாம், 2/3 ஏரியா. இப்போ 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் போடலாம். 400 ஸ்கொயர் ஃபீட் இஸ் ஈக்குவல் டு ரஃப்லி 40 ஸ்கொயர் மீட்டர். 500 ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருந்தா அதுக்கு ஒரு 2/3 எடுத்திருந்தால் ஒரு 36 ஸ்கொயர் மீட்டர். 36 ஸ்கொயர் மீட்டரில் எல்லா காய்கறியும் நமக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு ஒரு டசன் ஒரு 1.5 டசன் காய்கறி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நார்மலாக உள்ள ஒரு 1.5 டசன் வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் முக்கியமாக வேணும், வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், கரமணி, புதினா, கொத்தமல்லி, பாலக்க, முள்ளங்கி, பாவைக்காய், படுவலங்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக டெய்லி தேவைப்படுது நமக்கு பிடிக்கணும் என்ன காய்கறி இருக்கும் அது வைக்கலாம். அதுக்கு ஒரு 36 ஸ்கொயர் மீட்டரில் இடம் இருந்தால் போதும். ஒரு 2 ஸ்கொயர் மீட்டரில் ஒரு ஒரு ஒரு டைமில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வெஜிடபிள், வெண்டைக்காய் இல்லைனா தக்காளி இல்லைனா பச்சை மிளகாய் இல்லைனா கத்திரிக்காய் வச்சாகணும். 1 ஸ்கொயர் மீட்டரில் 9 செடி நல்லா வரும். அப்போ ரெண்டு ஸ்கொயர் மீட்டரில் வைக்கும்போது 9 x 9 = 18 செடி 18 செடியில் சப்போஸ் வெண்டைக்காய் வச்சிருந்தா டெய்லி 3-4 வெண்டைக்காய் கிடைக்கும். நமக்கு டெய்லி வெண்டைக்காய் தேவையில்லை, என்னாலும் ஆல்டர்னேட் டேஸில் தேவைப்படும். ஒரு சாம்பார் வைக்கணும்னா அந்த 3-4 வெண்டைக்காய் போதும் இல்லையா. பொரியல் வைக்கணுங்க 3-4 நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துருந்தா ஒரு பொரியலுக்கு ஆகும். தக்காளி டெய்லி 1 தக்காளி 2 தக்காளி போதும். அது டெய்லி டெஃபினட்டாக ஒரு 9 செடி அல்லதான் 18 செடி இருந்தால் நிறைய வரும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கா அதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கா எல்லாம் இருக்கும். அதே மாதிரி என்ன காய்கறி பிடிக்கும் அதை போடணும். அது வேற ஒரு வார்த்தைனா ஒரு செடி வந்து காய கொடுக்கும்போ நமக்கு தெரியணும். ஒரு 25 days 30 days அப்புறம் செடி கெட்டு போகும், அதனால புதிய செடி வச்சாகணும். அதுதான் என்ன ஒரு தக்காளி செடி வந்து காயை கொடுத்துட்டு அது கெட்டு போயிருந்தா அது காய்ஞ்சு போயிருந்தா நெக்ஸ்ட்டு தக்காளி செடி காய் கொடுக்கறதுக்கு 45 days கேப் வரும். இதுக்கு இது அப்ரூவ் பண்ணும்போது இது ரிமூவ் பண்ணும்போது நெக்ஸ்ட் செடியில் பூ வந்தாகணும். இப்போ ஸ்பேசிங் வச்சுட்டு நம்மளுக்கு வேற தக்காளி செடி தான் வேற ஒரு இடத்துல வைக்கணும். இப்போ ஐயா புட்டிங் என்ன ஒரு 1 ட்ரஃப் 2 ட்ரஃபில் தக்காளி இருக்குது, அது காய கொடுத்து ஒரு டோட்டலாக அதுக்கு லைஃப் 100 days 40 days பூ வரும். அந்த 60 days எனக்கு காய் கிடச்சோண்டே இருக்கும். 70 days ஆகும்போது நெக்ஸ்ட் பேட்ச் தக்காளி ரெடி ஆகிக்கொண்டே இருக்கணும். இது ஷிஃப்ட் டியூட்டி மாதிரி ஒரு செட்டு தக்காளி செடி உங்களை சேர் பண்ணிக்கொண்டே இருக்கு, அது போகும்போது நெக்ஸ்ட் தக்காளி செடி ரெடியாக வந்துகொண்டே இருக்கணும். அப்போ அதே மாதிரி எல்லா காய்கறியும் ரெகுலராக வேணும்னா இப்போ விண்டர் செஷனில் காபேஜ் காலிஃப்ளவர் பீன்ஸ் இதெல்லாம் வரும். அவள் பிளான் பண்ணி அதுக்கு சோயிங் சீசன் மாதிரி இருக்கு. இப்போ விண்டர் செடி சம்மரில் வராது, சம்மர்லும் தக்காளி வராது, அதெல்லாம் பார்த்து போடணும்னா ஒரு 36-35 square meter ஏரியாவில் 500 square feet ஏரியாவில் கிரீன் ஷீட் போட்டு மேட்டு போட்டு போட்டுனா யூ கேன் கெட் ஆல் வெஜிடபிள் in abundance. எல்லாம் வரும். 500 square feet is good, ideal for growing all vegetables which you want round the year except according to season. ஒரு 500 square feet green cover போடணும்னா அதுக்கு ஒரு 10,000 rupees செலவு வரும். ஜிஐ பைப் வச்சு அதில் இதை கோட்டட் வயர் கட்டி அதில் கிரீன் ஷீட்டு தைச்சு ஃபிட் பண்ணணும். கீழே ட்ரப் போடணும்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 1,850 rupees வரும். மேட்டு ட்ரஃபு அதுக்குள்ள பொருள் அது மெனுவர் மிக்ஸ் அதில் மண் கிடையாதுன்னு ஞாபகம் இருக்கணும். அது இது காஸ்ட்லியாக இருக்கும். ட்ரஃபுக்கு உள்ள விலை அதிலும் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்குள்ள போயிருந்த பொருளுக்கு எல்லாம் ப்ரைஸ் இப்போ அதனாலே ஒரு 1,850 rupees ட்ரஃப் காஸ்ட் இன்க்ளூடிங் மேட் அண்ட் தி ஃபில்லிங் மெட்டீரியல். ட்ரஃபுக்கு லைஃப் 10 இயர்ஸ் இருக்கும். அதுக்குள்ள பொருளில் நம்ம அடிஷனலாக மனுவரை எடுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். நிறைய செடி இப்போ பரங்கிக்காயில் இருந்தால் அது நிறைய ஷாப் எடுக்கும், மனுவர் எடுக்கும். அப்போ அது வெர்மி கம்போஸ்ட்டு அல்லது ஆர்கானிக் மனுவரை அது போட்டுக்கொண்டே இருக்கான். சாணியும் போடலாம். சாணி போடணும்னா பிரச்சனை இருந்துச்சா சாணியில் விதை இருக்கும், புல்லுண்டையெல்லாம் புல் வரும். அது மூலம் பார்த்து எடுத்து போட்டோம்னா சாணி போடலாம், அது சீப்பாக இருக்கும், நிறைய செடிக்கு உதகும். அது இது கவுடங்க இது கவுஸ் யூரின் போடலாம் டைல்யூட் பண்ணிவிட்டு. பயோகேஸ் பிளான்ட் லிக்விடு that I am putting, that is my main thing. I got biogas plant. அதில் பயோகேஸ் பிளான்ல டெய்லி ஒரு பிளான் இல்லைன்னா 10 liter லிக்விட் மேனுவர் வெளியில் வரும். அது தண்ணி மிக்ஸ் பண்ணி 5 times தண்ணி போட்டுன்னு எல்லா கிரீன்ஸும் நல்லா வரும். அப்போ அது மெயின்டெனன்ஸ் இது ஒன்றும் இல்லை. கிச்சன் வேஸ்ட்டு மேனுவர் ஆகிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு போட்டோம்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாகிடும். இப்போ எவ்வளோ

0: ഇഷ്ടപ്പെട്ടതുപോലെ ഡെയിലി ഡെയിലി ഒരു 2-3 കിലോ വേസ്റ്റ് നമുക്ക് കിച്ചണിൽ വരും. കായകറി കട്ടിങ്സ്, വാഴപ്പഴത്തോല, പിന്നെ വേസ്റ്റായ ഫുഡ്, ഇതെല്ലാം എടുത്ത് വെയിറ്റ് പണി പാത്തുന്നാൽ 2-3 കിലോ ഡെയിലി വരും. അത് കായ പോട്ട് അതിൽ പാനയിൽ വെച്ചിട്ട് മണ്ണിത് എർത്തൺ വയറിലെ അല്ലെന്നുണ്ട് ഹോൾസുള്ള ഡബ്ബയിൽ വെച്ചിട്ട് മൂടി വെച്ചെന്നാൽ ഒരു 2 മാസത്തിൽ അത് ബ്ലാക്ക് ആയിട്ട് ഡസ്റ്റാവും. അത് 2 മാസത്തിനു അപ്പുറം അത് കായ പോട്ട് കൊഞ്ചം ഒരു കുച്ചി കൊണ്ട് അത് ഉറച്ചെന്നാൽ എല്ലാം പൗഡറാവും. അത് ചെടിക്ക് പോട്ടുകൊണ്ടിരുന്നാൽ പോകും. അപ്പോൾ ഡെയിലി ഉങ്ങൾക്ക് ഒരു 300-400 ഇത് കായുമ്പോൾ അതിൻ്റെ വെയിറ്റ് കമ്മിയായിടും. ഒരു 3 കിലോ മനുവർ ഇത് കിച്ചൺ വേസ്റ്റ് ഇത് ഡ്രൈ ആകുമ്പോൾ അത് 200-300 ഗ്രാം മറ്റും ഇരിക്കും. ഡെയിലി 200-300 ഗ്രാം പോതും ഉങ്ങൾക്ക് ചെടിക്ക് പോകുന്നതുക്കു. അതിനാൽ അഡീഷണലാ പണം സ്പെൻഡ് പണ്ടേണ്ട ആവശ്യമില്ല. പിന്നെ വേറെ ഒരു വിഷയം, നമ്മൾ ശാപ്പിടുമ്പോൾ പ്ലേറ്റിൽ സോളിഡ് പാർട്ടിക്കിൾസ് എല്ലാം നമ്മൾ ഇതേമാതിരി ഡീകമ്പോസൊക്കെ പോട്ടിട്ട് പ്ലേറ്റിൽ അപ്പോഴും കൊഞ്ചം സാമ്പാർ ഇത് രസം തൈര് അതിൻ്റെയൊക്കെ സ്റ്റെയിൻസ് ഇരിക്കും. ഇപ്പം നമ്മൾ വരലിരുന്നാൽ നമ്മളിപ്പോഴും വരില്ല, അത് പ്ലേറ്റിലും ഇരിക്കും. അപ്പോൾ പ്ലേറ്റിൽ കൊഞ്ചം അത് വാഷ് പണി റിൻസ് പണണം. ഇത് യൂസ് ചെയ്ത് വേർഡ് ഇൻ ലാബറട്ടറി റിൻസ് ടെസ്റ്റ് ട്യൂബ് ചെല്ലാൻ മതി. അത് റിൻസ് പണി ആ തണ്ണി കളക്ട് പണി വെക്കണം ഒരു ബക്കറ്റിൽ, ചിന്ന ബക്കറ്റിൽ. ഒരു വീട്ടിൽ ഡെയിലി ഒരു 3-4 ലിറ്റർ തണ്ണി അതേമാതിരി കളക്ട് പണല. അതിൽ പാർട്ടിക്കിൾസ് ഇരിക്കാതെ, സാധാരണ ഇപ്പോൾ കൂട്ടിൻ്റെ പീസൊന്നും ഇരിക്കക്കൂടാതെ, ഒൺലി ദ സ്റ്റെയിൻസ്. ഇപ്പോൾ കെട്ടുപോയ മിൽക്ക്, കെട്ടുപോയ മോര് കുഴമ്പ്, കെട്ടുപോയ ഇപ്പോൾ യു പ്രിപ്പയർഡ് സം സോഫ്റ്റ് ഡ്രിങ്ക് ആരും എടുക്കില്ലേ, അത് കൊട്ട അത് ഇതെല്ലാം ചെടിക്ക് ഊത്തിന്നാൽ അതൊക്കെ റെഡി ഫുഡ് ഫോർ പ്ലാന്റ്സ്. സോ ഡെയിലി യു ഗെറ്റ് അബൌട്ട് 3-4 ലിറ്റേഴ്സ് അതും കിടക്കും. ചില വീട്ടിൽ 5 ലിറ്റർ വരെയൊക്കെ എടുക്കില്ല. 5 ലിറ്റർ ഡെയിലി അല്ലെങ്കിൽ 3 ലിറ്റർ ഇരിക്കട്ടെ. 3 ലിറ്റർ ഇരുന്നാലോ ഒരു സ്ക്വയർ മീറ്ററിൽ അത് അത് വരും. അതിൻ്റെ കൂടെ കൊഞ്ചം കൂടെ തണ്ണി മിക്സ് പണി ഊത്തിന്നാൽ ദാറ്റ്സ് എ ഗുഡ് മനുവർ. ഹൗസ് വേസ്റ്റ് കൺവേർട്ടഡ് ഇൻ്റെ മനുവർ ബൈ കീപ്പിംഗ് ഇറ്റ് ഇൻ എ കണ്ടെയ്നർ. ഒരു 6 മന്ത്സിൽ 60-70 ഡേയ്സിൽ ഇറ്റ് വിൽ ബിക്കം പൗഡർ. ഓർഗാനിക് ഫുഡ് 60% മോർ ന്യൂട്രീഷനിലായിരിക്കും, ടേസ്റ്റായിരിക്കും. സാപ്പിടുമ്പോൾ തെരയും. അത് വെജിറ്റബിൾ ഗ്രോയിങ് ഈസ് ദ മോസ്റ്റ് എൻ്റർടൈനിങ് അൺവൈൻഡിങ് ഫോർ വയസ്സായ ആൾക്ക് സ്റ്റുഡൻസൊക്കെ വെരി എൻജോയബിൾ.
1: தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல என்ன சப்சிடி தராங்க, எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம்?
0: சி கவர்மெண்ட் இதுவரைக்கும் என்ன பண்ணிருந்துச்சா, சில பொருள் எல்லாம் கொஞ்சம் சப்சிடைஸ் ரேட்ல கொடுத்துருக்கு. அதுக்கு மீதே இது மாதிரி எனக்கு 75,000 ருபீஸ்ல ஒரு கார்டன் போடணும், அதுக்கு ஒரு பேங்க் லோன் வேணும்னு கேட்டோம்னா ஒரு 13 ஹையஸ்ட் ரேட்ல தான் இப்போ கிடைக்கும். சரியா, இப்போ வீட்டுக்கு நம்ம கிச்சன் கார்டன் மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு சரி எனக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு இல்லை, நெக்ஸ்ட் வீட்டில் கேட்டால் அவர் பண்ண சொல்லியிருக்கு, அவர் அங்கே வயசாக ஆள் இருக்கு, அது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் டெரஸில் இருக்கு, எனக்கு பக்கத்து வீட்டில் பண்ணினா எனக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆயிருக்கும், இன்கம் கிடைக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மள ஒரு கிச்சன் கார்டன் போட்டோம்னா டெய்லி ஒரு 500 ருபீஸ் இன்கம் கிடைக்கும். அது செயலுக்குள்ள பொருள் மட்டும் ஞாபகம் போடும், நான் எல்லா காய்கறியும் போட மாட்டேன். கீரை மட்டும் போடும், கீரை 25 டேஸில் ரெடி ஆகும். ஒரு கட்ட ஒரு 1/2 கிலோ 250 கிராம்ஸ் கீரைக்கு எனக்கு 25 ருபீஸ் கிடைக்கும். 10 கிராம் கீரைக்கு 1 ரூபா மார்க்கெட் ஆர்கானிக் விலை இருக்கு. அதனால ஒரு கட்டு கீரை 25 ருபீஸ் ஆர்கானிக் கீரை. ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில் 10 கட்டு கீரை 25 டேஸில் கிடைக்கும். ஹார்டிகல்ச்சர் சிட்டிக்குள்ளே ஞான அக்ரிகல்ச்சர் டர்ஸின் மேலே பண்ண போகிறேன் சார்னு சொன்னான்னா இல்லை 13% இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுக்கு ஞான ஆர்பிஐயில் எல்லாம் லெட்டர் போட்டிருந்தது, அவர் இல்லை அதுதான் பாலிசின்னு சொல்லிட்டு மூடி வச்சிருக்கேன். அது கவர்மெண்ட் பார்க்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். கொஞ்சம் பொருள் எல்லாம் சப்சிடியில் கொடுத்துருந்தா அது எப்போ கிடைக்கும், எத்தனை வாட்டி கொடுக்க முடியும், அது இன்னும் அது பற்றாது. தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் என்கரேஜ் பீப்புள் டு கோ. ஸோ கவர்மெண்ட் ரோல் இஸ் டு என்கரேஜ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் த நேஷன் லைக் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டிட் 9 இயர்ஸ் பேக். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஷுட் அட்ரஸ் தி பீப்புள், எல்லாரும் சொந்தமாக காய்கறி வச்சாகணும். ஸோ கவர்மெண்ட் ரோல் இஸ் நாட் டு கிவ் திங்ஸ் இன் சப்சிடி, பட் டு கிவ் அ லோன் ஃபெசிலிட்டேட். கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்காக கஷ்டப்படுற அவசியம் இல்லை. மெட்டீரியல் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒரு பெப் டாக் கொடுக்கணும் சீஃப் மினிஸ்டர் இல்லை பிரைம் மினிஸ்டர். அப்புறம் பேங்க் லோன் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணணும்.
1: இதை எப்படி ஒரு பிஸ்னஸாக செய்கிறது, எவ்வளோ லாபம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்?
0: என்னோடய காய்கறி ஏன் சொந்தமாக பண்ணும், என்னோடய வேஸ்ட்டு ஏன் கன்வெர்ட் பண்ணி ஏன் மனுவர் பண்ணி எடுத்துகிட்டு செடி வைக்கும், அது என்னோடய வேஸ்ட்டுன்னு ஏன் பயோகேஸ் பண்ணி எடுக்கும், ஏன் சோலார் போட்டு என்னோடய தான் சோலார் ஏன் யூஸ் பண்ணும், இதெல்லாம் எல்லா வீட்டிலும் பண்ண முடியும். சோலார் வைக்கணும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இப்போ ஒரு 50,000-60,000-70,000 ரூபா செலவு பண்ணினா எல்லா ஃபேனும் லைட்டும் கண்டினியூஸாக ஓடின மாதிரி எல்லாம் சோலார் கிடைக்கும். சோலார் கிடச்சுன்னா இபி சேவிங் ஆகும். ஒரு ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷத்துல நம்மளை அது கவரப் ஆகும். பதினாலுக்கு 30 வருஷம் கேரண்டி இருக்கு. 2 வருஷத்துல இன்வெஸ்டட் மணி தெரிய வரும். தோட்டத்துக்கும் ஒரு 1.5 வருஷத்துல 75,000 சொன்னா அது ஒரு 2 யூ கால்குலேட் ஹவு மச் வெஜிடபிள் ஐ பை, ஹவு மச் மெடிசின் ஐ பை. மொட்டமாடி தோட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லை, மெடிசின்க்கும் எனக்கு நோய் வராது. ஐ வில் பி ஃபிட். ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அண்ட் யோகா மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட், கீப்ஸ் த டாக்டர் அவே. நாட் ஒன்லி ஆப்பிள். So I'm 67, but I don't get any eye heart problems at all. I have cured through yoga and organic vegetables now. Convert, produce your own food and consume your own food. Don't depend on the system.
1: Health-wise, organic vegetables, evlo mukkiyam, sir?
0: Health is the most important. Ellavarkum health da mukkiyam. Health venumna nalla saapadu saapidanum. இது பூச்சி மருந்து போட்டது இல்லைன்னா ரசாயனம் போட்டது சாப்பிட்டுருந்தா நம்மளோட பாடியிலும் அதுக்கு இம்பாக்ட் வரும். பாடியில் டாக்ஸிக் கண்டென்ட் இருந்ததுன்னா அது மைண்டுனே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். எனக்கு மூட் இல்லை, சண்டை கூட்டணும், வைலண்ட் ஆகும். நார்மலாக இருக்குன்னா சுச்சுவேஷன் மைண்டுக்கும் பிரெயினும் கிடையாது. அதனால நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருந்தா பாடி மட்டும் இல்லை, மைண்டும் நல்லா கூலாக இருக்கோ போடும். டாக்ஸிக் கண்டென்ட் போகும்போது இப்போ இது லிக்கர்லாம் சாப்பிட்டுருந்தா எப்படி வைலண்ட் ஆகினேன், ஸ்மோக்கிங்னால வைலண்ட் ஆகினேன். ஈவன் நான்வெஜ் சாப்பிட்டனாலும் நம்மளோட நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸுக்கு அது சாப்பிடக்கூடாதுன்னு சயின்ஸ் சொல்லுச்சா. மேன் இஸ் நாட் ப்ரைமர்லி ஏ நான்வெஜ் மேன். இஃப் யூ வாண்ட் டு நோ, யூ ஸ்டாப் தி நான்வெஜ் அண்ட் ஈட் வெஜ் அண்ட் தென் சி ஹவு கம்ஃபர்டபுள் யூஸ் ஃபீல். ஐ வாஸ் எ நான்வெஜ் பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐ டோன்ட் டேக் ஐம் பியூர் பியூர் வெஜிடேரியன் தட் ஆர்கானிக். யூ ஃபீல் டோட்டலி டிஃப்ரெண்ட், கம்ஃபர்டபுள், ஏர் கண்டிஷன் ஃபீலிங் கிடைக்கும்.
1: ரொம்ப நன்றி சார் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. எவ்வளோ சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காருல, நான் இப்போவே போய் கிச்சன் கார்டனிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறேன். என்ன நேயர்களே, டெரஸ் கார்டனிங்கில் இத்தனை நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டதும் நம்ம பத்மா மாதிரியே உங்களுக்கும் இதை உடனே பண்ணணும்னு ஆசை வந்திருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உடனே போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கார்டனிங் பற்றி தெரிஞ்சதும் இப்போவே போய் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கல்ல, டெரஸ் கார்டனிங் பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஷலோனி, பத்மா அண்ட் தர்ஷனா. நன்றி.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புல இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா. நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம். அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம், சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விட்றேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. பாடா, செயின் ஹோக்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா, பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டிதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ, என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ, எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

0: நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ டு சேவ் வாட்டர்.
1: தூவும் பூவழை நெஞ்சிலே, ஓ வாசமே சுவாசமே வாசமே வந்து மையல் கொண்டது என்னிலே.
0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
3: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங். Thank you.

0: Welcome to MOPCRS, sir. We are very proud to have you here. So, we are talking to IG sir, Dr. Ravi, IG of Vigilance. Sir, so what would you tell about women's rights? Like now, there is women empowerment. The city is moving towards women empowerment. We are all supporting women in all aspects. So, what can you please talk about the various women rights?
1: Yeah, பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சம உரிமை இருக்கு. ஈவன் சொத்து முதல் சம உரிமை. ஆணுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய அல்லது மூதாருடைய சொத்து அப்படிங்கிறது இல்லை. பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. இட்ஸ் அ ஈக்குவல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பதற்காக வந்து தனி சட்டங்கள் எல்லாம் நிறைய வந்து சிறப்பு சட்டங்கள் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். உதாரணமாக தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் வந்து செக்ஷன் 4 வந்து ரொம்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு. அது ஒரு ஈப்டீசிங் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை கேலி செய்தால் கூட அதில் வந்து ஜெயிலில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த செக்ஷன் 4 தருகின்றது. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கின்ற அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களில் விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தா லேபர்ஸ் தொழிலாளிகளாக வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்கள வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவர்களை அதை தடுப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கூட. அதனால் வந்து ஒர்க் பிளேஸில் இந்த ஹராஸ்மெண்ட்டை தடுக்க முடியும். அதேபோல் பெண்கள் வந்து அவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்காக தகவல் தர வேண்டும். அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைத்த அதாவது பயம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குற்றத்தை நம்ம வந்து சொன்னால் நமக்கு வந்து திருமணம் நடைபெறாதா அல்லது வேறு ஏதாவது சமுதாயத்தில் நம்மளை வந்து வேறு மாதிரி வேறு கோணத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்து மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பெயரோ அல்லது ரேப் விக்டிம்ஸோட பெயரோ பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வெளியிடக்கூடாது. அவர்களுடைய ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. ஈவன் ட்ரையல் நடந்தால் கூட அது வந்து இன் கேமரா ட்ரையல்னு சொல்லுவாங்க. தனியாக அந்த பெண்கள் மட்டும் அந்த சட்ட ஆலோசகர் வல்லுநர்கள் அதாவது அட்வொகேட்ஸ் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற ப்ரெஸ் அல்லது மீடியா அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண்களை வைத்திருக்கக்கூடாது என்பது உத்தரவு. ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் எந்த பெண்களையும் எந்த காவல் நிலையத்திலும் வைத்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களுக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியோட அனுமதியோடு கேட்டு அது பெண் காவலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரிக்க வேண்டும். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இப்படி அதேபோல் ஐபிசி செக்ஷன் இந்திய தண்டனை சட்டம் 100வது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு யாராவது முயற்சி செய்தால் அல்லது அந்த பெண்ணை கடத்தினாலோ அல்லது அந்த பெண்ணை ஒரு தனியறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ அந்த தருணத்தில் அந்த பெண் ஆனவள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால் அந்த யார் அவர்களை பிடித்து துன்புறுத்துகின்றார்களோ அவர்களை கொல்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு தான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று பெயர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர் எப்படி வருதுன்னா அதே அந்த 100 செக்ஷன் ஐபிசியிலிருந்து தான் அந்த உரிமையும் எங்களுக்கு வருகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு. அடுத்து அதாவது வந்து ஒரு குற்றவாளிகளை கொள்வதற்கு, அதாவது தன்னுடைய என்னுடைய உயிருக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களுடைய உடைமைக்கோ உயிருக்கோ பங்கம் குந்தகம் விளைவிக்கின்ற தருணத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிச்சூடை பிரயோகித்து அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. அதே உரிமையும் தனி மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் வந்து இப்போ அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அவனை வந்து கொலை செஞ்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் ஷீ கேன் கோ டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டேக்கிங் அவே தி லைஃப் ஆஃப் தி அஃபெண்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொன்னது நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஆண்களுக்கு கூட இந்த சட்டத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாய்ஸஸ் 2015 வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த

0: முயற்சியானது நம்ம எம்ஓபி வைஷ்ணவா அவங்களுடைய அந்த இதில் வந்து அருமையான முயற்சி. இது வந்து பொதுமக்களுக்கு இந்த சென்னை சார்ந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இட் வில் கிரியேட் அன் அவேக்கனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் தி விமன் அண்ட் அதர் பப்ளிக். ஸோ ஒரு வெரி குட் எஃபர்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். I really appreciate all of you and my best wishes to all of you.
1: Sir, right to private defense nu sonninga. Or aan vandu or penna vandu karpalikavo illa edhaavad assault panavo try panna she can kill him appdin sonninga. Ana idhuve or pen vandu advantage ah eduthukalam. Or aan kitta vandu edhaavad revenge edukkanonaalo avana pidikalenaalo idha try pannalam. How do you ஆண்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி கேஸ்ல? அது
0: அப்படிங்க கேட்டிங்கன்னா ஆண்கள் உங்களுக்கு வந்து இயற்கையிலே வந்து ஆண்கள் வந்து பிசிக்கலா வந்து வலிமை படைத்தவர்கள் அப்படிங்கிறது இருக்கு. பிசிக்கலா வந்து தேர் டஃப் கம்பேர்ட் டு விமன். அப்போ வந்து அவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இயற்கையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படியே வந்து பெண்கள் ஒரு துப்பாக்கியை வச்சோ அல்லது வேறு எதை வச்சோ ஷூட் பண்ணனால் அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன், அதாவது எங்களுடைய புலன் விசாரணையில், காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். அதாவது வந்து இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து இது போன்ற அந்த இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் மிகவும் குறைவு. இது போன்ற சம்பவங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வந்து அது மாதிரி வரும்.
1: சார், இப்போ கூட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா, தயங்குறாங்களா, இல்லை சேஞ்ச் இருக்கா அதில்?
0: இல்லை சேஞ்ச் இருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்கு. பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷனே வர வேண்டியதில்ல, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமையே இமெயில் கொடுக்கலாம், தொலைபேசியில் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம்.
1: அந்த இமெயில் ஐடி எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு சார்?
0: இமெயில் ஐடி ஆக்டிவ் தான். அது வந்து நீங்கள் இமெயில் ஐடி இமெயிலில் கொடுத்தா உங்களுக்கு வந்து சிஆர் கிரியேட்டிங் ரெக்கார்ட், அது வந்து யாரும் நாளைக்கு டினை பண்ண முடியாது. ஐ ஹவ் நாட் சென்ட், ஐ ஹவ் நாட் சீன் சொல்ல முடியாது. வி ஆர் சப்போஸ் டு சி. ஸோ ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு இமெயில் ஐடி ஒரு பப்ளிக் கிரீவன்ஸஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எவ்ரிடே அதை வந்து பார்த்து ரியாக்ஷன் எடுக்கிறது தான் அன்றாடைய ஒரு பணி.
2: சார், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுலே ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஒருத்தர் நல்லவங்களாக இருக்காங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
0: அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து முதல்ல யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் யார் கொடுத்தாலும் அதை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு அது உண்மையாக இருந்தால் தான் வந்து எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நீங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல் யூ ஹவ் ரைட் டு ஆர்கியூ வித் யுவர் ஓன் லாயர்ஸோட சப்போர்ட். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, கமிஷனர் இவங்களுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம் மேலதிகாரிகள்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.

0: आप राय। வணக்கம் மக்களே, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நம்ம வாழ்க்கையில தினசரியா நம்ம பார்த்தோம்னா எங்க வேணுமோ அங்க போறோம், எங்க வேணுமோ அங்க நடக்கிறோம், எங்க வேணுமோ பயணம் செய்யறோம், நம்மளுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதை பத்தி பேசுறோம். இது வந்து ஒரு 75 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது, கண்டிப்பா. ஏன் அது 75 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 75 வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா 1947 அப்பதான் வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த சுதந்திரம் கிடைச்சது வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு கிடையவே கிடையாது. இதுக்கு பின்னாடி போராடின பல வீரர்கள் நம்ம கூட இருக்காங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, சில வீரர்கள் இறந்து போயிருக்காங்க, பல வீரர்கள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கௌரவிக்கணும். அதே நேரத்தில் வந்து இவங்களோட பிறந்த நாள், இவங்களோட இறந்த நாட்கள், இவங்க மார்ட்டேரான டே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன, ஏன் வந்து நம்ம ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலுமே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காந்திஜி அவர்கள் பத்தி தான். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் 1869 அக்டோபர் 2 அன்னைக்கு பிறந்தார். ஸோ இவர் வந்து ஹி ஸ்டார்டட் அவுட் அஸ் ஒரு ஹம்பிளான ஃபேமிலின்னு சொல்லலாம், ஒரு நார்மலான ஒரு அப்பா அம்மா ஒரு சாதாரண ஃபேமிலியில் ஆரம்பிச்சு அவர் வந்து ஒரு லாயராகி அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தார். அதே நேரத்தில் தேசத்தோட தந்தை அப்படின்னு சொல்கிற இந்த காந்திஜி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஏன் அவர் பற்றி பேச வந்தீங்கதா, திடீர்னு எதுக்கு அவர் பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 2 அன்னைக்கு காந்திஜியோட 153வது பிறந்த நாள். அக்டோபர் 2, 2022 நம்ம வந்து காந்திஜியோட 153வது பிறந்த நாள் கொண்டாட போகிறோம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு நம்ம கூட மிஸ்டர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார்.
1: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அத்தனை வரைக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார். மிஸ்டர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பல பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ரைட்டர், அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர். இது மட்டுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையாது, இவர் வந்து காந்திசம் அதாவது காந்தியம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம கிட்ட பேச வந்திருக்கார். காந்தியம் பத்தி பல பேருக்கு பல கருத்துகள், பல விஷயங்கள், பல பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்காது. எல்லாருக்குமே என்ன தெரியும், காந்திஜி பிறந்தார், இருந்தார், இவர் வந்து போராடினார், இதை பத்தி தான் தெரியும். பட் காந்தியன் பிரின்சிபல்ஸ், காந்தியோட கொள்கைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சார் வணக்கம் சார்.
2: பல விஷயங்கள் தீக்ஷிதா நிறையவே சொன்னாங்க, அதை தொடர்ந்து காந்தியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் லிசனர்ஸ்க்கு சொல்லுங்க சார்.
1: சரி, முதல்ல அறிமுகம் செய்த தீக்ஷிதாவுக்கு உண்மையிலேயே பாராட்டுகள், மிக நன்றாக அறிமுகம் செய்திருக்காங்க, அவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துகள். காந்தியம் அப்படிங்கிறது என்னென்னு, எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு கோட்பாடு, யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நன்மை பயக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இன்னும் சரியாக சொல்லணும்னா, யாரேனும் ஒருவரை வீழ்த்து விட்டுத்தான் இன்னொரு வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கோட்பாடு உலகம் முழுக்க இருக்கிற போது அப்படியெல்லாம் இல்லை, யாரும் வீழ வேண்டியதில்லை, எல்லாருமே வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு தான் காந்தியம். இல்லை அடிப்படையில் ஒரு 5 கோட்பாடுகளை மிக முக்கியமாக சொல்லலாம். என்னென்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நான் வயலன்ஸ், வன்முறையின் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிட்டாதுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நம்பக்கூடிய, ஆணித்தரமாக எடுத்து சொல்லக்கூடிய, ஆணித்தரமாக நிரூபித்து காட்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம் காந்திசம், அந்த வன்முறை கூடாது அப்படிங்கிறது. அப்புறம் இரண்டாவது ஒரு சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். இப்போ உலகத்தில் எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப மிக அதிக அளவு நமக்கு தேவைப்படக்கூடியது சகிப்புத்தன்மையாக தான் இருக்குது. ஒரு ஒரு கோட்பாட்டை பற்றி பேசுகிற போது, ஒரு மதத்தை பற்றி பேசுகிற போது, அல்லது வேறு ஏதும் தன்னுடைய பெரிய உயர்த்தி சொல்லி போகிற போது, அது ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாம் வன்முறையில் இறங்குகிறார்கள். அப்போ சகிப்புத்தன்மைன்னு இருந்தாலே வன்முறைங்கிறது இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான சொல்லணும்னா சிம்பிளிசிட்டின்னு சொல்லக்கூடிய எளிமை. நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும் எங்கேயெல்லாம் அதிகாரம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் ஆடம்பரமும் கூடமே வந்துடுது. நம்ம பார்க்குறோம் ஆடம்பரம் என்பதும் அதிகாரம் என்பதும் இணைந்தே செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, எளிமையாக கூட உங்களோட அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் சாமானியர்களுக்காக அப்படிங்கிறது மூன்றாவது. அப்புறம் நான்காவது மிக முக்கியமானது கிராம பஞ்சாயத்துகள். நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் டெல்லியில் இருக்குது, அப்புறம் இன்னொரு பெரிய அரசாங்கம் சென்னையில் இருக்குது. ஸோ அவர்கள் எதையாலும் கொடுத்து அதுதான் சாமானியருக்கு சென்று சேர வேண்டும் என்கிற நிலைமையில் இருக்கிறதா, அதிகாரம் மேலே இருந்து கீழே இறங்கி வருவதாக இருக்கிறது, சரிங்களா. ஸோ பவர் இஸ் லிட்ரலி ஃப்ளோயிங் ஃப்ரம் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், அப்படி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, கீழ்மட்டத்திலிருந்து அதிகாரம் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம், அதிகார பரவலாக்கல் அப்படின்னு சொல்லலாம், டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். டீசென்ட்ரலைசேஷன் பவருங்க தான் டெமோக்ரஸியோட உண்மையான ஒரு ஆத்மா, அங்கே தான் இருக்க முடியும், ஜனநாயகம் அங்கே தான் இருக்க முடியும். அதாவது ஒரு சாமானியனிடமிருந்து ஒரு அதிகாரம் போய் சேர வேண்டும், அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து காந்தியம் வலியுறுத்துகிறது. ஐந்தாவதாக மிக முக்கியமானது சிக்கனம். தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். ஆஸ்டரிட்டி தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, அதாவது ஆஸ்டரிட்டி இல்லாத தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சிக்கனம் மூலம் மட்டுமே நம்மால் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும், சேமிக்க முடியும் வரலாம் இருக்குது. இதெல்லாம் கூட மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சாமானியனை மையப்புள்ளியாக வைத்து அவரை சுற்றி ஒரு அரசு அமைப்பு, அவரை சுற்றி ஒரு அரசாங்கம், அவருக்காக ஒரு சமுதாயம் இருந்தால் அதுதான் காந்தியம்.
2: நன்றாக சொன்னீங்க சார். ஸோ தேச தந்தையான காந்தியடிகளை பற்றி பேசிட்டே போகலாம். அதே மாதிரி அவரோட கொள்கை தான் நமக்கு முதல்ல நினைவுக்கு வரும். ஸோ அஹிம்சால ஆரம்பிச்சு பல கொள்கைகள் நமக்கு ரொம்ப ஃபேமஸாக எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் எங்களுக்கு
1: இரண்டு மூன்று விஷயங்கள் நம்ம சொன்னோம். ஒன்று வன்முறை கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த வன்முறை தனி நபர்களுக்கு இடையான ஒரு வன்முறை மட்டுமே இல்லை, ஒரு குழு இன்னொரு குழு மூலம் செலுத்தக்கூடிய வன்முறை மட்டுமே இல்லை. இப்போ நமக்கு சமீபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடந்த பிப்ரவரி நமக்கு வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் மீது போர் கொடுத்தது. இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இந்த போர் எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி, திஸ் இஸ் நாட் தி இயர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு. அப்போ போர் கூடாது அப்படின்னா என்ன சொல்ல உடனே, அது ஏதோ விதத்தில் வன்முறை. அரசாங்கம் கட்ட வித்து விட்ட வன்முறைக்கு மட்டும் அங்கீகாரம் இருக்குன்னு நம்ம நினைச்சிக்க கூடாது. அதுக்கும் அங்கீகாரம் இல்லை. தனிநபர் செய்தாலும், ஒரு அரசர் செய்தாலும், ஒரு உலக தலைவர் செய்தாலும், ஒரு உலக மிகப்பெரிய வல்லரசு செய்தாலும் வன்முறை வன்முறை தான். அப்போது இந்த வன்முறை கூடாதுங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா, இது மாதிரி போர் கூடாது அல்லது போர் ஆயுதங்கள் கூடாது. அப்போது இது எங்கேருந்து வருது? டிஸ்ஆர்மமெண்ட் பற்றி இப்போ யாரும் பேசுகிறதே இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எல்லாருமே டிஸ்ஆர்மமெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆயுத குறைப்பு நடவடிக்கை, அதான் டிஸ்ஆர்மமெண்ட். ஆனால் இப்போ அதை பற்றி பேசுகிறதே இல்லை. இது ஏன் தேவைங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வெறுமனே நம்ம வந்து இது ஒரு கொள்கையாக கோட்பாடாக சொல்லிட்டு போனால் அது தப்பு. இது ஏன் தேவை? இது ஏன் தேவை? ஆயுத குறிப்புங்க நம்ம ஏன் தேவைப்படுது? ஏன் அகிம்சை தேவைப்படுது? ஏன் வன்முறை வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படின்னா, அது முக்கியமான காரணம் இருக்கிறது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், 2 நாட்களுக்கு முன்பாக உலக வங்கி ஒரு புள்ளி வரைக்கும் ஒரு புள்ளி வர வெளியிட்டு இருக்கிறது. வேர்ல்டு பேங்க் ஒரு புள்ளி இருக்குது. என்னென்ன, உலகத்தில் இப்போது 68.5 கோடி பேர் மிக வறிய நிலைமையில் இருக்கிறார்கள் அப்படின்னு. பீப்புள் ஆர் லிவிங் இன் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. எவ்வளோ பேர்னா 68.5 கோடி பேர். ஸோ 68 கோடி பேருக்கு மேலே உலகத்தில் ஏறத்தான் 70 கோடின்னு வச்சிங்களேன், 70 கோடி மக்கள் உலகம் முழுக்க வந்து இன்றைக்கி ஒருமை கொடுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, மொத்த மக்கள் தொகை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 800 கோடியை தொட்டு கொண்டு இருக்கிறது. அநேகமாக அடுத்த மாதம் 15ஆம் தேதி நம்ம 800 கோடியை தாண்டி விடுவோம் அப்படின்றாங்க. இப்போ 790 கோடியை தாண்டிட்டோம். 800 கோடி பேரில் ஏறத்தான் 70 கோடி பேர் இன்னும் வறுமை கொட்டுக்கும் கீழே மிக வறிய நிலைமை இருக்காங்க அப்படின்னா, அப்போது மிகப்பெரிய நம்பர் அது. 70 கோடி பேருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போது இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு புள்ளி விவரம் கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும், மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். உலக நாடுகள் மொத்தமும் பாதுகாப்பு செலவு பண்றாங்கல்ல, ராணுவம் சொல்ல விரும்பல, சரியா? நம்ம ராணுவத்துமே மிக மரியாதை வச்சிருக்கிறோம், பாதுகாப்பு செலவு வச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் மாத்திரமே நீங்க பாத்தீங்கன்னாக்க 1 கோடி ரூபாய், அதாவது 100 மில்லியன் கோடி ரூபாய் இந்திய கணக்கில் சொல்லணும்னா 100 மில்லியன் கோடி, 1 கோடி மாதிரி அந்த மாதிரி இன்னும் 1 கோடி ரூபாய் செலவு பண்றோம். இவங்களுக்கு நீங்க யோசிச்சு பாருங்கன்னா, 70 கோடி பேர், இந்த 70 கோடி பேருக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள், ஒரு 7000 கோடி ரூபாய் இருந்தால் போருமா? 7000 கோடி ஒரு நாளைக்கு இருந்தால் போகும். இப்போது 7000 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு இருந்தால் இவ்வளோ வறுமை தீர்ந்து விடும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நான் சொல்கிற கணக்கு, ஒவ்வொரு ஆண்டும் 1,000,000,000 கோடி ரூபாயை நாம் தேவையில்லாமல் ஆயுதங்களின் மீது செலுத்து கொண்டிருக்கோம், செலவு செய்து கொண்டிருக்கோம்ல. அதுலேருந்து கொஞ்சம் 1% அதை குறைச்சா கூட போதும், 1% அதை குறைச்சோம்னா எவ்வளோ ஆகுது பாருங்களேன், எக்கச்சக்கமான நம்மகிட்ட பணம் இருக்குது. இதை வச்சு 70 கோடி பேரோட வறுமை எளியில் தீர்த்து விட முடியும். ஏன் முடியல அப்படின்னா, ஒருவருக்கொருவரில் கூடிய ஒரு நம்பிக்கை இன்மை. நமக்கு ஒரு நாட்டு மேலே நம்பிக்கை இல்லை, அந்த நாட்டுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, உக்ரைன் மீது ரஷ்யாவுக்கு நம்பிக்கை இல்லை, ரஷ்யா மீது உக்ரைனுக்கு நம்பிக்கை இல்லை, சீனா மீது அமெரிக்காவுக்கு நம்பிக்கை இல்லை, அமெரிக்கா மீது சைனாவுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையின்மைங்கிறது எதனால் வருது அப்படின்னா, அடிப்படையான விஷயம் அகிம்சைங்கிறத விட்டு விலகி போக போக போக நம்பிக்கையின்மைங்கிறது தானாக வரவே ஆரம்பிச்சிடும், சிறுசுதான் வர ஆரம்பிச்சிடும். இதனால தான் இவ்வளவு கோடி ரூபாய், 1,000,000,000, 1,000,000,000, 1,000,000,000,000 ரூபாய் நம்ம செலவு செய்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்மளால் கொஞ்சம் ஒரு 1% குறைத்து கொள்ள முடியும் என்றால் கூட, ஏறத்தாழ 70 கோடி மக்களை வறுமை கோட்டிருந்து மேலே கொண்டு வந்து விட முடியும் அப்படிங்கும் போது, இதை விட ஒரு சிறந்த தத்துவம் என்ன இருக்க முடியும்? அதனால தான் நமக்கு இது வேணும் அப்படிங்கிறோம். நமக்கு வந்து வன்முறை எந்த வடிவத்திலும் வேண்டாம் என்று சொல்வதற்கும், அகிம்சை எல்லா வடிவத்திலும் வேண்டும் என்று சொல்வதற்கும் மிக முக்கியமான காரணம், அப்போது தான் வறுமை போட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த கஷ்டங்கள் நமக்கு புரியும். அப்போ இது தேவையே இல்லையே, யோசிச்சு பாருங்கள். 20,000 கோடி ரூபாய் கொடுத்து நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 40 போர்க்கப்பல்களை வாங்குவதை விட, அந்த 20,000 கோடி ரூபாயில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஒரு 10%, 2,000 கோடி மிச்சப்படுத்தி வரிய நிலைக்கு ஒரு கன்ஃபர்ம் வச்சுங்களேன், மிக நிச்சயமாக அவங்களாம் வறுமையிலேருந்து வெளியே வர முடியும். இப்போ எது வேண்டும் அப்படிங்கும்போது இதுதான் காந்தியம் சொல்கிறது, வேண்டாம் சண்டை இட்டுக்குள்ள வேண்டாம், சண்டை இட்டுக்குள்ள வீண் செலவு வருகிறது, அதை நம்ம குறைச்சிக்க முடியும்னா ஒருமையிலேருந்து அவங்களுக்கு மீட்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒன்று. வறுமைக்கு எதிரான போரில் அகிம்சை தான் மிக முக்கிய பங்கு வகிக்கும் போது அந்த இடமா நம்புறேன்.
2: ரொம்ப அழகாக காந்தியன் பிரின்சிபிள்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்த காந்தியன் பிரின்சிபிள்ஸ் வந்துட்டு எல்லாமே கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு வந்து ஒரு பப்ளிக்காக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமானது தான். பட் இதில் வந்துட்டு கண்டிப்பா ஒன்ன மட்டும் வந்துட்டு நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்டா நீங்க எதை சொல்வீங்க?
1: எளிமைங்கிறது மிக எளிமையாக எல்லாரும் கண்டுபிடிக்க முடியும், அதான் எளிமை. இன்ஃபேக்ட் எல்லா டைமும் நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் மிகவும் எளியான விஷயம் இது அப்படின்னு கேட்டா, தி சிம்பிளஸ்ட் திங் இன் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாட் இஸ் சிம்பிளஸ்ட் திங் இன் லைஃப்? லிவிங். லிவிங் இஸ் தி ஈஸியஸ்ட் திங் இன் லைஃப். ஸோ வாழ்க்கிறதுக்கு என்ன வேணும், இது மிஞ்சி போனால் நமக்கு அந்த மூணு வேலைக்கு சாப்பாடு என்ன வேணுமோ அதுவும் கொஞ்சம் தண்ணியும் சுவாசிக்க காற்று இருந்தால் போகிறோம், நினைச்சிட்டில் பார்த்து தூங்கலாம், முடிஞ்சு போச்சு, அப்போ வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இது மாதிரியான ஒரு சிம்பிளஸ்ட் திங்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாக மாற்றி வச்சுருப்போம் சரிங்களா. இப்போ எல்லாட்டையும் சொல்லக்கூடியது, எல்லாட்டையும் சொல்லக்கூடியது, ஏன் எளிமை வேணும் அப்படின்னா அது எல்லாமே அடங்கிடுது. எளிமையில இறக்கம் வந்து விடுது, எளிமையில சிக்கனம் வந்துடுது, எல்லாம் அதிலே வந்து அகிம்சைங்கிறது எளிமையிலே வந்து போகுது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உலகின் மிகப்பெரிய பலக்காரராக நான் இருக்கிறேன், எனக்கு வந்து சொந்தமாக வந்து எனக்கு 200,000 கோடி ரூபாய் இருக்கிறது, 40,000 கோடி ரூபாய் இருக்குது அப்படின்னா கூட என்னால் மூணு வேலை என்னால் பாதாம் அளவாக சாப்பிட்ருக்க முடியும் முடியாது இல்லையா. அப்போது ஏதேனும் ஒரு இடத்துல அடிப்படை புள்ளியாக எளிமை தான் இருந்திருக்கிறது. அதுக்கு மேலே இருக்கக்கூடியது எல்லாமே மனித குலத்துக்கு எதிரானது. எளிமைக்கு எதிராக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் மிக நிச்சயமாக யாரோ ஒருவரை சுரண்டி வருகிறது அப்படின்னு அர்த்தம். எளிமை அப்படின்னா அதுக்கு நேர் எதிர்ப்பது வேணாலும் சொல்லணும் அப்படின்னா சுரண்டல் எக்ஸ்பிளாய்டேஷன் தான். ஸோ எளிமைக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏதேனும் ஒரு விதத்தில் சமுதாயத்தை சுரண்டி இருக்கிறார்கள், இந்த பொருளாதாரத்தை சுரண்டி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு அதிகாரத்தை தமக்கு லாபம் தன்னுக்கு ஆதாயமாக சுரண்டி இருக்கிறார்கள். அப்போ தான் அவங்களது மீறி வரவே முடியும். அதனால எளிமையாக இருக்க முடியும் அப்படின்னா அதுதான் மிக நிச்சயமாக மிக நல்ல செய்தியாக இருக்க முடியும் தோணுது.
2: சார் அப்போ எளிமை என்றால் ஆடம்பரம் இன்மை அப்படின்றதையும் சொல்லலாம்ல சார், ஆடம்பரம் இல்லாம இருக்கிறதும் எளிமை தானே சார்?
1: ஆமா நிச்சயமா, எளிமைன்றதுல சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி ஆடம்பரம் இன்மை அப்படிங்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்கள்ல, நம்ம அணிந்து கொள்கிற உடையில, நம்ம சாப்பிடுறது விஷயத்துல, அப்புறம் நிகழ்ச்சியை நம்ம எப்படி நடத்துகிறோம், எப்படி எல்லாம் அழைக்கிறோம், அந்த மாதிரி எல்லாம் சரிங்களா, அதுல ஒரு எளிமை இருக்கிறது. இரண்டாவது அணுகுமுறையில ஒரு எளிமை, எப்படி அணுக முடியும் அப்படிங்கிறதான். நான் எப்படி அணுகுகிறேன் என்பதல்ல, ஒரு சாமானியனாக நான் எப்படி அணுகலாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு மக்களை அணுகுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எளிய அணுகுமுறை வேண்டும். எனக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, மக்களுக்கு என் மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா வேற என்ன எனக்கு பலம் வேணும், வலிமை வேணும், நான் நேர போகலாம் இல்லையா. ஆனால் என்னை சுற்றி நான் ஏன் ஒரு அரண் அமைத்துக் கொள்ள வேண்டும், என்ன எங்கேயோ ஒருத்தர் இந்த எளிமைங்கிறத விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம்.
2: பல பேர் அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க சார், அந்த ஆடம்பரம் வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. அந்த எளிமைன்ற வார்த்தையே பல பேர் மறந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுல இருந்து நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் நம்ம
1: திரும்பி கொண்டு வர, வேற ஒண்ணுமே இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரே ஒரு நாள் எளிமையாக வாழ்ந்து பாருங்க தான் சொல்றோம், எல்லாத்தையும் நான் சொல்றேன். நீங்கள் ஒரு நாள் எளிமையாக வாழ்ந்து பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு எளிமை பிடிச்சு போயிடும். நத்திங் அட்ராக்ட் லைக் சிம்பிளிசிட்டி, அது மாதிரி இருக்கே முடியாது. சிம்பிளாக இருங்க, அவ்வளோதான், எளிமையாக இருங்கள் அப்படின்னா எல்லாரும் நினச்சிருக்காங்க எளிமைனா ஒரு கஞ்சத்தனம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னிடம் பணம் இருக்குது என்பதற்காக அதை நான் டிஸ்பிளே பண்ணுற அவசியமாக கிடையாது, அவசியமெல்லாம் இல்லை. படாடோபம்ங்கிறது எளிமைக்கு எதிரானது. அவங்க இந்த எளிமையிலிருந்தால் எல்லாமே வந்து சேரும். யாரெல்லாம் எளிமையாக இருக்கிறார்களோ அவங்களும் இயல்பிலேயே மிக நல்லவர்களாக இருக்கிறார்கள் தான் நான் பார்த்துருக்கேன்.
2: ஸோ நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் சொல்லும் போதே சொன்னீங்க, காந்தி வந்து நிறைய கிராம வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை வந்து முயற்சி எடுத்தாரு, நிறைய விஷயங்கள் பண்ணாருன்னு. இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த முயற்சிகள் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கு ஐயா?
1: மிக நிச்சயம் உதவியாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், இந்த கேள்வி உண்மையிலே ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட், ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் பாருங்க, எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கல்ச்சர் வந்ததில்ல.
2: ஆமாம்,
1: ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து மாநகரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, நகரத்தில் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் எங்கேயும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவங்க கட்டாயம் இல்லைங்கிற போது நீங்கள் கிராமத்திலேருந்து வேலை பண்ணலாமே.
2: கண்டிப்பா.
1: இப்போ மகாத்மா காந்தி சொன்னது என்ன அப்படின்னா, கிராமம் கிராமமாக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. நகரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசதியும் உங்கள் கிராமத்துக்கு கொண்டு சென்று விட்டால் கிராமம் கிராமமாகவே இருக்கும், அங்கேயும் வர வேண்டாம் இல்லையா. கிராமம் எப்படி வளர்ச்சி அடையும் அப்படின்னா அங்கே எல்லா வசதிகளும் கொடுங்கள், ஆனால் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகள் இருக்குல்ல அதே அங்கே கொண்டு
2: போயிடாதீங்க.
1: மிக முக்கியமானது நெருக்கடி, இட நெருக்கடி. இரண்டாவது பொல்யூஷன், அது அங்கே கொண்டு போயிடாதீங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு போயிடாங்க, அதை நகரத்தோடு விட்டுடலாம். கிராமத்து சுற்றுச்சூழலை அப்படியே பாதுகாப்போம், மற்றபடி நகரத்துடைய கூட வசதிகளாக கிராமத்தில் கொடுத்தாச்சுன்னா எனக்கு அங்கேருந்து எல்லா செய்ய முடியும் அப்படிங்கும். அது மிக முக்கியமாக இணையம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த பிறகு இப்போ எல்லா இடத்துலையும் பண்ண முடியுமோ நம்ம ஏன் கிராமத்தை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால கிராம வளர்ச்சிங்கிறது தான் மிக அடிப்படையான விஷயம். திரும்ப திரும்ப சொல்கிறோம், திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒரு நாட்டினுடைய ஆத்மாங்கிறது கிராமங்கள் தான், மாறவே மாறாது. எப்போது ஒரு நாடு தன்னுடைய கிராமங்களை இழக்கிறதோ அப்போது அவருடைய தன்னுடைய சுய அடையாளத்தை வந்து போகிறது. இட் லூசஸ் செல்ஃப் ஐடென்டிட்டி. ஒரு நாடு, அது எந்த நாடாக இருந்தால் இந்தியாவுக்கும் சொல்ல வரல, எல்லா நாடுக்கும் அப்படி தான், அமெரிக்காவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், ஒரு நாடு தன்னுடைய கிராமங்களை இழந்து போகிற போது சுய அடையாளம் போய்விடுகிறது. சுய அடையாளம் போயிடுக்கப்புறம் நாட்டுக்குன்னு என்ன ஒரு ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி, என்ன ஒரு மார்க் இருக்க போது இல்லையா? அப்போது கிராமங்கள் தான் வளர்ச்சி அடையணும், கிராமங்கள் கிராமங்களாகவே இருக்க வேண்டும், ஆனால் அது வசதிகள் கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போது தொழில்களை நீங்கள் கிராமங்களிலேயே வளர்ச்சி அடை செய்யுங்கள் அப்படிங்கிற, கிராமங்களில் தொழில் வளர்ச்சி செய்வதா அல்லது கிராம தொழில்களை வளர்ச்சி அடை செய்வதா அப்படிங்கிறது ஒரு டிபேட் இருக்கு சரிங்களா. அதுலேயும் நான் வந்து கிராம தொழில் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப முக்கியமானது, சும் சாதாரண ஒரு விஷயம் சொல்கிறேனே, ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு டூல் இருக்குது சரிங்களா, ஒரு வெப்பன் இருக்குது, ஒரு மெஷின் இருக்குது, மூணு இருக்குது சரிங்களா. டூலுங்கிறது ஒரு கருவி, வெப்பன்கிறது ஒரு ஆயுதம், மெஷின்ங்கிறது இயந்திரம் சரிங்களா. இந்த டூல் இருக்குல்ல, இதை வைத்து யாரெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்களேன், ஒரு டூல் வச்சுட்டு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நிறையெல்லாம் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சுத்தியோ, ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ, ஒரு மண்வெட்டியோ, ஒரு கடப்பாரியோ, இல்லை ஒரு ஒரு அரிவாளோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதை வச்சு தான் அவங்க வேலை செய்வாங்க சரிங்களா. தே ஆர் யூசிங் இட் ஆஸ் அ டூல். டூல் வந்து வேலை செய்யறவங்களுக்கு முதலீடு மிக குறைவாக இருக்கும், அவள் வாங்கிற சன்மானம் மிக குறைவாக இருக்கும், நேரடியாக அவனுக்கு போய் சேரும், அவன் தரக்கூடாது, நான் தரக்கூடிய பணம் அவங்களுக்கு போய் சேரும் சரிங்களா. அடுத்தது வெப்பன், ஆயுதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ ஆயுதங்கள்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆயுதங்களில் வந்து அதுக்கு ரெண்டுமே இருக்கு, இரண்டு முனைகள் உண்டு, அது நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாங்கிற மாதிரி இருக்கு. ஆயுதங்கள் எல்லாம் நம்ம வேண்டாம் சொல்றோம், நன்மைகள் மட்டுமே டூலில் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியும். மெஷின் வருது வச்சுங்களேன், இதுதான் நம்ம வேண்டாம் சொல்றோம். இல்லை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு இயந்திரத்தை நான் கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னா, இதனால ஒரு 1000 பேருக்கு வேலை போயிடுது, எல்லாமே இயந்திரம் ஆகி விடுகிறது. அப்போ இயந்திரம் என்னுடைய வேலையை எளிதாக்குகிறது மட்டும் இல்லை, என்னை வேலை இல்லாதவன் ஆக்கி விடுகிறது. அது வேணுமா அப்படின்னு தான் கேட்குறோம். இன்ஃபேக்ட் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் சரண் சிங் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருந்தார், அவர் என்ன பண்ணார், 1980 லைஃப் எம் கரெக்ட் வந்து சுதந்திர தின உரை நடத்தினார். அப்போது அவர் சொல்கிறார், ஆக்சுவலாக நான் கேட்குறது வந்து ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் மாடர்னைசேஷன், ஐ எம் அகேன்ஸ்ட் மெக்கானைசேஷன் அப்படிங்கிறார் அவர். நான் நவீனத்துவத்துக்கு எதிரானவன் அல்ல, நான் இயந்திரத்தனத்துக்கு எதிரானவன் அப்படிங்கிறாரு. ஸோ இயந்திரங்கள் இல்லாமல் உங்களால் நவீனமாக்கப்படுத்த முடியும்னா வரவேற்கலாம், ஆனால் எல்லாவற்றுமே இயந்திரமயமாக்கணும் சொல்லிட்டு இதுதான் மாடர்னைசேஷன் சொன்னியாச்சுன்னா, நேச்சுரலி அதுக்கப்புறம் பின்னால் அவங்களே யாருக்கு என்ன வேலை கொடுக்க போகிறோம், ஒரு சுவிட்ச் போட்டால் அதையே ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடும், ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷின் பண்ணிவிடும் வேலை. ஆனால் இந்த மிஷின் இல்லாத இடத்துல அதில் 40 பேர் வேலை பண்ணியிருப்பாங்க, அந்த 40 பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் போயிடுச்சு, மிஷின்களை ஒரே ஒருத்தர் தான் வச்சுருப்பாங்க, இப்போ மொத்த லாபமும் அவனுக்கு தான் போய் சேரும். ஒரு மிஷினை வச்சு நீங்கள் இப்போ ஒரு 5000 ரூபா நீங்கள் கூலி கொடுக்குறீங்கன்னா அந்த 5000 ரூபா ஒருத்தருக்கு போய் சேரும், இதே ஒரு 50 ரூபா அழைச்சினா ஆளுக்கு 100 ரூபா போய் சேரும், எது நல்லது நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால தான் நம்ம வந்து இயந்திரத்தை நம்ம வேண்டாம்னு சொல்கிறோம், அதுதான் மிக முக்கியமானது. அப்படி தான் நம்ம கிராமத்துகள்லாம் நம்ம பார்க்கலாம், கிராமத்துகள் ஏன் வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து சின்ன சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பாய்முடையிலிருந்து கூடைமுடையிலிருந்து மண்பாண்டங்கள் செய்யறதுலேருந்து எதுவாக இருந்தாலுமே அவருடைய முதலீடு எவ்வளவு, அவர் பெறுகிற லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்ம கொடுக்குறது நேராக அவருக்கே போயிடும். அதே விஷயத்தை ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையை வச்சு ஒரு இயந்திரம் மூலம் நீங்கள் பண்ணும்போது அதே செலவு தான் ஆகும், ஆனால் இது மாதிரி 2 மடங்கு அதிகமாக நீங்கள் செலவு செய்வீர்கள், அது மொத்த மடம் எங்கே போயிருக்கணும், ஒரு முதலாளிக்கு போய் சேரும். ஏதோ ஒரு விதத்தில் காந்தியம்ங்கிறது சோசியலிஸ்ட் அடிப்படையை வச்சதுதான், அதனால கிராமத்துறையில் வளரும் சொல்ற அதுக்கு தான் காரணம்.
2: காந்திஜியோட ஏதாவது ஒரு கொள்கையை சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு கொள்கையை நீங்க சொல்வீங்க?
1: ஆல்ரெடி அரசாங்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு, கிராம பஞ்சாயத்துகளுக்கு முழு அதிகாரம் தருவது, அதுல நான் வந்து தீர்மானமா இருக்கேன், தீர்க்கமா இருக்கேன். காந்தி சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, கீழே இருந்துதான் அதிகாரம் போச்சு வச்சுக்கலாம், அப்போ இந்த மாதிரிலாம் நடக்காது, ஏன்னா இவங்கள்ட்ட எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும், இந்த காலத்தில் இருக்கா சொல்ல வரேன், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஒன்று இருக்கு, கேளிக்கை வரி. நம்ம ஒரு சினிமா பார்க்க போறோம்னா அது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் ஒன்று போடுவாங்க சரிங்களா. இப்போ 200 ரூபா டிக்கெட் அப்படின்னா அது ஒரு 20 ரூபா கேளிக்கை வரி இருக்கும். ஆனால் திரைத்துறை இருக்கும் அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் நாங்கள் வந்து கேளிக்கை வரியை குறைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க, அரசாங்கம் குறைக்குது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த கேளிக்கை வரிங்கிறது நம்முடைய டவுன் பஞ்சாயத்துக்கு போகுது, அவங்க தான் நம்ம தெரிய சுத்தம் பண்ணுறாங்க, அவங்க தான் நமக்கு லைட் இல்லை உடனே கொண்டு லைட் போடுறவங்க, அவங்க தான் நமக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும், ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்கும், பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்கும், இதெல்லாம் யார் பராமரிக்கிறாங்கன்னா லோக்கல் பஞ்சாயத்து, அவங்க தான் பராமரிக்கணும். நம்ம சினிமா பார்க்கும்போது ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சினிமா பார்க்குறதுல ஒரு 20 ரூபா நம்ம கொடுத்து பவுண்ட் பஞ்சாயத்துக்கு போச்சுன்னா அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, மீது எல்லாத்தையும் வச்சுக்கிறாங்க, அவங்க கேளிக்கை வரியை மட்டும் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிக்கிற போது பஞ்சாயத்துக்கு நம்ம கொடுக்குற பணத்தை வேண்டான்னு அரசாங்கம் சொல்லுது. அப்போ எப்படி பஞ்சாயத்து இது பராமரிக்கும்? நிறைய பேருக்கு இந்த கேளிக்கை வரின்னா எல்லாமே வரின்னா அரசாங்கத்துக்கு போகுதுன்னு வச்சுட்டு இருக்கோம், ஆனா அதுல ஒரு சில வரிகள் மத்திய அரசுக்கு போகுது, சில வரிகள் மாநில அரசுக்கு போகுது, சில வரிகள் நம்முடைய பஞ்சாயத்துக்கு போகுது, உள்ளாட்சி அமைப்புக்கு போகுது இல்லையா, லோக்கல் பஞ்சாயத்துக்கு. அந்த வரிகளை நாம மனசு வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். நான் 20 ரூபா கொடுக்குறேன் எல்லா டிக்கெட்டுக்கு, நான் கூட 20 ரூபா கொடுக்குறேன் சொன்னா நல்லா இருக்கும். ஆனா அரசாங்கமே என்ன பண்ணுது, வேணாம் கேளிக்கு வரலாம் எடுத்துருங்க. அப்ப என்ன அர்த்தம், நம்முடைய பஞ்சாயத்துகளை நிதி அதிகாரம் இல்லாத ஒரு வெற்று பொம்மை அமைப்பாக நம்ம மாற்றி வைத்திருக்கிறோம். மகாத்மா காந்தி என்ன நினைப்பார் அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கு பஞ்சாயத்துகளுக்கு முழுக்க முழுக்க முழுக்க அதிகாரம் தர வேண்டும் அப்படின்னு போவோம். அது செய்தால் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும்.
2: ஐயா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் நம்ம கட்டுறது வந்து டவுன் பஞ்சாயத்து போகிறது போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா?
1: இல்லை தெரியாது.
2: ஸோ இதுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
1: சரி, குடிமக்களுக்கும் வந்து இப்போ நம்ம எது செய்தாலுமே அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இப்போ 200 ரூபாய் டிக்கெட் வாங்குறேன்னா யார் யாருக்கு என்னென்ன போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது என்ன நேரம் போகிறது, சும்மா கூகுளில் போய் தட்டி விட்டா போகுது. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் எதுக்காக போடுறாங்க, டிக்கெட் வாங்குறோம் அதில் போகிறோம் கீழே என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் 20 ரூபா போடுறோம், நான் எதுக்கு என்டர்டைன்மெண்ட், இது வந்து என்டர்டைன்மெண்ட் தானே, சினிமாங்கிறது என்டர்டைன்மெண்ட் தான், அப்போ என்ன தனியாக என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அது யாருக்கு போகுது அப்படின்னு அடிச்சாலே இட் கோஸ் லோக்கல் அத்தாரிட்டிஸ் லோக்கல் பாடிஸ். ஸோ லோக்கல் பாடிஸ் என்ன பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள், அவங்க பண்ணுற எல்லாமே நமக்கு தேவையான நேரடியாக பயன் தரக்கூடிய விஷயங்கள். அப்போ எப்படி அவங்களுக்கு நிதி வரும், எப்படி நிதி ஆதாரம் வரும்? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாவற்றையும் மாநில அரசாங்கம் வாங்கிட்டு அப்புறம் அவங்க பிரித்து கொடுக்குறாங்க பஞ்சாயத்துக்கு. அப்படி வேணாமே, நான் கொடுக்குற பணம் நேராக பஞ்சாயத்துக்கு போட்டுமே, அப்போ எனக்கு ரொம்ப ஈஸி இல்லை. இதோட மிக முக்கியமான விஷயம் எல்லாருக்கும், ஐ எம் நாட் ஹெல் டு போர் யூ ஆக்சுவலாக. ஒரு தியேட்டரில் ஒரு சினிமா அரங்கம் இருக்குல்ல, அதில் சுற்றி இருக்கக்கூடிய தெருவெல்லாம் இருக்குல்ல,
2: ஆமாம்,
1: அந்த தெருவை சுத்தமாக வைத்திருக்கிறது பஞ்சாயத்து தான் வேணும். அந்த தேட்டருக்கு மின் சப்ளை சரியாக வரணும்னா உடனே வந்து அட்டன் பண்ணுறதுக்கும் இங்கேருந்து யாராவது வரணும், அங்கே சரியாக தண்ணீர் வரவில்லை அப்படின்னு சொன்னால் அது அட்டன் பண்ணுறதுக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் தான் வேணும், அதுவும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கிட்ட தான் வருது. ஆனால் நம்ம கொடுக்குற வரி உள்ளாட்சிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லையா? அதனால் உள்ளாட்சி அமைப்புகள் நமக்காக இருக்குன்றதுங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக அதிகாரம் தர வேண்டும், அவர்கள் தான் முழு அதிகாரம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்ம ஜனநாயகம் இன்னும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போது நிறைவாக ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், பிகாஸ் ஓர் ஆல் யூனோ யங்ஸ்டர்ஸ் கோயிங் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் வெரி ஷார்ட்லி. சி, முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு ஒரு உள்ளாட்சி அமைப்புக்குள்ளே ஒரு முனிசிபாலிட்டி இருக்குது, அந்த முனிசிபாலிட்டி கூட அந்த ஏரியாவுக்குள்ள அத்தனை வேலை வாய்ப்புகளும் முனிசிபாலிட்டி கொடுத்துட்டு இருந்தது. அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த டாக்டர் வந்து முனிசிபாலிட்டி தான் போடணும், அங்கே இருக்கிற நர்ஸு, அங்கே இருக்கிற கம்பவுண்டர், அங்கே வேலை செய்கிறவங்க, ஸ்கூல் இருக்கிற ஸ்கூலில் டீச்சர்ஸு, அங்கே என்னென்ன அமைப்புகள் இருக்கோ, என்னென்ன அலுவலகங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து வேலை கொடுத்துட்டு இருந்தது. இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் வேலை கொடுத்தேன் என்ன அர்த்தம், எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அவங்க பார்க்குறாங்க இந்த இவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க நல்லா வேலை செய்வாங்க, இவங்க நிறைய பேக்ரவுண்ட் இருக்குது, நல்லா வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து பார்த்து அவங்களால எல்லோரும் கொண்டு வர முடியுது. நான் அந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டாம், இப்போ உள்ளுக்குள்ளே எனக்கு எல்லாமே ஒரு செல்ஃப் கண்டெயின்ட் யூனிட்டாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து மாநில அரசு கையிலையும் மத்திய அரசுலையும் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்து போர்டில் ஒரு கடைநிலை ஊழியர் சொல்கிறாங்கல்ல சரிங்களா, ஒரு அலுவலக பணியாளர், முன்னெல்லாம் பியூன்னு சொல்லிட்டு தான், இப்போ இல்லை கடைநிலை ஊழியர். எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் கடைநிலை ஊழியர் ஒன்று கூட சென்னையிலேருந்து தான் வந்து யாராவது ஒருத்தர் போஸ்டிங் போட்டு இங்கே வரணும் அப்படின்னா அவருக்கு இந்த ஊர் கூட என்ன ஒட்டுதல் இருக்கும், அவர் என்ன மாதிரி ஆள் நமக்கு எப்படி தெரியும், நல்ல மனிதாக தான் இருப்பார். ஆனால் நமக்கு எதுக்கு இங்கேயே பண்ணலாம், எல்லாமே இங்கேயே அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களே எடுத்துக்கலாமே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அப்போது வந்து ஒவ்வொரு கிராமமே வில் பி செல்ஃப் சஃபிஷியன்ட் யூனிட் பை இட் செல்ஃப்.
2: அப்போ நீங்க சொல்றது கிட்ட காந்தியம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து வரும், சோ அதுவே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலையின்மையை குறைக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்?
1: நிச்சயமா, அதான் சொல்ல வரோம். இப்போ இப்போ வேலையின்மைங்கிறது ஏன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா எல்லாவற்றுமே எல்லாவற்றுக்குமே எதேனும் அரசாங்கத்தையும் எதிர் நோக்கி இருக்க வேண்டியிருக்கிறது, மாநில அரசையும் மத்திய அரசாங்கத்தையும். அவங்க நல்லது செய்யறாங்களா இல்லையாங்கிறது நம்முடைய டாபிக் இல்லை சரிங்களா, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். காந்தியம் பத்தி பேசுறது நான் என்ன சொல்றேன், எந்த அளவுக்கு இந்த லோயஸ்ட் யூனிட் இருக்கு இல்லையா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அவர்கள் கையில இந்த அதிகாரம் வருகிற போது என்னால ஈஸியாக அணுக முடியும், அவர்களுக்கு என்ன தெரியும் எனக்கு அவர்களை தெரியும், அப்போ உடனடியாக வரும், இல்லைன்னா இட் பிகம்ஸ் அ லாங் ப்ரொசீஜர் சரிங்களா. நான் இங்கே ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கே ஒரு எக்ஸாம் வச்சு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் போனதுக்கப்புறம் வேற யாரோ ஒருத்தர் என் ஊர்லேருந்து உட்காந்துருப்பாங்க, நான் வேலை இல்லாமல் இருப்பேன், வேறு ஒருத்தர் என் ஊரில் உட்காந்துருப்பாங்க, இதெல்லாமே வந்து இட்லீஸ் லாட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். இதெல்லாமே உள்ளடியே நடக்கும்னு நான் சொல்லலை, இது முழுக்கும் சரியான சிஸ்டம்னு நான் சொல்லவும் வரல, என்ன அங்கேயே யாராவது தனக்கு வேண்டியவங்க மட்டும் வேலை போட்டு உட்காந்துருக்கலாம் அந்த மாதிரி நடக்கும். ஆனாலும் கூட இதுதான் எளிய எளிய அணுகுமுறை, இதுதான் இப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறேன். அதனால தான் காந்தியம் என்று சொல்லுவோம், காந்தியம் வந்து இப்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு சிஸ்டமே 100% வந்து இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே பார்க்க முடியாது. எங்கே எல்லாம் அது நமக்கு சரியாக வராதுன்னு தோணுச்சோ அதெல்லாம் நம்ம விளக்கிக்கலாம், வேண்டாம் சொல்லலை. ஆனால் இப்போதைக்கு மோஸ்ட் அக்செப்டபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ்னா அது வந்து காந்தியன் ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் தான் இருக்கும்னு தோணுது.
2: ஸோ இப்போ காந்திஜி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் இருந்து நான் வைலன்ஸ் அஹிம்சா கண்டிப்பாக இதுதான். இப்போ வந்துட்டு நிறைய நாட்டில் நிறைய போர் நடந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கண்ட்ரி பார்த்தோம்னா டெவலப்பிங் இதில் இருக்குது, லைக் சயின்டிஃபிக்கலியே சரி டெக்னாலஜிக்கலே சரி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி போர் நடந்துட்டு இருக்குல்ல ஐயா, ஸோ இப்போ காந்திஜி வந்துட்டு நம் இருந்திருந்தா அவர் வந்து அதை எப்படி வந்துட்டு தடுத்திருப்பாரு, போர் வராமல் தடுத்திருப்பாரு? ஸோ இதுக்கு அவர் என்ன ஒரு ரிசல்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணியிருப்பாரு
1: சார்? சரி, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து காந்திஜி இருந்தால் கூட அந்த போர்களை நிறுத்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், காந்தி சொல்லிட்டா மட்டும் நான் கேட்கணுமா அப்படிங்கிறவங்க தான் இருப்பாங்க
2: கண்டிப்பா,
1: அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் காந்திய தத்துவங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபர், நம்பகமான ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்போது அவர் சொல்வதே உலகம் கேட்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்க. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் மாதிரி ஒரு நபர் வந்து போர்லாம் பண்ணாதீங்க, இதனால் நிறைய பேருக்கு வறுமை வந்துடும், அப்புறம் இதனால் பல பேருக்கு வந்து பொருளாதார சிக்கல்கள் வரும், இது இல்லாமல் பல உயிரிழப்புகள் வரும், வேண்டாம் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய அந்த தலைவரோட கேலிபர் இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதில் மகாத்மா காந்தி முதலிடத்தில் இருந்தார் உலகத்தில். இன்றைக்கும் கூட இப்போ காந்தியை பற்றி பேசணும், இது வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்கணும், ஒரு தார்மீக உரிமை இருக்கணும், தார்மீக அதிகாரம் இருக்கணும். அது மகாத்மா காந்தி இருந்தது, அப்போ உலகம் கேட்கும். அது இல்லாமல் நான் பாட்டு இந்த பக்கம் ஆயுதம் வாங்கி குச்சிக்கிட்டே இருப்பேன், நீங்கள் போர் பண்ணாங்க இந்த பக்கம் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா உலகம் எப்படி நம்பும்? நான் இரட்டை வேடம் போடுறதுல உலகம் எப்பவுமே நம்பாது. அப்போது இரட்டை வேடம் இல்லாமல் சொல்வது தான் செய்கிறேன், நினைப்பதை தான் சொல்கிறேன், சொல்வதை தான் செய்கிறேங்கிற மாதிரி இடைவெளியே இல்லாமல் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்க சொன்னதை உலகம் கேட்கும். அப்போ அது மாதிரி இருக்கும்போது மகாத்மா காந்திக்கும் அங்கே ஒரு ஸ்பெஷல் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா வந்து ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் ஒரு விருந்து கொடுத்தாரு சரிங்களா. ஸோ ஆப்பிரிக்க நாட்டு அதிபர்கள் நான் சொல்கிறது பிரசிடென்ட்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் அவங்க போகிறாங்க. அப்போது வந்து பராக் ஒபாமா வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அமெரிக்க அதிபரும் ஆப்பிரிக்க அதிபரும் பேசிக்கிறாங்க சரிங்களா, ஒரு இன்ஃபார்மல் மீட்டு. ஒரிஜினல் சம்பவம் நான் வந்து கற்பனையாக சொல்லலை. அப்போது ஆப்பிரிக்க நாட்டு தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ பராக் ஒபாமாட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் தெரியுமா, அதான் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை ஆனால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன், யாரேனும் ஒரு உலகத் தலைவர் அல்லது வேறு ஏதேனும் ஒருத்தர் ஒரு முக்கியமான நபரை கூப்பிட்டு உங்கள் கூட ஒரு நாள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பராக் ஒபாமா சொல்ல நான் மகாத்மா காந்தி கூட ஒரு நாள் சாப்பிடுவோம்னு அதான் ஆசை அப்படிங்கிறாரு. அமெரிக்காவுடைய ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு வல்லரசனுடைய அதிபர் வந்து பேசுறது யாரு? ஆப்பிரிக்க அதிபர்கள், ஏசியாவே கிடையாது அவங்க யாருமே. இந்தியாவிலேருந்து போறாங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக சொல்லலாம். அமெரிக்க அதிபர்கள் கேட்கிறாங்க, ஆப்பிரிக்க அதிபர்கள் கேட்கிறாங்க, அமெரிக்க அதிபர் பதில் சொல்றாரு, நான் மகாத்மா காந்தி கூட ஒரு நாள் இருக்கணும், அவரோட இருந்து நான் சாப்பிடணும் பாக்குறேன், என்னோட டின்னருக்கு அவர் வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்றாங்க அப்படின்னா, அவர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு அமெரிக்க அதிபருடைய மனசுல வந்து அவர் தங்கியிருக்காரு பாருங்க. அப்போ ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன், இன்னைக்கு காந்தி இருந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும், அந்த சொல்லுக்கு மரியாதை இருக்கிற அளவுக்கு உலகத் தலைவர்கள் எனக்கு இருந்தாங்க வச்சுங்களேன், போரை பெருமளவில் குறைக்க முடியும், நிறுத்த முடியும் சொல்லவே இல்லை, குறைக்க முடியும். அப்போ யார் சொல்கிறாங்கங்கிறது இருக்குல்ல, அவங்க சொல்லுகிறவர்களுக்கு பின்னால் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்ன ஒரு மாரல் அத்தாரிட்டி இருக்குது, இதெல்லாம் வந்து மகாத்மா காந்திகிட்டே இருந்தது, நிறைய பேர்கிட்ட இருந்தது. மகாத்மா காந்தி மட்டும் இல்லை, இப்போ ஜவஹர்லால் நேரு அதே உலக அமைதிக்காக பெருமளவில் பாடுபட்டவர், அடல் பிகாரி வாஜ்பாய் சொன்னால் சர்வதேச அரங்கிலும் மிகப்பெரிய மரியாதை இருந்தது, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னால் பகவான் மரியாதை இருந்தது. இப்போ இருக்கா இல்லையாங்கிற அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நான் போக விரும்பல, இருக்கலாம் இப்போவும் இருக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு அது மரியாதை இருக்கிறது அப்படின்னு பார்க்குற போது மகாத்மா காந்தி சொன்னால் உலகம் கேட்டும் கேட்கும், ஆமாம் ஒரு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் சொல்கிறாரு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் மகாத்மா காந்தியினுடைய தேவை இன்றைக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம்.
2: மகாத்மா காந்தி ஒரு நபராக நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கார், ஆனால் வந்து அவரோட முயற்சிகளும் சரி அவரோட அர்ப்பணிப்புகளும் சரி இன்னமும் சர்வதேச அளவில் வந்து பேசப்பட்டு தான் வருது. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த ஒபாமாவோட அந்த இன்சிடென்ட்டையும் சொன்னீங்க, இதே மாதிரி 2-3 விஷயங்கள் இன்னமும் வந்து சர்வதேச அளவில் பேசப்படுது காந்தியோடது அப்படின்னா நீங்கள் எதுன்னு சொல்லுவீங்க சார்?
1: ஒன்று வந்து ஹி ஷேர் கமிட்மெண்ட் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள், அது வந்து ஒரு சாமானிய மக்களுக்குக்காக அவர் தன்னுடைய அர்ப்பணித்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சம்பவம் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, நடந்திருக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், ஆனால் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, 2nd வட்டமேசை மாநாடுக்கு லண்டனுக்கு போகிறார் மகாத்மா காந்தி. அப்போது வட்டமேசை மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் செய்தியாளர்கள்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, அப்போது இங்கிலாந்துலேருந்து அவங்களும் இருக்காங்க, இங்கேருந்து மகாத்மா காந்தி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கேட்குற எல்லா கேள்விக்குமே பிரிட்டிஷ், அப்போ இருந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறார், நான் வந்து ஐ கெட் பேக் டு யூ, ஐ வில் டாக் டு மை செக்ரட்டரிஸ் அண்ட் நீங்கள் கேட்கல நான் கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கேள்விக்கெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன். அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாதுல்ல, கேட்டு சொல்கிறேன், எனக்கு ஆவணம் செய்கிறேன், முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வராறான். அதுக்கடுத்து காந்திகிட்ட கேட்குறாங்க, காந்தி வந்து கேட்குற எல்லா கேள்விக்கும் அங்கேயே பதில் சொல்கிறார் அவருபடி மகாத்மா காந்தி. அப்போது ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, அது எப்படி எங்கள் நாட்டில் வந்து பிரைம் மினிஸ்டர்கிட்ட எது கேட்டாலும் நான் வந்து செக்ரட்டரிகிட்ட கேட்குறேன், தெரிஞ்சு சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு கேட்ட உடனே அப்படியே பதில் சொல்கிறீங்களா எப்படி அப்படிங்கிற போது, அப்போது மகாத்மா காந்தி சொன்னதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, அவர் வந்து இங்கிலாந்து பிரதமராக பேசுகிறாரு, அப்போது அவர் வந்து வாய்க்கு வந்து இப்படிலாம் பேச முடியாது, அவர் வந்து என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியும். அவர் இங்கிலாந்து பிரதமராக பேசுகிறார், நான் வந்து ஒரு இந்தியனாக பேசுகிறேன், நான் இந்திய தலைவனாக பேசலை, நான் வந்து ஒரு இந்தியனாக பேசுகிறேன் அப்படின்னா, நான் பேசுகிற போது இந்த குரல் வந்து ஒவ்வொரு இந்தியனுடைய குரலாக இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போது நேச்சுரலி இங்கே கேட்குற கேள்விக்கு ஒரு சாமானியனாக இருந்து கொண்டு என்னால் பதில் சொல்ல முடிகிறது அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஒரு சாமானியனாக காந்தியின் குரல் இருக்கிற வரையில் என்றைக்கும் அந்த ரெலவன்ஸ் அப்படி தான் இருக்கும், மாறவே மாறாது. ஒரு தலைவனாக இருந்து பேசினா அந்த ரெலவன்ஸ் போயிடும். இன்னைக்கு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு தலைவராக சைனாவில் ஜி ஜின்பிங் இருக்கார், ஒருவேளை அவருக்கு அப்புறம் வேற ஒருத்தர் வராருன்னா இவருடைய சொற்களுக்கெல்லாம் மரியாதை எல்லாம் போயிடும். ஆனால் காந்தி வந்து அப்படி பண்ணலை. காந்தி வந்து மக்களின் தலைவராக இல்லாமல் மக்களின் பிரதிநிதியாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டனால்தான் அவருடைய பேச்சுக்கு எனக்கு மரியாதை இருக்கு.
2: அருமையா சொன்னீங்க சார். காந்தியடிகளோட சபர்மதி ஆசிரம், அது இப்போ வந்து தேசிய நினைவு சின்னமா நம்மளோட இந்திய அரசாங்கம் வந்து நிறுவி இருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம லிசனர்ஸ்க்கு சொல்லுங்க சார்.
1: வெரி குட். இந்த நினைவு சின்னம் தனிப்பட்ட முறையில் சொல்லணும் அப்படின்னா, காந்தியின் கொள்கையை விட ஒரு பெரிய நினைவு சின்னம் இருக்க முடியாது. நான் வந்து ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இட். ஆக்சுவலாக காந்தியின் கொள்கைகள், கோட்பாடுகள், சொன்ன தத்துவம் அதெல்லாம், அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நினைவு சின்னத்துக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, காந்தியம் என்று சொல்கிற போது காந்தியின் கொள்கைகள்னு சொல்லும்போது காந்தியோட கொள்கைகள் இல்லை, அது காந்திக்கு முன்னாலேருந்தே இருந்தது. அகிம்சைங்கிறது காந்தி தான் கண்டுபிடிச்சாரானா இல்லை, அதுக்கு முன்னால் ஜீசஸ் கிரைஸ்ட் பேசியிருக்காரு, அதுக்கு முன்னால் கௌதம புத்தர் பேசியிருக்காங்க, அதுக்கு முன்னால் நம்முடைய வேதங்கள் நிறைய பேசியிருக்கு, எல்லாமே பேசியிருக்காங்க. அகிம்சைங்கிறது ஏதோ புதுசாக இவர் தான் கொண்டு சொன்னாரா அப்படின்னா இல்லை, ஏற்கனவே இருக்குது. சரிங்களா, அவரே சொல்கிறார், இது வந்து நான் சொல்லலை, மகாத்மா காந்தியே பிள்ளைங்க சொல்கிறார், நான் சொல்கிற எதுவுமே புதுசு இல்லை, ஏற்கனவே இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு வேதங்களும் உபநிஷத்துகளும் பல்வேறு மறை நூல்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம காந்தியம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காந்தி அதுக்கு முன்னிறுத்தினர், அது ஒரு அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம், அவ்வளோதான் தவிர்த்து காந்தி சொன்னது எல்லாமே அப்படியே உண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி தான் பார்க்கணும். இப்போ நினைவு சின்னம் எனக்கு என்னென்னு தனிப்பட்ட முறையில் அப்படின்னா, காந்தியின் நினைவு சின்னமாக அகிம்சை தான் இருக்க முடியும், காந்தியின் நினைவு சின்னமாக எளிமை தான் இருக்க முடியும், காந்தியின் நினைவு சின்னமாக கிராம பொருளாதாரம் தான் இருக்க முடியுமே தவிர, அவர் அணிந்திருந்த ஆடை, அவர் வந்து இந்த உடை, அவர் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டாரு, அவர் எந்த இதில் ராட்டையில் நூல் நூற்றார், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மிக மதிக்கிறோம். காந்தி வாழ்ந்த இல்லம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு புனிதமான ஒரு கோயில். சரிங்களா, ஆனால் கோயிலில் மட்டும்தான் இறைவன் இருக்கான்னு நான் நம்பலை, அதுதான். அதனால் நமக்கு வந்து காந்தியின் கொள்கைகளை முன்னிறுத்தி செல்வதற்கு இன்னும் வேறு எதாவது வழி பண்ணால் நல்லாயிருக்கும். நினைவு சின்னங்கிறது மிக நிச்சயமாக நல்ல விஷயம்தான். ஆமாம் ஆமாம், பட் இட் ஷுட் நாட் பி எ டூரிங் ஸ்பாட், அது சுற்றுலாத்தலமாக இருப்பதற்கு எனக்கு உடன்பாடு இல்லை.
2: ஸோ காந்திஜி வந்துட்டு சால்ட் சத்தியாகிரகா, தண்டி மார்ச், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து மேற்கொண்டிருக்காங்க காந்திஜி. ஸோ இதில் வந்துட்டு சில சம்பவங்கள் வந்து பேசப்படாத சம்பவங்கள் அப்படின்னா, இல்லை இன்சிடென்ட் இல்லை மூமெண்ட் பெரும்பாலும் பேசப்படவில்லை அப்படின்னு எதை சொல்லுவீங்க சார்?
1: அநேகமாக காந்தியை பற்றி முழுமையாக பேசப்பட்டு விட்டது, அந்த குறை இருக்குன்னு தோணலை மகாத்மா காந்தி பொறுத்தவரையில். அப்போ என்னதான் மிகப்பெரிய அளவில் ஒரு அறிவியல் முன்னேற்றம் இல்லை என்றாலும் கூட, காந்தியை சுற்றி எப்போதும் யாராவது நான்கு பேர் இருந்து கொண்டே இருந்தாங்க, பத்து பேர் இருந்துகிட்டே இருந்தாங்க, அவங்க எழுதிருந்து அவங்க பேசுறது, சில சமயங்கள் புகைப்படங்களாக வந்திருக்கு, சில சமயங்கள் அது வந்து சினிமா டாக்குமெண்ட்ரியாக வந்திருக்கு. காந்தியை பற்றி பேசாத பொருள்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, பேசாத சம்பவங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மகாத்மா காந்தி இங்கே 1921 இங்கே வரும்போது மதுரையில் வந்து தன்னுடைய மேலாடை கேட்டு விட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த துண்டு போட்டுட்டு வராங்க இல்லையா, அது மாறினது மதுரையில் தான். அது. ஸோ அந்த சம்பவம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகாத்மா காந்தி வாழ்க்கையிலேயே மிகச்சிறந்த ஒரு சம்பவம்னா நான் அதை தான்
3: நினைப்பேன்.
1: தேட் ஓன்லி மேடிகம் ஆக்சுவலி. அது என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி நிறைய முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்போது அவர் எப்பவுமே ரயிலில் தான் போவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ரயிலில் இரண்டாம் வகுப்பு பெட்டியில் தான் போவாங்க, மக்களோடு மக்களாக தான் மகாத்மா காந்தி போவாங்க. அவள் பார்க்குற போது வட இந்தியாவெலாம் எப்படின்னா, பெரும்பாலான நாட்களில் வந்து கொஞ்சம் குளிர் அதிகமாக இருக்க நாட்களில் ஏழையாக இருந்தால் கூட கோட்டு போட்டுவாங்க. பல சமயங்களில் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மேலாடை அணிவதுங்கிறது, மேலே கோட்டு அணிகிறதுங்கிறதெல்லாம் கூட இருந்திருக்கு. வரியர்களாக இருந்தால் கூட ஒரே ஒரு கோட்டு போட்டு வாழ்நாளுக்கு அதே போட்டுட்ருப்பாங்களாக்கும். ஆனால் இங்கே அப்படியே யூ மூவ் டவுன் டுவர்ஸ் தமிழ்நாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்கள் வந்து மேலாடையெல்லாம் அணிய மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க, வேஸ்ட் பண்ணி கட்டிட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கிறத அவர் பார்த்தார் மகாத்மா காந்தி. வந்து அவர் வரவேற்புக்கு நிறைய கூட்டம் வந்தது, யாருமே மேலே சட்டையெல்லாம் போடவே இல்லை. அப்போது அது அவர் வந்து கேட்குறாரு, என்ன இவங்களாம் சட்டையே போடாமல் இருக்காங்களே அப்படிங்கும் போது, அங்கே இது உண்மையான சம்பவம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அதில் வந்து சொன்னார், இல்லை அவங்க வந்து மேலாடையை வாங்கி போட்டுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை அப்படின்போது தான் அன்றைக்கு இரவு முழுக்க அவர் தூங்கவே இல்லை. அவரே பதிவு பண்ணுறாரு அண்ட் இரவு முழுக்க நான் வந்து தூங்கவே இல்லை. என்றைக்கு இந்த நாட்டின் கடைசி குடிமகன் வரைக்கும் அவங்களுக்கு மேலாடை அணிவதற்கான அந்த பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறதோ, அதிகாரம் கிடைக்கிறதோ, அப்போது தான் நானும் மேலாடை அணிவேன் அப்படின்னு சொல்லிட்டார். மறுநாள் காலை வரும்போது அவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த இதில் வராரு. வரைக்கும் இதில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு தன்மானம், அந்த ஒரு நாகரிகம் அதெல்லாம் வச்சுக்கிற போது சட்டுன்னு ஒருத்தர் வந்து அப்படி சட்டையை கழிச்சிட்டு அப்படியே வர்றது அப்படிங்கிறலாம் முடியாத ஒரு காரியம். அவர் வந்து பாரிஸ்டர் படிச்சிருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருக்காரு, லண்டனில் இருந்திருக்காரு, அங்கெல்லாம் போயிருக்காரு, மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் அப்படி ஒன்றும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு வணிக குடும்பம் தான், சுமாரான குடும்பம் தான். ஸோ மேலே சட்டை போட முடியாத அளவுகள் வறுமையெல்லாம் இல்லை. ஆனாலும் இந்த வரிகளுக்காக அவர் மேலாடையை திறந்ததுங்கிறது வந்து உலக சரித்திரத்திலேயே இதுதான் ஒரு மிகப்பெரிய திருப்பு முறை. இது வரைக்கும் யாருமே அது பண்ணலை, வேறு எந்த தலைவரும் அது பண்ணலை, மகாத்மா காந்தி மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அது ஒன்று. இரண்டாவது, அவங்க ஆரம்பத்தில் சொன்னாங்க அறிமுகத்தில், 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சது, 75 ஆண்டுகள் ஆச்சுன்னு. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் சட்டை போட்டுடலாம், அப்போ அவர் போடல. அதுக்கும் சொல்லுவாங்க, அப்போ மகாத்மா காந்தி கேட்டுப்போ சொன்னாங்க, இதுக்கும் சுதந்திரத்துக்கும் சம்மந்தம் இல்லை, சுதந்திரம் கிடச்சாதான் சட்டை போடுன்னு சொல்லலை. நான் சொன்னது எல்லாரும் உரிமையை விட்டு வெளியேறும் போது நான் சட்டை போட்டுன்னு சொல்கிறேன், அந்த நிலைமை நீங்கள் வந்தால் சொல்லுங்கள், அப்போ நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுத்துட்டார், போடவே இல்லை. அப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமாக நான் பார்க்குறேன். உலகத்தில் வேறு எந்த ஒரு தலைவருமே அது செய்யலை அப்படிங்கிற போது அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம் பார்க்குறேன்.
2: காந்தியின் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் ரெண்டு மூணு புக்ஸ், அதாவது புத்தகங்கள், காந்தியோட புத்தகங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு புத்தகங்களில் காந்தியின் பிரின்சிபல்ஸ் பற்றி பேசுகிற புத்தகங்களை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, அதாவது இப்போ இருக்க இளைஞர்களோ இல்லை ஒரு நபர் கண்டிப்பாக படி.
1: திருக்குறள் காந்திக்கு முந்தையது திருக்குறள், அதனால அதுவும் சொன்னது
2: புக்ஸ் ஐயா, புத்தகங்கள் ஏதாவது
1: புத்தகங்கள் அப்படி சொன்னோம்னா, முதல்ல நான் சொல்றது மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத், அது மிக நிச்சயமா மகாத்மா காந்தி சுயசரிதை, அது சொல்லுவேன். அப்புறம் யாரெல்லாம் வந்து போருக்கு எதிராக எழுதுகிறார்களோ, போருக்கு எதிராக பேசுகிறார்களோ, வன்முறைக்கு எதிராக எழுதுகிறார்களோ பேசுகிறாரோ, அதெல்லாமே காந்திய நூல்கள் தான் அப்படி சொல்லுவேன். இதெல்லாமே என்னை வந்து கவர்ந்திருக்கிறது. எதுவும் ஒரு வகையில் காந்தியத்தை தொடாமல் எந்த ஒரு பொது உடைமைவாதியும் இருக்க முடியாதுன்னு தோணுது. பொது உடைய மாட்டே தெரியுமா, சோசியலிஸ்ட். நீங்கள் எந்த ஒரு சோசியலிஸ்ட் எழுதின எந்த ஒரு விஷயத்தையும் எழுதினாலுமே எதுவும் ஒரு விதத்தில் அது வந்து காந்தியத்தை தொட்டு செல்லும், அதாவது காந்தியத்தை மையமாக வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான். அதில் ரொம்ப பிரமாதமாக நம்ம பார்த்தது வந்து திருக்குறள் பெஸ்ட் ஆக்சுவலாக. திருக்குறளில் வந்து காந்தியின் ஃபிலாசி அவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக. திரும்பவும் சொல்கிறேன், காந்தியின் ஃபிலாசபி திருக்குறள் இல்லை, திருக்குறளில் இருந்த பல நல்ல கொள்கைகளை காந்தி கொண்டு வந்தாங்க ஆக்சுவலாக, அப்படி தான் எடுத்துக்கணும். ஆனால் காந்தியின் ஃபிலாசபி அங்கே நிறைய இருக்குது, இரண்டையும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
2: ஐயா சொன்ன மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் படித்து நம்மளும் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்ததாக வந்து காந்திஜியோட பல கனவுகளை ஒன்று ஆசிரமம் மாதிரி ஸ்கூல்ஸ் கொண்டு வர்றது, அதை அப்போவே அவரோட காலத்திலேயே அதை கொண்டு வந்திருந்தா இப்போ என்ன சேஞ்சஸ்லாம் வந்திருக்கும், இல்லைனா வந்து இப்போயாவது அப்போ கொண்டு வரல, ஸோ இப்போயாவது அதை கொண்டு வந்தாக்க பிற்கால லைக் ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வந்து நல்லது நடக்கும்.
3: இதுக்கு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் வந்து சொல்றாரு, அதாவது நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் அங்கே உட்கார வச்சு அந்த கம்பல் பண்ணி படிக்க வைக்கிற அதெல்லாம் தாண்டி ஆசிரம மாதிரியான ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு சூழ்நிலையில உட்காந்து படிக்க வைக்கிறதோ இல்லை சொல்லி கொடுக்கறதுமே வந்து பல நல்ல விஷயங்களை வந்து அந்த குழந்தைங்க கிட்ட கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் காந்தியோட ஒரு அந்த எண்ணம்ங்கிற மாதிரி சொல்லலாம். அது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், அதாவது எஜுகேஷன் சிஸ்டம் சரி இல்லை, இப்படி இதை மாற்றணும் அதை மாற்றணும், பிள்ளைங்களை ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு பேசுகிற போது இப்போ இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது இல்லையா?
1: நிச்சயமாக இருக்கு. இப்போ ஆசிரம மாதிரி ஸ்கூல் வேணும் அப்படிங்கிறது காந்திமட்டுமே சொல்லலை, பாரதியாரும் சொல்கிறார், பள்ளித்தாளம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படிங்கிறார் மகாத்மா காந்தி, பாரதியார் சொல்கிறார். அப்போது அவங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆசிரமம் இருந்தாலும் சரி மகாத்மா காந்தி சொல்ல மாதிரி இல்லை பாரதியார் சொன்ன மாதிரி இது கோயில்னு சொன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தே அட்டாச் சம் சார்ட் ஆஃப் டிவைனிட்டி அந்த இடத்துக்கு, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிவைனிட்டி எங்கேருந்து வருது அப்படின்னா, அது காலங்காலமாக இந்திய மரபுலே இருந்தது, இந்த குரு சிஷ்ய பரம்பரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒருவர் சொல்லித்தரார், இன்னொருத்தர் கற்றுக்கிறார் அப்படின்னா, அவர் குருவாகவும் இவர் சிஷ்யராகவும் இருக்கிற வரையில் அந்த சமன்பாடு அப்படியே இருக்கிற வரையில், ஆங்கிலத்தில் ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் அப்படியே இருக்கிற வரையில் அது நிச்சயமாக அது ஆசிரமாவும் கோவிலாக தான் இருக்கும். ஆனால் ஆசிரியரும் மாணவரும் ஆசிரியரும் மாணவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சமன்பாடு குரு சிஷ்யங்கிற சமன்பாடு மாறி ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் அப்படின்னு மாறியாச்சுதான், அப்போ சமன்பாடு மாறுகிறது. ஐம் டாக்கிங் அபவுட் வாட் இஸ் தேர் இன் தி எஜுகேஷனல் சிஸ்டம், நாம் எப்படி நம்ம நடத்துக்கிறோம் அப்படின்னு. ஒரு ஆசிரியர் ஆசிரியராகவும் மாணவர் மாணவி மாணவன் மாணவியாகவும் இருக்கிற வரையில் அப்போ நிச்சயமாக அது வந்து கோயிலாகவும் ஒரு ஆசிரமாகவும் இருக்கும். ஆனால் இந்த சமன்பாடு ஏதோ ஒரு இடத்துல வந்து அது மாறி போகுது. பல பேர் வந்து இது ஏன் இப்படி வெளியே சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நான் வந்து ஆசிரியராகவே இருக்க மாட்டேன், நான் வந்து ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். ஃப்ரெண்டாக இருக்கிற 1000 பேர் இருக்காங்க, ஆசிரியர் ஆசிரியராக தான் இருக்கணும் சரிங்களா. தாய் தாயாகவும் தந்தை தந்தையாகவும் ஆசிரியர் ஆசிரியராக தான் இருக்கணும் சரிங்களா. நான் வந்து அப்படிலாம் கிடையாது, நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவேன் அப்படின்னா, அப்போ வந்து யூ லூஸ் த சாங்டிட்டி, அது போயிடுதப்போ. யூ லூஸ் அத்தாரிட்டி மெயினாக. அப்போது அந்த அத்தாரிட்டியும் அந்த சாங்டிட்டியும் இருக்கணும் அப்படின்னா, அது ஒரு ஆசிரமம் மாதிரியும் ஒரு கோயில் மாதிரியும் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் மாதிரியாகவும் கல்லூரி கல்லூரியாகவும் இருக்க வரையில் தான் அது உங்களால் செயல்படுத்த முடியும். அந்த சமன்பாடு கொஞ்சம் மாறி போச்சுன்னா கூட நேச்சுரலி யூ வில் ஹேவ் வெரி யூனோ டெவஸ்டேட்டிங் ரிசல்ட்ஸ். சாரி டு சே,
3: நீங்கள் வந்து டீச்சர் டீச்சராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது குருகுலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அப்போ இருந்தது. ஸோ குருகுலம் போகும்போது குரு சிஷ்யம் அப்படிங்கிற ஒரு உறவோடு இருப்பாங்க. சில பேருக்கு அவங்களோட தந்தையே வந்து குருவாக இருக்கிற நிலையில் வந்து குருவாக குருகுலத்தில் மட்டும்தான் குருவாக இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வரும்போது தந்தையாக மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட டீச்சர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம்ல,
1: அடாப்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுமே, இந்த குருகுலம் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் நாட் தி ஃபைனல் ஃபார்ம் ஆக்சுவலாக, இட் வாஸ் எவால்விங் ஆன் இஸ் ஓன். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி மாறி மாறி மாறி வந்து இப்போ என்ன ஸ்கூல்ஸ் இருக்குமோ என்ன காலேஜ் வச்சுருக்குமோ இது எல்லாமே என்னென்னு அப்போ இருந்தபடி இப்படி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை சரிங்களா. 70 ஆண்டுகள் முன்பு இருந்த திரைப்படம் இப்போது இல்லை. ஒவ்வொரு துறையுமே பரிணமிக்கிறது, இட்ஸ் எவால்விங் ஆன் இஸ் ஓன். அந்த மாதிரி இது வந்து எவால்வ் ஆகி தான் இப்போ இதுக்கு வந்திருக்கு, அதை விட்டு விலகி இது வந்துடல, அதனுடைய பரிணாம வளர்ச்சி தான் இப்போ இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் முக்கியமாக நான் சொல்ல வந்து என்னென்ன, அப்போ இருக்கிற குருகுலமாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் சிஸ்டமாக இருக்கட்டும், எங்கேயுமே ஒரு டீச்சருங்கிறதும் அந்த ஸ்டூடெண்ட் இருக்கக்கூடிய அந்த அந்த அந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அது அநேகமாக மாறதில்லை. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, இசை கட்டுருக்கோம் யாராக்க பாருங்கள், போயிட்டேன் மியூசிக் கற்றுக்கணும் யாராக இருந்தாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்லித்தரவங்களும் குருவும் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸ்போர்ட்ஸுக்கு போய் பாருங்கள், தனக்கு வந்து யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க குருவாக தான் மதிக்கிறாங்க. மாஸ்டரும்பாங்க கோச்சும்பாங்க என்னவாக இருந்தாலும் சொன்னாலுமே இன்னும் அந்த குருவோட ஸ்தானத்தில் வச்சு தான் பார்க்குறாங்க இன்னமுமே. அப்போது நீங்கள் வந்து வேர் யூ ஆர் ரியலி சோ மச் இன்வால்வ் அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு பிகம் ஏ ப்ரொஃபஷனல் இன் பர்டிகுலர் ஃபீல்டு, அப்போது உங்களை யாரை யார் உங்களுக்கு வழிகாட்டுகிறாரோ அவங்க இன்னமும் குருவாக தான் நடத்திட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க அப்படி தான் வந்துட்டுருக்கு, அது மாறல. ஆனால் ரொம்ப ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆகிடுச்சு. 1,000,000 பேர் 2,000,000,000 பேர் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்க, 1,000,000 பேர் வந்து காலேஜில் போய் படிக்கிறாங்க அப்படின்போது அப்போ நேச்சுரல் அந்த எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதிகமாக அப்போது நமக்கு என்ன அந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் மறைஞ்சிருச்சுன்னு தோணுது நமக்கு. ஆனா அப்படி இல்ல,
2: புரியுதுங்க ஐயா. ஐயா, புக் ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டு நீங்க காந்தியடிகளோட சுயசரிதையை வந்துட்டு சொன்னீங்க. சோ அந்த சுயசரிதை புத்தகத்துல காந்தியடிகள் வந்துட்டு நமக்கு என்ன சொல்ல வராரு ஐயா?
1: மிக முக்கியமானது வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி. நான் எதையும் மறைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லைங்கிறதான் அவருடைய செய்தி. மிக முக்கியமான செய்தி அதுதான். என்னுடைய அனுபவங்களை நான் அப்படியே தருகிறேன் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வரைக்கும் சொல்லணும்னா தி மோஸ்ட் ஆனஸ்ட் ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லணும் உலகத்தில் வந்து அதுதான். அதில் எந்த ஒரு வெளிப்பூச்சும் கிடையாது, எந்த ஒரு ஒரு கோட்டிங்லாம் இல்லாமல் நடந்ததே நடந்தது எப்படி சொல்கிறாங்களா, அதுதான் காந்திகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால தான் அது பிடிச்சிருக்கு, இதுதான் நடந்தது அப்படிங்கிறத அப்படியே எடுத்து சொல்கிறாங்க இல்லையா. அது ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை அதுதான் நமக்கு வந்து கிடையாது. ஆக்சுவலாக இட்ஸ் வெரி ஸ்டார்க்கிங், ஆக்சுவலி இட்ஸ் வெரி ஸ்ட்ரைக்கிங் ஆக்சுவலாக. அந்த ஆனஸ்டிங்கிறது அதுதான் முக்கியம்.
2: இப்ப முன்னாடி வந்துட்டு நம்ம சொன்ன லைக் எது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டா கருதணும் அப்படின்னா எளிமை அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ இப்போ மெயினா வந்து யங்ஸ்டர்ஸ் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு காந்தி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இல்ல அட்வைஸ் அப்படின்னா நீங்க எந்த சொல்லு?
1: அட்வைஸ் விஷயம் மெசேஜ் செய்தி எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், சக மனிதர்களை மனிதர்களாக நடத்த தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றுமே தேவையில்லை, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அதை விட ஒரு பெருசாக ஒன்று இருக்க முடியும்னு தோணலை ஆக்சுவலாக. ஆமாம், அதுதான் மிக முக்கியமானது.
3: அது ஒன்று ஃபாலோ பண்ணாலே மற்ற எல்லாமே
1: அதுதானே, எல்லாமே அதுதானே இருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை.
0: கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க சார். இதெல்லாம் கேட்கும் போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து அஹிம்சை, திருப்பியும் அதே அஹிம்சையோட நான் வயலன்ஸ், இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா தெரியாதது நிறைய இருந்திருக்கும். அதை பத்திலாம் அழகா சொன்னீங்க சார். சோ இப்ப வந்து நம்ம இவ்வளவு நேரம் தமிழ்ல நம்ம உரையாடிட்டு இருந்தோம்,
1: உங்க பெயர் சொல்லிட்டு சொல்லுங்க, பதில் சொல்லும் போது சரிங்களா. ரஷ்யா உக்ரைன் போரை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: நான் தீக்ஷிதா சார், நான் முதல்ல சொல்றேன். ரஷ்யா உக்ரைன் போர் நான் எப்படி பாக்குறேன், என்னோட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா உலக மொத்தத்துக்குமே அது மூன்றாவது ஒரு உலக போர் அப்படின்றது மட்டும் தெரியாம ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். ஸோ வந்து காந்தி போலே ஒருத்தர் வருவாரு அப்படின்றதுமே நடக்கலாம். காந்தி போல் ஒரு பெண்ணோ ஆனோ யாரும் வருவாங்க அப்படின்றது காந்தி பத்தி பேசுறதுனால. மற்றபடி ரஷ்யா யுக்ரைன் நான் எப்படி பாக்குறேன்னா வந்து ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வந்து அவங்களோட பவர் தான் இம்பார்ட்டண்டா அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒருத்தரை வந்து தன்னோட வசத்துல வச்சு அவங்க அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஸோ இங்க வந்து எளிமை அப்படின்ற பாயிண்ட் கண்டிப்பா போயிடுது. எளிமையே இல்லை, அங்கே ஆடம்பரம் ஒரு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதிகாரம் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயம் தான், போருன்றதே எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். யுக்ரைன் வந்து ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்குது. ஸோ அதுக்கு சூழ்ந்திருக்கிற மீதி கண்ட்ரிஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஒரு கஷ்டமான நிலைமையில தான் இருக்காங்க. ஸோ உலகமாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோ லெவலில் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சில இடத்துல வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, இந்தியாவே பல இடத்துல கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் இதான் நான் சொல்ல வரேன்.
1: இப்போ அடுத்த க்வெஸ்சன் உங்களுக்கு, இப்போ இந்த கன்சூமரிசம் பற்றி பேசுகிறாங்கல்ல, நுகர்வு கலாச்சாரம் தான் சொல்கிறாங்க. கடத்தெருவுக்கிறம போய் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனால் அப்படியே கூட்டம் அள மோது எல்லா இடத்துலையுமே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கத்தில் வந்து சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கவங்களாம் இருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் வந்து மேலே மேலே மேலே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த கன்சூமரிசமை எப்படி பார்க்குறீங்க, ஒரு இளைஞர்கள் பார்வை எப்படி இருக்குன்னு தெரியணும்
3: சொல்லுங்க. கன்சூமரிசம் பேசும்போது நம்ம நிறைய பேசப்படுறது வந்து தேவையானது வந்து தேவையானவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான். எனக்கு இப்போ வந்து ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவைக்கு என்னால் நான் என்ன வந்து எனக்கு கொடுத்துக்க முடியுமோ அதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக எபிலிட்டின்னு சொல்கிறது. ஸோ நம்ம வந்து இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் என்ன நம்ம அதிகமாக பேசப்படுதுன்னா, ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே தான் போகிறான், பணக்காரங்களாக இருக்கவங்க இன்னும் பணக்காரங்களாக ஆகிட்டே தான் போகிறாங்க. பணக்காரங்க ஏன் இன்னும் பணக்காரங்க ஆகிட்டே போறாங்கன்னா, ஏன்னா அதுக்கான நுழைவாயில் அதாவது அது போற வழி வந்து அந்த பணம் வந்து போற வழி வந்து சரியில்லை. இப்போ நம்ம வந்து போய் ஒரு விஷயம் ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறோம். ஆனா அந்த ஏழைக்கே அந்த 10 ரூபா போய் சேரல அப்படிங்கறது நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. அது ஏன் போய் சேர மாட்டேங்குது? அப்போ டாக்ஸ்னு கவர்மெண்ட்க்கு நம்ம இவ்வளவு கட்டுறோம், அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க, எவ்வளோ சோசியல் கம்பெனிஸ் இருக்கு, கம்பெனின்னு சொல்ல முடியாது பட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க. அப்படியுமே இது இந்த ஒரு மாற்றத்தை நம்மளால ஏன் கொண்டு வர முடியல அப்படின்னு பார்க்கும் போது ஆப்வியஸாக நம்மளுக்கு இந்த கன்சூமரிசம் தான் தெரியுது. நம்மளால ஒரு 10 ரூபா ஒரு ஏழைக்கு அந்த 10 ரூபா கொடுக்க முடியுது. அதே மாதிரி பத்துக்குள்ள ஒரு பெரிய கடை இருந்தால் அந்த கடையில் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுது. அந்த 1000 ரூபாய்க்கு சாப்பிடாம நம்ம வேற ஒரு சின்ன கடையில் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு மீதி அந்த 50 ரூபாய்க்கு இன்னொருத்தருக்கு போய் அதை கொடுத்துட்டு போகலாம். ஆனால் அது நம்ம யோசிக்கிறது இல்லை. அதுதான் அங்கே கன்சூமரிசம் நான் சொல்வேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து தேவைக்கு பண்ணுறதை விட ஆடம்பரத்துக்காகவும் இன்னும் நம்மளுக்கு தேவையே இல்லைனாலும் நம்ம பரவாயில்ல பண்ணலாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால கன்சூமரிசம் ரொம்ப ஜாஸ்தியாக.
1: ரொம்ப ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிங்க. வாத்துகள் வாத்துகள். உங்கள் பெயர் சொல்லவே இல்லை.
3: என் பேர் தாரிணி சார்.
1: வெரி குட், வெரி குட். உங்கள் பெயர்
0: ஆஷா சார்.
1: சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் தெரியணும். சரி, இப்போ வந்து நிறையா கிரெடிட் கார்டு வந்துடுச்சு, டெபிட் கார்டு வந்துடுச்சு, ஏடிஎம் நிறையா வந்துடுச்சு, நிறைய அது இல்லாமல் டூ வீலர்ஸ் நிறைய பெருகி போச்சு எங்கே பொறுத்தாலும், என்டர்டெயின்மெண்ட் நிறைய ஆகிடுச்சு. இதெல்லாம் உண்மையிலே தேவைன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இது இன்னும் அதிகமாகலாமா, இன்னும் குறையலாமா, இதனுடைய சரியான பாதையில் தான் பண்ணிட்டுருக்காமா?
2: எனக்கு தெரிஞ்சு லைக் பர்சனலாக வந்துட்டு எல்லாம் கம்மி ஆகலாம் அப்படின்னு தெரிஞ்சு தோணுது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலியோடு இருந்தாங்க, ஃபேமிலி கூடயே அவங்க என்டர்டெயின் பண்ணாங்க, லைக் வெளியே போய் இப்படி தான் பண்ணோம், லைக் ஆடம்பரம் தான் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இல்லாதவங்களுக்கு வந்துட்டு அந்த பேசிக் இது கூட போய் சேர மாட்டேங்குது. ஸோ இன்னும் இந்த மாதிரிலாம் கொண்டு வரதுனால டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு போகிறதுனால ரிச்சானவங்க தான் இன்னும் டெவலப் ஆகிட்டே போகிறாங்க தவிர இல்லாதவங்களுக்கு இன்னும் இல்லாமலே போய் சேருது. லைக் அவங்களோட பேசிக் நீடுக்கு கூட நம்ம அதை வந்துட்டு தடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட் இஸ் தேவை, பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் வேணாம், இருக்கிறத நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு
1: தான். எக்ஸலண்ட், வெரி குட். உங்கள் பெயர்?
4: சௌமியா சார்.
1: சரி, ஒரு சின்ன விஷயம் தான், வாய்மையே வில்லும்னு சொல்கிறாங்களா, சத்தியமேவ ஜெயத்தே ட்ரூத் அலோன் ட்ரைன் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் நினைக்கும்? உண்மை நீங்கள் வாய்மைன்னு எதை பார்க்குறீங்க, எது உண்மைன்னு பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி தான். இருந்தாலும் இது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு ஒரு இளைஞர் உலகம் அதை எப்படி பார்க்குது, வாய்மையில் உங்கள் நம்பிக்கை இருக்கா, அது எப்படி வந்து ஆனஸ்டாகவே சொல்லுவோம் எந்த அளவுக்கு? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லவங்களுக்கு இப்போ காலமே இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க, உண்மையே பேசிட்டுலாம் மேலே வர முடியாது அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நிஜம், நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க?
4: என்னைய பொறுத்த வரைக்கும், நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன் சார். எனக்கு யார் யாரெல்லாம் அட்வைஸ் கொடுத்தாலும் என்ன சொன்னவங்கன்னா, நாலு பேரை வந்து அடிச்சுட்டு நீ மேலே வரணும் அப்படின்ட்டுலாம் வந்து அட்வைஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. இதில் எதில் நம்ம எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ராக் கிடைக்குது, நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் சொன்னால் ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் போய் சொல்லிட்டு அந்த பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ நான் பொய் சொல்கிறதுனால அதுக்கு பல பேர் வந்து கஷ்ட

0: வாய்மை அப்படின்னா, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தர் வீட்டுக்கு போகிறேன், சாப்பிடாம தான் போகிறேன், அவங்க வந்து என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னா அவங்க எனக்கு சாப்பாடு கொடுக்குறது, தே ஹாவ் டு ஸ்ட்ரெயின் தெம்செல்ஸ், கொஞ்சம் அவங்க வந்து அதுக்காக கஷ்டப்படணும். பொய்மையும் வாய்மையும் எடுத்து பொறை தீர்ப்ப நன்மை பயக்கும் அப்படிங்கிறாரு திருக்குறள்.
1: வாய்மையும் பல இடத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணிதான் ஆகணும் சார். ஏன்னா நம்மளுக்கு லா எல்லாம் வந்து கரெக்ட் அந்த இடத்துல எல்லாம் நம்ம அந்த வாய்மையை கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிதான் ஆகணும். நான் டெய்லி லைஃபுக்கு நான் அதை சொன்னேன்.
0: நாலு பேருக்கு ஒரே கேள்வி நிறைவா.
1: கண்டிப்பா
0: காந்தியம் அப்படின்னா உங்களுக்கு தோணக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம், நாலு பேருக்கும் இதே கேள்விதான்.
2: தீக்ஷிதா அவர்கள் வந்து எளிமை அப்படின்னு நான் சொல்லுவேன். காந்தியம் எளிமை.
1: அஹிம்சா தான் சார். சௌமியாவுக்கு அஹிம்சா
2: தான். எனக்கு வந்து ட்ரூத் சார்.
3: எனக்கு எப்பவுமே அந்த சகிப்பு தன்மைங்கிறது ரொம்ப, ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைஃப்ல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயமான பீப்புளை பார்க்கும் போது நம்ம அந்த இடத்துல இப்போ ஒரு ஒருத்தரோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க செய்யறத நம்ம சகிச்சுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம தள்ளப்படுறதோட தாண்டி நம்மளே அதை ஒத்துப்போம். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் போவோமே. என்ன இப்போ நம்ம அப்பா அம்மா மேலேயும் அதை நம்ம பண்ணுவோம், நம்ம தம்பி தங்கச்சி அதுக்கப்புறம் நம்ம வர ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரு மேலேயும் அந்த ஒரு சகித்து தன்மைங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதனால காந்தின்னு சொன்னதில் அது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமா நான் வந்து பார்க்குறேன். எங்கே எது பண்ணாலுமே சகிப்பு தன்மை இருக்கும். நான் தாரிணி.
0: நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: ரொம்ப நன்றி.
0: நேர்மையாக நடந்து நல்ல நெறிகளுடன் வாழ்ந்து கூட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நம்பணும். மிக நிச்சயம் பண்ண முடியும். எத்திக்ஸ், வேல்யூஸ், மொராலிட்டி இதெல்லாம் வச்சுட்டு கூட வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நிறைய பேர் நிரூபிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம நம்பணும். அது நிச்சயம் பாசிபிலிட்டி இருக்கு.
2: கண்டிப்பா சார், கண்டிப்பா. இவ்வளவு நேரம் வந்து நம்ம சகிப்புத்தன்மை எளிமை எல்லாத்த பத்தியும் நம்ம பேசணும். சோ வந்து நம்ம வானொலி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் தான் வந்து முக்கியவாசி, தமிழ்ல தான் பேசுவோம். ஆனாலும் வந்து ஆங்கிலத்துல வந்து சில லிசனர்ஸ் இருக்காங்க, ஆங்கிலம் தான் புரியும் அப்படின்னு இருக்க சில லிசனர்ஸ் இருக்காங்க. சோ ஆங்கிலத்துல நம்ம வந்து காந்திசம், அதாவது காந்தியம் பத்தி நம்ம கொஞ்சம் உரையாடலாம் சார். இப்போ ஒண்ணு சிம்பிளா, வாட் இஸ் காந்திசம் சார்? சோ பேசிக்லி வாட் இஸ் த பிரின்சிபல்ஸ் அண்ட் வாட் இஸ் காந்திசம்?
0: To be simple is Gandhian philosophy. To be honest is Gandhian philosophy. And to care for others is actually a part of Gandhian philosophy. It's all about giving yourself to society. Self-denial is the focal point. Self-denial is the important point actually from on which actually you are revolving around. So, Gandhian philosophy is all about your interest in others, that you care for others. That you are ready to forego something, you are ready to sacrifice something for the welfare of others, then actually it's Gandhism.
2: Yeah sir, so basically we understood what is Gandhian philosophy through it. And lastly sir, some book recommendation that you would give to the English listeners, some English books or something about Gandhi.
0: I would suggest everyone to go through Thirukkural.
2: Exactly.
0: In full.
2: Yeah.
0: In fact, there is nothing that actually Thirukkural has not said. And if because Thirukkural actually the core value, you know, the core ideology of Thirukkural is all about being Gandhian. That's what I believe actually. So I was attracted towards Gandhi mainly because actually I read Thirukkural so much, and then actually I could identify Thirukkural and Gandhi together actually. They sort of where actually Gandhi could resemble many of the values that actually these Thirukkural advocates. So I believe actually Thirukkural is the best book.
2: Okay sir, thank you sir. ஸோ மக்களை இவ்வளோ நேரம் வந்து நம்ம காந்தி பற்றி பேசிட்டு இருந்தோம். காந்தி அவர்கள், காந்தியோட ஃபிலாசபீஸ் அண்ட் மிஸ்டர் பாஸ்கரன் அவர்கள்கிட்ட வந்து நம்ம சிறப்பாக பேசிட்டு இருந்தோம். நிறைய சொன்னீங்க சார். ஸோ ரொம்ப நன்றி எங்களோட இணைந்திருந்ததுக்கு. அண்ட் வந்து இந்த செஷன் வந்து இவ்வளோ இன்ட்ராக்டிவாக போகும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆரம்பத்தில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னடா இது, இந்த டாபிக் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே காந்தி நிறைய தடவை படிச்சிருக்கோமே அப்படின்னு யோசித்தோம். ஆனால் காந்திசம் அப்படின்றதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு முகம் இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள், அதாவது டாலரன்ஸ், சிம்பிளிசிட்டி, அஹிம்சா, அப்புறம் கிராம பஞ்சாயத்து, மட்டும் மற்றும் சிக்கனம் இதெல்லாமே வந்து இதுல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நேரம் வந்துச்சு. ஸோ காந்தினாலே வந்து அக்டோபர் 2 அன்னைக்கு லீவ் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இவ்வளவு இருக்கு. காந்திசம் அப்படின்றது ஒண்ணு இருக்குன்றது பாருங்க. அதே மாதிரி தினம் ஒரு திருக்குறள், சௌமியா அவர்களும் வந்து அதை பத்தி சொன்ன தினம் ஒரு திருக்குறள் அப்படி கூட நம்ம வந்து பண்ணலாம். அதே நேரத்தில் மை எக்ஸ்பெரிமெண்ட்

0: நானுமே படிச்சது இல்ல சார், ஆனஸ்டா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸப்ட் படிச்சிருக்கேன். சோ இது மூலமா வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்க, அதே நேரத்துல காந்தியின் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத நினைச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். சோ சைனிங் ஆஃப் இது வந்து உங்களோட ஆர்ஜே தீக்ஷிதா,
1: ஆர்ஜே சௌமியா,
2: ஆர்ஜே ஆஷா,
3: ஆர்ஜே தாரிணி.
0: நன்றி நன்றி மக்களே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

आप रहे हैं। You're listening to MOP 107.8. It's enriching.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீங்க?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருது அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: எவ்வளவுன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே ஷாலினி. சமுதாயத்திற்காக இவர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குமே கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். கதை கேக்குறது அதை விட பிடிக்கும். டிவி சீரியல் ஆரம்பிச்சு சினிமா, அட்வர்டைஸ்மெண்ட், இப்படி எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு கதை இருக்கும். நம்மள சுத்தியும் ஏதோ ஒரு கதை நடந்துட்டு இருக்கும். இப்படி நிறைய கதைகளாலதான் உலகமே இயங்கிட்டு இருக்கு. கதைகள் மூலமா குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சுலபமா புரிய வைக்க முடியும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சூப்பரா கதை சொல்வாரு. கதை சொல்றது ஒரு கலை. எத்தனையோ கலைகள் அழிஞ்சிட்டு வர இந்த காலகட்டத்துல கதை சொல்ற கலைய பாதுகாக்கிறதையே அறமா செஞ்சுட்டு வர்றது மட்டும் இல்லாம அறம் பவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தையும் நிறுவி இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு திரு குமாஷா அவர்கள் தான். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சிய ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாமா? நேயர்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்லுங்களேன்.
1: ஒரு மரம், பெரிய மரம், அது எப்பயுமே ஒவ்வொரு நிமிஷமும் அது கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டே இருக்கும். அந்த மரத்து கீழே ஒரு மைனாவும் வந்து உட்காரும். இது டெய்லி இந்த மரம் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது அந்த மைனாவை பார்க்கும், அந்த மைனாவும் பார்க்கும். இதை கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த மரம் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது சிரிச்சிச்சு. உடனே மைனாக்கோ வந்துச்சு, என்ன எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு. ஆனால் எதுவுமே பதில் சொல்லாமல் இந்த மரம் அமைதியாக இருந்துச்சு. அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் மைனா வந்துச்சு, இந்த மரமும் கீழே குனிஞ்சு பார்த்து சிரிச்சிச்சு. மைனாக்கு இப்போ சமக்கோவம், என்ன நீ இன்னைக்கு வர வர என்னை பார்த்து ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்ருக்குற, எனக்கு சரியில்லை, உன்னை பார்த்தா கோபமாக வருது, இப்போ நீ காரணம் சொல்லி என்னை பார்த்து ஏன் சிரிக்கிற அப்படின்னு. உடனே மரமும் கேட்டுச்சு, நீ தான் என்னை பார்த்து சிரிக்கிற, ஏன் மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு நீ சிரிக்கிற, அதுக்கு காரணம் சொல்லு அப்படின்னு. ரெண்டு பேரும் செமையாக சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டதுக்கு அடுத்து ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, சரி நான் எதுக்குன்னு உண்மையை சொல்கிறேன், நீ எதுக்குன்னு உண்மையை சொல்லணும். ஆ சரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மரம் சொல்லிச்சு, வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் மரத்துலேருந்து ஒரு விதை வந்து பூமிக்குள்ளே போயிடுச்சு, அது அந்த இடத்துல தான் போச்சு. என் குழந்தை உள்ளேருந்து எப்போ வருவான்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு அவள் உள்ளேருந்து வெளியே வந்துட்டா, வந்து சந்தோஷம், அதனால் நான் சிரித்தேன் அப்படின்னு. சரி இப்போ நீ சொல் அப்படின்னு மரம் கேட்டுச்சு. அதுக்கு அந்த மைனா சொல்லிச்சு, எங்கள் பாட்டி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு கொட்டையை போட்டாங்களாம், அது உள்ளே போயிடுச்சு பூமிக்குள்ளே, அது எப்போ வெளியே வரும்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க, அதை டெய்லி நான் வந்து வந்து பார்த்துட்டு போவேன், இன்றைக்கி அந்த விதை உள்ளே வந்துருச்சு அப்படின்னு. உடனே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது கேட்டுட்டு இருந்து கீழே இருந்த குட்டி செடி சொல்லித்தான், கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசாமல் விலை நில்லுங்க, சூரிய ஒளியை மேலே போடணும், நான் வளரணும் அப்படின்னு சொல்லித்தான். ஸோ அப்புறம் ரெண்டு மூணு பேருமே சந்தோஷமாக சிரித்தாங்க. அந்த மைனா பறந்து போச்சு, அந்த மரமும் சிரிச்சுக்கிட்டு அதுக்கடி பாதுகாப்பாக அங்கேயே நின்றுச்சு.
0: சூப்பராக இருந்துச்சு கதை. என்ன நேர்களே, கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லையா? ஸ்டே டியூன் வித் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பேசலாம் குமாஷா அவர்களோடு.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: வணக்கம். நம்ம சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்ளோ அழகா கதை சொல்றீங்க, கதை சொல்ற கலைய இவ்ளோ நேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ள இந்த கதைன்ற விதைய விதைச்சது யாரு?
1: எனக்கு சின்ன வயசுல எங்க பூட்டேன், அவர் என்ன பண்ணாருன்னா டெய்லி அவர் பண்ண கட்டல படுத்துக்கிட்டு ஹாஸ்டல் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது நான் ஹாஸ்டலில் சேர்ந்ததுக்கு அடுத்து அங்க டெய்லி கதை கேட்க கேட்க கேட்க கேட்க ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எனக்கு வருஷத்துக்கு ஒரு அண்ணன் வருவார், டேனியல்னு ஒரு அண்ணன், அந்த அண்ணன் தான் கதை சொல்லுவார். ஸோ அந்த கதைகள் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஊறி போச்சு.
0: கதை கேட்ட காலம் போய் எப்போ கதை சொல்ல ஆரம்பிச்சிங்க?
1: சின்ன வயசில் ஹாஸ்டலில் படிக்கும்போது கதை சொல்லியிருக்கிறோம், நாடகம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய தெளிவாக இதே ஒரு வாழ்க்கையாக பண்ண ஆரம்பிச்சது வந்து 2013. அப்போ தான் ஸோ இது தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பிச்சது, ஊர் ஊராக போய் கதை சொல்கிறதுங்கிறது.
0: கதை சொல்கிறதையே வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கதைகள் மூலமாக குழந்தைகள் மனசில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லுங்கள்.
1: கதை சொல்கிறது வந்து நம்ம ரொம்ப ஒரு குழந்தைங்க கேட்கும்போது நம்ம கூட இன்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இன்ட்ராக்ட் ஆகும்போது அவங்கள பற்றி உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன திறமை இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்கிட்ட வந்து கதை மூலமாக கொண்டு போக முடியும். எந்த விஷயத்தை எந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முடியும். அடம் பிடிக்கிற குழந்தைக்கு வேற கதை, சமத்தா இருக்கணும்னு நினச்சா அதுக்கு வேற கதை. ஸோ ஒரு குழந்தைக்கு உருவங்கள் வந்து கதை வழியாக ஈஸியாக கொடுக்க முடியும்.
0: சரி, கதை சொல்றத வந்து கலோக்கியலா கிண்டலா கதை விடுறது, அதாவது பொய் சொல்றது கூட கதை விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கதை சொல்றதுக்காகவே ஒரு அமைப்பை நிறுவனப்போ எந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்தது?
1: நாடா இது தேவையில்லாத ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க, நீ கதையெல்லாம் சொல்லி என்ன பண்ண போற அப்படிதான் சொன்னாங்க. ஸோ யாருக்கு இது ஃபர்ஸ்ட் புரியல, கதை சொல்றதுனால என்ன நடக்க போகுது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அதுக்கு பதிலாக கெரியர் கைடன்ஸ் மற்ற மாதிரி எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம கூட டிராவல் பண்ண கதை கேட்க இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் பைத்தியக்காரன் சொன்ன காலகட்டம் தான் ஒரு வருஷத்துக்கு. இது
0: அவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கதை சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வானொலி தான் கதை சொல்ற கலையை வளர்த்ததுன்னு சொல்லலாம். வானொலி அண்ணான்னு அழைக்கப்படுற கூத்தபிரான் குழந்தைங்க கிட்ட கதை சொல்லி நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவருக்கு அப்புறம் அந்த அளவுக்கு பெருசா வேற யாரும் தாக்கத்தை ஏற்படுத்தலையே, இது ஏன்?
1: சரி, எல்லாருக்கும் கதை சொல்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சதுக்கு காரணம் யாரும் புத்தகங்கள் படிக்கிறதில்ல, குழந்தைங்க கூட உட்காந்து பேசுறதில்ல, எல்லாம் கொஞ்சம் வேகமாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறனால என்னவோ அந்த மாதிரி யாருக்கும் தோணாமல் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலர் இருந்தும் ஏன் பண்ணலைங்கிறது தெரியல.
0: கதை சொல்கிறது ஒரு ஆர்ட், அதை எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன்.

0: ஸோ கதை அது சொல்கிற விதம் இருக்குது, அது ஆளுக்கேற்ற மாதிரி இருக்குது, குழந்தைங்களுக்கேற்ற மாதிரி இருக்குது. பெரிய ஆளுங்கிட்ட நான் கதை சொல்லணுன்னா அது வேறு பேட்டர்னில் அந்த கதை நிகழ்வு போகும். குழந்தைங்கிட்ட நம்ம கதை சொல்லும்போது எனக்கு ஒரு வடிவத்தை நான் கொடுத்தாகணும். ஸோ எனக்கான வடிவங்கிறது ஒரு கோமாளி. நான் ஒரு கோமாளியாக மாறி அவங்கக்கிட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து அவனை சிரிக்க வச்சு, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு வடிவத்தை எனக்கு நான் கொடுத்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு கதை சொல்லியால் வந்து ஒரு தெளிவான கதையை கொண்டு போக முடியும். அந்த குரங்கு சிரிச்சிச்சுங்கிறத என் மூஞ்சி வரப்பாக வச்சுட்டு நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ குழந்தைங்கக்கிட்ட கதை சொல்லும்போது என்ன நானே மாற்றிக்கணும், கோமாளியாக மாற்றிக்கணும், நான் பாட்டு பண்ணணும், டான்ஸ் ஆடணும், ஆக்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாமே அந்த ஆர்ட்குள்ளே வரும்.
1: தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: ஹாய், திஸ் இஸ் டைரக்டர் விஷ்ணுவர்தன். சமுதாயத்தில் எனக்கு வந்து சில வருத்தங்கள்லாம் இருக்கு. அந்த சில விஷயங்கள்ல நானும் ஈடுபட்டிருக்கேன். சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கேன், பட் ஐ எம் ஃபைட்டிங் டுவர்ட்ஸ் இட். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த பசங்களை எல்லாம் ஃபுட்போர்ட் அடிக்கிறது, தட்ஸ் ஆல் எ லிட்டில் டூ மச், கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஏன்னா யூ ஹேவ் அ லாங் லைஃப் அண்ட் யூ ஹேவ் அன் ஃபென்டாஸ்டிக் திங் டு அச்சீவ். அதை முதல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் ஃபுட்போர்ட்லாம் அடிக்காதீங்க, தம்மல் அடிக்காதீங்க. அடிக்கிறவங்களாம் தான் மெதுவாக நிறுத்துங்க, தப்பு நிறுத்தாதீங்க, கஷ்டம் எனக்கே தெரியாது. ட்ரிங்கிங் கைஸ், ஜஸ்ட் பிவேர், இட் குட் ஜஸ்ட் கில் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. So just take care of yourself. All the very best. Hi, நீங்க கேட்டிருக்குது MOP சமுதாய வானொலி 107.8. Thank you.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.
6: Welcome back to MOP Community Radio 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
7: அந்த மாதிரி கதை சொல்றதுக்காக போகும்போது நீங்க குழந்தைங்க கிட்ட உங்களுக்குன்னு ஒரு பேர் ஏதாவது வச்சிட்டு இருக்கீங்களா?
8: இல்ல, அப்படி இல்ல. பேர் கேட்பானே, என்ன பேரு? டே குமார் அப்படின்னு சொல்லுவேன். அவன் கூப்பிடும் போது நல்லா இருக்கும், டே குமாரண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். சார், நேம்னு அந்த மாமா அந்த மாதிரி தனியா இருந்து.
7: ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, வினாடி வினா, பெயிண்டிங், டான்ஸு, பாட்டுன்னு எல்லா விதமான போட்டியும் நடத்துகிறாங்க. ஆனால் கதை சொல்கிறதுக்குன்னு ஒரு காம்படிஷன் இல்லை. இது ஏன் அட அவ்வளோ ஏங்க? முன்னாடிலாம் மாரல் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அதில் நீதிநெறி கதைகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட் கூட இல்லையே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
8: ஸோ ஏன் கதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னா, அவங்களுக்கு கதை சொல்ல தெரியலங்கிறது தான் ஒரு விஷயம் இருக்குது. குழந்தைங்களுக்கும் கதை கேட்கல. ஸோ கதையை கேட்காத குழந்தைங்க வந்து எப்படி கதை சொல்லுவாங்க? ஸோ அதனால் நம்ம கதை சொல்கிறத நிப்பாட்டிட்டோம் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. நம்ம பாட்டி தாத்தா நமக்கு கதை சொன்னாங்க, அதனால் நம்ம இன்றைக்கி கதை பேசிகிட்டு இருக்கிறோம், கதை சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம குழந்தைங்க ஏன் கதை போட்டியில் பங்கேற்க மாட்டாங்கன்னா, அவங்க யாரும் கதை கேட்கல. டீச்சருக்கும் கதை சொல்ல இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு கற்பனை யார்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் குறைஞ்சி போச்சு, அதனால கதையும் குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
7: சோ நம்ம கதை சொல்றது குறைஞ்சு போனதுனால குழந்தைங்களும் கதை சொல்றது இல்ல இல்லையா?
8: ஆமா ஆமா.
7: நம்ம கலாச்சாரத்துல மகாபாரதம், ராமாயணம்னு இதிகாச கதைகள் ஆரம்பிச்சு பஞ்சதந்திர கதைகள் அட அவ்வளோ ஏன், குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டுறதுக்கு கூட பாட்டி வடை சுட்ட கதையை சொல்லுவாங்க. இப்படி நம்ம வாழ்க்கை கதைகளாலேயே பின்னப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது குழந்தைகளுக்கான கதை எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன் குழந்தைங்களுக்கு கதை சொல்லணும்?
8: குழந்தைங்க கிட்ட கதை சொல்லும் போது அவங்க நம்ம கிட்ட கதை பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த கதையில தான் அவங்க எந்த மாதிரியான கற்பனையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எல்லா விஷயமும் நம்ம கதை மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம ஒரு ஆரம்பத்துல நம்ம கதை பேச சொல்லி ஆகணும். அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அடுத்து அவங்க கதை பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க கதை பேசும்போது அந்த கதைக்குள்ள அவங்களுடைய கற்பனை, அவங்க அந்த பூமியை எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எப்படி பார்க்குறாங்க, சுற்றி இருக்கிற விஷயத்த எப்படி பார்க்குறாங்கங்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களா பேச வைக்கிறதுக்கு கதைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பங்கு.
7: உங்களோட கதை பயணம் நகரத்தை சுற்றி இருக்கா இல்லைன்னா கிராமத்தை சுற்றி இருக்கா? அதிகமான அளவில் எந்த இடத்த சுற்றி இருக்கு?
8: எல்லா பக்கம் தான் போயிட்டு இருக்கிறோம். அதில் கிராமம் இவ்வளோ பர்சன்டேஜ், நகரம் இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் சொல்ல முடியல. எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். குழந்தைங்கன்னா குழந்தைங்க தான் சார், நகர்ப்புற குழந்தைகள், கிராமப்புற குழந்தைகள் அப்படின்னா கூப்பிட்றாங்களா, போகிறோம், கதை சொல்கிறோம், அவ்வளோதான்.
7: சரி, நகர்ப்புற குழந்தைங்களுக்கும் கிராமப்புற குழந்தைங்களுக்கும் கதை சொல்கிற போது ஏதாவது வித்தியாசம் இருக்கா?
8: இருக்கும். கிராமப்புற குழந்தைங்க கிட்ட கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்ககிட்ட ஒரு கூச்சம் இருக்கும், பக்கத்தில் மிங்கல் ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த வெளிப்படையா தெளிவா வந்து பேசுவான். அவனுக்கிட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நகரப்புற குழந்தைங்க வந்து தெரியல, எனக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அவங்கள விட, அந்த மாதிரி தோணுது.
7: கதை கேட்கறது மூலமா கற்பனை திறன் வளருது. கதை கேட்டு வளர்றவங்க பிற்காலத்துல கதை எழுதுறவங்களாவும் உருவாகுறாங்க. இந்த மாதிரி உங்களோட டீம்ல யாராவது இருக்காங்களா?
8: நம்ம கதை சொல்கிறவங்க இயக்கத்தில் கதை சொல்கிறவங்க இருக்கிறாங்க, நாடகம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் கதை எழுதி அதை புத்தகமாக யாரும் போட்டது இல்ல.
7: ஆனா அவங்க போற இடத்துல வந்து நிறைய கதைகள் அவங்களோட கற்பனை கதைகள் தான் சொல்றாங்க இல்லையா?
8: ஆமா, அவங்க கற்பனை கதைகள் சொல்லுவாங்க, பிளஸ் அது இல்லாம குழந்தைங்க சொல்ற கதை இருக்கும் இல்லையா, அதை நாங்க கலெக்ட் பண்ணிக்குவோம்.
7: அந்த இந்த ஸ்கூல்ல ஒரு குழந்தை கதை சொல்லுச்சுனா நாளைக்கு அதை வேற ஸ்கூல்ல
8: வேற வேற குழந்தைங்க கிட்ட சொல்றது.
7: ஓகே, அப்ப நீங்க கதை சொல்ல போறப்போ உங்களுக்கு நிறைய கதைகளும் கிடைக்குது.
8: ஆமா, அதுக்கே அதான் முக்கியமான வேலையா நமக்கு போய் குழந்தைங்கிட்ட கதை பிறக்கிறது.
7: உங்களோட கதை சொல்லும் இயக்கத்துல எத்தனை ஆர்வலர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் கதை சொல்றாங்க?
8: இது கவுண்ட்னால சரியா சொல்ல முடியல, ஏன்னா ஒவ்வொரு ஊர்லயும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க.
7: ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்காங்களா?
8: ஆ, அங்கங்க சில நண்பர்கள் இருக்காங்க, அந்தந்த ஊருக்கு போகும்போது அவங்க நம்ம கூட சேர்ந்து போவாங்க.
7: கதை சொல்றதுல ஆர்வம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றீங்களா?
8: அது ஸ்கூல்ல போவோம் இல்லையா, ஸ்கூல்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒர்க் ஷாப் வைப்போம். கதை எப்படி சொல்றது, நாடகம் எப்படி நடிக்கிறது, ஒரு கதையை எப்படிலாம் உருவப்படுத்தலாம், பொம்மலாட்டமாவோ இல்ல வந்து களிமண் மூலமாவோ, பெயிண்டிங் மூலமா, நாடகம் மூலமா, டான்ஸ் மூலமா, பாட்டு மூலமா, ஸோ அந்த கதையை எப்படி கன்வெர்ட் பண்றதுங்கிறது ஸ்கூல்ல ஒர்க் ஷாப் எடுத்துருக்கோம். வெளியே வந்து யாராவது ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்கன்னா போயிருப்போம், பட் நம்மளா வந்து கதை சொல்றவாங்க நடத்த போகுது அப்படின்னு சொல்லி நம்மளா பேனர் போட்டு எந்த ஒர்க் ஷாப் எடுக்கிறதுல.
7: ஆடியோ சிடி, டிவி சேனல்ஸ், ரேடியோ மூலமா கதை சொல்றதுக்கும் நேரடியா குழந்தைங்க கிட்ட உட்காந்து அவங்களுக்கு கதை சொல்லி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்?
8: ஸோ ஆடியோ ஸ்டுடி இந்த மாதிரி மைக் முன்னாடி கதை சொல்லும்போது ஏதோ கட்டி போட்டு உட்காந்து தனி ரூம் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. இதே குழந்தைங்கிட்ட உட்காந்து பேசும்போது நான் அந்த ஒரு இடத்துல உட்கார முடியாது, ஜாலியாக அங்கே சுற்றிட்டு இருப்பேன், நாலு பேர் நம்ம சொல்கிறத சிரிப்பான், அப்போ நமக்கு தெரியும் கதை சொல்கிற கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. இப்போ அது எதுவுமே தெரியாது இல்லை, நான் அவட்டா சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு இது முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்தா அவ்வளோதான்.
7: அப்போ உங்களுக்கு வந்து நேரடியாக குழந்தைங்க கிட்ட கதை சொல்லி கிட்ட உட்காந்து சொல்கிறதான் பிடிக்கும் இல்லையா?
8: ஆமாம், அது பழகி போச்சு, அதனால் மற்ற முறையில் கதை சொல்லும்போது எனக்கே ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் போர் அடிச்சிடும்.
7: தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
5: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
9: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 107.8.
1: வெல்கம் பேக் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
2: நீங்க கதை சொல்லும் போது குழந்தைங்க உங்களை கதை சொல்ல விடாம நிறைய கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி வாலுத்தனமான குழந்தைங்களை எப்படி சமாளிப்பீங்க?
3: சமய கேள்வி கேட்பாங்க, நம்ம கதை சொல்லும் போது பின்னாடியே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பேன், கொஞ்ச நேரம் கழிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிருவேன், டே தம்பிங்களா டே பீஸ்ரா கதை சொல்லலாம்டா, சரி கதை அப்புறம் கேட்டுருவேன், ஃபைனலா டே கதை சொல்ல வேணாமா சொல்லுங்கடா, விளாட விளாட போலாம் அப்படின்னு நான் சொல்ல நான் சொல்லலாம் சொல்லலாம் நானு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அமைதியாவானுங்க, அப்புறம் கதை கொண்டு போவேன்.
2: எந்த குழந்தையாவது பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி கேட்டு உங்களை திணற அடிச்சிருக்கா? அந்த மாதிரி ஏதாவது சுவாரஸ்யமான அனுபவம் ஏதாச்சும் பகிர்ந்துக்கோங்களேன்.
3: இருக்குது, அது ரொம்ப டைம் நடந்திருக்குது. கதை சொல்லும் போது நான் ஒரு ஊர்ல அப்படின்னு சொன்னா பக்கத்துல ஒரு 4 பேர் உட்காந்துக்கோம், அது ஒரு ஊர்ல அந்த காட்டுக்குள்ள நான் என்னென்ன சொல்றேன்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்போம். இது எனக்கு டே நானே வந்து தின நான் அந்த ஸ்பாட்ல யோசிச்சு கதை சொல்றது, முன்னாடியே அந்த கதையை வந்து எழுதி வச்சோ இல்ல யோசிச்சு சொல்றது இல்ல, அப்படியே அடிச்சு விடுறதுதான். சின்னத்தடையும் மறந்துடும், அடே டே என்னடா அர்த்தம் வீடு பண்ற அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பக்கத்துல, அப்புறம் அவனை கேரக்டரா பிடிச்சிக்குவேன். இந்த இதுதான் அந்த கதையில ஒரு கேரக்டர் கொண்டு வந்து, இது வந்து சிங்கம், அந்த சிங்கம் அமைதியாவே இருக்கும் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி டக்குனு உனக்கு சிங்கமா பிடிச்சி தூக்கிட்டு வந்து முன்னாடி உட்காந்துட்டு, இப்ப நீ அமைதியான சிங்கம் அமைதியா நின்று போற அப்படின்னா கொஞ்ச நேரம் நின்றுவான். அதுக்கடுத்து அந்த இடத்துல ஸோ 4 பேர்த்துல ஒருத்தனை தூக்குனதுக்கு அடுத்து 3 பேர் அமைதியாயிருவாங்கல்ல, அப்புறம் அப்படியே மெதுவாக போயிடும்.
2: இல்லை அவங்க ஏதாவது கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு ஐயோ இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்களே எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறிருக்கீங்களா?
3: அப்படி கேள்வி கேட்கும்போது நான் சிரிச்சிருவேன், நான் கேட்கும்போது அதே மெதுவாக சிரிப்பேன், அவனுக்கே புரிஞ்சிடும் தெரிலதானே அப்படின்வான், ஆமாடா தெரிலடா எனக்கு அப்படின்னு, சரி சரி விடு விடு கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கதையை கொண்டு போயிருவாங்க.
2: இது வரைக்கும் எவ்வளோ ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை ஊர்களுக்கு பயணம் செஞ்சுருக்கீங்க?
3: தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் போயாச்சு, தூத்துக்குடி மட்டும் இது வரைக்கும் போகாத மாவட்டம்னா அது ஒன்று தான், மற்றபடி எல்லா மாவட்டங்களுக்கும்.
2: தோராயமா எத்தனை ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க?
3: எழுதி வச்சது இல்லை, ஆனால் மாதத்தில் எப்படி ஒரு 30 நாள் 20 நாள் இதை ட்ராவல்
2: கதை பயணம்.
3: கதை
2: உங்களோட கதை பயணம் குழந்தைகள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
3: சில ஸ்கூலில் போய் நம்ம கதையை சொல்லும்போது முன்னாடி வந்து கதை சொல்லுவாங்க குழந்தைங்க, சில குழந்தைங்களை வந்து நாடகம் கதையை வந்து நாடகமாக பண்ணும்போது முன்னாடி வந்து பண்ணுவாங்க. அப்போது அந்த ஸ்கூலில் இருக்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க, சொல்லுவாங்க இவனை நான் இது வரைக்கும் கிளாஸில் பேசினதே கிடையாது, அமைதி ஒரு மக்கு, ஆனால் இவன் எப்படி இவ்வளோ சத்தம் போட்டு பேசுகிறான், நாடகத்தில் சத்தம் போட்டு எப்படி கதை சொல்கிறான், இவன் எப்படி இந்த கதை எழுதுனா, இவன் கிளாஸில் எழுதுனதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு எழுத மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற ஒரு குழந்தை கதை சொல்லும்போது முன்னாடி வந்து சொல்கிறதும், கதை எழுதும்போது அது சந்தோஷமாக அதை எழுதுறதும், அது நேரடியாக நாங்களும் பார்த்துருக்குறோம், டீச்சரும் பார்த்துருக்காங்க.
2: இப்ப நீங்க கதை சொல்றீங்க, ஒரே நேரத்துல எத்தனை குழந்தைகளை உட்கார வச்சு கதை சொல்ல முடியும், ஒரு குரூப்ல எத்தனை குழந்தைங்க கூட இன்டராக்ட் பண்ண முடியும்?
3: இது வரைக்கும் ஒரே இடத்துல ஒரு 250 குழந்தைங்க வரைக்கும் உட்கார வச்சு நான் கதை சொல்லியிருக்கிறேன், ஆனா அது ரொம்ப டஃப்பான ஒரு செக்ஷன், அதுக்கடுத்து 100 அந்த மாதிரி தான். ஆனா ஒரு 20-40 அப்படி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அது 25-30 எல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ அழகா போகும் அந்த செக்ஷன்.
2: ஃபேரி டேல்ஸ், பெட் டைம் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய ஆங்கில கதைகள் கேக்குறாங்க. இத ஒரு பிசினஸாவே பல MNC நிறுவனங்கள் கூட பண்ணது. ஆனா ஆத்மார்த்தமா நம்ம தாய்மொழியில தமிழ்ல கதை சொல்றப்போ குழந்தைங்க எப்படி ஃபீல் பண்றாங்க?
3: தமிழ்ல கதை சொல்லும்போது அவனுடைய மதர் டங் அவனுக்கு, அதனால வந்து அவன் டக்குன்னு அந்த கதைக்குள்ள இன்வால்வ் ஆயிடுவான். அதை விட நம்ம தாய்மொழியில் நம்ம கதை சொல் தமிழில் சொல்கிறத விட வட்டார மொழியில் நம்ம கதை சொல்லும்போது செம இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவான் அவன். மதுரை போயிட்டு மதுரை ஸ்லாங்கில் வந்து ஒரு யானையும் கரடியும் பேசுகிற மாதிரியும், மெட்ராஸில் கதை சொல்லும்போது அப்படியே லோக்கல் மெட்ராஸ் பாஷையில் வந்து ஒரு எலியும் பூனையும் பேசுகிற மாதிரி அப்படியே கதையை கொண்டு போனால் அதில் அப்படியே உட்காந்துருவான், இந்த எலியும் பூனையும் நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி ஒரு அவனுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அவன் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகி அதை விட்டு வெளியே போகாமல் நம்ம கூட அப்படியே அதுக்குள்ளே ட்ராவல் ஆகும்,
2: அவங்களும் அந்த கதையில இருக்கிற மாதிரி
3: ஒரு ஃபீல் பண்ணுவாங்க.
2: உங்க கதை பயணத்தோட இலக்கு என்ன?
3: இலக்கு வந்து ஒவ்வொரு குழந்தையும் கதை சொல்லும்போது இந்த கதை வழியா அவங்களை கேள்வி கேட்க வைக்க முடியும், எழுத்து மேலேயும் வாசிப்பு மேலேயும் நாடகத்து மேலேயும் அவங்களுக்கு ஒரு ஆசை ஏற்படுத்த முடியும். இந்த கதையை ஏன் வந்து எல்லா பள்ளிகளிலும் வந்து ஒரு ஒரு விஷயமா எடுத்து பண்ணக்கூடாது, பாடத்தையே ஒரு கதையின் நடையில வந்து நம்ம ஏன் சொல்ல கூடாது, ஸோ அதுதான் நாங்கள் ஆசைப்படுறது. இந்த கதையை வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் எல்லா ஆசிரியர்களும் அது பாடமாவோ நடத்தும் போதே பாடத்தை நடத்தும் போதே அது கதையை வடிவத்தில் கொடுக்கறது, இன்னும் குழந்தைங்களை கதை பேச வைக்கிறது. அப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், கிரியேட்டிவிட்டி எல்லாமே அவனுக்குள்ளே வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ கதை தான் வந்து நம்ம கற்றலில் வந்து முதல் ஆசான். ஸோ அந்த கதை வடிவத்தில் எல்லா விஷயத்தையும் கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம்.
2: அருமையாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கதையோட ஆரம்பிச்சிங்க, அதே மாதிரி ஒரு சின்ன கதையோட நிறைவு செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் மட்டும் இல்லை, நேயர்களும் உங்கள் கதையை கேட்கறதுக்காக ஆர்வமாக இருக்காங்க. ப்ளீஸ் ஒரு சின்ன கதை சொல்லுங்களேன்.
3: ஒரு குட்டி பொண்ணு சாயந்தரமாச்சு, வீட்டில் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு யாராவது கதை சொல்லுங்கன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட போனாங்க. பாட்டி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க, தாத்தாவும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்டே போனாங்க, அம்மா வந்து இது ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா கிட்ட போனாங்க, அப்பா வந்து லேப்டாப் முன்னாடி உட்காந்துட்டு இது வேலை பார்த்துட்டு இருந்தார். எல்லாருக்கிட்டையும் கதை கேட்டால் யாருமே கதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு நேராக போயிட்டு அழுதுகிட்டே தன்னுடைய பெட்டில் படுத்துட்டான். படுத்த உடனே அவள் கனவில் வந்து ஒரு பெரிய மரம் வருது. அந்த மரம் சொல்லுது, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், மரம் நீ எனக்கு கதை சொல்ல போறியா? ஆமாம், நான் உனக்கு கதை சொல்கிறேன். என்ன கதை சொல்ல போகிற? ஒரு சிட்டுக்குருவியை பற்றி நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். சிட்டுக்குருவியா? ஆமாம், சிட்டுக்குருவி. ஒரு நாள் இப்படி தான் நீ சோகமாக இருந்த மாதிரி அந்த சிட்டுக்குருவி வந்து என்கிட்ட சோகமாக இருந்துச்சு. அப்போ நான் கிட்டே கேட்டேன், ஏன் சிட்டுக்குருவி நீ சோகமாக இருக்கேன்னு. அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சு, எல்லா பறவையும் பெருசு பெருசாக இருக்குது, நான் ரொம்ப சின்னதாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்ததை தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தீங்களா, அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்லிச்சு, நீ ஏன் இவ்வளோ தூரம் யோசிக்கிற? நீ சின்னதாக சின்ன ஒரு குருவி தான், ஆனால் நீ பறக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அழகை பார்த்து வியக்காதவங்க யாருமே கிடையாது. அதனால் வந்து மற்றவங்களெலாம் யோசிச்சு பார்க்காத, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு பார்க்காத, நீ சின்னதாக இருந்தாலும் அழகு தான் அப்படின்னு நீங்களா சொல்லிச்சு. உடனே சிட்டுக்குருவிக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம். சிட்டுக்குருவி, நான் இப்போ பறந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அதுக்கு மரம் சொல்லிச்சு, ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, இங்கேயும் பறந்து போக வேணாம், அமைதி எங்கேயே உட்காந்துரு, காலங்காத்தால் நீ பறந்து போ அப்படின்ட்டு. உடனே விடிஞ்ச உடனே அந்த சிட்டுக்குருவி பறந்து போச்சு. பறந்து போகும்போது அந்த குட்டி பாப்பா தூக்கத்திலிருந்து பறந்து போகாத அப்படின்னு சத்தம் போட்டு எழுந்துச்சா. அவங்க அம்மா கேட்டாங்க, என்ன அப்படின்னு. உடனே அவ சொன்னா, கனவுல நிலாவும் மரம் சிட்டுக்குருவிலாம் கதை சொன்னாங்க அப்படின்னு. உடனே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் குழந்தைக்கு கனவுல வந்து அவள் கதை கேட்டுட்டு இருக்கிறா, நிஜத்தில் நானும் என் கனவுன்னு இருக்கிறோம், நான் கதை சொல்லலையே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இது அடுத்த நாள் காலையில் எல்லாரும் பேசினாங்க. அன்னையிலேருந்து அவங்க பாட்டி தாத்தா ராத்திரி தூக்கும்போது அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கதை சொல்லி அந்த குட்டி பாப்பா தூங்க வச்சாங்க. அன்னையிலேருந்து அவள் கனவுல கதை கேட்காம நிஜ வாழ்க்கையில் கதை கேட்டாள்.
2: இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க கதை சொன்னால் நல்லாயிருக்கும். கதை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதைகளை நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய இடத்துக்கு போய் சொல்லணும். உங்களோட கதை பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.

பேசிக்கிட்டு இருந்தாங்க குமாஷா. நீங்க கேட்டுக்கிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க குமார் சார் பேசுறேன். நான் ஒரு ஊர் சுத்தி ஒரு கதை சொல்லி கதை சொல்ற வாங்கிற ஒரு அமைப்புடைய நிறுவனர். இன்னைக்கு நான் ஊரா போய் கிட்ட கதை சொல்லும்போது ஒரே விஷயம், நம்ம பண்ற பெரிய தப்பு, நம்ம குழந்தைங்களை குழந்தைங்களா பாக்குறது கிடையாது. அது ஒரு மெட்டீரியலா பாக்குறோம். அந்த குழந்தைய நான் உருவாக்கிட்டேங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த குழந்தைக்குள்ள திணிச்சு அந்த குழந்தை அப்படிதான் வளரணும்னு சொல்லி அவங்களுடைய கற்பனையை பத்தி எதுவுமே கேட்காம நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம அவங்கள புடிச்சு வச்சு ஒரு களிமண்ணாவே நம்ம கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமை, அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய கற்பனைகளை என்னைக்கு உட்காந்து பொறுமையா ஒரு ஆசிரியரா ஒரு பெற்றோரா நம்ம கேட்குறோமோ அன்னைக்கு தான் இந்த குழந்தைங்க ஒரு சுதந்திரமா தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பெருசா செய்யக்கூடிய ஒரு மனுஷங்களா மாற ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்க கையில பிடிச்ச வைக்காம சுதந்திரமா பறக்க விடுங்க. அவங்க பறப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம நாட்டுக்கு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவங்க ஏதோ ஒரு அழகான விஷயத்த கொடுப்பாங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவங்களுக்கான சுதந்திரம். குழந்தைங்களை குழந்தைங்களா பார்ப்போம், மெட்டீரியலா இல்லாம. நன்றி. நீங்க கேட்கறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 97.8 வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது உங்கள் பூஞ்சோலை நிகழ்ச்சி. இந்த பூஞ்சோலை நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறது உங்கள் சுகன்யா. நம்ம கடந்த 3 நாட்களா வந்து நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட திறமையை வெளிப்படுத்தினாங்க. அந்த வகையிலும் இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எந்த மாதிரி கான்செப்ட் வச்சிருக்காங்க, என்ன மாதிரி பேச போறாங்கன்னு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேரு?
1: எம் சுபா.
0: நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 8th ஸ்டாண்டர்ட். என் பேர் ஆர் நர்மதா, ஐ அம் 8th ஸ்டாண்டர்ட்.
2: என் பேர் ஏ சரண்யா, ஐ அம் 8th ஸ்டாண்டர்ட்.
3: என் பேர் ஏ பிரகதீஷ், 8th ஸ்டாண்டர்ட்.
0: மேம், நீங்க உங்க பேரு?
4: என் பேர் மிஸ்ஸஸ் அனு.
0: மேம், எங்களுக்காக எங்க நேயர்களுக்காக என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்க?
4: நாங்க சாலை விதிகள், ரோட் சேஃப்டியை பத்தி இந்த கான்செப்ட் எடுத்திருக்கோம். நாங்க வந்து சென்னையில வந்து ரோட் சேஃப்டி வாரம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். January 24th எங்க ஸ்கூல் வந்து ஒரு ரேலி ஒண்ணு பண்ணாங்க. அந்த ரேலியில போகும்போது பிஃபோர் தட் குழந்தைகளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக நாங்க ஸ்கூல் அசம்பிளி முடிஞ்ச உடனே ஒரு டிராமா பண்ணோம். அந்த ப்ரோக்ராம் தான் நாங்க இன்னைக்கு டுடே வி ஆர் பிரசன்டிங் இட். என்ன, அந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி, ஏன் சாலை விதிகளை நம்ம பின்பற்றணும், அதனால வரப்போற விளைவுகள் என்ன, அதெல்லாம் அது அந்த டிராமால சொல்ல போறாங்க. அன்னைக்கு அந்த ரேலி நாங்க போகும்போது அந்த எங்களுக்கு ஒரு பேம்ப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த இஷ்யூ பண்ண பேம்ப்லெட்ஸ்ல இந்த ஸ்லோகன்ஸே குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ஒரு என்தூசியஸ்டிக்கா சொல்லும் போது பப்ளிக் எல்லாரும் வந்து ரொம்ப அவங்களும் இன்ட்ரெஸ்டடா இருந்து தி ஆல்சோ வாட்ச் டஸ். அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் இருந்தது. இதெல்லாம் குழந்தைகளும் வருங்காலத்துல ரோட் சேஃப்டி எப்படி ஃபாலோ பண்றாங்கிறது அவங்களுக்கு ஒரு பாடமாக உணர்த்தப்பட்டது இந்த நாடகத்து மூலமாக.
0: என்ன நேர்களே, நாடகம் கேட்க எல்லாரும் ரெடி ஆயாச்சா? நான் கூட ரொம்ப ஆர்வமா தாங்க இருக்கேன். வாங்க, என்ன மாதிரி நாடகம் இருக்க போதுன்னு கேக்கலாம்.
4: Road safety is an essential in our daily life. To observe the traffic rules is an important activity to ensure road safety. Road safety should first of all be instilled in the mind by teaching and instructing children about the traffic rules with some good hints on the do's and don'ts. Let's hear the English play A Golden Hour and see what happens in it.
5: It's a bright Monday morning. Miss Shruti enters a class. She finds the leader of her class, Arya, sitting in his place with a sad look.
6: Who, Arya? Why are you looking sad?
5: Arya starts weeping loudly. Miss Shruti goes near him and puts her hand fondly around his shoulder and consoles him. She asks him the reason for his tears.
6: What happened? Why do you cry?
3: Nothing, ma'am. My elder sister Ansika broke my piggy bank without my permission. I have been saving money little by little for 6 months. When I went and told to my mother, instead of listening my problem, she scolded me.
6: Don't worry, she might be busy in her work. I'm really surprised that you have a habit of saving money.
3: Yes, ma'am. The credit goes to my mother. She encourages me in this matter.
6: Congratulations. Keep it up. Why did Hansika break your piggy bank?
3: She used the money to save help somebody.
5: Arya starts narrating.
3: My sister Ansika was reading a lesson yesterday. Suddenly she heard a loud noise. She went out and saw that it was an accident.
6: Oh, is that so? Then?
3: Within a few minutes, the crowd gathered there. She too ran to the spot. A car had dashed against a tree. 2 passengers lay there unconscious. She called the 108 emergency ambulance.
6: Then what happened?
3: She needed money to buy some things to give first aid before the ambulance arrived. So she rushed through the crowd and went home. She couldn't find money. She saw my piggy bank, broke it and took the money.
6: What did she do with the money?
3: She used the money to save the accident victims.
6: Didn't she say sorry to you?
3: She said it several times, but I still angry with her.
5: How did the accident take place?
6: Nice question, Shreya. I heard the driver was talking over the cell phone and didn't wear the seat belt.
5: How irresponsible he was, ma'am. He could have been stopped his car somewhere and talked to the person if necessary.
6: Yes, because of his carelessness, he and the passengers got hurt severely. Not only that, many of us don't bother about the safety rules while driving the vehicles. It's better to lose 1 minute in life than to lose a life in a minute.
5: Now we understood how important it is to follow the safety rules.
6: Do you follow safety rules?
5: Yes, ma'am. My mom taught me how to cross the road. We must cross the road only at the zebra line. When you want to cross the road, first look to your right
2: then to your left, and again to your right, and proceed.
6: Excellent. Alert today, alive tomorrow. What did your parents say when Hansika saved the victims?
3: They too supported her, ma'am.
6: You should be proud of her, Arya.
3: Why should I, ma'am?
6: You could save only money, but your sister has saved two precious lives.
2: Ma'am, his money has helped to save two lives. It was really a golden hour, and his sister had taken a right and wise decision.
3: My sister is really a wonderful girl.
6: What a beloved brother you are. Where mercy, love and pity dwell, there God is dwelling too.
2: Thank you, ma'am.
0: என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா? நான் கூட மகிழ்ந்தேங்க. நம்ம டிராபிக் ரூல்ஸை பத்தி இப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இவங்க பண்ண நாடகம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப அவேர்னஸை கிரியேட் பண்ணிருக்கோம்னு நம்புறேன். நாடகம் அப்படின்னாலே எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. பண்டைய காலத்துல எல்லாம் எல்லா விஷயமும் எல்லா புராண கதைகளா இருக்கட்டும் எல்லாமே நாடகங்களா தான் வடிவமைப்புல வந்தது. அதுல எல்லாரும் ஆர்வம் காட்டினாங்க. இப்ப என்டர்டைன்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் டிவி தான். டிவி முன்னாடி போய் உட்காந்துட்டு நல்லா டிவி பாக்குறது, டிவிஸ்ல வர சாங்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி இதுதான் என்டர்டைன்மெண்டா இருக்கு. இதை தவிர்த்து நாடகங்கள்ல வந்து நிறைய புராண கதைகள், இவங்க சொன்ன மாதிரி அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒரு நாடக கலையை புதுப்பிக்கிற விதமா இவங்க பண்ண இங்கிலீஷ் டிராமா வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளோ ஆர்வமா வந்து கலந்துகிட்ட பசங்களை பத்தின நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கா? வாங்க போய் அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். நீங்க உங்க பேர்?
1: என் பேர் சுபா. நான்
0: படிக்கிறேன்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன்.
0: உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ் என்ன?
1: எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம இந்த ஜுவல்லரி மேக்கர்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்வம்.
0: இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு, ஃபுட்பால், பேஸ்கெட் பால், டென்னிஸ், கிரிக்கெட். ஸோ அந்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது த்ரோ பால். அதுல நீங்க நிறைய காம்படிஷன்ஸ்லாம் கலந்துக்கிட்டீங்களா?
1: இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் நிறைய போயிருக்கோம்.
0: நீங்க ஜுவல்லரி மேக்கிங் சொல்லிருக்கீங்க, கேம்ஸ் அப்படிங்கறது ஜுவல்லரி மேக்கிங், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ், அதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
1: அது வந்து எங்க அம்மா பண்றத நிறைய வீட்டுல பாத்துருக்கேன். சோ அதுல இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது.
0: ஓ, தேங்க் யூ. உங்களோட பேரு?
1: என் பேர் சரண்யா.
0: உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ்?
1: ரீடிங் புக்ஸ்.
0: என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிப்பீங்க?
1: காமிக்ஸ், ஸ்டோரி புக்ஸ்.
0: இப்போ ரீசெண்டா படிச்ச காமிக்ஸ்?
1: ராமாயண புக் படிச்சேன் ரீசெண்டா. ராமாயண புக் ரீசெண்டா படிச்சேன். இப்போ மினி ஸ்டோரி.
0: உங்களுக்கு இந்த மாதிரி பழங்காலத்து ஸ்டோரிஸ்லாம் காமிக்ஸ் வடிவமைப்புல தான் படிக்க பிடிக்குமா?
1: அப்படியும் பிடிக்கும், ரீசெண்டா படிக்கிறது ஓகே.
0: சரி, நீங்க உங்களோட ஹாபி?
6: என் பேர் நர்மதா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் ஸ்கூல். எனக்கு வந்து சிங்கிங் அண்ட் டான்சிங்.
0: டான்சிங் சிங்கிங்ல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
6: சிங்கிங்னா நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்பேன் டிவியில, அதுல இருந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தது.
0: உங்களோட ஃபியூச்சர் எய்ம் என்ன?
6: ஃபியூச்சர் எய்ம் ஒரு ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஆகணும்.
0: நீங்க என்ன சிங்கிங் டான்சிங்னு சொன்னீங்க, அதுக்கு நேர்மாறா ஒரு எய்ம் இருக்கு?
6: இதெல்லாம் ஒரு ஹாபிஸ் தான், ஆனா என்னோட ஆம்பிஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்.
0: ஃபியூச்சர் ஏர் ஹோஸ்டஸ் நம்ம பக்கத்துல தாங்க இருக்காங்க. சரி, அடுத்ததா ஒருத்தர் இருக்காரு. உங்க பேரு?
3: என் பேர் பிரகதீஷ். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்து வரேன். நைட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு வந்து கொண்டாடும் படிக்கிறது, மிச்சம் கொண்டாடலாம் விளையாடுறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ, பிசிக்கல் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்றாராம, அதுதான் வந்து நம்ம கிட்ட அவர் சொல்றாரு. சரி, என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க?
3: வீட்டுல கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடுவோம்.
0: அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் அதிக ஆர்வம் இருக்கு. ரீசெண்டா ஏதாச்சும் கிரிக்கெட்ல ஃபுட்பால்ல ஏதாச்சும் கலந்துக்கிட்டீங்களா காம்படிஷன்ஸ்ல எல்லாம்?
3: த்ரோ பால் கலந்துக்கிறேன் இன்டர் ஸ்கூல்ல, ஆனா அப்போ ஜுரம் வந்துச்சு போல.
0: பரவாயில்ல, உங்களுக்கு அதுல கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்ததே பெரிய விஷயம்தான். என்ன நேர்களே, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமா அவங்களோட எய்ம், அவங்களோட ஹாபிஸ் எல்லாம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல கருத்தை வந்து நம்மளுக்கு அவேர்னஸா கிரியேட் பண்ணாங்க. ரோட் சேஃப்டி அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. இப்ப பெரும்பாலும் வாரம் வாரம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாத்துக்குமே இறப்பு அப்படின்னா வந்து ரோட்லதான் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் மூலமா நிறைய இறப்புகள் ஏற்படுது. சோ அதெல்லாம் தவிர்க்கிறது எப்படின்னு இவங்க ஒரு அழகான நாடகமா நம்மளுக்கு வடிவமைச்சு காமிச்சாங்க. சோ இதனால நான் மட்டும் இல்ல, நீங்களும் ரொம்ப ஒரு நல்ல கருத்தை எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேற ஒரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகன்யா. இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Juliette.
1: I'm Lalita Balakrishnan, Principal, MOP Vaishnav College. And you are listening to MOP Community Radio at 107.8.
2: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வணக்கம், நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில நான் சொன்ன வார்த்தையை தான் இங்க திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க உங்களுடைய காதல்லன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்திலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்துல யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு நாம இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம நினைச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமா நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும்? பழி வாங்கறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்ல, நீங்க வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும். அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுத்தி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.

0: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.
1: ஹலோ MOP, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. And I'm happy and proud to be in the midst

திஸ் இஸ் அசோக் குமார் ஹியர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: குட் மார்னிங் லிசனர்ஸ். இப்போ நம்ம கூட ஒரு யங் அண்ட் ப்ராமிசிங் ஆக்டர் அசோக் குமார் இருக்காரு. ஸோ நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹலோ சார், குட் மார்னிங்.
1: ஹாய் பிரியங்கா. ஹாய் மோபி.
0: ஹாய் சார், உங்ககிட்ட கேட்குறக்கு நான் நிறைய கேள்விகள் வச்சுருக்கேன். யூஆர் அண்ட் லைக் ப்ராமிசிங் ஆக்டர் இன் த தமிழ் இண்டஸ்ட்ரி நவ். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மீடியாவில் உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: நிறைய படங்கள் பண்ணணும், பயணம் ஆரம்பிச்சிருக்கு கடவுள் நகரத்தில். ஐ மீன் சினிமா வாஸ் ஆல்வேஸ் அ பேஷன் அண்ட் கடவுள் நகரத்தில் இட்ஸ் அ ப்ரொஃபஷன் டுடே. ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ சைல்டு ஆக்டர் பிஃபோர் என்ட்ரிங் சினிமா. ஸ்ரீ கிருஷ்ணான்னு ஒரு ராமானந்த் சாகர் அவரோட ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ வாஸ் எ லிட்டில் கிருஷ்ணா டான்சிங் ஆன் த காலியா ஸ்னேக், லிஃப்டிங் த கோவர்தன் மவுண்டன் அண்ட் ஆல். அந்த வருஷம் வே பேக் இன் 93-94 ஐ காட் த பெஸ்ட் சைல்டு ஆக்டர் அவார்ட் ஃப்ரம் அப்ட்ரான்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன். And that was fun. அதுக்கப்புறம் ஐ பேசிக்கலி ஸ்டார்டட் லேர்னிங் டான்ஸ். ஐ ஸ்டார்டட் லேர்னிங் பரதநாட்டியம் தி ஏஜ் ஆஃப் 4-4.5. பின்ன வெஸ்டர்ன் கண்டெம்பரரி ஜாஸ் பேலே கற்றுக்கிட்டேன். சினிமாவில் தேர்ஸ் நோ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இன் டு சினிமா, பட் தேர்ஸ் ஆல்வேஸ் இஸ் பேஷன். ஸோ ஐ நெவர் ரியலி நியூ ஹவு டு கோ அபவுட், யாரை மீட் பண்ணால் சரியாக இருக்கும். பட் ஐ திங்க் அந்த ஜேர்னி வாஸ் ப்ரெட்டி ஃபுல்ஃபில்லிங், பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் இட் வென் யூ ஃபீல் தட் ஓகே அட்லீஸ்ட் ஆஃப்டர் நாக்கிங் சோ மெனி டோர்ஸ் or probably breaking open a few of them and you finally got a start. So on the vagela, Muruga was the first film that I did. And neenga nerla paakringa radio la nariye verkey mogam theriyala, but nerla paakradhukku periya adikira alagala illa. So I think my work is my visiting card. So Muruga fetched me, pidichirukku fetched me kolikoodu, and that's how the journey is on.
0: ஸோ நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்னு சொன்னீங்க. ஸோ மீடியா வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்களா?
1: இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஐ யூஸ் டு லவ் டு பர்ஃபார்ம். ஸோ நான் இஃப் ஐ கம் ஆன் ஸ்டேஜ், எனக்கு ஒரு இன்டர்வியூவில் லாங் டைம் பேக் ஐ ஹேட் மை டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் ஃபியர்னெல்லாம் இல்லையான்னு. எனக்கு அந்த வயசில் ஸ்டேஜ் ஃபியருங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. Because now suddenly when I go on stage and I feel so many people are sitting there, it used to give me a lot of zeal and energy. The enthusiasm appadiye palamadunga adhigamagum. So I always used to love being in the midst of people. And so media was always a passion. But one thing, when I entered the field as an actor, I realized that this beautiful globe called cinema is actually also pretty hollow inside. When and though experiences teach you that Muruga being my first film, which released I think in 2007, adukku munnadi there was a film that I shot for, and because of a big cinematic politics I was eventually literally thrown out of the film like they throw E out of pulp. But that taught me, so I fell down, dusted myself, started walking again. The easy thing is when you don't have any background in the film industry, you start from zero. So there's no falling further back. So you already start from zero. So either you keep one step or you keep three steps or you keep 10. It's all progress. So you take everything in a positive light and keep moving along.
0: So ninga nadicha padangalle unga kuda different ana directors da irundirukanga, but ungalku pidicha iyakunar appadina nama tamil industry la yara solvinga sir?
1: I don't know. Different people vevera kaaranangalukku. I mean, there are people like Mani Sir who everybody adores. Ena oru versatility irukku avarta. Generally oru Bala Sir padamna adu oru hard hitting tragedy irukku nu nama theater kulla pogurappa we will be ready. Oru crazy genius of a comedy is what we'll expect from Sundar Si. Or oru sensuous element ulla oru vishayatha Selvaragavan padathula nama paakalam. So I think each director is a visionary. அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட என்வாயர்மெண்ட், அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட அவங்க பேசின ஆட்கள், மீட் பண்ணுற நபர்கள், தட் இஸ் வாட் டிட்டர்மின்ஸ் த குவாலிட்டி ஆஃப் தியர் ஸ்கிரிப்ட் அண்ட் தியர் கண்டென்ட். ஸோ இப்படி வெவ்வேறு பெயிண்டர்ஸோட பெயிண்டிங்கில் இருக்கணுங்கிற ஒரு ஆசை. வென் ஐ என்டர்ட் த ஃபீல்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் இருந்தது. மெனி பீப்புள் செட் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் தேவை, நிறைய பணபலம் தேவை, அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் ஐ ஃபெல்ட் I took it up as an industry. இப்போ நான் ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணோன்னா, ஒரு எம்பிஏ, ஐ நீட் டு குவாலிஃபை மை செல்ஃப். ஸோ ஆஸ் அ குவாலிஃபிகேஷன் ஐ செட் லெட்ஸ் லேர்ன் டான்ஸ் முறையா. ஐ யூஸ் டு டூ அ லாட் ஆஃப் ஸ்டேஜ் அண்ட் தியேட்டர். ஐ லேர்ன் ஜிம்னாஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ் அண்ட் ஐ ஃபினிஷ்ட் அன் ஆக்டிங் கோர்ஸ். இதெல்லாமே முடிச்சுட்டு தென் ஐ தாட் லெட் மீ பி எக்யூப்ட் எனஃப் டு அப்ரோச் பீப்புள் ஃபார் ஒர்க். ஸோ அந்த வகையில் I want to be a person who has varied colors, a varied range of colors in him. அது வெவ்வேறு பெயிண்டர்ஸோட பெயிண்டிங்கில் இருக்கிற ஒரு ஒரு ஆசை. ஐ லவ் அ லாட் ஆஃப் நியூ ஏஜ் டிரெக்டர்ஸ் ஓ கமிங் அப், பிகாஸ் சினிமாக்குன்னு ஒரு கிராமர் இருந்துச்சு. இப்படி தான் பிகினிங், இதுதான் மிட், இதுதான் கதை சொல்கிற பேட்டர்ன், அது எல்லாத்தையும் உடைக்கிற விஷயங்கள் இன்றைய தேதியில் இளைஞர்கள்ட்ட இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல்சோ ஆல் த பெஸ்ட் இஃப் யூ ஆர் இவென்ச்சுவலி இன்டென்டிங் டு டைரக்ட் அ ஃபில்ம் அண்ட் ஆல் அண்ட் டு ஆல் யுவர் டீம் மேட்ஸ். ஐ திங்க் டூ, எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நம்மளோட பலம் இஸ் ஆர் ஆடியன்ஸ். நீங்கள் நேர்த்தியாக தெளிவாக ஒரு கதையை அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கள பாராட்டி ஹீல் அந்த படத்தை கண்டிப்பாக ஹீல் மேக் இட் ரீச் வேர் இட் ஹாஸ் டு. நீங்கள் இதுதான் நான் தான் அப்படின்னு உக்காந்திங்கன்னா சரிதான் போடான்னு அவன் சொல்லிடுவான். ஸோ த பிக்கெஸ்ட் வெல்கமிங் பார்ட் இஸ் தி ஆடியன்ஸ். தமிழ் ஆடியன்ஸஸ்க்கு மனசு ஜெனுவின்லி பெருசாக இருக்கு.
0: உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு இப்போ வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரி பயங்கர காம்படிஷனோட இருக்கு. இப்போ வர யங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சாதிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு அவங்களுக்கு நீங்கள் சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்?
1: அட்வைஸ் இல்லை, இஃப் யூ ஆர் பேஷனட் அபவுட் இட் அதை ஃபாலோ பண்ணுங்க. அட் தி எண்ட் ஆஃப் இட் நம்ம எல்லாரும், ஐ மீன் வென் எவர் வி ஆல் ஹேவ் டு கோ பேக் டு காட் ஹெட் வி கோ. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கூட்டடிக்கிறோம். நான் ஒரு ஆக்டர், இவன் ஒரு டாக்டர், அவன் ஒரு இன்ஜினியர்னு எல்லாமே. ஒன்ஸ் த சோல் லீவ்ஸ் த பாடி வி ஆல் கோ பேக் டு காட். ஸோ ஃபாலோ யுவர் பேஷன் ஆஸ் லாங் அஸ் யூர் அலைவ், டூ வாட் யூ விஷ் டு. போராட்டங்கள் இருக்கும் வாழ்க்கையிலே, போராட்டம் இருக்கிறப்ப சினிமாவில் மட்டும் ஏன் இருக்கக்கூடாது? ஸோ தேர் ஆர் தேர்ஸ் பாலிடிக்ஸ், தேர்ஸ் ஆல் தட் ஜாஸ், லீவ் ஆல் தட் அசைட். உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட ஒர்க் கூட என்ன இருக்கோ அதை பியூரா வச்சுக்கோங்க. அது மட்டும் யாருமே அதுக்கு நடுவில் வந்து மூக்கை நடத்த முடியாது, அதை மட்டும் யாருமே டைல்யூட் பண்ண முடியாது. ஸோ கீப் யர் பேஷன் ஆன் அண்ட் கீப் ஒர்க்கிங். சக்ஸஸ்க்காகனு ஒர்க் பண்ணாதீங்க, மனசோட திருப்திக்கு ஒர்க் பண்ணுங்கள். சக்ஸஸ் இஸ் சம்திங் விச் இஸ் அ பை ப்ராடக்ட், அது வரும். அது வந்தாலும் தலைமையில் ஏற தேவையில்லை, பிகாஸ் யூர் இவென்ச்சுவலி டூயிங் வாட் யூ லவ். ஸோ அந்த பயணம், அந்த அந்த லவ்லி ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டு இருக்கணுமே சந்தோஷமாக இருங்க. சக்ஸஸ் ஆல் வெல்கம்.
0: ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் லைஃப் பற்றி யோசிக்கிறதும் சரி, ரொம்ப ஃபிலோசஃபிக்கலாக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் ஜேர்னியில் ஒரு முக்கியமான தருணம், அந்த மறக்க முடியாத தருணம் அப்படின்னா எதை சொல்வீங்க சார்?
1: ஐ டோன்ட் நோ, பல இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆன் அ லிட்டில் ஹெவியர் சைட், பட் ஐ டோன்ட் வாண்ட் கெட் டூ இமோஷனல் அபவுட் இட். மை அப்பா இஸ் வித் காட். ஸோ நான் சினிமாவில் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மை ஃபாதர் வாஸ் வித் காட். அண்ட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் தியேட்டரில் உட்காந்து அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பார்க்க முடியல. பட் டுடே வாட் எவர் ஐ ஆம் அண்ட் வாட் எவர் ஐ வில் பி இஸ் பிகாஸ் ஆஃப் மை அம்மாஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் மை டேட்ஸ் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் அப் தேர். மற்றபடி இம்பார்ட்டண்ட் இது, த ஃபர்ஸ்ட் ஷாட் தட் ஐ ஹேட் இன் சினிமா வாஸ் ஃபன். த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்டூட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஒரு டப்பிங் ஸ்டூடியோவில் மைக்கு முன்னாடி நிற்கிறப்ப யோசித்தேன், இதே டேபிளுக்கு முன்னாடி தான் ரஜினி சார் நின்றுருப்பார், கமல் சார் இங்கே தான் தொட்டிருப்பார், இந்த சேரில் தான் உட்காந்துருப்பார், இந்த நேரம் இந்த ஸ்டூடியோவில் நான் இருக்கேன், இதே மைக் என் குரலில் கேட்குது. ஸோ ஐ திங்க் வி ஜஸ்ட் ஆட் அ லாட் ஆஃப் ஜீல் அண்ட் என்தூசியாசம் இன் வாட் வி டூ இன் லைஃப். ஸோ ஐ திங்க் ஈச் டே இஸ் வண்டர்ஃபுல். சினிமாவில் இருக்கிற சந்தோஷம் என்னென்னா, யூ ப்ளே டிஃப்ரெண்ட் லைவ்ஸ் ஈச் டே, விச் யூ டோன்ட் கெட் டு டூ ஈவன் அதர்வைஸ். இப்போ முருகாவில் ஒரு கொரியர் பாயாக இருந்தேன், ஒரு வழுக்கு மரம் ஏறினேன், இதெல்லாம் அசோகா இந்த ஜென்மத்தில் எனக்கு எந்த ஊரில் போயிட்டு எங்கே வழுக்கு மரம் ஏற போகிறேன்னு எனக்கு தெரியல. அவர் பிடிச்சிருக்கிற ஒரு மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ், இந்த லாரி புக்கிங் ஆஃபீஸ் ஓனர் மாதிரி ஒரு பொண்ணை தேடி பூனா போகிறது, கோழி எல்லாம் ஏமாற்றி விற்கிற ஒரு வியாபாரி. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் யூ டோன்ட் கெட் டு டூ இன் யுவர் ஜென்ரல் லைஃப். ஸோ ஈச் கேரக்டர் தட் ஐ பிளே தட்ஸ் ஃபன். உலால ஐ எம் பிளேயிங் அ வில்லன், இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபோர்த் கமிங் ஃபிலிம்ஸ். அதில் ரியலைஸ் பண்ணேன் தட் ஹீரோவாக இருந்தால் ஒரு ஹீரோயின் தான் கிடைக்குது, வில்லனாக இருந்தால் மூணு பேரை டாவடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். தட்ஸ் ஆன் அ லைட்டர் சைட், பட் இட்ஸ் ஃபன். ஐ திங்க் ஈச் கேரக்டர், ஈச் டே ஆஃப் ஷூட் இஸ் அ ஜேர்னி.
0: ஸோ நீங்கள் ஒரு த்ரில்லர் மூவி கூட பண்ணுறீங்க அல்ல சார்?
1: ரைட்.
0: ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி சொல்லுங்க சார்.
1: ஃபோர்த் கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு சிலது இருக்குது வரிசையில், ஐ ப்ரே தட் எல்லாமே ரிலீஸஸ் அண்ட் குவிக் சக்சஷன். உலா இஸ் ஒன் மூவி விச் ஐ ரியலி லவ்ட் டூயிங். ஏன்னா அது கொஞ்சம் நானே என்னோடய பர்சனல் கிராமர் ஆர் ஓரியன்டேஷன் ஆஃப் அப்ரோச்சிங் அ கேரக்டர் ரொம்ப சேஞ்ச் பண்ணேன். ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப செல்ஃபிஷான ஒரு கேரக்டர். பட் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் வாயால் திட்டுவீங்க பட் முகத்தால் சிரித்து தான் அவனை பார்ப்பீங்க. அந்த கதாபாத்திரம் பேர் சலீம். ஐ ஆம் இன் அ உமன்ஸ் காலேஜ் நவ் அண்ட் ஐ லவ் உமன், பட் ஐ பிளே அ உமனைசர் இன் த ஃபிலிம். ஸோ I lust over women in the film only as a character. As Ashok, I love women. In fact, something to say with MOP. I actually have a lot of people here, students here, who are good friends. And a few of them out of college as well now. In fact, ungalaoda in-house projects ku na kuda help pannirken. I don't know, unga credits la em peru potrupaangalaanu theriyala, podum vaanaanu dhaan sonna. முன்னாடி ஒரு காசு போடுற ப்ரொடியூசருக்கு முன்னாடி ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தோம் தான் சினிமா இல்ல. When you are with passionate people who are doing their viscom, who want to do something in life and you are together, அதில் ஹெல்ப் பண்ணுறதும் எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் டோ ஐ ஹவன் ஸ்டடிடு இன் எம்ஓபி அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கெட் அ அட்மிஷன் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஜெண்டர் பயஸ் பட் ஐ லவ் கம்மிங் பேக் டு த காலேஜ் அகேன்.
0: ஓகே, நீங்கள் ஆக்டர் இப்போ வில்லன் அண்ட் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கத்தான் சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கேட்குறக்கே. ஸோ அதை பற்றி கொஞ்சம் கேட்கலாம்.
1: இல்லை, அஸ் அ நேம் சஜஸ்ட்ஸ், ஃப்ரீக்கத்தான் ஃப்ரீக்கத்தான் இட்ஸ் அபவுட் ஃப்ரீக்கிங் அவுட். நிறைய பேர் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டான்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட் ரிஜிம் ஃப்ரீக்கத்தான். ஸோ ஜென்ரலி இட்ஸ் அபவுட் பிரேக்கிங் ரூட்டீன்ஸ். அதுக்கு ஒரே ஒரு ரூல் என்னென்னா, அதுக்கு ரூல்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, டெய்லி ஒரு 20 நிமிஷம் ட்ரெட்மில் ஓடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இஎஃப்எக்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் பாடி கெட்ஸ், எவ்ரி பாடி ஹாஸ் அ பயாலஜிக்கல் கிளாக். ஸோ அது இட் கெட்ஸ் ரெடி, சரிவன் இப்போ தான் வெயிட் தூக்குவான், 5 மணிக்கால எஞ்சி ஓடுவான். ஸோ இட் ஸ்டாப்ஸ் ரெஸ்பாண்டிங் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஃப்ரீக்கத்தானில் வாட் வி டூ இஸ் வி சர்ப்ரைஸ் த பாடி. ஸோ இட் ஹாஸ் டான்ஸ், இட் ஹாஸ் யோகா, இட் ஹாஸ் தாய்ச்சி, இட் ஹாஸ் மைண்ட் கேம்ஸ். கார்பரேட் லெவல்ஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் டீம் பில்டிங் எக்ஸசைசஸ் தட் ஐ டூ. அட்வான்ஸ் லெவலில் த சிலம்பம். ஸோ இட்ஸ் அ ஃபன் ட்ரைனிங் ப்ரோசஸ் where it's not like a regular Zumba or an aerobics class. It has a lot of variety into it. இப்போ தான் சமீபத்தில் மலேசியாவில் போயிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்தோம் அண்ட் தி ஜேர்னி இஸ் ஆன். ஸோ ஃப்ரீக்கத்தான் இஸ் ஆல்சோ ஒன் அமங்ஸ் மை பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஐம் என்ஜாயிங் த ஜேர்னி. யுவர் காலேஜ் ஷுட் ஆக்சுவலி ட்ரை, லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹியர்.
0: ஷியோர் சார், நீங்கள் பேசினது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே வித்தியாசமான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்கள் இன்னும் பெரிய நடிகரா, இன்னும் பெரிய பொசிஷனுக்கு வரணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். எம்ஓபி சிஆர்எஸ் சார்பா ஆல் தி வெரி பெஸ்ட் சார்.
1: தேங்க் யூ ஸோ மச்.
0: உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நல்ல சக்ஸஸ் ஹிட் கொடுக்கணும்னு விஷ் பண்ணுறோம் சார்.
1: தியேட்டர்லையும் வந்து பாருங்க,
0: கண்டிப்பாக
1: உலா இருக்கு, கன்னிகாபுரம் சந்திப்பில் இருக்கு, அடுத்தடுத்த படங்கள் நிறைய வரிசையில் இருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் மீ வித் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அண்ட் தேங்க்ஸ் லாட். இட்ஸ் லவ்லி பீயிங் ஹியர். காட் bless you and all your endeavors as well.
0: Thank you so much, sir.
1: Take care. Pleasure. Bye, MOP. Catch you again. God bless. Bye-bye.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி, இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடா உன் பின்னாடி போறா, அவளை பாக்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவதான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, டீச்சர் என்ன
2: இருக்கல்ல?
3: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
4: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.
3: When you switch on your radio, it will just tell you where to go. Every day at 6:30, a woman that's heard but never seen. Don't you know?
4: You've got the best radio show. Hello?
3: Hello?
4: Is there anyone out there?
3: Nothing to do and nowhere to go. Tune in to the MOP show.
2: சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். செகண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா படிக்கும் ஐஸ்வர்யா, பிரதிப்ரியா மற்றும் ஸ்ருதி வழங்கும் நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
5: கூட நானும் உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கேங்க.
2: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. நந்தினி, இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவர்ஸ் டே, யோகா டே, டீச்சர்ஸ் டேன்னு பல தினங்களை நம்ம கொண்டாடுறோம். August 22 உனக்கு என்ன டேன்னு தெரியுமா?
5: நம்ம ஊரோட பிறந்த நாள மறக்க முடியுமா? ஆமாங்க, August 22 நம்ம சென்னையோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சென்னை.

0: சூப்பரா சொன்ன. இன்னும் பல விஷயம் சென்னை பத்தி தெரிஞ்சுக்க கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி.
0: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.
2: நம்ம ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
3: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
4: சென்னை தான் என்னோட ஊரு அண்ட் ஐ லவ் சென்னை.
5: சென்னை தான் பெஸ்ட்.
6: ஐ லவ் சென்னை.
7: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் அன் ஆசம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் தேர் ஆர் மெனி அதர் அமேசிங் ஸ்டஃப். யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சென்னை அண்ட் ஐ வுட் செட்டில் டவுன் திஸ் சிட்டி ஃபார் எவர். ஐ லவ் சென்னை.
5: சென்னை தான் தெரியுமா?
8: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
9: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through this spirit of the people, and that's why we're so happy to be here.

0: நந்தினி, நம்ம சென்னையை பத்தின வரலாறு மற்றும் பல இடங்கள், சென்னையோட சாப்பாடு, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி நிறைய பேசினோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்?
0: நம்ம சென்னையோட அருமை பெருமை, சென்னையில முதன் முதலா என்ன வந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி பேச போறோம். நந்தினி, இந்த ரேடியோ மூலமா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஷேர் பண்றோம், கேட்டு என்ஜாய் பண்றோம். ஆனா உனக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் ரேடியோ பிராட்காஸ்டிங் 1924ல இந்தியாலேயே முத முதலா சென்னையில இருக்கிற பிரசிடென்சி கிளப்ல தான் ஆரம்பிச்சுதான்.
1: ஓ, இந்தியாவிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்டா?
0: ஆமா ஆமா, நம்ம
1: தான். ஸ்ருதி, கிரீன் பில்டிங் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா நீ?
0: பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்குமே, அதுதானே கிரீன் பில்டிங்? எங்க பக்கத்து வீடு கூட கிரீன் பில்டிங் தான்.
2: ரொம்ப லொள்ளு பண்ணாதயா.
1: அது கிரீன் பில்டிங்ன்றது வேற.
0: இப்படினா என்ன, மேல சொல்லு.
1: நம்ம வந்து நிறைய பவர், வாட்டர் மற்றும் பல நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் அது அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றோம். அதுவும் இல்லாம இதனால நிறைய வேஸ்டும் ஜெனரேட் ஆகுது. இதெல்லாம் பண்ணாம நல்ல வாட்டர்லாம் ரீசைக்கிள் பண்ணிட்டு, மற்றும் வேஸ்ட்ல இருந்து எனர்ஜி ஜெனரேட் பண்றது, அப்புறம் நேச்சுரல் ரிசோர்சஸ பாதுகாக்கிற மாதிரி ஒரு பில்டிங் அமைச்சா, அதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் கிரீன் பில்டிங். அதுவும் கிரீன் கோல்டு ரேட்டிங் வாங்கினது நம்ம சென்னையில இருக்கிற துறைப்பாக்கத்துல இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் கிராண்ட் ஃபோர்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்தியால ரேட்டிங்ல கோல்ட்ல இருந்து பிளாட்டினம் ரேட்டிங்க்கு உயர்ந்தது. இதே மாதிரி இந்தியாவிலேயே பெரிய கிரீன் பில்டிங் சென்னையில தான் இருக்கு.
0: அது எனக்கு தெரியுமே, அது நம்ம பெருங்குடியில இருக்கிற RMS மிலினியா பார்க் தானே?
1: ஆ, கரெக்ட் கரெக்ட்.
0: நந்தினி, நீ ஸ்கூல்ல படிக்கிறச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பீரியட் எது?
1: எனக்கு பிடிச்ச பீரியட்னா பிசிக்கல் எஜுகேஷன் தான்.
0: காலேஜ்ல?
1: காலேஜ்லயும் அதே தான்.
0: ஏசியாவிலேயே முதன் முதலா பிசிக்கல் எஜுகேஷன் படிப்பாக அமைக்கப்பட்ட காலேஜ் நம்ம நந்தனம்ல இருக்கிற YMCA காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் தான்.
1: வாவ், அப்படியா? அப்ப அந்த காலேஜ்ல நமக்கு PT டீச்சர்ஸே கிடைச்சிருக்க மாட்டாங்க போல இருக்கே.
0: ரைட் தான். இந்தியாவில வந்த ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் கூட நம்ம கிண்டி வழியா போறச்சே பாக்குற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி தான்.
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு அழகான பழமொழி ஒன்னு சொல்லியிருக்காரு, The only thing that you absolutely have to know is the location of the library.
0: இதெல்லாம் அவர் எப்ப சொன்னாரு?
1: அவர் எப்பயோ சொன்னாரு. அதை விட, இப்ப நான் சொல்றது கேளு.
0: அண்ணா சென்டினரி லைப்ரரி பத்தி தான் நீ பேச போற?
1: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: நம்ம கோட்டூர் புறத்துல இருக்கிற அண்ணா சென்டினரி லைப்ரரி தான் ஏசியாலேயே மிகப்பெரிய லைப்ரரி.
0: நந்தினி, இத கட்டுறதுக்கு 172 crores செலவு பண்ணிருக்காங்க.
1: இங்க கிடைக்காத புக்ஸே இல்ல. சென்னையில இதை விட பழமையான லைப்ரரி எக்மோர்ல தான் இருக்கு. அதுதான் கன்னிமரா பப்ளிக் லைப்ரரி.
0: அது வெறும் ஃபேமஸ் மட்டும் இல்ல, அது யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு டெபாசிட்டரி லைப்ரரி, இந்தியாக்கு ஒரு நேஷனல் டெபாசிட்டரி. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ் ஓட ஒரு காப்பி இங்க இருக்கும்.
1: ஸ்ருதி, எக்மோர்ல இன்னொரு ஃபேமஸ் இடம் சொல்லு பாப்போம்.
0: க்ளூ கூட,
1: அசைவ உணவுக்கு இதுதான் ஃபேமஸ்.
0: புஹாரி?
1: ஆ, கரெக்ட். இப்போ பீப்புள் ஃபேவரட்டா விரும்பி சாப்பிடுற சிக்கன் 65 வந்து 1965ல புஹாரில கண்டுபிடிச்சாங்களாம்.
2: ஆஹா.
3: சென்னையில
4: அடிக்கடி போகக்கூடிய இடம் மகாபலிபுரம்.

0: சென்னையில புடிச்ச இடத்தை பத்தி சென்னை மக்கள் நிறைய சொல்லிருக்காங்க, ஆனா எல்லாருக்கும் அதோட பெருமை தெரியுமா?
1: அது டவுட் தான், நீயே சொல்ல.
0: தேனாம்பேட்டில இருக்கிற செம்மொழி பூங்கா தான் சென்னையோட ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன். முன்னாடி எல்லாம் பொட்டானிக்கல் கார்டன் பாக்கணும்னா ஊட்டி பெங்களூர்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்போ சென்னையிலயே பார்த்து என்ஜாய் பண்றாங்க. நம்ம கிண்டில இருக்கிற ரேஸ் கோர்ஸ் தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ரேஸ் கோர்ஸ்.

0: நம்ம ஊரு சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் என்னோட ஊரு. அண்ட் ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் பெஸ்ட்.
4: ஐ லவ் சென்னை.
5: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் அன் ஆசம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் தேர் ஆர் மெனி அதர் அமேசிங் ஸ்டஃப். யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சென்னை. அண்ட் ஐ வுட் செட்டில் டவுன் திஸ் சிட்டி ஃபார் எவர். ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் தெரியுமா?
6: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
7: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.
8: நம்ம சென்னை சான்ஸே இல்ல. இதெல்லாம் கேக்குறது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படியே புல் அரிக்குது. ஸ்ருதி, மெரினா பீச்சோட ஸ்பெஷாலிட்டி சொல்லு பாப்போம்.
1: ஏசியாலே செகண்ட் லாங்கஸ்ட் பீச் நம்ம மெரினா தான்.
8: சூப்பர் சூப்பர்.
1: சென்னை தான் ஃபோர்த் லார்ஜஸ்ட் சிட்டி. இவ்வளவு பெரிய சிட்டில வாழறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க?
8: பாதுகாப்பு.
1: கரெக்ட். இந்தியாலேயே ரொம்ப பாதுகாப்பான சிட்டினா அது சென்னை தானா?
8: நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
3: இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சென்னை பத்தி கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸே இல்ல வித் மீ ஆர்ஜே நந்தினி.
1: மீ சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
9: குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடிக்கிறவங்களுக்கு அவங்க உடல் நலம் எவ்வளவு தூரம் பாதிக்குது, அவங்க குடிக்கிறதுனால அவங்க உடல் நலம் வந்து கெடுறது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப சந்தோஷம் எவ்வளவு தூரம் பாதிக்குது, குடும்பத்தை ஒரு சமுதாயத்திலேருந்து எவ்வளவு தூரம் தள்ளி வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கத்திலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்படி வெளியில வரணுங்கிறதையும் இந்த விழிப்புணர்வு பாடல் மூலமா நம்ம சமுதாய நண்பர்களுக்கு சொல்ல வந்திருக்கோம்.
3: சரக்கடைகளா நண்பா?

நிலையில் இருப்பது சந்தோஷம்னு நினைக்காதீங்க. குடும்பத்துல ஒருத்தர் குடிகாரரா இருந்தா அந்த குடும்பத்தையே சமுதாயத்தில இருந்து எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. குடிப்பழக்கத்தை விட்டுட்டு குடும்ப சந்தோஷத்தையும் நல்ல வாழ்க்கையையும் வாழறதுக்கு வாங்க.

ஏற்பட்ட குடி பழக்கத்தை நம்ம மருத்துவத்துறை அது ஒரு குடி நோயின்னு சொல்றாங்க. இந்த குடி நோயிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு நினைச்சாலே போதும், நமது அரசாங்கம் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்யறாங்க. அதுக்குண்டான பல மறுவாழ்வு மையங்கள் இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க போனாலே போதும், உங்களை ஒதுக்கின சமுதாயமும் நல்ல வாழ்க்கையும் உங்களை தேடி வரும்.

விழிப்புணர்வு பாடல உங்களுக்காக பாடியவங்க ராஜேஸ்வரி, எழுதியவர்கள் ஷர்மிளா, காயத்ரி, யோக சந்தியா, விசாலாட்சி. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.

0: made of fat.
1: A-P-M-P 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
2: Welcome back. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஸ்ல வித் மீ ஆர்ஜே நந்தினி
3: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: சென்னை பத்தி பல ஃபேக்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம்.

0: ஸ்ருதி, கிண்டில கத்திபரா ஃப்ளைஓவரை மிஸ் பண்ண சான்ஸே இல்ல.
1: ஆமா, அது ரொம்ப பெருசு.
0: ஏசியாலேயே லார்ஜஸ்ட் க்ளோவர் லீஃப் ஷேப் ஃப்ளைஓவர் அதுதான்.
1: பாரா, சரி உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். போன வாரம் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் முடிச்சுட்டு அவசரமா எங்க போன?
0: வேளச்சேரியில இருக்கிற ஃபீனிக்ஸ் மால் தான்.
1: ஓ, அது பெரிய மாலா?
0: இந்தியாலேயே தேர்ட் லார்ஜஸ்ட் மால், 24 lakh square feet.
1: அடேங்கப்பா, நெக்ஸ்ட் டைம் நானும் வரேன். நம்ம ஜாலியா பஸ்ல போலாம்.
0: போலாமே. பஸ்ன்னு ஒன்னு ஞாபகம் வருது. சென்னையில இருக்கிற பெரிய பஸ் டெர்மினல் பேர் சொல்லு.
1: கோயம்பேடு பஸ் டெர்மினல்.
0: கரெக்ட். வாவ் ஸ்ருதி, நீ 450 வருஷமா இருக்கிற ஆலமரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா?
1: தெரியாதே, சொல்லு சொல்லு.
0: அடியார் தியோசாபிக்கல் கார்டன்ஸ்ல இருக்கிற இந்த ஆலமரம் உலகத்துல இருக்கிற பெரிய ஆலமரத்துல இதுவும் ஒண்ணு.
1: நிஜமாவே சென்னைக்கு இது ஒரு பெரிய அடையாளம் தான். நந்தினி, நான் உனக்கு இன்னொன்னு சொல்றேன். டாப் 10 சிட்டிஸ் இன் தி வேர்ல்ட் டு டிராவல் இன் இந்தியால சென்னை மட்டும் தான் இடம் பெற்றிருக்கு.
0: ரொம்ப பெருமையா நாங்க ஃபீல் பண்றோம்.
1: நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுகிட்டே வரோம். இன்னும் மேலும் மேலும் வர எபிசோட்ஸ்ல சென்னைய பத்தி நம்ம நிறைய பேச போறோம். நம்ம சென்னை சான்ஸே இல்ல. வித் மீ ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி.
2: வித் மீ ஆர்ஜே நந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பேசும்போது. நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துருச்சு எடுத்து கொடுத்தாரு.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: நீங்க கேட்டு கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. இன்னைக்கு நம்ம எம்ஓபி லைப்ரரி ஷோல ஜென்ரல் நாலேஜ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இருக்க உலகத்துல நிறைய பேருக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. தினமும் நாம நியூஸ் பேப்பர் படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்குங்க, இந்த நிகழ்ச்சியில நாம நிறைய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க எப்படி ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு அறிவாளியா இருக்காங்கன்னு இன்னைக்கு பாக்கலாம். ஹாய் பவித்ரா, உங்களோட ஹாபிஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
2: என்னோட ஹாபிஸ்னா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் தினமும் நான் படிப்பேன், அப்புறம் நிறைய டிவிஸ்லாம் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன்.
1: இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்க யாருன்னு?
3: ஹலோ, என்னோட பேர் சௌமியா, நான் டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புக்ஸ் படிக்கனாலே ரொம்ப ஆர்வம். அது மட்டும் இல்லை, புது விஷயங்கள் நான் நிறைய டிவி பார்த்து கற்றுப்பேன். அது மட்டும் இல்லை, நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாமே படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்.
1: இப்போ நான் உங்களை நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறேன். ஒவ்வொரு க்வெஷ்சன்ஸ்க்கும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து ஃபைனலாக எடுத்துப்பேன். நீங்கள் நடுநடுல ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அந்த க்வெஷ்சன் பாஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு ஈஸியான க்வெஷ்சன்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவாசகர், ஆப்ஷன் பி ஆண்டாள், ஆப்ஷன் சி கம்பர், ஆப்ஷன் சி திருவள்ளுவர். யா, சௌமியா கை தூக்கிட்டாங்க, அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சௌமியா, உங்க ஆன்சர்?

0: என்ன? ஆப்ஷன் ஏ சைக்ளோன், ஆப்ஷன் பி தென்மேற்கு பருவமழை, ஆப்ஷன் சி வடகிழக்கு பருவமழை, ஆப்ஷன் டி ஆன்டி சைக்ளோன். என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஆன்சர் தெரியலையா? இது வந்து ஃபுல்லாவே மழை பத்தினது தாங்க. ரெண்டு பேரும் யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. சௌமியா பார்த்தா ஆன்சர் சொல்ல வர மாதிரி இருக்கு. வாங்க உங்களுக்கு கேட்கலாம்.
1: சி தென்மேற்கு பருவக்காற்றா?
0: இல்ல சௌமியா, இட்ஸ் அ ராங் ஆன்சர். என்ன பவித்ரா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
2: ஆப்ஷன் ஏ சைக்ளோன்.
0: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அடுத்த குவெஸ்சன், எந்த பருவ காலத்தில் சுழல் காற்று ஏற்படும்? ஆப்ஷன் ஏ வெயில் காலம், ஆப்ஷன் பி மழைக்காலம், ஆப்ஷன் சி குளிர்காலம், ஆப்ஷன் டி இலையுதிர்காலம். பவித்ரா கை தூக்கியிருக்காங்க, அவங்ககிட்ட ஆன்சரை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் ஏ வெயில் காலம்.
0: யூஆர் கரெக்ட் பவித்ரா. இப்போ அடுத்த குவெஸ்சன், நம்ம அணைகளை பற்றி பார்க்கலாம். டெஹரி அணை எந்த நதியில் உள்ளது? ஆப்ஷன் ஏ அலக்நந்தா, ஆப்ஷன் பி பாகீரதி, ஆப்ஷன் சி யமுனா, ஆப்ஷன் டி மந்தாகினி. இந்த வாட்டி சௌமியா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க.
1: ஆப்ஷன் பி பாக்கிரதி.
0: ஓ கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்தது நம்ம உடல் சார்ந்த ஒரு கேள்வி. ட்ரிப்சின் என்கிற சுரப்பி நம்ம உடல்ல எங்கிருந்து சுரக்கிறது? ஆப்ஷன் ஏ பேங்க்ரியாஸ், ஆப்ஷன் பி லிவர், ஆப்ஷன் சி தைராய்டு, ஆப்ஷன் டி ஸ்டொமக். பவித்ரா ரொம்ப ஆர்வமாக கை தூக்கியிருக்காங்க. வாங்க பவித்ராவை கேட்கலாம்.
2: ஆப்ஷன் பி லிவர்.
0: ஓ சாரி, நீங்க தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க பவித்ரா. என்ன சௌமியா, நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: ஆப்ஷன் ஏ பான்க்ரியாஸ்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்த கேள்வி, ஹவா மஹால் அதாவது காற்றின் மாளிகை எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், ஆப்ஷன் பி அம்ரித்சர், ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர், ஆப்ஷன் டி டெல்லி.
1: ஆப்ஷன் சி ஜெய்ப்பூர்.
0: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அடுத்ததான் நம்ம கோயில்கள் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். மகாபலேஸ்வரர் கோயில் எங்கே உள்ளது? ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம், ஆப்ஷன் பி பூரி, ஆப்ஷன் சி உஜ்ஜைன், ஆப்ஷன் டி மும்பை.
2: ஆப்ஷன் ஏ மகாபலிபுரம்.
0: நோ, ராங் ஆன்சர் பவித்ரா. சௌமியா நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா?
2: இல்லை, எனக்கு சரியாக தெரியல.
0: சரி, இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உஜ்ஜைன். இது மத்திய பிரதேஷில் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து மேக்ஸ் ரிலேட்டடாக ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். உங்களுக்கு பேப்பர் பென்லாம் கொடுத்துருவோம், நீங்கள் இந்த சம்ம ட்ரை பண்ணி கரெக்டான ஆன்சர் சொல்லணும். தந்தை மற்றும் மகனுடைய வயது ரேஷியோவில் உள்ளது, அதாவது 4:1. அவர்களுடைய வயதை பெருக்கினால் 196 வரும். 5 வருடம் கழித்து அவர்களுடைய வயதின் ரேஷியோ என்ன? ஆப்ஷன் ஏ 3:1, ஆப்ஷன் பி 10:3, ஆப்ஷன் சி 11:4, ஆப்ஷன் டி 14:5. ரெண்டு பேரும் அவசர அவசரமாக போட்டுட்ருக்காங்க, யார் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறாங்கன்னே தெரியல. என்ன நேயர்களே, நீங்களும் போட்டுட்ருக்கீங்களா? நீங்கள் போட்டுட்ருக்கக்குள்ள நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: உங்களை டேபிள்ஸ் தான உங்க அம்மா படிக்க சொல்லிட்டு போனாங்க, இங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? உங்க அம்மா என்ன நம்பி அனுப்பிச்சதுக்கு நல்லா வேலை பண்றீங்க. இருங்க, உங்க அம்மா வந்துடும்னு சொல்றேன்.
4: எங்க அம்மா எல்லாம் இப்ப வரமாட்டாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும்.
5: போய் சொல்லாதீங்கக்கா.
3: உங்க ரெண்டு பேரோட அம்மாங்க அங்க வராங்க பாருங்க நல்லா.
6: மீனாட்சி, இவ்ளோ நேரம் என் பொண்ணு படிச்சிருப்பா, நான் போனோட டேபிள்ஸ் ஒப்பிக்க போறா பாரு.
7: நான் போகும்போதே என் புள்ள படிச்சிட்டு இருந்துச்சு, இப்ப கூட படிச்சிட்டு தான் இருக்கும்.
8: எனக்கு
7: தெரியாது, நீங்க இப்ப படிச்சே ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ்ல இப்ப வந்து ஒப்பிக்கணும்.
4: என்ன, எங்களுக்கு எதுவுமே இல்லையே ஒப்பிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு.
6: சரி, படிச்ச வரைக்கும் சொல்லு பாக்கலாம்.
4: நாங்க 9 டேபிள் மட்டும் தான் படிச்சோம்.
6: சரி, சரி அதையாச்சும் சொல்லு.

0: சார் நீ சொல்லு.
1: 91 சார், 992 சார், 92 சார்.
0: என்ன முழுங்குற, சொல்லு ஒழுங்கா. என்ன
2: ஆச்சு உங்களுக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க, இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
1: எங்க அம்மா 9 டேபிள் படிக்க சொல்லிட்டு போயிட்டாங்கக்கா. உங்களுக்கு படிக்கவே பிடிக்கலக்கா, புரியவே இல்லக்கா எதுமே.
2: டேபிள்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமே கிடையாதுமா, அது ரொம்ப சுலபம். அதுக்குலாம் ஒரு வழி இருக்கு, இப்ப நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன்.
1: அவ்வளவுதான்.
2: பரவாயில்லையே, டக்குன்னு புடிச்சிட்டீங்க, அறிவாளி பிள்ளைங்க.
0: இப்போ டேபிள் சொன்னது ஏன் பொண்ணா என்ன?
1: ஆமாமா, நான் தான் சொன்னேன்.
0: 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி முழுங்கல,
1: இப்பதான் இந்த அக்கா சொல்லி கொடுத்தாங்க.
3: இப்ப தெரியுதா மேக்ஸ் எவ்வளவு ஈஸியா இருக்கும்னு?
1: இப்பதான் எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. நாங்க இனிமே ஒழுங்கா படிப்போம்மா.
0: எதையும் புரிஞ்சு படிக்கணும், சரியா?
1: சரிம்மா.
4: கல்வி சுமையாக இருக்க கூடாது, சுகமாக இருக்க வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி, 107.8.
5: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில எல்லாரும் மும்முரமா ஒரு செம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, யார் ஃபர்ஸ்ட் பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். பவித்ரா போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பவித்ரா, உங்க ஆன்சர்?
6: ஆப்ஷன் சி, 11:4.
5: வாவ், கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸா இருக்கீங்க. அடுத்த கேள்வி, இது உங்க கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி கேக்குறீங்க, இதை டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு க்வெஸ்சன். இந்த க்வெஸ்சன் நான் ஒரே ஒரு தடவை தான் சொல்வேன், நல்லா கேளுங்க. லைட் இஸ் டார்க், டார்க் இஸ் கிரீன், கிரீன் இஸ் ப்ளூ, ப்ளூ இஸ் ரெட், ரெட் இஸ் ஒயிட், ஒயிட் இஸ் எல்லோ. வாட் இஸ் அ கலர் ஆஃப் பிளட்? ஆப்ஷன் ஏ ரெட், ஆப்ஷன் பி டார்க், ஆப்ஷன் சி ஒயிட், ஆப்ஷன் டி எல்லோ.
2: சௌமியான க்வெஸ்சன் கேட்டு முடிச்சவனே கை தூக்கிட்டாங்க. அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
6: ஆப்ஷன் சி ஒயிட்.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா, உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஒரு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போக போகிறோம். இந்த ரவுண்டில் வந்து நான் உங்களை வெறும் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பேன், ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். சப்போஸ் ரெண்டு பேருக்குமே என்ன ஆன்சர்னு தெரியலன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். வேர்க்கடலை எங்கு அதிகமாக விளைகிறது?
6: ஐ திங்க் இட்ஸ் ஆந்திர பிரதேஷ்.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். கரும்பு எங்கே அதிகம் விளைகிறது? பவித்ரா இதுக்கு கை தூக்கியிருக்காங்க. பவித்ரா, உங்களுடைய ஆன்சர்?
6: உத்தரப்பிரதேஷ்.
2: யா, கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டீ எங்கே அதிகம் விளைவிக்கப்படுகிறது?
6: எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான் நினைக்கிறேன்.
2: தமிழ்நாடுல எங்கன்னு சொல்ல முடியுமா?
6: நீலகிரிஸ்ல.
2: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. அரிசி எங்கே அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? இந்த க்வெஸ்சனுக்கு பவித்ரா கை தூக்கிருக்காங்க, அவங்க என்ன ஆன்சர் சொல்றாங்கன்னு கேட்போம்.
6: ஹரியானா.
2: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ அடுத்த க்வெஸ்சன், பட்டு நூல்கள் எங்கே அதிகம் தயாரிக்கப்படுகிறது?
6: கர்நாடகா.
0: இல்லை இல்லை, காஞ்சிபுரம் தான் கரெக்டு.
2: சௌமியாக்கும் பவித்ராக்கும் விவாதமே நடக்குதுங்க. காஞ்சிபுரத்துலேயும் வந்து பட்டு உற்பத்தி செய்கிறாங்க, ஆனால் அதிகமாக உற்பத்தி செய்கிறது வந்து கர்நாடகா தான். ஸோ பவித்ரா இஸ் கரெக்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை க்வெஸ்சன்ஸ் கேட்பேன். இல்லை, ஃபஸ்ட்டு கேட்குற க்வெஸ்சனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதில் வர ரெண்டு லெட்டர்ஸ் ஒரே மாதிரியே வந்துட்டுருக்கும், அதாவது எதுகை சொற்களாக இருக்கும். இந்த ரவுண்ட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வழியை குறிக்கும் ஒரு சொல்?
6: பாதை.
2: இல்லை, தப்பான ஆன்சர்.
6: நடைபாதை. இல்ல தப்பான ஆன்சர். உங்களுக்கு ஒரு க்ளூ தரேன், இது மூணே மூணு லெட்டர் வேர்ட்.
7: தடம்.
6: கரெக்ட் ஆன்சர் சோம்யா. இப்போ உங்களுக்கே இந்த ரவுண்ட் எப்படி விளையாடணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
7: இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனதில் உறுதி வேண்டும், இதை நம்ம எப்படி சொல்லலாம்?
1: திடம்.
6: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா.
7: அடுத்த கேள்வி, அதிநிலை செல்லும் ஒன்று.
1: படகு.
6: இல்ல தப்பான ஆன்சர் சௌமியா.
1: ஓடம்.
7: கரெக்ட் ஆன்சர். சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். தெய்வம் அமரும் ஓர் இடம், இதை எப்படின்னு சொல்லுவாங்க?
1: பீடம்.
6: கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
7: பெண்களை ஆங்கிலத்தில் மரியாதையாக இப்படி அழைப்பார்கள்.
1: மேடம். இது கரெக்டா?
7: யூஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் பவித்ரா. சரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். பழைய காலத்தில் விளக்கு வைக்கும் ஓர் இடம்.
6: மாடம். கரெக்ட் ஆன்சர் சௌமியா.
7: நம்ம நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: என்னம்மா காவ்யா, என்ன பண்ற?
9: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
8: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சே.
9: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
8: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே, ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
9: அந்த ஃபார்ம் தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு, உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
10: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க.
11: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. Is your right.
12: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ எம்ஓபி லைப்ரரி ஷோல நம்ம இப்போ நம்ம நிகழ்ச்சியில விறுவிறுப்பா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம். சௌமியாவும் பவித்ராவும் ஆன்சர்ஸ்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் இதுக்கான ஆன்சர்ஸ் யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். ஓர் இசைக்கருவி கையினால் வாசிப்பது, உங்களுக்கு யாராவது தெரியுமா?
6: எனக்கு தெரியும், ஆன்சர் வந்து கடம்.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாழ்வாரம் முற்றம் இவற்றோடு தொடர்புடைய ஒன்று.
1: இதுக்கான ஆன்சர் கூடம்.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. சுவாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பின் காண்பிப்பது,
1: கற்பூரம்.
6: கற்பூரத்தோடு இன்னொரு பேர் சௌமியா,
1: சூடம்.
6: யா கரெக்ட் ஆன்சர்.
7: நீங்க மறந்துட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இந்த ஆன்சர்லாம் வந்து எது கையில் வரும். நீங்க அதையே வச்சு யோசிச்சு பாருங்க. சாமியார்கள் வசிக்கும் ஒரு இடம்.
1: மேடம்.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசைவற்ற ஓர் நிலை.
1: ஜடம்.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. இப்போ நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த நான் கேட்க போகிற க்வெஷ்சன்ஸுக்கு நீங்கள் வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரியன் உதிக்கும் நாடு.
1: ஜப்பான்.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. செகண்ட் க்வெஸ்சன், நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது?
1: நார்வே.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1000 ஏரிகளை கொண்ட ஒரு நாடு.
1: ரோம்.
7: ராங் ஆன்சர் சௌமியா.
1: மியான்மர்.
7: பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
1: மியான்மர்.
6: நோ, ராங் ஆன்சர். அதோட ஆன்சர் பின்லாந்து.
7: காற்றாலைகளின் நாடு இது.
1: ஹாலந்து.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. வெள்ளை யானைகளை கொண்ட ஒரு நாடு.
1: தாய்லாந்து.
7: கரெக்ட் ஆன்சர். தங்க ரதங்களின் நாடு.
1: டோக்கியோ.
7: நோ, ராங் ஆன்சர் சௌமியா. பவித்ரா நீங்க ட்ரை பண்றீங்களா?
13: மியான்மர்.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் எது?
13: ஸ்வீடன்.
7: ராங் ஆன்சர்.
13: ஸ்விட்சர்லாந்து.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் போர்க்களம் எது?
13: பெல்ஜியம்.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. ஐரோப்பாவின் கடைசி குழந்தை எது?
13: ரஷ்யா.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. ஐரோப்பாவின் நோயாளி, இந்த நாடு ஒரு நோயாளி நாடு.
13: எகிப்த்.
7: ராங் ஆன்சர்.
13: டர்க்கி.
7: ராங் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் இஸ் துருக்கி. ரொட்டிகள் அதிகம் உண்ணப்படும் நாடு எது?
13: ஸ்காட்லாந்து.
7: கரெக்ட் ஆன்சர். கங்காறுகளை அதிகம் கொண்ட நாடு எது?
13: ஆஸ்திரேலியா.
7: கரெக்ட் ஆன்சர். தென் உலகத்தின் பிரிட்டன் என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: இங்கிலாந்து.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. அதிகாலை அமைதி கொண்ட நாடு எது?
13: கொரியா.
7: கரெக்ட் ஆன்சர். உலகின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: ஆஸ்திரேலியா.
7: ராங் ஆன்சர்.
13: கியூபா.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. கிராம்பு தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவு எது?
13: தெரியல எனக்கு.
7: இதோட ஆன்சர் இஸ் சான்சி பார். நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: எகிப்த்.
7: கரெக்ட் ஆன்சர். முத்து தீவுகள் என்று அழைக்கப்படுவது எது?
13: பஹ்ரைன்.
7: கரெக்ட் ஆன்சர். மரகத தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: அயர்லாந்து.
7: கரெக்ட் ஆன்சர். புனித பூமி என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: இத்தாலி.
7: ராங் ஆன்சர்.
13: பாலஸ்தீன்.
7: ரைட் ஆன்சர் சௌமியா. இடி மின்னல்கள் கொண்ட நாடு எது?
13: பூட்டான்.
7: கரெக்ட் ஆன்சர் பவித்ரா. உலகின் காபி கோப்பை என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: பிரேசில்.
7: கரெக்ட் ஆன்சர். கீழே நாடுகளின் முத்து என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: சிங்கப்பூர்.
7: கரெக்ட் ஆன்சர் சௌமியா. பொற்கோவிலின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: அமிர்தசரஸ்.
7: கரெக்ட் ஆன்சர். அரண்மனை நகரம் எது?
13: கொல்கத்தா.
7: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் பூந்தோட்டம் நகரம் எது?
13: பெங்களூர்.
7: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நுழைவு வாயில் நகரம் எது?
13: கேரளா.
7: நோ, ராங் ஆன்சர்.
13: மும்பை.
7: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: மும்பை.
7: கரெக்ட் ஆன்சர். இளஞ்சிகப்பு நகரம் எது?
13: கொல்கத்தா.
7: நோ, ராங் ஆன்சர்.
13: ஜெய்ப்பூர்.
7: கரெக்ட் ஆன்சர். அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: கொச்சின்.
7: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் நறுமண தோட்டம் எங்கு அமைந்துள்ளது?
13: மேகாலயா.
7: நோ, ராங் ஆன்சர்.
13: கேரளா.
7: கரெக்ட் ஆன்சர். பஞ்ச நதிகளின் நிலம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: பஞ்சாப்.
7: கரெக்ட் ஆன்சர். கிழக்கின் ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: மேகாலயா.
7: கரெக்ட் ஆன்சர். ஏழு தீவுகளின் நகரம் எது?
13: சண்டிகர்.
7: நோ, ராங் ஆன்சர்.
13: மும்பை.
7: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் விளையாட்டு மைதானம்?
13: காஷ்மீர்.
7: கரெக்ட் ஆன்சர். பாறை நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: கொல்கத்தா.
7: நோ, ராங் ஆன்சர்.
13: பஞ்சாப்.
7: ராங் ஆன்சர். இதோட கரெக்ட் ஆன்சர் இஸ் சண்டிகர். இந்தியாவின் ஆபரண நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: மணிப்பூர்.
7: கரெக்ட் ஆன்சர். வட இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: கான்பூர்.
7: கரெக்ட் ஆன்சர். இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது?
13: புவனேஸ்வர்.
7: கிழக்கு நாடுகளின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: ஆலப்புழை.
7: கரெக்ட் ஆன்சர். உலகின் கூரை என்று அழைக்கப்படும் நாடு எது?
13: திபெத்.
7: கரெக்ட் ஆன்சர். உலகின் பரப்பளவில் மிகப்பெரிய நாடு எது?
13: ஆசியா.
2: ராங் ஆன்சர்.
13: ரஷ்யா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது?
13: ஆசியா.
2: கரெக்ட் ஆன்சர். அதிக மக்கள் தொகை உள்ள நாடு எது?
13: சீனா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு கூடம், அதாவது தீவு எது?
13: இந்தோனேஷியா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய தீவு எது?
13: கிரீன்லாந்து.
2: உலகின் மிகப்பெரிய தீபகற்பம், அதாவது பெனின்சுலா எது?
13: அரேபியா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய கடல் எது?
13: பசிபிக் பெருங்கடல்.
2: ரைட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய ஏரி எது?
13: காஸ்பியன் கடல்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது?
13: பைக்.
2: ராங் ஆன்சர்.
13: சுப்பீரியர்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகின் மிக ஆழமான ஏரி எது?
13: பைகால்.
2: கரெக்ட் ஆன்சர். மிகப்பெரிய வளைகுடா எது?
13: மெக்சிகோ.
2: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது?
13: சஹாரா பாலைவனம்.
2: கரெக்ட் ஆன்சர். உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது?
13: இந்தியா.
2: கரெக்ட் ஆன்சர். உலகில் தாமிரம் அதிகம் உற்பத்தி செய்யப்படும் நாடு எது?
13: சிலியா.
2: கரெக்ட் ஆன்சர். இதோட நம்மளுடைய ரேபிட் ஃபயர் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. என்ன நேயர்களே, நம்ம எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கூட சௌமியாவும் பவித்ராவும் ரொம்பவே ஆர்வமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய க்வெஷ்சன்ஸுக்கும் கரெக்டான பதிலெலாம் சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலேருந்து நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. இது உங்கள் வானொலி, உங்கள் சமுதாயம், உங்கள் பெருமை. எல்லாருக்கும் இன்னைக்கு இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போதே நமக்குள்ள இவ்வளவோ பெருமைகள் ஒளிஞ்சிருக்குல்ல. இப்படிப்பட்ட மகான் பிறந்த நாட்டில் தான் நம்மளும் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது அது சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட காந்தியை பற்றி இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சப்போ அவரை பற்றி பேசலான்னா பேசிக்கிட்டே போகலாம், கேட்கலான்னா கேட்டுக்கிட்டே போகலாம். அப்படி இருக்கும்போது அவளை பற்றி நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள், ஐயோ இதெல்லாம் நடந்திருக்கா, ஐயோ நமக்கு இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேட்க தயாராக இருக்கீங்களா? அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ். அதாவது இந்த உலகத்திலே வந்து ரொம்ப பெரிய அவார்டாக மதிக்கப்படுற நோபல் பீஸ் ப்ரைஸ் காந்திக்கு வந்து 5 தடவை வந்து அவர் அதுக்காக நாமினேட் ஆகியிருக்கார். 5 தடவைங்க, 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை, 5 தடவை நோபல் பீஸ் ப்ரைஸ்க்கு நாமினேட் ஆனவர் மகாத்மா காந்தி தான். அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா, ஹிட்லர். ஹிட்லரை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமாங்க? ஆமாம், ஹிட்லருக்கு மகாத்மா காந்தி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. எப்போனா 1939, அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார், 2nd உலகப் போர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயத்தில் காந்தி வந்து ஒரு லெட்டர் ஹிட்லருக்கு எழுதியிருக்காரு.

அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேண்டாம் இந்த மாதிரியான வார் போர் என்பதை நம்ம இதோடு நிறுத்திடலாம், வேண்டாம் நான் வயலன்ஸை ஃபாலோ பண்ணலாம், அமைதியாக போகலாம் அப்படின்னு நல்ல விஷயங்கள் எத்தனையோ வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த லெட்டரில். ஆனால் ரொம்ப ஒரு இதுவாக நம்ம கஷ்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லெட்டர் வந்து ஹிட்லரை போய் சேரவே இல்லை. மேபி அன்றைக்கே அந்த லெட்டர் ஹிட்லர்கிட்ட போய் சென்று அவர் கையில் கிடச்சிருந்துச்சுன்னா இரண்டாம் உலக போருன்ற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன் நமக்கான சுதந்திரத்துக்கான போராட்டம்ன்றதும் இல்லாமல் நம்மளோட நாடு நம்மக்கிட்டே கூட இருந்திருக்கலாம், ஒரு பெரிய அந்த அளவுக்கான பெரிய போராட்டம் இல்லாமல். காந்தி வந்து கதர் ஏன் அணைகிறாரு அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவரோட கதர் துணி ஆடையில் வந்து ஒரு முடி ஒன்று இருக்கும், அதில் என்ன இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? காந்தி எப்பயுமே வந்து அவர் கையில் பல் செட்டோட தாங்க இருப்பார். ஆமாம், ஒரு ஸ்பேர் ஆஃப் ஃபால்ஸ் டீத், அதாவது பல் செட்டை வந்து அவரோட ஆடையில் வந்து அவர் அதை முடித்து அது எப்பயுமே அவர் கூட இருக்கும். அவரோட சிரிப்புக்கு அதுவும் ஒரு வகையான காரணம். காந்தி பேரில் மொத்தம் எத்தனை ரோடு இருக்குன்னு எப்பயாவது யாராவது யோசிச்சுருக்கீங்களா? இந்தியாவில் மட்டும் அவரோட பேரில் 53 மேஜர் ரோட்ஸ், சாதாரண ரோட்ஸ் இல்லைங்க, ஹைவேஸ் அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான நிறைய ரோடு இருக்குது. அது இந்தியாவில் மட்டும் கிடையாது, மொத்தம் இந்த உலகத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா 48 ரோடு வந்து காந்தியோட பேரில் இருக்குது. மகாத்மா காந்தி ரோடு அப்படின்னு மட்டும் 48 ரோடு இந்த உலகத்துலேயும், 53 ரோடு நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தி அவர் லைஃப் டைமில் பாதி நாள் வந்து இங்கே இருந்த பிரிட்டிஷர்ஸ் ஆங்கிலேயர்களை வெளியனுப்பணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டு இருந்தார். ஆனால் அவரோட 100வது பிறந்த நாள், அவர் உயிரோடவே இல்லைனாலும் பிரிட்டிஷர்ஸ் அவருக்காக அந்த அதே ஆங்கிலேயர்கள் அவருக்காக அவரோட பேரில் ஒரு ஸ்டாம்ப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அங்கே இங்கிலாண்டில். நம்மளை டெய்லி டாக்டர் வாக்கிங் போங்க வாக்கிங் போங்க வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் சரிங்க, நடக்கிறது ரொம்ப நல்லது. ஆமாம், ஆனால் எப்போயாவது யோசிச்சுருக்கீங்களா காந்தி எவ்வளோ நடப்பாருன்னு? காந்தி ஒரு நாளைக்கு 18 கிலோமீட்டர், குறைஞ்சபட்சம் 18 கிலோமீட்டர் நடப்பாருங்க. அவர் இது வரைக்கும் அவரோட 40 வருஷத்தில் நடந்ததுன்றதை கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்தையே 2 தடவை சுற்றி வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவர் நடந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு சுகர் இருந்திருக்க சான்ஸே இல்லை. மகாத்மா காந்தியோட நோபல் பீஸ் ப்ரைஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அவர் 5 தடவை நாமினேட் ஆகிருக்காரு. ஆனால் நான் அப்போ சொல்லவே இல்லைல்ல அவர் 1 தடவை கூட அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வின் பண்ணவே இல்லைன்னு. அவர் 5 தடவை நாமினேட் ஆகி பட் அவரால் அதை வின் பண்ணவே முடியல. கடைசியாக 1 தடவை 1948, அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு தான் அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அவர் இல்லாத காரணத்தினால அவருக்கு அதை தராமல் அதை வந்து அந்த கமிட்டி இல்லை வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. காந்தியாலேயே அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்க முடியல. இன்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் காந்தி வந்து அஹிம்சையை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார், ஏன் அந்த நான் வயலன்ஸ் சத்தியகிரகா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்றது? அதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ஆர்மியில் இருந்தார். அவர் போர் வார் அப்படின்றதுல அவரும் வந்து ஆர்மியில் வந்து ஒரு மிலிட்ரி சர்வெண்ட்டாக இருந்தார். அப்போ அந்த வாரில் நடந்த எத்தனையோ விஷயங்கள், அந்த போரில் எத்தனையோ பேர் அவர் அவங்களோட வாழ்க்கையை இழந்துட்டு இருந்ததை பார்த்துட்டு அங்கே நடந்த நிறைய நிகழ்வுகளை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஓகே இது நமக்கு வேண்டாம் அஹிம்சையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தார். இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அவர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக மட்டும்தான் இவர் போராடிட்டு இருந்தார் அப்படின்றது கிடையாது, அதுதான் இல்லை. அவர் சுதந்திரத்துக்காக மட்டும் போராடல, அவர் போராடின விஷயங்கள்னு பார்த்தா எவ்வளவோ, பெண்களுக்கான சம உரிமை, ரிலீஜியஸ் ஹார்மனி, இந்து முஸ்லீம் கலவரம் அதை பற்றி கேட்கவே வேண்டாம், அந்த சம்மந்தப்பட்ட நிறைய சங்கடங்கள் சண்டைகள் நடந்து கொண்டு இருந்துச்சு, அதுக்கும் வந்து அவர் போராடிக்கிட்டே தான் இருந்தார். சிவில் ரைட்ஸ் அப்படின்னு அவர் வந்து ஃபைட் பண்ண விஷயங்கள் 1 இல்லை 2 இல்லை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட சுதந்திரம் கிடைச்சதும் ஓகே இதுக்காக தான் அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் அவரோட வாழ்நாளில் பாதி நாள் செலவழிச்சு இருந்தாலும் அன்னைக்கு வந்து அந்த செலப்ரேஷனில் வந்து நேரு ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்தாரு, ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக. அந்த ஸ்பீச் நடந்தப்போ கூட காந்தி அதில் இல்லைங்க, அவர் அந்த ஸ்பீச்சில் கலந்துக்கவே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அவர் கொல்கட்டாவில் இந்து முஸ்லீம்கான சம உரிமை, அவங்க எல்லாருமே ஒன்று தான் அப்படின்னு நடந்த ஒரு ஃபாஸ்டிங் உணாவிரதத்தில் தான் அவர் இருந்தார். ரூபா நோட்டிலேருந்து எல்லாத்துலேயுமே மகாத்மா காந்தி தாங்க. காந்தி ஜெயந்தி இன்னும் நாளைக்கு கொண்டாடிட்டு தான் இருக்கும். காந்தியை பற்றி தெரியாதவங்க யாருமே கிடையாது. அவங்க 1900 பிறந்திருந்தாலும்
இருந்தாலும் சரி, இப்போ 2000 பிறந்திருந்தாலும் சரி, இதுக்கப்புறமா அவங்க பிறக்க போகிறாங்கனாலும் சரி, காந்தியை பற்றி தெரியாமல் கண்டிப்பாக இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அவர் நினச்சிருந்தாருன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே அவர் கையில் வச்சுட்டு இருந்திருக்கலாம், என்ன ஒரு பொசிஷன் வேணாலும் அவர் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம் பாலிட்டிக்ஸில். ஆனால் அவர் எந்த ஒரு பொலிட்டிக்கல் பாடியிலையும் வந்து ஒரு பார்ட்டாகவே அவர் இல்லை, எந்த ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்லேயும் காந்தி இல்லவே இல்லை. அரசாங்கத்தில் வந்து ஒரு எந்த வகையான ஒரு அரசியல்வாதி யாவோ சரி, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட வேற ஒரு இதுலேயும் அவர் இல்லை. ஒரு முழுக்க முழுக்க இந்திய குடிமகனாக மட்டும்தான் அவர் கடைசி வரைக்கும் இருந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் தெரியாதவங்க இப்போ நிறைய பேர் இருக்கவே முடியாது, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஆப்பிள் ஐஃபோன்லேருந்து ஐமேக் லேப்டாப் எல்லாமே இருக்குது. அந்த ஆப்பிள், அதாவது அந்த ஆப்பிளில் கண்டுபிடிச்சவர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸோட கண்ணாடி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றது தெரியலை. அந்த ஸ்டீவ் ஜாப்ஸோட கண்ணாடி வந்து அவர் காந்தியால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அந்த அவர் காந்தி போட்டிருந்த அதே மாதிரியான கண்ணாடி தான் இன்னும் நாளைக்கும் அவர் போட்டுட்ருக்காரு. காந்திஜிக்கு எந்த வயசில் கல்யாணம் ஆச்சுன்னு யாருக்கு அது தெரியுமா? காந்திஜிக்கு கல்யாணம் ஆகும்போது அவரோட வயசு 13. அவர் 13 வயசுலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவரோட மனைவி வந்து 1944 இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஜெயிலில் இருக்கும் போது இறந்துருக்காங்க. அதே டைம் வந்து அவரும் அதே மாதிரி இன்னொரு சிறையில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து அப்போ மலேரியா இறந்ததை காரணமாக காட்டி அவரும் இங்கேருந்து சிறையிலேயே இறந்துடுவாரோ அப்படின்றதுக்கு பயந்து தான் அவர் அப்போ வந்து வெளியே விட்டுருக்காங்க ஆங்கிலேயர்கள். காந்தி ஒரு வழக்கறிஞர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் அதுக்காக போய் படித்த இடம் என்னமோ லண்டன் லா ஸ்கூல், வந்து லண்டனில் இருக்க லா ஸ்கூலில் தான் படித்தார். அங்கே இருக்க டீச்சர்ஸ் நடுவில் அவர் ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார்னு யாருக்காவது தெரியுமா? காந்தியோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. அதுக்காக தான் வந்து அவர் ஐடென்டிஃபை பண்ணும்போதே வந்து ஓகே அந்த ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாதவர் தானே அப்படின்னு தான் அவரை லண்டனில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. காந்திக்கு ஒரு பெரிய கோயின்சிடென்ஸ் இருந்துச்சுங்க. எதோடன்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரைடேயோட, அதாவது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கும் காந்திக்கும் எப்பயுமே ஒரு இது இருந்துச்சு. காந்தி பிறந்தது ஒரு வெள்ளிக்கிழமை, நமக்கு சுதந்திரம் கிடைச்சது ஒரு வெள்ளிக்கிழமை, அண்ட் காந்தி இறந்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை தான். காந்தியோட புத்தகம் மை எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து 100 ரொம்ப முக்கியமான ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் வந்து ஒன்றா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு 20th century. காந்தியோட இறுதி சடங்கு, அதாவது தன் வாழ்நாளில் பாதி நேரம் நடந்துகிட்டே இருந்தவர், அவரோட இறுதி சடங்கு எவ்வளோ தூரம் நடந்தாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? 8 கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. அவரோட ஃபைனல் ப்ரொசஷன் வாஸ் 8 கிலோமீட்டர்ஸ் லாங். 8 கிலோமீட்டர் நடந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காந்தி அவர் வாழ்க்கையில் எப்பயுமே வந்து ஸ்மோக் பண்ணதே கிடையாது, அதாவது புகைப்பிடித்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை அவரோட அண்ணனோட ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இல்லை இது வேண்டாம், இது நல்லது இல்லைன்றதுனாலையும் அவருக்கு பிடிக்கலைன்றனாலையும் அதுக்கப்புறமா அதை அவர் முயற்சி பண்ணதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் மாமிசமும் என்றைக்குமே எடுத்துக்கிட்டதே கிடையாது. மீட் அப்படின்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணார். அவர் ஒரு வெஜிடேரியனாக தான் த்ரூ அவுட் இருந்தார். அவர் ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணப்போ என்னென்னு தெரியுமா முயற்சி பண்ணார்? அவரோட முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆங்கிலேயர்களால் நம்மளை எதிர்க்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க வந்து மாமிசம் சாப்பிட்றதுனால தான் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை அவர் முயற்சி பண்ணார் ஒரே ஒரு வாட்டி. இப்படி காந்தியை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க. ஏன்னா அவர் சாதாரணமான ஆள் கிடையாது, மகாத்மா. ஆத்மாக்கெல்லாம் எல்லா ஆத்மாக்கும் உரியவர் அப்படின்றது தான் மகாத்மா. அவரை வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷன், எல்லாருக்கும் தந்தையாக மதிச்சு அவரோட எத்தனையோ இப்போவே நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லியிருப்பேன். இதை தவிர்த்து உண்மைக்காக போராடினவர், யார் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு விட்டு கொடுத்து போகணும், அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. சண்டை வேண்டாம், அஹிம்சையாக போகலாம், பொறுமையாக போகலாம் அப்படின்லாம் அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது. இதெல்லாம் நம்ம காலங்காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம இது பண்ணலாம், அது எல்லாமே லெட்ஸ் புட் இட் இன்டு ப்ராக்டிஸ். அது நம்ம எல்லாமே வந்து டெய்லி அதை ஒரு விஷயமா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். உண்மை பேசணும், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அவரோட வழிபடி நடக்கிறது தான் உண்மையான சுதந்திரம்னு நான் மட்டும் நினைக்கல, எத்தனையோ பேர் இன்னும் நாளைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சுதந்திரத்துக்காக நம்மலாம் போராடலான்னு அவரோட பர்த்டே அன்னைக்கு நம்ம ஒரு பாவ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ காந்தி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே உண்மையாக நான் வயலன்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப அமைதியாக போராடி என்றைக்குமே வந்து இண்டிபெண்ட் இந்தியாவை இன்னும் ஃபர்தர் இண்டிபெண்ட்டாக வச்சு பெண்களுக்காக அவர் எவ்வளோ போராடி இருக்கார். அப்படி அவர் பெண்களுக்காக போராடினதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு இந்த ஊரில் எப்போ வந்து இந்தியாவில் பெண்கள்லாம் சுதந்திரமாக நடக்க முடியுதோ அதுதான் ஒரு உண்மையான சுதந்திரம் என்று நினச்சி அதுக்காக போராடலாம்.
நன்றி. நீங்கள் இவ்வளவு நாள் கேட்டுக்கொண்டிருந்தது நான் உங்கள் ஆர்ஜே தீபிகா. தேங்க்யூ.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி. I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி. I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி தான் MOP பிளாட்ஃபார்ம்.

வாழ்க நீயம்மான். இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா, நீ வாழ்க வாழ்க. அடிமை வாழ்வு அகன்றி இந்நாட்டார் விடுதலை ஆர்ந்து செல்வம், குடிமையில் உயர்வு கல்வி ஞானமும் கூடியோங்கி படிமிசை தலைமை எய்தும் படிக்கொரு சுழற்சி செய்தாய், முடிவிலா கீர்த்தி பெற்றாய், புவிக்குள்ளே முதன்மையுற்றாய். கொடிய வெண்ணாக பாசத்தை மாற்ற மூலிகை கொணர்ந்தவன் எங்கோ, இடிமினல் காக்கும் குடை செய்தான் எங்கோ, என் சொல்லி புகழ்வதின் உணையே விடிவிலா துன்பம் செய்யும் பராதீன வெம்பிணி அகற்றிடும் வண்ணம் படிமிசை புதிதாய் சாலவும் எளிதாம் படிக்கொரு சூழ்ச்சி நீ படைத்தாய். தன்னுயிர் போல தனக்கழிவெண்ணும் பிறனுயிர் தன்னையும் கணித்தல், மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம் கடவுளின் மக்கள் என்றுணர்தல், இன்ன மெய்ஞான துணிவினை மாற்றாங்கு இழிபடுபோர் கொலை தண்டம் பின்னியே கிடக்கும் அரசியல் அதனில் பிணைத்திட துணிந்தனை பெருமான். பெருங்கொலை வழியாம் போர் வழி இகழ்ந்தாய் அதனினும் திறன் பெருதுடைத்தாம் அருங்கலைவானர் மெய்த்தொண்டர் தங்கள் அறவழி என்று நீ அறிந்தாய். நெருங்கிய பயன் சேர் ஒத்துழையாமை நெறியினால் இந்தியாவிற்கு வருங்கதி கண்டு பகைத்தொழில் மறந்து வையகம் வாழ்க நல்லறத்தே.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் விக்னேஷ் சந்திரசேகர் பேசுகிறேன். இந்தியாவில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரைடை வந்து கீப்பப் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த ப்ரைட் இருக்கும். நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் என்னென்னா, குப்பைகளை நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே இருக்கிற டஸ்ட்பினில் மட்டும் போடுற ஒரு பாயிண்ட் இல்லாமல், அந்த டஸ்ட்பினை வந்து ரெகுலராக வெளில எடுத்துகிட்டு போய் சிட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டி டஸ்ட்பின்ஸில் போடுறாங்களாங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எனி சின்ன சின்ன இந்த பேப்பர் இல்லை அந்த மாதிரி ஷார்ப்னர்ஸ் அண்ட் வாட் எவர் வேஸ்ட் யூ ஹேவ், ட்ரை டு மேக் இட் அ பாயிண்ட் தட் யூ ஆல்வேஸ் கேரி இட் வித் யூ அண்ட் யூ டம்ப் இட் அவுட் சைட் யுவர் காலேஜ். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இட் ஆல்வேஸ் உங்களோட காலேஜை அழகாக வச்சுக்கும், நம்மளோட சென்னையை அழகாக வச்சுக்கும். இதனால் நம்ம வந்து நம்மளோட நாடும் இந்தியாவும் அழகாக இருக்கும்.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
2: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது உங்களுடைய கதை நேரம். என்ன சுட்டீஸ், இன்னைக்கும் கதையை கேட்க ரொம்ப ஆவலோட ரேடியோ முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க போல. கதைனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே நிஷா?
3: ஆமா ஆமா, நேத்திக்கு கூட சூப்பரா வெட்டுக்கிளியும் எறும்பும் பத்தி ஒரு கதை சொன்னாங்கல்ல.
2: ஆமா, அதுல எவ்வளவு கருத்து இருந்தது. சோம்பேறியா இருக்க கூடாதுன்றது ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்க.
3: இன்னைக்கும் அதே மாதிரி சூப்பரா கதை சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
2: இன்னைக்கும் ஒரு பஞ்சதந்திர கதை சொல்ல ரெடியா இருக்காங்க சௌந்தர்யா அண்ட் பிரீத்தி ஃப்ரம் செகண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
4: மாமி, உங்க கடையில நானும் ரொம்ப வருஷமா பாத்துட்டு இருக்கேன். இதே மாதிரி கடலு மிட்டாய் பர்ஃபியும் தான் வச்சிருக்கீங்க. கடையில பழைய காலத்து சேரு பெஞ்சு தான் வச்சிருக்கீங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், மாடர்ன் பர்னிச்சர்ஸ் போடுங்க, ஷாப்பை டெவலப் பண்ணுங்கன்னு, கேட்க மாட்டீங்களா?
3: உனக்கு தெரியாதாப்பா, நான் ஒரு காந்தியவாதி, சுதேசத்தை பின்பற்றி நடந்து

0: இருக்கிறவ. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. எனக்கு ஆடம்பரமும் புதுமை தன்மமும் தேவையில்லைன்னு தோணுது.
1: உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க இப்படிதான் சொல்றீங்க, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க.
0: சில நாட்களுக்கு பிறகு,
1: ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், இப்படிலாம் எனக்கு கஷ்டம் வருதே.
0: என்னப்பா ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி தெரியுது, ரொம்ப சோகமா இருக்கியே.
1: எனக்கு கிளாஸ்ல ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சுதேசம் பத்தி எழுத சொல்லிருக்காங்க. எனக்கா அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல நான் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி ஆகணும்.
0: இதுக்கா கவலைப்பட்டுட்டு இருக்க, நேத்தே என்கிட்ட வந்திருக்கலாம்ல, எனக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும். அன்னைக்கு நீ கிண்டலா சொன்னியே, இதை பத்தி எல்லாம் கேட்டிருந்தா நேத்தே நான் உனக்கு சொல்லிருப்பேன்ல.
1: சரி இப்போ எனக்கு சொல்லித்தாங்க பிளீஸ்.
0: சரி வா, நான் உனக்கு எல்லார பத்தி சொல்லி கொடுக்கறேன். உனக்கு என்ன விஷயம் தேவையோ அந்த தலைப்பை சொல்லு, நான் உனக்கு மொத்தமா சொல்லி தரேன்.
1: ரொம்ப நன்றி.
2: சிறிது நேரம் கழித்து,
1: ரொம்ப நன்றி மாமி, உங்களால தான் இன்னைக்கு எனக்கு மார்க் எல்லாம் வரப்போகுது, ரொம்ப நன்றி.
2: இரண்டு நாட்களுக்கு பிறகு,
1: மாமி நீங்க சொல்லி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு முதல் பரிசு கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி.
0: அன்னைக்கு நீ கல்லூரிக்கு ரொம்ப வருத்தத்தோட போன, நானும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்லையே, ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்திருக்கியே. இதுக்குதான் யாரையும் உருவத்தை வச்சு தப்பா எடை போட கூடாது. இத பார்த்தா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வருது.
1: என்ன கதை சொல்லுங்க, நான்
0: கேக்குறேன். அந்த கதை என்னன்னா, யானை கூட்டம் ஒரு காட்டுல தினமும் குளிக்க ஊர்வலமா போகுமா. போற வழியில நிறைய எலிகள் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காம யானைகள் வந்து மிதிச்சுட்டு போயிடுமா.
1: அப்ப அந்த எலி எல்லாம் தினமும் செத்துக்கிட்டே தான் இருக்குமா?
0: ஆமா, எல்லா எலிகளும் செத்துடும். ஆனா அதையெல்லாம் கண்டுக்காம அந்த யானை கூட்டம் ரொம்ப சாதாரணமா போயிடும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணணும்னு சில நாள் பொறுத்து அந்த எலிகளின் தலைவன் யானை கூட்டத்தோட பேசணும்னு நினைச்சு எலியோட தலைவனை போய் பாக்குறதுக்காக யோசிச்சாங்க.
1: அப்புறம் என்ன ஆச்சு?
0: யானைகளே, எங்க கூட்டத்தை பார்த்தா பாவமா இல்லையா? தயவு செஞ்சு நீங்க குளிக்கிறதுக்கு வேற வழிய பாத்துட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நாங்க அந்த நேரத்துல வந்து உங்களை காப்பாத்துவோம் அப்படின்னு அந்த எலி கூட்ட தலைவன் சொல்லிச்சான்.
1: ஓ, அதுக்கப்புறம்
0: எலிகள் எல்லாம் போயிடுச்சு. இப்போதான் சுவாரஸ்யமே, அதுவே சின்னதா இருக்கு, அது நமக்கு உதவுமான்னு யானை கூட்டம் சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. போற வழியில சில வலைகள்ல யானை கூட்டத்துல இருந்த எல்லா யானைகளும் மாட்டிக்குச்சு.
1: ஐயோ,
0: அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? யார் காப்பாத்துவான்னு சோகமா இருந்த அந்த நிலையில அந்த எலி கூட்டம் தான் வந்து வலைய கடிச்சு கடிச்சு யானைகளை காப்பாத்தி விட்டுச்சு. அப்புறம் அந்த யானைகள் நன்றி சொல்லுச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது?
1: நாம ஒருத்தங்களோட தோற்றத்தையும் உருவத்தையும் பார்த்து அவங்கள தப்பா எடை போட கூடாதுன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு மாமி. இனிமே நான் யாரையும் இந்த மாதிரி குறை சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அன்னைக்கு அப்படி பேசினதுக்கு.
0: மன்னிப்பெல்லாம் வேண்டாம் விடுப்பா. இது மூலமா எனக்கு ஒரு பழமொழி கூட ஞாபகம் வருது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப உண்மைதான்.
3: சுட்டீஸ் ரொம்ப சந்தோஷமா கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க போல. பாத்தீங்களா, உருவத்தை வச்சும் தோற்றத்தை வச்சும் ஒருத்தவங்களை வந்து எடை போடக்கூடாதுன்றத ஒரு சின்ன கதை மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்களே. என்ன சுட்டீஸ் கேட்கறதோட மட்டும் இருந்துடாதீங்க, இந்த கருத்துக்களை நீங்களும் உங்களோட வாழ்க்கையில நடைமுறையா பருத்திக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரம் ஆர்ஜே பிரியா அண்ட் நிஷாந்தினி ஃப்ரம் தேர்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்.

0: மகளிர்க்காக
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: A journey to heal, a fight for justice. Every year, hundreds of people, mostly women, are attacked with acid in Pakistan. Pakistani acid attack survivor Sajia, age 8, lies on the lap of her mother, Azim, at the Acid Survivor Foundation in Islamabad, Pakistan. Tuesday, December 13, 2011, Sajia's father allegedly threw acid on her mother, Azim, after the mother refused to sell their two boys to a man in Dubai to use as a camel racer. This is the story not only of Sajia but other 3,000 women who have been the victim of acid attacks in the last 10 years in Bangladesh only. Many of the cases are self-inflicted, resulting from years of depression, hopelessness, domestic violence and poverty. Stop violence against women. Produced and brought to you by MOP Community Radio 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐரோப்பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.